நேரம் காலை 5:40 இணைந்திருக்கிறீர்கள் இசையமுதம் நிகழ்ச்சியில். ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: ஜிம்மக்கு ஜிம்மக்கு தின்தா இந்த
1: தரணி தரணி தடா.

தெரிகிறது கதா சரி சரி கதா பாரு நீ தெரிகிறது.

இறையருளும் இசை அமுதத்தோடு கேட்டு இணைந்திருக்கிறீர்கள். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

0: இறையருள் பெறும் நேரமாய் கேட்டிட்ட இசையமுதம் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது நேர்களில். இனி தொடர்வது 6 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல்நினோ பாதிப்பால் பல்வேறு துறைகளில் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றுச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார்.

0: வந்தார். கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆணைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்ப பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM
2: ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள். எல்லா மாற்றுத்திறனாளிகளுக்கும் தேவையான மறுவாழ்வு சேவைகளும் அரசு நலத்திட்ட உதவிகளும் இப்போது ஒரே இடத்தில் கிடைக்கும் ஒருங்கிணைந்த சேவை மையம்தான் விழுதுகள் மையம். மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த மையங்களில் மறுவாழ்வு சேவைகள் இலவசமாக வழங்கப்படுகின்றன. பிசியோதெரப்பி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, சிறப்பு கல்வி, ஆக்குபேஷனல் தெரப்பி, உளவியல் ஆலோசனை, கண் பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு மறுவாழ்வு சேவைகள் இங்கு கிடைக்கின்றன. இது மட்டும் அல்லாமல் பல்வேறு அரசு நலத்திட்ட உதவிகளை எளிதாக ஒரே இடத்தில் பெறும் வகையில் இந்த மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. மேலும் தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள்.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 தொடர்வது. ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: Tirth. Secretaries and senior officials of more than 15 ministries were present at the meeting. Dr. Mishra directed that the overall situation should be continuously monitored and the impact of the monsoon or delayed monsoon on vulnerable districts must be assessed in coordination with states so that remedial action can be taken up when necessary. During the meeting, officials of the IMD presented the overall rainfall situation in June and July till yesterday. Director General of Meteorology updated on the status of monsoon coverage in the country and the possible impact of El Niño. The first week of July has shown above normal monsoon. Weak to moderate El Niño is expected in July and August. Secretary Agriculture made a detailed presentation on the preparedness for possible impact of El Niño during the Kharif season. Department of Drinking Water and Sanitation informed of their monitoring of the situation in the districts and stable situation as on date. Department of Health and Family Welfare has put in place advisories for heat waves and monitoring of heat waves, high humidity and dengue outbreaks. Department of Consumer Affairs shared status of retail prices and adequacy of buffer of rice, wheat and pulses. Department of Rural Development briefed on work started since 1st July under Viksit Bharat Guarantee for Rozgar and Ajivika Mission and 1 crore person days have been generated so far. External Affairs Minister Dr. S. Jaishankar has stated that the India-Bahrain cooperation continues to deepen. Dr. Jaishankar concluded his two-day visit to Bahrain yesterday. During the visit, Dr. Jaishankar had an audience with Bahrain's King Hamad bin Isa Al Khalifa in the presence of Crown Prince and Prime Minister Prince Salman bin Hamad Al Khalifa. He also had a separate call on Deputy Prime Minister Sheikh Khalid bin Abdullah Al Khalifa. During these meetings, the External Affairs Minister conveyed the greetings of President Draupadi Murmu, Prime Minister Narendra Modi, and reaffirmed India's commitment to further deepening the long-standing and friendly bilateral partnership with Bahrain. He thanked the leadership of Bahrain for ensuring the safety, security, and well-being of the Indian community in the kingdom. The External Affairs Minister is currently on an 11-day trip to Qatar, Bahrain, Kuwait, Oman, New York, and Brussels. In football, Switzerland defeated Colombia 4-3 in a penalty shootout in Vancouver to reach the quarterfinals of FIFA World Cup for the first time since 1954. In another round of 16 match, Argentina defeated Egypt 3-2 in Atlanta. Argentina was trailing by 2 goals till 78th minute when the defending champions pulled off a stunning comeback with Cristiano Ronaldo scoring the first goal at 79 minutes. The equalizer came through Messi in 83 minutes while Enzo Fernandez completed the turnaround with the winner in the extra time. In men's cricket, England defeated India by 125 runs in the third T20 International at Trent Bridge in Nottingham last night, chasing a target of 202 runs set by England. India lost wickets in quick succession and were all out with a paltry score of 76 in 11.4 overs. And that is the end of this news bulletin.
1: நேரம் காலை 6:10 இனி கேட்கலாம்
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. எனைத்தானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் நா முத்தையா அவர்கள்.
3: பெரிதினும் பெரிது கேள் என்றார்போல் இனிப்பு படையல்களை நோக்கி படையெடுத்து சென்றது எறும்பு கூட்டம். படையல்களை சுற்றி தூவப்பட்டிருந்த சீனித்தூள்களை கண்டதும் கருமமே கண்ணாயினார் என்று படையல்களை நோக்கி செல்வதை மறந்து கிடைத்த துகள்களை தின்று திரும்பின. அற்ப துகள்களில் ஏமாந்து அற்புதத்தை இழந்த நீதிக்கதை நினைவில் நிற்க வேண்டும். மாவீரன் அலெக்சாண்டரை ஏளனமாக பார்த்து, நீ மண்ணை வென்றவன், நான் எண்ணெய் வென்றவன், விலகிப்போ என்று ஞானத்துமிருடன் கூறியவர் டயோஜெனிஸ் என்னும் கிரேக்கத்து மெய்யறிவாளர். தன்னை வென்றவன் தரணியை ஆழ்வான் என்பது வரலாற்று உண்மை. ஒருமையுள் ஆமை போல் ஐந்தடக்கல் ஆற்றின் எளிமையும் ஏமாப்போடைத்து எனும் குறள் பாதுகாப்பான வாழ்க்கைக்கு வழிகாட்டுகிறது. உடலும் உள்ளமும் ஒருங்கிணையும் இடம்தான் தியான பீடம். இதயத்தை அமைதிப்படுத்தி அலைவாயும் மனத்தை நங்கூரமிட்டு நிறுத்தி அறவழியில் வாழ்ந்தால் ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் ஈர்க்கலாம். உணர்ச்சி வயப்பட்டு நுகர்ச்சி வெறியில் மூழ்கும்போது அடங்க மறுக்கும் மனம் ஆகாத பழக்க வழக்கங்களுக்கு அடிமைப்படுகின்றது. பேராற்றல் கொண்ட உறுப்புகள் தவறான

0: வாழ்க்கை போக்கினால் பாதிப்புக்கு உள்ளாகின்றன. இழப்புக்கு உள்ளான உறுப்புகளை சரி செய்வது கடினம் அல்லது ஈடு செய்ய இயலாத இழப்பாக மாறிவிடுகின்றது. கால மாற்றத்துக்கு ஏற்ப ஒத்துப்போகா நிலையில் மனம் சஞ்சலமடைகின்றது. சமாதானப்படுத்துவதற்காக தற்காலிக போதையூட்டும் கெட்ட காரியங்களில் தஞ்சமடையும் நிலை ஏற்படுகின்றது. மாற்றம் என்பதே மாறாதது என்று கிமு 500 கிரேக்க தத்துவஞானி ஹெராக்ளிட்டஸ் வார்த்தை நிலைத்து நிற்கின்றது. வாழ்க்கை எனும் நதியின் போக்கிலே சென்று வருபவற்றையெல்லாம் உறுதியுடன் எதிர்கொண்டு இயற்கையின் பேராற்றலை சிதைக்காமல் அமைதியாக வாழ பழகிக்கொள்வது நலம். உருண்டோடும் உலகின் தன்மைக்கேற்ப மழைக்கும் வெயிலுக்கும் தகவமைத்து கொள்வது போல் நிலையாமையை நினைவில் நிறுத்தி வாழ்வோம். மிதக்க தெரிந்தால் மூழ்க நேரிடாது. வாழ்வாங்கு வாழ்ந்து வரும் தலைமுறைக்கு வழிகாட்டினால் வையகம் மறக்காது. வாழ்க்கை போக்குடன் ஒன்றி இயைவதே பொறுமை என்பது. படப்படப்பும் பரபரப்பும் ஆக்கிரமிக்கும் பந்தயம் அல்ல. நமது செயற்பாடுகளில் 95% பழக்கங்களின் விளைவே என்கிறார் அரிஸ்டாட்டில். திரும்ப திரும்ப செய்யும் பழக்கமே நாளடைவில் இயல்பாக உருவெடுக்கிறது எனும் மூளையின் செயற்பாட்டை விளக்குகின்றார் ஜாக் கான்ஃபீல்டு. மதியாதோர் முற்றம் மதித்தொருகால் சென்று மிதியாமை கோடி பெறும். உண்ணீர் உண்ணீர் என்று உபசரியார் தம்மனையில் உண்ணாமை கோடி பெறும். கோடி கொடுப்பினும் குடிப்பிறந்தார் தம்முடனே கூடுதலும் கோடி பெறும். கோடான கோடி கொடுப்பினும் தன்னுடைய நா கோடாமை கோடி பெறும் என்பது வளமான மானமுள்ள வாழ்வுக்கு வழியாகும். மனித ஒழுங்கினங்கள் பிரபஞ்ச சமன்பாட்டு நிலையை உலுக்குகின்றன. இந்த பாவ செயல்பாடுகளை தவிர்த்து குன்றுவது செய்திடாது நிமிர்ந்து வாழ்வோம். பெற்றெடுத்து போற்றி பாதுகாக்கும் பிரபஞ்ச தாய்க்கு நாம் பின்பற்றும் நல்ல பழக்க வழக்கங்களின் வழியீடாக நன்றியுணர்வை காணிக்கையாக்குவோம். புகழ்மணக்க வாழ்வதற்காக நமக்கு வடிவம் தந்த முன்னோர்களை நற்குணங்கள் மூலம் குளிர்விப்போம். பல்வேறு பிரளயங்களையும் எதிர்கொண்டு இயல்பாக இயங்கும் பிரபஞ்ச பாதையில் பயணிப்போம்.
1: இணைத்தானும் நல்லவை கேட்க வழங்கினார் நா முத்தையா அவர்கள்.

0: ஒரு காபி போடு. உன் கடையில காபி குடிச்சா குடிச்ச மாதிரி இருக்குது.
1: ஆமாண்ணே, காபி டே காபி பவுடர்ல போடுறேன்ல, அதான் காபி சூப்பரா இருக்கு.
2: காபி டே காபி பவுடர் வாங்க முரளி காபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி HDFC பேங்க் சிக்னல் அருகில் மதுரை. இப்போது வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.
0: ராணி, விசேஷத்தை கிளம்பலையா?
3: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
0: ராணி, இது சாதாரண வலியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எதுவா இருந்தாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச்சரியில், அண்ணா நகர், மதுரை.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் புதிய காலை. எண்ணங்கள் அழகானால் வாழ்க்கை அழகாகும் என்ற நற்சிந்தனையுடன் புலருகிறது புதிய காலை. தொடக்கமாக இந்நாளின் சிறப்பு.
1: ஜூலை 8 தேதியான இன்றைய சிறப்புகள். ஆண்டு இதே நாளான ஜூலை 8 அன்றுதான் ஸ்வீடன் நார்வே மன்னராக 15 சார்லஸ் முடிசூடினார்.
2: 1879 ஆண்டு அமெரிக்காவின் ஜென்னட் என்ற கப்பல் தனது கடைசி ஆய்வு பயணத்தை வடதுருவம் நோக்கி ஆரம்பித்தது.
1: 1937 ஆண்டு இதே நாளான ஜூலை 8 அன்றுதான் டர்க்கி, ஈரான், ஈராக், ஆப்கானிஸ்தான் ஆகிய நாடுகள் தெஹ்ரானில் அமைதி உடன்பாட்டை ஏற்படுத்தி கொண்டன.
2: 1990 ஆண்டு ஜெர்மனி அர்ஜென்டினாவை வென்று கார்பந்து உலகக்கோப்பையை வென்றது.
1: 2006 ஆண்டு

0: ஜூலை 8 அன்றுதான் மாபோசி புலவர் குழந்தை ஆகியோரின் நூல்கள் நாட்டுடைமை ஆக்கப்பட்டன.
1: அதே ஆண்டுல இதே நாளான ஜூலை 8 தான் இந்திய எழுத்தாளர் ராஜா ராவ் அவர்கள் மறைந்தாரு.
0: இந்தியாவின் 9வது பிரதமர் சந்திரசேகர் அவர்கள் மறைந்த தினம் இன்று ஆண்டு 2007.
1: 2011 ஆண்டு இதே நாளான ஜூலை 8 அட்லாண்டிஸ் விண்ணோடம் தனது கடைசி பயணத்தை ஆரம்பித்தது.
2: ஒலித்தது இந்நாளின் சிறப்பு.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை. நிகழ்ச்சியும் நேரமுமாய் மங்கள இசையுடன் தொடங்கிய எமது பண்பலை நிகழ்ச்சியில் இன்று காலை 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள் 6:35 ஒரு சொல் கேளிர் என்ற ஒரு செய்தி நிகழ்ச்சியில் அறிவிப்புகளை தொடர்ந்து தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் தரும் தகவல்கள் இடம்பெறும். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7:00 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். காலை 7:15 தமிழில் செய்திகள் கேட்கலாம். சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியில் பெங்களூர் பெட்டதாசனபுரம் விஷ்ணு சிவன் கோவில் சிறப்புரை வழங்குபவர் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள். 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி தகவல்கள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக, 7:35 தொடர்ந்து கேட்கலாம் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 8:02 பாட்டு வேணுமா ராமநாதபுரம் மாவட்ட நேர்களின் விருப்ப பாடல்கள் வளம் வர காத்திருக்கிறது. 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரையிசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 9:02 டிரா டைம் பீட்ஸ் காத்திருக்க நேரமில்லை. 10:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சல். 10:02 விருப்ப கானங்கள் என் விருப்பமாய் வளம் வர காத்திருக்கிறது. 10:30 ஒருபட பாடல்கள் இடம்பெறும் திரைப்படம் சிறைச்சாலை. 11:00 செய்தி சுருக்கம். 11:02 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கலையும் குதிரையும் பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். 12:00 ஸ்நேகிதியே. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக. 12:50 ஸ்நேகிதியை தொடர்ந்து கேட்கலாம். 1:00 வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சல். 1:55 மெல்லிசை. 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. 2:15 பன்மொழி பாடல்கள். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. மூன்று மணிக்கு NCERT விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. மாலை 4:00 வசந்தன்கோ வழங்கும் ஆட்டக்களம். 4:30 பண்பலையின் ஆட்டக்களம் கேட்கலாம். 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6:00 சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 6:10 விளக்கேற்றும் வேளை. 6:25 நிகழ்ச்சியும் நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள்.

7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். சென்னையஞ்சலாக எழுதியவர் ஜி மணிகண்டன். 7:15 தமிழர் செய்திகள் சென்னையஞ்சல். 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 ஃபிஃபா வேர்ல்ட் கப் 2026 தினசரி தகவல் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. தொடர்ந்து கேட்கலாம் பாட்டு இது ஹிட். 8:00 செய்தி அறிக்கை சென்னையஞ்சல். 8:05 பட்டாம்பூச்சிகள்.

இரவு 8:30 அச்சாணி சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதி. உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன். எட்டு 8:45 இன்றைய பாரதம். இணையவழி சந்தைப்படுத்துதல் குறித்த மதுரை வேளாண்மை கல்லூரி விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 9:15 செய்திச் சுடர் கேட்கலாம், 9:30 காற்றில் விரியும் கடிதமலர்கள், 10:00 பட்டச்சிறகு, 11:00 நிகழ்ச்சியும் நேரமும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 MHz நிகழ்ச்சிகளை சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இதுவரை நேயர்கள் இன்றைய நிகழ்ச்சிகள் குறித்த அறிவிப்பை கேட்டீர்கள். நிகழ்ச்சியும் நேரமுமாய் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன மாதிரி ஒரே யோசனையா இருக்க?
2: இல்லனே, கையில் அடிபட்டு மணலாச்சு, என்ன பண்றதுன்னே தெரியல.
1: இதுக்கா யோசிச்சுட்டு இருக்க? அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு போப்பா. அடிபட்ட உடனாலும் சரி, இல்ல ரொம்ப நாள் ஆகி வைத்தியம் பாக்கலனாலும் சரி, அங்க போய் ஒரு தடவை பார்த்தா சரியா இருப்பா.
3: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
1: மீனாட்சி, பிரமாதம்.
4: என்ன சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
4: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கேற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது.

0: இணைந்திருக்கிறீர்கள் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில். நேரம் 6:30. இனி கேட்கலாம் இயற்கை இன்பம்.
1: இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.
2: இந்த அழகான பூமி மனிதர்களுக்காக மட்டுமல்ல எண்ணற்ற உயிரினங்களுக்கான இல்லமாகவும் உள்ளது. அந்த இல்லத்தை சமநிலையுடன் பாதுகாக்கும் மிகப்பெரிய இயற்கை அமைப்புகளில் ஒன்று காடுகளாகும். காடுகள் இல்லாமல் பூமியின் வாழ்க்கை சுழற்சி முழுமை பெறாது. நாம் சுவாசிக்கும் காற்று, நாம் குடிக்கும் நீர், நாம் பெறும் மழை என அனைத்திற்கும் காடுகள் முக்கிய காரணங்களாக உள்ளன. அதனால்தான் காடுகள் பூமியின் நுரையீரல் என்று அழைக்கப்படுகின்றன. மனிதனின் நுரையீரல் உடலுக்கு தேவையான ஆக்சிஜனை வழங்குவது போல் காடுகளில் உள்ள மரங்கள் பூமிக்கு உயிர்காற்றை வழங்குகின்றன. மரங்கள் காற்றில் உள்ள கார்பன் டை ஆக்சைடை உறிஞ்சி ஆக்சிஜனை வெளியிடுகின்றன. இதனால் காற்று தூய்மையாகிறது. காடு இருந்தால் நாடு இருக்கும், காற்று இருந்தால் வாழ்க்கை இருக்கும் என்ற பழமொழி காடுகளின் முக்கியத்துவத்தை உணர்த்துகிறது. காடுகள் வெறும் மரங்களின் கூட்டமல்ல, அவை ஒரு முழுமையான உயிரியல் அமைப்பாகும். மரங்கள், செடிகள், விலங்குகள், பறவைகள், பூச்சிகள், நுண்ணுயிர்கள் என பல உயிரினங்கள் இணைந்து வாழும் இயற்கையின் மிகப்பெரிய வீடு காடுகளாகும். ஒரு காட்டில் உள்ள ஒவ்வொரு உயிரினத்திற்கும் ஒரு முக்கிய பங்கு உள்ளது. பறவைகள் விதைகளை பரப்புகின்றன, பூச்சிகள் மகரந்த சேர்க்கைக்கு உதவுகின்றன, மரங்கள் மண்ணை பாதுகாக்கின்றன. இவ்வாறு அனைத்தும் ஒன்றோடு ஒன்று இணைந்து இயற்கை சமநிலையை உருவாக்குகின்றன. திருக்குறள் கூறுகிறது, வான் நின்று உலகம் வழங்கி வருதலால் தானமிழம் என்றுணரப்பற்றாற்று. மழை இல்லாமல் உலகம் இயங்காது என்பதை வள்ளுவர் கூறுகிறார். மழை உருவாகுவதிலும் காடுகளுக்கு மிகப்பெரிய பங்கு உள்ளது. மரங்கள் நீராவியை வெளியிட்டு மேக உருவாக்கத்திற்கு உதவுகின்றன. இதனால் மழை பொழிவு சீராகிறது. ஆனால்

0: மனிதன் செயல்பாடுகளால் காடுகள் வேகமாக அழிக்கப்பட்டு வருகின்றன. விவசாய விரிவாக்கம், நகர வளர்ச்சி, சாலை அமைத்தல், தொழிற்சாலை வளர்ச்சி போன்ற காரணங்களால் பல பகுதிகளில் காடுகள் குறைந்து வருகின்றன. காடுகள் அழிவதால் பல பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மழைப்பொழிவு குறைகிறது, வெப்பநிலை அதிகரிக்கிறது, மண் அரிப்பு ஏற்படுகிறது, நிலத்தடி நீர் குறைகிறது, பல உயிரினங்கள் தங்களுடைய வாழ்விடங்களை இழக்கின்றன. ஒரு சிறிய கவிதை: காடு அழிந்தால் மழை அழியும், மழை அழிந்தால் வளம் அழியும், வளம் அழிந்தால் வாழ்வு அழியும், காடை காப்பதே நம் கடமை. இந்த வரிகள் காடுகளுக்கும் மனித வாழ்க்கைக்கும் உள்ள தொடர்பை தெளிவாக எடுத்துரைக்கின்றன. காடுகள் மனிதனுக்கு பல்வேறு வளங்களை வழங்குகின்றன. மருந்து பொருட்கள், பழங்கள், மூலிகைகள், மரப்பொருட்கள் என பல பயன்கள் காடுகளிலிருந்து கிடைக்கின்றன. பல பழங்குடியின மக்களின் வாழ்க்கையும் காடுகளை சார்ந்தே உள்ளது. ஆனால் காடுகளை பயன்படுத்துவது என்பது அவற்றை அழிப்பது என்று பொருள் அல்ல. இயற்கையோடு இணைந்து தேவையான அளவு மட்டுமே பயன்படுத்த வேண்டும். காடுகள் மீண்டும் வளர்வதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும். இன்று உலகம் எதிர்கொள்ளும் மிகப்பெரிய பிரச்சனைகளில் ஒன்றான காலநிலை மாற்றத்தை கட்டுப்படுத்துவதிலும் காடுகள் முக்கிய பங்கு வகிக்கின்றன. அதிகமான மரங்கள் இருந்தால் காற்றில் உள்ள கார்பன் அளவு குறையும், பூமியின் வெப்பநிலையை சமநிலைப்படுத்த உதவும். மகாத்மா காந்தியின் கருத்து: இயற்கை மனிதனின் தேவைகளை நிறைவேற்றும், ஆனால் பேராசையை அல்ல. இந்த வார்த்தைகள் காடுகளை பாதுகாக்கும் பொறுப்பை நமக்கு நினைவூட்டுகின்றன. காடுகளை பாதுகாக்க நாம் செய்யக்கூடிய செயல்கள்: அதிக அளவில் மரக்கன்றுகளை நட வேண்டும். வளர்ந்த மரங்களை தேவையின்றி வெட்டக்கூடாது. காடுகளில் தீ ஏற்படாமல் பாதுகாக்க வேண்டும். இயற்கை வளங்களை வீணாக்காமல் பயன்படுத்த வேண்டும். சுற்றுச்சூழல் விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். மக்களாகிய நமக்கும் இதில் முக்கிய பங்கு உள்ளது. பிறந்த நாள் போன்ற சிறப்பு நாட்களில் மரம் நடலாம். நண்பர்களிடம் பசுமை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம். பொது இடங்களில் பசுமை இயக்கங்களை உருவாக்கலாம். ஒரு மரம் வளர்வதற்கு பல ஆண்டுகள் ஆகும், ஆனால் அதை வெட்ட சில நிமிடங்கள் போதும். எனவே மரங்களின் மதிப்பை உணர்ந்து அவற்றை பாதுகாக்க வேண்டும். ஒரு சிந்தனைக்குரிய கேள்வி: நமது குழந்தைகள் எதிர்காலத்தில் உண்மையான காடுகளை பார்க்க வேண்டுமா, அல்லது புத்தகங்களில் மட்டுமே காடுகளின் படங்களை பார்க்க வேண்டுமா? இந்த கேள்விக்கான பதில் நமது இன்றைய செயல்களில் உள்ளது. காடுகள் இல்லாமல் மனிதன் வாழ முடியாது. காடுகளை பாதுகாப்பது என்பது இயற்கையை மட்டும் காப்பது அல்ல, நமது எதிர்காலத்தையும் காப்பதாகும். நிறைவாக, ஒரு மரம் நடுவது ஒரு விதையை விதைப்பது அல்ல, ஒரு தலைமுறையின் வாழ்வை பாதுகாப்பது என்ற உண்மையை மனதில் கொண்டு காடுகளை நேசிப்போம், மரங்களை வளர்ப்போம், இயற்கையை பாதுகாப்போம், காடுகளை காப்போம், பூமியின் நுரையீரலை பாதுகாப்போம்.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை. வழங்கியவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள்.

0: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று பராபவ வருடம் ஆணி மாதம் 24 நாள் புதன்கிழமை. அன்பார்ந்த உள்ளவர்களே, நேயர்களே, இன்று உங்களுக்காக ஒழிக்கவிருப்பது ஒரு சொல் கேளிர். இன்று ஒரு செய்தி.
1: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, பெண்களுக்கான இலவச மிஷன் எம்பிராய்டரி பயிற்சி அரசு சான்றிதழ்களுடன் தேனி தொழிலாளர் நல வாரியம் அலுவலகம் அருகில் இயங்கி வரும் கனரா வங்கி ஊரக சுயவேலை வாய்ப்பு பயிற்சி நிறுவனத்தில் 31 நாட்கள் நடைபெற உள்ளது. முன்பதிவு அவசியம். கல்வி தகுதி 8 வகுப்பு தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். வயது வரம்பு 18 முதல் 50 வயதிற்குள் இருக்க வேண்டும். பயிற்சி துவங்கும் நாள் 13/7/2026 திங்கட்கிழமை காலை 9:30 முதல் மாலை 5:30 மணி வரை நடைபெறும். பயிற்சி கட்டணம் இல்லை. பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் மற்றும் தொழில் துவங்க வங்கி கடன் ஆலோசனை வழங்கப்படும். தேவையான ஆவணங்கள் ஆதார் நகல், வாக்காளர் அடையாள அட்டை நகல், குடும்ப அட்டை நகல், மேலும் 100 நாள் வேலை அட்டை உள்ள குடும்பத்தினர் மற்றும் கிராமப்புற நபர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும். விருப்பம் உள்ளவர்கள் 0545462515 என்ற தொலைபேசி எண்ணிலும், 9500314193 என்ற அலைபேசி எண்ணிலும் தொடர்பு கொள்ளலாம். அல்லது இம்மாதம் 13 தேதிக்கு முன்பாக நேரில் வந்து முன்பதிவு செய்து கொள்ளலாம்.

0: அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, கால்நடைகளுக்கான கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் குறித்த விருதுநகர் மாவட்ட ஆட்சியரிடம் வந்துள்ள அறிவிப்பு. விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள பசு எருமை இனங்களை கோமாரி நோயிலிருந்து பாதுகாக்கும் வகையில் கால்நடை பராமரிப்புத்துறை சார்பில் 9வது சுற்று கோமாரி நோய் தடுப்பூசி முகாம் 31/7/2026 வரை அனைத்து கிராமங்கள், நகராட்சி மற்றும் மாநகராட்சிகள் செலுத்தப்பட உள்ளது. மொத்தம் 141,300 கால்நடைகளுக்கு வாய் மற்றும் கால் நோய் தடுப்பூசி அதாவது FMD செலுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. இந்த முகாம் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டம் மூலம் நடைபெற உள்ளது. இந்நோய் தாக்கும் பட்சத்தில் கால்நடைகளுக்கு சரிவர உணவு உண்ண இயலா நிலை, அதீத காய்ச்சல் மற்றும் வாயில் உமிழ்நீர் வடிதல் போன்ற பாதிப்புகள் ஏற்படும். இதனால் கால்நடைகளில் பால் உற்பத்தி பாதிக்கப்படும். மேலும் இந்நோய் மிக விரைவாக பரவும் தன்மை கொண்டது. இதனை தடுப்பதற்கு விருதுநகர் மாவட்டத்தில் 82 கால்நடை மருந்தகங்கள் மற்றும் 6 கால்நடை மருத்துவமனைகளில் பணிபுரிவோரை கொண்டு ஒரு கால்நடை உதவி மருத்துவர், கால்நடை ஆய்வாளர் மற்றும் கால்நடை பராமரிப்பு உதவியாளர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ளது. இந்த தடுப்பூசி குழுவினரால் FMD தடுப்பூசி இலவசமாக போடப்பட உள்ளது. மேலும் தடுப்பூசி பணி முடிவடைந்தவுடன் கால்நடை வளர்ப்போர் தங்களது ஆதார் எண் மற்றும் பதிவு செய்த அலைபேசி எண்ணிற்கு வரும் OTP-யை தடுப்பூசி குழுவினருக்கு தெரிவித்து பாரத் பசுந்தான் இணையதளத்தில் பதிவேற்றம் செய்து கொள்ள வேண்டும். இதன் மூலம் அரசின் கால்நடை பராமரிப்புத்துறை நலத்திட்டங்களை பெறலாம் என மாவட்ட ஆட்சியர் தெரிவிக்கின்றார். தொடர்வது இன்று ஒரு செய்தி. இன்னைக்கு இன்று ஒரு செய்தியில தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: அடுத்த சத்து கந்தக சத்து, சல்ஃபர் உள்ள அமினோ அமிலங்கள் வந்து இந்த சிஸ்டீன், மித்தியோனின் இந்த மாதிரி இருக்கிற அமினோ அமிலங்கள்ல சல்ஃபர் வந்து ஒரு முக்கிய கூறாக இருக்கிறது. இது இல்லைனா என்ன அறிகுறி அப்படின்னா, தலைச்சத்துல என்ன பார்த்தோமோ அதே தான். தலைச்சத்துல நம்ம என்ன பார்த்தோம், இலை வந்து மஞ்சளா இருக்கும், அதான் அதனுடைய முதல் அறிகுறின்னு பார்த்தோம். இந்த சல்ஃபர் கந்தக சத்துலயும் அறிகுறி என்னன்னா இலை மஞ்சளாதான் இருக்கும். என்ன ஒரு வேறுபாடு அப்படின்னா, தலைச்சத்துல வந்து எங்க இலை மஞ்சளா இருக்கும், முதிர்ந்த இலை வந்து மஞ்சளா இருக்கும். இந்த கந்தகச்சத்து சல்ஃபர்ல இளம் இலைகள் மஞ்சளா இருக்கும். இது மட்டும்தான் நம்ம பார்க்கக்கூடிய, கண்ணில் பார்க்கக்கூடிய வேறுபாடு. ஏனென்றால் சல்ஃபர் வந்து இயங்கா சத்து. முன்னாடி பார்த்த சொன்ன சுண்ணாம்பு சத்து எப்படி இளம் இலைகள் அதனுடைய அறிகுறிகளை காட்டுதோ, அதே மாதிரி இந்த சல்ஃபருமே வந்து இயங்கா சத்துனால இளம் இலைகளில அதனுடைய அறிகுறிகள் காட்டும். இதை எப்படி நம்ம நிவர்த்தி செய்யலாம் அப்படின்னா, ஜிப்சம். ஜிப்சம் வந்து ஒரு கால்சியம் நிறைந்த ஒரு உரம். ஒரு ஹெக்டருக்கு 500 kg வந்து நம்ம மண்ணில் இடுவதன் மூலமாக கந்தக சத்து ஊட்டச்சத்து குறைபாட்டை வந்து நிவர்த்தி செய்யலாம். இப்போ அடுத்து வந்து நுண்ணூட்ட சத்துக்கள் என்னென்ன, அது எப்படி வந்து தாவரத்துல அறிகுறிகள் ஏற்படுத்தி எப்படி நிவர்த்தி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். நுண்ணூட்ட சத்து வந்து ரொம்பவே வந்து முக்கியமானது தாவரத்திற்கு. அது என்னதான் கம்மியான அளவுல தேவைப்பட்டாலும் அது குறைஞ்சிச்சுன்னா தாவரத்தோட மகசூல் வந்து அதிக அளவு பாதிக்கும். இப்ப முதல் சத்து வந்து இரும்பு. இரும்பு வந்து தாவரத்துடைய நுண்ணூட்டங்களே முக்கியமான ஒன்று. தாவரத்தின இந்த ஒளிச்சேர்க்கையெல்லாம் நடக்கும்போது பயிர் வினைகளில் பார்க்குறப்போ இந்த ஒளிச்சேர்க்கையில் எலக்ட்ரான் கடத்து சங்கிலி அப்படின்ற மாதிரி உணவு உற்பத்தியெல்லாம் நடக்கும். அப்படின்றப்போ அந்த எலக்ட்ரான் கடத்து சங்கிலி எல்லாமே என்னதான் இருக்கும் அப்படின்னா, இரும்பு மூலக்கூறுகள் தான் அதிகமாக காணப்படும். இப்போ அந்த இரும்பு இல்லை, அந்த ஊட்டச்சத்து குறைபாடு கம்மியாக இருக்குது அப்படின்னா நம்மளுக்கு என்ன அறிகுறி வருது அப்படின்னா, இலையில் நரம்பிடை பச்சைய சோகை. இப்போ முன்னாடி நான் சொல்லியிருப்பேன், இந்த நரம்பிடை பச்சைய சோகைனா அது நான் வந்து மெக்னீசியம் குறைபாட்டில் சொல்லியிருப்பேன். மெக்னீசியம் குறைபாட்டில் அது வந்து முதிர்ந்த இலைகளில் காணப்படும். இங்க இரும்புக்கும் அதே தான், நரம்படை பச்சைய சோகை தான். ஆனா எங்க அப்படின்னா இளம் இலைகள்ல காணப்படும். ஏன்னா இது வந்து ஒரு இயங்கா சத்து, அதனால அது முதிர்ந்த இலைகள்லே தேங்கி விட்டுரும், இளம் இலைகளுக்கு செல்லாது. அதனால நரம்பிட பச்சைய சோகை வந்து இளம் இலைகள்ல வந்து காணப்படும். நரம்படை பச்சைய சோகைனா இலையோட நரம்பு மட்டும் பச்சை கலர்ல இருக்கும், மீதி இருக்கிற அந்த இலையோட பகுதிகள் எல்லாமே மஞ்சள் கலர்ல இருக்கும். ஸோ நரம்படை பச்சைய சோகை இளம் இலைகளில வந்துச்சுன்னா அது வந்து இரும்பு சத்து குறைபாடு. இந்த இரும்பு சத்து குறைபாடும் முன்னாடியே நான் மண் வகைகளே சொல்லியிருப்பேன், சுண்ணாம்பு சத்து மண் எங்கெங்க அதிகமா இருக்கோ அங்க ஃபுல்லா இந்த இரும்போட அளவு குறைஞ்சிரும். அதனால அந்த இரும்புக்கான சுண்ணாம்பு சத்து அதிகமா இருந்துச்சு அப்படின்னா அந்த மண்ணில் அதுல வளரக்கூடிய தாவரங்கள்ல நீங்க இந்த நரம்பிட பச்சைய சோகையான ஒரு இலையை வந்து பார்க்கலாம். எதுல, இளம் இலைகள்ல பார்க்கலாம். நரம்பு பச்சைய சோகையை வந்து எப்படி நிவர்த்தி பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபெரஸ் சல்ஃபேட் FeSO4 அதாவது அயன் இரும்பு உள்ளடக்கிய இந்த ரசாயன உரங்களை 0.5% வந்து நம்ம இலைவழி தெளிப்பு மூலமாக நம்ம கொடுக்கும் பொழுது இந்த இரும்பு சத்து குறைபாட்டை நிவர்த்தி செய்யலாம். எப்பயுமே ஒரு ஊட்டச்சத்து குறைபாட்டுனா அந்த ஊட்டச்சத்து குறைபாட்டை கண்டறியும் தாவரங்கள் ஒவ்வொன்றும் சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன். அது மாதிரி இரும்புக்கு பார்த்தோம்னா இந்த நெல்லிக்காய், கரும்பு இந்த மாதிரி தாவரங்கள்ல இந்த இரும்பு சத்து குறைபாடு

கண்டறியும் தாவரம், இண்டிகேட்டர் பிளான்ட்டாக சொல்கிறாங்க நெல்லிக்காய், கரும்பு, இது எல்லாத்தையுமே. அடுத்து வந்து போரான். போரானும் எப்படி இரும்பு ஒரு நுண்ணூட்ட சத்துக்களில் இன்றியமையாததோ அதே மாதிரி போரானுமே வந்து மிகவும் வந்து இன்றியமையாததாக இருக்குது. எப்படின்னு பார்த்தாலும் அது வந்து இலைகளுக்கும் விதைகளுக்கும் அந்த போரான் வந்து மிகவும் வந்து இன்றியமையாது. எப்பயுமே ஒரு அந்த மகர்ந்த சேர்க்கை நடக்கிறதுக்கு அந்த மகர்ந்த தூள்கள், அந்த போலன் டியூப்ஸ், அந்த போலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு எது தான் தேவை அப்படின்னா அந்த போரான் அப்படிங்கிற அந்த நுண்ணூட்டச்சத்து மிகவும் தேவை. இப்படி போரான் குறைஞ்சிருச்சு அப்படி

0: அந்த போலன் டியூப்ஸ் அந்த போலன்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. இது எல்லாத்துக்குமே அந்த வளர்ச்சிக்கு எதுதான் தேவை அப்படின்னா, இந்த போரான் அப்படிங்கிற அந்த நூட்டச்சத்து மிகவும் தேவை. இப்படி போரான் குறைஞ்சிருச்சு அப்படின்னா நம்மளுக்கு என்ன நடக்கும், என்னென்ன அறிகுறிகள்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பூக்களும் குறைஞ்சிரும். ஏன்னா பூக்களும் குறைஞ்சிரும், காய் பிடிக்கிறதும் நம்மளுக்கு குறைஞ்சிரும். இலைகளும் கனிகளும் என்னன்னா, அது முதிர்ச்சி அடையிறது முன்னரே என்ன ஆயிரும்னா உதிர்ந்து விடும், கீழே வந்து உதிர்ந்துடும். அதே மாதிரி இலை வந்து எப்படி இருக்கும்னா ஒரு மாதிரி சுருண்டு நொறுங்கும் தன்மையா மாறிடும். கனிகள் எல்லாம் பிளவு என்ன சொல்லுவாங்கன்னா, பல சிதைவுன்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா பல வெடிப்புன்னு சொல்லுவாங்க. நம்ம நிறைய காய்களை பார்த்துருப்போம், இந்த மாதிரி வாழை இலையோ இந்த மாதிரி கொய்யா காயிலையோ பல வந்து ரெண்டா பிளவுபட்டு இருக்கும். இதுக்கு எல்லாமே எந்த நுண்ணூட்டச்சத்து குறைபாடுன்னு பார்த்தோம்னா போரானோட நுண்ணூட்டச்சத்து குறைபாடுதான்.
1: இதுவரை தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையியல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டோம். இத்துடன் நிறைவு பெறுகிறது இன்று ஒரு செய்தி.
2: நான் கார்த்திக் நேத்தா, பாடலாசிரியர். நீங்க கேட்டு இருக்கிறது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3. தோழர்களே, அடங்க அன்போடு இந்த உலகத்தை அணுகுங்கள், நல்ல நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்கள்.
3: ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனி கேட்கலாம் மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இனி விரிவான செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷிய தலைநகர் ஜகர்த்தாவில் இந்திய வம்சாவளியினரிடையே உரையாற்றிய அவர், சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக கூறினார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். தற்சார்பு நிலையை நோக்கிய இந்தியாவின் பயணம் இந்தோனேஷியா மட்டுமல்லாது ஒட்டுமொத்த ஆசியான் நாடுகளுக்கும் வலுவான உந்து சக்தியாக மாறியுள்ளது என்று பிரதமர் குறிப்பிட்டார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை தொடர்ந்து நிலையாக இருக்கும் பட்சத்தில் இந்தியாவில் எண்ணெய் மற்றும் எரிவாயு வழங்கல் சீராக தொடரும் என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயின் விலை

0: அதிகரிக்காமல் தொடரும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று கூறினார். அண்மையில் மேற்காசியாவில் ஏற்பட்ட பதற்றமான சூழலில் உலக அளவில் எரிபொருள் வழங்கலில் இடையூறு ஏற்பட்ட போதிலும் இந்தியா ராஜீய ரீதியிலான நடவடிக்கைகள் மூலம் சவால் நிறைந்த சூழலை திறம்பட கையாண்டதாக அவர் தெரிவித்தார். உள்நாட்டு உற்பத்தி, பரவலான இறக்குமதி உத்திகள் போன்றவற்றால் அந்த சூழலை மத்திய அரசு கையாண்டு எரிபொருள் தட்டுப்பாடு இல்லாத நிலையை உருவாக்கியதாக திரு ஹர்தீப் சிங் பூரி கூறினார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றம் அடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். கோவை விமான நிலையத்தில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், முதலமைச்சர் மாநிலத்தின் எந்த பகுதிக்கு வேண்டுமானாலும் செல்வதற்கு உரிமை உள்ளதாக கூறினார். ஆனால் முதலமைச்சரின் பயணத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றம் வரை சென்று திமுகவினர் நீதிபதிகளின் கண்டனத்திற்கு ஆளானதை அமைச்சர் சுட்டிக்காட்டினார். தாவேக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்திய வழக்கில் சம்மன் அனுப்பிய நிலையில் முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி காவல் நிலையத்தில் ஆஜராகாமல் தவிர்ப்பது ஏன் என்றும் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பினார். பொதுத்துறை நிறுவனமான என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கடலூர் மாவட்டம் நெய்வேலியில் இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் உள்ளிட்ட கட்சியினருடன் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். மத்திய அரசு என்எல்சி பங்கு விற்பனையை கைவிட்டால் அனைத்து கட்சியினரையும் ஒன்று திரட்டி மாநில அளவில் போராட்டம் நடத்தப்படும் என்று திரு சண்முகம் கூறினார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் மீதான புகார் தொடர்பாக போக்குவரத்துத்துறை இயக்குநருடன் அவர் நேற்று ஆலோசனை நடத்தினார். அப்போது அனுமதிக்கப்பட்ட அளவை விட அதிக அளவில் பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லக்கூடாது என்றும் அத்தகைய வாகனங்களின் உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் எச்சரித்தார். முதலுதவி பெட்டி, அவசரகால காவல்துறை உதவி எண்கள் போன்றவை வாகனங்களில் தெளிவாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்றும் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிபக் கழக மண்டல மேலாளர்கள் மற்றும் தரக்கட்டுப்பாட்டு அலுவலர்களுடன் நெல் கொள்முதல், அரவை மற்றும் பல்வேறு செயல்பாடுகள் குறித்து அமைச்சர் ஆலோசனை நடத்தினார். இந்த கூட்டத்தில் தரமான உணவு தானியங்களை கொள்முதல் செய்வதுடன் பொதுமக்களுக்கு உயர்தரத்திலான தானியங்களை வழங்க வேண்டும் என்று அவர் கேட்டுக் கொண்டார். நுகர்பொருள் வாணிபக் கழகத்தின் செயல்பாடுகள் வெளிப்படைத் தன்மையுடன் இருப்பதுடன் விவசாயிகளின் நலன் பாதுகாக்கப்பட்டு தடையின்றி உணவுப் பொருள் விநியோகம் உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் திரு வெங்கட்ரமணன் அப்போது வலியுறுத்தினார். நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் மக்கும் கழிவுகளில் இருந்து தயாரிக்கப்பட்ட செழிப்பு பசுமை உர விற்பனையை மாநகராட்சி ஆணையர் திரு செல்வ பாலாஜி தொடங்கி வைத்தார். இந்த உரம் விவசாயிகளுக்கு பெரிதும் உதவியாக உள்ளது என எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நாமக்கல் மாநகராட்சியில் திடக்கழிவு மேலாண்மை திட்டத்தின் கீழ் தினந்தோறும் மொத்தம் 54 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரிக்கப்படுகின்றன. இதில் 33 மெட்ரிக் டன் மக்கும் கழிவுகள் மாநகராட்சியில் உள்ள 7 நுண்ணுர செயலாக்க மையங்களில் மக்கும் கழிவுகளை அரைத்து 45 நாட்களில் உரமாக்கி பின்பு காய வைத்து நன்கு சலித்து அதனை ஒரு செழிப்பு உரமாக மாற்றுகின்றனர். இவ்வாறு தயார் செய்யப்பட்ட செழிப்பு உரம் பசுமை செழிப்பு உரம் என்ற பெயரில் அதன் விற்பனையை நாமக்கல் உழவர் சந்தையில் மாநகராட்சி ஆணையாளர் செல்வ பாலாஜி பொதுமக்களுக்கு முதல் முறையாக தொடங்கி வைத்தார். இந்த செழிப்பு பசுமை உரம் 1 கிலோ 20 ரூபாய் வீதம் விற்பனை செய்யப்படுகிறது. இந்த செழிப்பு உரங்களை வாங்கிச் செல்லும் பொதுமக்கள், விவசாயிகள் தங்கள் வேளாண் விளைநிலங்களில் அவற்றை பயன்படுத்த முடியும். நாமக்கல்லிலிருந்து எஸ் கண்ணன்.

0: இருவரிச் செய்திகள். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் ஹனல் தெரிவித்துள்ளார். பல்வேறு துறைகளில் எல் நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. கேரள மாநிலம் வயநாட்டில் ஏற்பட்ட நிலச்சரிவில் 3 பேர் உயிரிழந்த நிலையில் 7 பேரை தேடும் பணிகள் தொடர்ந்து நடைபெறுவதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். நாமக்கல் மாவட்டத்தில் அனைத்து துறை அலுவலர்கள், தன்னார்வ நுகர்வோர் அமைப்புகள் பங்கேற்கும் காலாண்டு நுகர்வோர் குறைதீர் கூட்டம் ஆட்சியர் திரு மதுபாலன் தலைமையில் இன்று நடைபெறுகிறது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சி ஆனைமலை அருகே உள்ள பொங்காளியூரில் உள்ள ஆவின் கூட்டுறவு பால் கொள்முதல் மையத்தில் அமைச்சர் திருமதி விஜயலட்சுமி ஆய்வு மேற்கொண்டார். தேனி மாவட்டத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய மாநில அரசுகளின் வளர்ச்சித் திட்டப் பணிகள் குறித்து மாவட்ட வளர்ச்சி ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டத்தில் ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது. வேலூர் மாவட்டத்தில் நடப்பாண்டிற்கான சமூக நல்லிணக்க ஊராட்சி விருது பெற விரும்பும் ஊராட்சிகள் இம்மாதம் 31ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி லீலா அலெக்ஸ் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மற்றும் மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்புக்கு 201 ரன் எடுத்தது. ஃபில்சால்ட் அதிகபட்சமாக 70 ரன் சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 ரன் எடுத்தார். 202 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 ஓவரில் 76 ரன் மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய் விலை நிலையாக நீடிக்கும் பட்சத்தில் உள்நாட்டிலும் பெட்ரோல் மற்றும் டீசலின் விலையில் மாற்றம் இருக்காது என்று மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி கூறியுள்ளார். முதலமைச்சர் திரு விஜயின் கரூர் பயணம் தொடர்பாக திமுக பதற்றமடைவது ஏன் என்று அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். என்எல்சியின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் திரு சண்முகம் வலியுறுத்தியுள்ளார். உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மீனாட்சி, பிரமாதம்.
2: என்ன நான் சொல்றேன்,
1: காஃபி பிரமாதம்.
2: இது காஃபி டே காஃபினா ஆல்வேஸ் பிரமாதம்.
1: காஃபி டே காஃபி பவுடர், காஃபி டே காஃபி பவுடர் வாங்க முரளி காஃபி டேக்கு வாங்க. சேதுபதி பள்ளி, HDFC பேங்க் சிக்னல் அருகில், மதுரை. வாடிக்கையாளர்களின் விருப்பத்திற்கு ஏற்ப ஃப்ரீ டோர் டெலிவரி செய்யப்படுகிறது. எப்படி இருக்கீங்க? மிக்ஸி அரைக்கும் போது உங்க கை விரல் கட் ஆயிருந்துச்சு.
3: ஆமா தம்பி, நலன் மருத்துவமனையில வைத்தியம் எடுத்துக்கிட்டேன். இப்ப 2 விரலும் பழைய மாதிரியே ஆயிருச்சு.
1: விபத்தால் செயலிழந்த மற்றும் சிதைந்த கை கால் பகுதி அறுவை சிகிச்சைக்கு நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
4: நேரம் காலை 6:56. இனி கேட்கலாம்
5: ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வணக்கம் நேர்களே. ஆர்வத்தையும் அறிவையும் வளர்க்கும் பல சுவாரஸ்ய அம்சங்களுடன் இன்றைய பூந்தளர் நிகழ்ச்சியில நம்ம கூட இருக்கிற குழந்தை யார், என்ன சொல்ல போறாங்கன்னு கேட்கலாமா?
6: வணக்கம், என் பேர் சர்வேஸ். நான் 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் இப்போ கதை சொல்ல போறேன். எலி சிங்கத்துக்கு உதவி பண்ணுச்சு, அதை பத்தி தான் பேச போறேன். ஒரு காட்டுல ஒரு சிங்கம் கம்பீரமா இருந்துச்சான். நம்ம தான் ராஜா, அது மாதிரி கெட்டா இருந்துச்சான். நம்ம சொல்றதுதான் சட்டம், நம்ம பேச்செல்லாம் கேட்கணும். அந்த மாதிரி ஆணவமா இருந்துச்சு. அப்பதான் ஒரு சுண்டலியே பார்த்துச்சு. அந்த சுண்டலிய எப்படியாச்சும் உணவாக்கிக்கணும்னு நினைச்சிச்சு. ஆனா சுண்டலி ரொம்ப புத்திசாலின்னு இந்த சிங்கத்துக்கு தெரியும்.

சாப்பிடுவோம்னு யோசிச்சுட்டே இருந்துச்சு. ஒரு நாள் எலியெல்லாம் கூட்டமா அலைஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அதுல புத்திசாலி எலியும் இருந்துச்சு. எப்படியாவது பேசி அந்த புத்திசாலி எலிய தனியா கூட்டிட்டு வரணும்னு நினைச்சிச்சு. அப்ப அந்த சிங்க போய் எலிட்ட, இந்த கூட்டருக்கே நான் உதவி செய்ய வந்திருக்கேன். அது என்ன உதவிதான்? உங்க எல்லாருக்கும் தேவையான உணவு கிடைக்கிற மாதிரி நான் ஒரு இடம் பார்த்து வச்சிருக்கேன். இந்த கூட்டத்திலே புத்திசாலியா இருக்கிற நீ என் கூட வந்தீங்கன்னா உனக்கு அந்த இடத்த காமிச்சுவேன். அதுக்கப்புறம் நீ இந்த கூட்டத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும். அது நம்புற புத்திசாலி எலி இங்க கூப்பிட்டவனே பின்னாடியே போயிடுச்சு. யாருமே இல்லாத பகுதியை பார்த்து சிங்க ஒழுங்குச்சு. அப்புறம் எலி கேட்டுச்சா, இங்க உணவு இருக்கிற மாதிரி தெரியலையே, பொறுமையாவது இனிமேதான் வரும் சிங்கம் சொன்னிச்சான். சிங்கம் தன்னோட முதுகுல வச்சுக்கிற எலிய இப்படியாரு கொண்டு சாப்பிடணும்னு நினைச்சிச்சான். சிங்கம் தன்னோட உண்மையான நோக்கத்தை காட்ட ஆரம்பிச்சு சிங்கம் எலிய பார்த்து, என் புத்திசாலி எலியே, இன்னைக்கு நான் அடிச்சு கொண்டு உன்னை சாப்பிட போறேன், அதுக்கப்புறம் என் கூட்டத்தையே அழிச்சிருப்பேன் அப்படின்னு ரொம்ப ஆவேசமா பேசிச்சான். உடனே எலி, நீ ஓ நீ அப்படி வரியா அப்படின்னு எலி சொல்லிச்சான். தன்னோட புத்திசாலி தனத்தை பயன்படுத்துச்சு. நான் மாட்டிக்கு நீங்க என்னை கொண்டுருங்க அப்படின்னு சொன்னச்சான் எலி. இவரை தப்பிக்கணும்னு நினைச்ச எலி, ஐயோ வேட்டைக்காரன் வரானே அப்படின்னு கத்துச்சான். அதை பார்த்து சிங்கம் நடுக்கி போயிருச்சான். ஐயோ சிங்கம் வந்தா புடிச்சிருவாங்களே, எங்க எங்க எங்க அப்படின்னு தெரிஞ்சான். இந்த கேப்ல எலி தப்பிச்சிச்சு. ஐயோ எலி தன்னு தோட்டு போயிட்டோமே அப்படின்னு நினைச்சிச்சு. உண்மையாலே சிங்கத்தை வேட்டைக்காரன் வந்து வலையில புடிச்சிட்டாங்க போச்சு. அப்புறம் சிங்கம் நான் எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிச்சான். இத பார்த்த புத்திசாலி எலி அந்த வேட்டைக்காரனுக்கு தெரியாம எல்லா வலையும் கடிச்சிருச்சான். இதனால சிங்கமும் தப்பிச்சிருச்சு. அப்புறம் சிங்கம் எலிய பார்த்து சொல்லிச்சான், நான் உனக்கு தீங்கு பண்ணணும்னு நினைச்சேன், ஆனா நீ எனக்கு உதவி பண்ணிட்ட, எனக்கு புரிய வச்சுட்ட, இனிமே நம்ம நல்ல ஃப்ரெண்ட்ஸா இருப்போம்னு கை குடுத்துட்டாங்க. இது வந்து என்ன தெரியுதுன்னா, எதிரியாவே இருந்தாலும் நமக்கு தீ

இன்றைய பூந்தளிர் நிகழ்ச்சியில இந்த குழந்தையோட கதையை கேட்டோம். இந்த கதை உங்களுக்கு மகிழ்ச்சியையும் புது சிந்தனையும் அளித்திருக்கும் நம்பிக்கையில பூந்தளிர் நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். வணக்கம்.

வணக்கம் வணக்கம் வணக்கம் நேர்களே, இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 வலம் வர காத்திருக்கிறது இன்னிசை பாடல்களுடன் தகவல்களுமாய் பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருக்கிறேன் டயனா. வணக்கம் நேர்களே. நல்ல நல்ல சிந்தனைகளோட ஒரு நாளை ஸ்டார்ட் பண்ணும்போது நமக்கு அந்த டே ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கும். இந்த டேயும் உங்களுக்கு ஹாப்பியாக இருக்கட்டும் நேர்களே. முதல் பாடலாக கேட்டலாம் சிங்கம் ஒன்று திரைப்படத்திலிருந்து, பாடல் ஏதோ காற்றலைகள் நேர்களுக்காக.

நேரம் 7:07 கேட்டுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை புக்கள் மற்ற எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.

0: தொடர்வது தமிழர் செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.
1: செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. இது தொடர்பாக இரு நாடுகளும் கூட்டாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், சர்வதேச சட்டத்திற்கு உட்பட்டு தீவிரவாதத்தை முறியடிப்பதற்கான உலகளாவிய முயற்சிகளை உறுதியாகவும் ஒருங்கிணைந்தும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக ஜகார்த்தாவில் இந்தோனேஷிய அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவை பிரதமர் திரு நரேந்திரமோடி சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தினார். தீவிரவாதத்திற்கு நிதி வழங்குவதை தடுக்கும் நடவடிக்கையில் ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச அளவில் தீவிரவாத செயல்களுக்கு நிதி வழங்கும் நாடுகளுக்கு எதிரான நடவடிக்கையை மேற்கொள்வது என்றும் பேச்சுவார்த்தையில் உறுதியளிக்கப்பட்டதாக கூட்டறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உலக அளவில் தீவிரவாதிகளுக்கும் தீவிரவாத அமைப்புகளுக்கும் எதிராக நடவடிக்கை எடுப்பது என்று அப்போது இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இந்தோனேஷிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பிரதமர், இரு நாடுகளுக்கும் இடையேயான உறவு பசிபிக் மண்டலத்தில் அமைதிக்கும் அரசியல் நிலைப்பாட்டை உறுதி செய்யவும் வழிவகுக்கும் என்று தெரிவித்தார். பின்னர் ஜகார்த்தாவில் இந்திய வம்சாவளியினர் மத்தியில் உரையாற்றிய திரு நரேந்திரமோடி, உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில்

0: இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக கூறினார். சீர்திருத்தம், செயல்பாடு மற்றும் மாற்றம் என்ற தாரக மந்திரத்தின் அடிப்படையில் தமது அரசு செயல்பட்டு வருவதாக அவர் தெரிவித்தார். 100 கோடிக்கும் அதிகமான மக்களின் கனவுகளை நனவாக்கும் வகையில் வளர்ச்சியை நோக்கி இந்தியா பயணித்து வருவதாகவும், எரிசக்தி முதல் செமிகண்டக்டர் உற்பத்தி வரை பல்வேறு துறைகளில் விரைவான முன்னேற்றத்தை இந்தியா கண்டு வருவதாகவும் கூறினார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் வளர்ச்சிக்கான பொதுவான தொலைநோக்கு பார்வையுடன் செயல்படுவதாகவும், இரு நாடுகளும் இணைந்து வேகமான வளர்ச்சியை நோக்கி சென்று கொண்டிருப்பதாகவும் திரு நரேந்திர மோடி தெரிவித்தார். இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று ஆஸ்திரேலியாவின் மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். அந்நாட்டில் 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொள்ளும் அவர் இந்தியா ஆஸ்திரேலியாவில் 3வது உச்சி மாநாட்டில் அந்நாட்டு பிரதமர் ஆண்டனி அல்பனீஸுடன் பங்கேற்கிறார். மேலும் இந்தியா ஆஸ்திரேலியா தலைமை செயல் அதிகாரிகள் அமைப்பின் நிகழ்ச்சியிலும் பிரதமர் பங்கேற்க இருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பல்வேறு துறைகளில் எல்நினோ ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பிரதமரின் முதன்மைச் செயலாளர் டாக்டர் பி கே மிஸ்ரா தலைமையில் தில்லியில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது. பல்வேறு முக்கிய துறைகளின் செயலாளர்கள் மற்றும் உயரதிகாரிகள் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டனர். எல்நினோவால் ஏற்படக்கூடிய அனைத்து சூழலையும் கண்காணிக்கவும், தாமதமாகும் பருவமழையால் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய மாவட்டங்களில் ஏற்படும் தாக்கம் குறித்து சம்பந்தப்பட்ட மாநிலங்களுடன் இணைந்து மதிப்பீடு செய்ய வேண்டும் என்றும் அப்போது பிரதமரின் முதன்மைச் செயலாளர் அறிவுறுத்தினார். கால்நடைகளுக்கு தேவையான தீவனம் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் அதற்கான பணிகளை கண்காணிக்க வேண்டும் என்று கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. பாதிப்பு ஏற்படும் மாவட்டங்களில் போதிய குடிநீர் கிடைப்பதை உறுதி செய்வதுடன் நீர்த்தேக்கங்களின் நீர்மட்டம் தொடர்ந்து கண்காணிக்கப்பட வேண்டும், சிக்கனமான நீரை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க வேண்டும் என்றும் கூட்டத்தில் அறிவுறுத்தப்பட்டது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். பஹ்ரைனுக்கு 2 நாள் பயணம் மேற்கொண்ட அவர் அந்நாட்டு பிரதமர் சல்மான் பின் ஹமத் அல் கலீஃபா முன்னிலையில் மன்னர் ஹமத் பின் இசா அல் கலீஃபாவை சந்தித்து பேசினார். துணை பிரதமர் ஷேக் காலித் பின் அப்துல்லா அல் கலீஃபாவையும் டாக்டர் ஜெய்சங்கர் தனியாக சந்தித்து பேச்சு நடத்தினார். இந்த சந்திப்பின் போது பஹ்ரைனுடனான இந்தியாவின் நீண்டகால நல்லுறவு மேலும் வலுப்படும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடியின் உறுதிப்பாட்டை அமைச்சர் எடுத்துக் கூறினார். பஹ்ரைனில் வசிக்கும் இந்தியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ததற்காக அந்நாட்டு தலைவர்களுக்கு டாக்டர் ஜெய்சங்கர் நன்றி தெரிவித்துக் கொண்டார். மேலும் இரு நாடுகளுக்கும் பரஸ்பரம் பயனளிக்கக்கூடிய பல்வேறு விஷயங்கள் குறித்தும் மண்டல அளவிலான பிரச்சினைகள் குறித்தும் அந்நாட்டு தலைவர்களுடன் டாக்டர் ஜெய்சங்கர் ஆலோசனை நடத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: இந்தியாவிலிருந்து பொம்மைகள் ஏற்றுமதி சென்ற நிதியாண்டில் 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இந்திய பொம்மைகள் சங்கம் சார்பில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்று அவர் பேசினார். உயர்தரத்திலான பொம்மைகள் உற்பத்தியில் இந்தியா உலக அளவில் போட்டி நிறைந்த நாடாக உருவாகியுள்ளது என்று அவர் கூறினார். வெளிநாடுகளிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி செய்த நிலை மாறி தற்போது 153 நாடுகளுக்கு பொம்மைகளை இந்தியா ஏற்றுமதி செய்து வருவதாகவும், இதன் மூலம் கடந்த 2019 ஆண்டிலிருந்து பொம்மைகள் இறக்குமதி 71% குறைந்திருப்பதாகவும் அமைச்சர் தெரிவித்தார். தரமான தற்சார்பு உற்பத்தி அதிகரித்திருப்பதே இதற்கு காரணம் என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் குறிப்பிட்டார். இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் இதனை தெரிவித்த அவர், இரு நாடுகளுக்கும் இடையேயான எல்லை தொடர்பான பணிக்குழு கூட்டம் அடுத்த மாதம் நடைபெற இருப்பதாக கூறினார். லிபுகேக், லிம்பியாதுரா, காலாபாணி ஆகிய எல்லைப் பகுதிகளில் இரு நாடுகளுக்கும் இடையே பிரச்சினை தொடர்வதாகவும், இதுகுறித்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும்

0: என்றும் அவர் கூறினார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. தலைநகர் கராக்கஸ் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் கடந்த மாதம் 24 அடுத்தடுத்து 2 சக்தி வாய்ந்த நிலநடுக்கங்கள் ஏற்பட்டதில் ஏராளமான கட்டடங்கள் தரைமட்டமாயின. 100 பின்னர் வெனிசுலாவில் ஏற்பட்ட மிக மோசமான நிலநடுக்கம் இது என்று அந்நாட்டு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்திருப்பதாகவும் 16,000 மேற்பட்டோர் காயமடைந்திருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிலநடுக்கத்தால் பாதிக்கப்பட்ட சைமன் போலிவர் சர்வதேச விமான நிலையத்தில் விரைவில் வர்த்தக போக்குவரத்து தொடங்கும் என்று அந்நாட்டு இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிகூஸ் தெரிவித்துள்ளார். ஹோர்மோஸ் நீரிணையில் 3 வணிக கப்பல்கள் தாக்கப்பட்டதைத் தொடர்ந்து ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் மீண்டும் தாக்குதல் நடத்தியுள்ளது. இதுகுறித்து அமெரிக்க ராணுவம் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், சர்வதேச கடல் பகுதியில் அப்பாவி பொதுமக்கள் மற்றும் கப்பல் ஊழியர்களை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் விமான பாதுகாப்பு கட்டமைப்புகள், கடலோர கண்காணிப்பு கருவிகள் மற்றும் தரையிலிருந்து வானில் உள்ள ஏவுகணைகளை குறிவைத்து தாக்குதல் என்ற அடிப்படையில் அமெரிக்கா தாக்குதல் நடத்தியிருப்பதாக அந்நாட்டு ராணுவம் தெரிவித்துள்ளது. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. நாட்டிங்ஹாமில் நேற்று நடைபெற்ற இப்போட்டியில் முதலில் விளையாடிய இங்கிலாந்து அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 7 விக்கெட் இழப்புக்கு 201 எடுத்தது. ஃபில் சால்ட் அதிகபட்சமாக 70 சேர்த்தார். சாம் கரன் ஆட்டமிழக்காமல் 41 எடுத்தார். 202 எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய இந்திய அணி அடுத்தடுத்து சொற்ப ரன்களில் விக்கெட்டுகளை இழந்தது. 11.4 76 மட்டுமே எடுத்து தோல்வியடைந்தது. இங்கிலாந்து அணி இந்த வெற்றியின் மூலம் 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 2-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றுள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அணி காலிறுதிப் போட்டிக்கு முன்னேறியுள்ளது. வான்கூவரில் நேற்று நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அந்த அணி கொலம்பியாவை பெனால்டி ஷூட் அவுட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்றது. அட்லாண்டாவில் நடைபெற்ற மற்றொரு போட்டியில் எகிப்து அணியை 3-2 என்ற கோல் கணக்கில் வென்ற அர்ஜென்டினா காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் கூட்டாக தெரிவித்துள்ளன. எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியா பஹ்ரைன் இடையேயான இருதரப்பு நல்லுறவுகள் மேலும் வலுப்படும் என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: நேரம் காலை 7:25:24 இனி கேட்கலாம்.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நேயர்கள் கேட்க விருப்பது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை வழங்குவோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் மேலமாசி வீதி போத்தி சேதரில் மதுரை.
2: இதோ இறைவனை தரிசிக்க ஆலயத்திற்கு நம்மை அழைத்துச் செல்கிறார் பரமக்குடி மீ சீனிவாசன் அவர்கள்.
4: அன்பர்களே, இன்று பெங்களூரு பெட்டதாசனபுரம் சிவா விஷ்ணு கோயிலுக்கு செல்கிறோம். இந்த திருக்கோவில் பெங்களூரில் பெட்டதாசனபுரம் என்னும் பகுதியிலே அமைந்துள்ளது. பெங்களூரு எலக்ட்ரானிக் சிட்டிக்கு மிக அருகில் அமைந்துள்ளது. இங்குள்ள குன்றின் மீது இருக்கும் கற்கோட்டைக்கு உள்ளே சிவனுக்கும் திருமாலுக்கும் அருகருகே சன்னதிகள் உள்ளன. இங்கு சிவபெருமான் காசி விஸ்வநாதர் என்றும் விஷ்ணு திரு திம்மராயசுவாமி என்றும் திருநாமம் பெற்றுள்ளனர். இந்த பகுதியை நெருங்கும் போதே குன்றையும் கோபுரத்தையும் காணலாம். அடிவாரத்தில் அழகிய வரவேற்பு வளைவு உள்ளது. இரு கோவில்களின் பெயர் பலகையும் உள்ளன. மலையில் உள்ள கோட்டை 1,000 பழமையானது. ஏராளமான கற்களை ஒன்றின் மேல் ஒன்றாக அடுக்கி இடையில் சாந்து பூச்சு இன்றியே கட்டப்பட்டுள்ளது. கோட்டையும் கோவிலும் சோழ

0: கட்டியிருப்பார்கள் என்று கூறப்படுகிறது. ரிஷி திம்மராய சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதரை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். அதன் பின் இந்த பகுதியை ஆண்ட மன்னர்கள் கோட்டையையும் கோவிலையும் அமைத்துள்ளனர். பெட்டா என்றால் மலை, தாசன் என்றால் தொண்டன். இறை தொண்டராகிய கௌதமர் தவம் செய்து தொண்டாற்றிய ஊர் என்பதனால் ஊர் பெயர் பெட்டதாசனபுரம் என பெற்றது. இங்கு ஹரியும் ஹரணும் ஒன்று என்னும் கொள்கை பின்பற்றப்படுகிறது. இதனால் திருமாலுக்கு உகந்த புரட்டாசி மாதத்தில் சிவபெருமானுக்கும் சிவனுக்குரிய கார்த்திகை மாதத்தில் திருமாலுக்கும் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றன. இப்பகுதி மக்களுக்கு ஸ்ரீ திம்மராய சுவாமியே குலதெய்வமாகும். ஈசான்ய மூலையில் கல்யாணி புஷ்கரணி என்னும் தெப்பக்குளம் உள்ளது. இதில் நீர் எப்போதும் வற்றுவதில்லை. இங்கு அரச மரமே தலவிருட்சம். இதன் இடப்புறம் திம்மராய சுவாமி கோவில் அமைக்கப்பட்டுள்ளது. கொடிமரம் கருடாழ்வார் தரிசித்து படியேறினால் வெளிப்பிரகார மண்டபத்தில் ஜெய விஜய துவாரபாலகர்களை காணலாம். கருவறையில் சுமார் 4 அடி உயரம் கொண்ட திம்மராய சுவாமி ஸ்ரீதேவி பத்மாவதி தாயாரோடு கட்சி தருகிறார். கருவறையில் அடுத்து நாகர் ஹனுமன் சன்னதிகள் உள்ளன. ஸ்ரீ பத்மாவதி தாயாருக்கு தனி சன்னதி உண்டு. வலப்புறம் கல்மேடையின் மேல் காசி விஸ்வநாதர் ஆலயம் உள்ளது. கோவில் முன்புறம் பெரிய விளக்கு தூண் உள்ளது. பலிபீடம் நந்தியை கடந்து சென்றால் விதானத்தில் உமாமகேஸ்வரர், விநாயகர், முருகன் ஆகிய சுதை உருவங்களை நாம் பார்க்கலாம். கருவறை வாயிலில் துவாரபாலகர்கள் உள்ளனர். உள்ளே லிங்க திருமேனியராக காசி விஸ்வநாதர் காட்சி தருகிறார். அருகில் விசாலாட்சி உள்ளார். இங்கு உள்ள நந்தி விசேஷமானவர். இவருக்கு மேலே விதானத்தில் நாகர் உள்ளார். இவர்களை தரிசித்தால் நாகதோஷம் விலகிடும். திருக்கார்த்திகை திருவண்ணாமலை போல தீப விழா நடைபெறுகிறது. மனதிற்கு மகிழ்வும் மங்கள வரங்களையும் தரும் பெட்டதாசனபுரம் ஸ்ரீ காசி விஸ்வநாதரையும் ஸ்ரீ திம்மராய பெருமாளையும் வழிபட்டு நற்பேறு பெறுவோமாக. ஓம் ஸ்ரீ நமசிவாய, ஓம் ஸ்ரீ கோவிந்தா கோவிந்தா.
1: நேயர்கள் இதுவரை கேட்டது ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட்டின் ஆலய அற்புதங்கள் நிகழ்ச்சியை. வழங்கியோர் குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைரநகைகள் வாங்க அன்பின் அடையாளம் ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், 217 மேலமாசி வீதி, மதுரை. ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட், மேலமாசி வீதி, போத்தி சேதரில், மதுரை. நிகழ்ச்சி அமைப்பு பாலாமணி ஈஸ்வர்.
2: அடுத்த நிகழ்ச்சியாக விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன்ஷிப் 2026 தினசரி தகவல்கள் கேட்கலாம். டெல்லி அஞ்சலாக

நேரம் 7:35:49 நொடிகள் கேட்டுட்டு இருக்கீங்க. பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக குஷி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள்.

சிறு தகவல் கேட்டுவிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் நிகழ்ச்சியில் மதுரையில் இலவச தையல் பயிற்சி. மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் கீழ் உள்ள மதுரை MSME தொழில்நுட்ப வளர்ச்சி நிலைய விரிவாக்க மையத்தில் பெண்களுக்கான

ஒரு சிறு தகவல் கேட்டுவிடலாம். பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் நிகழ்ச்சியில் மதுரையில் இலவச தையல் பயிற்சி. மத்திய அரசின் குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் அமைச்சகத்தின் கீழ் உள்ள மதுரை MSME தொழில்நுட்ப வளர்ச்சி நிலைய விரிவாக்க மையத்தில் பெண்களுக்கான இலவச தையல் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. இதில் கலந்து கொள்வதற்கு கல்வி தகுதி மற்றும் சான்றிதழ் நகல் மற்றும் ஆதார் அட்டை நகலுடன் நேரில் பதிவு செய்ய வேண்டும். முகவரி MSME தொழில்நுட்ப வளர்ச்சி அலுவலக விரிவாக்க மையம், தொழிற்பேட்டை 3வது நுழைவு வாயில், மாட்டுத்தாவணி காய்கறி மார்க்கெட் எதிரில், மதுரை. விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய அலைபேசி எண் 8695846417. அலைபேசி எண் மீண்டும் ஒருமுறை 8695646417 என்ற எண்களில் தொடர்பு கொண்டு இதற்கான தகவல்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம்.

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேரில் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள். 7:44 24 வர இருக்கிற பாடல் ஜீன்ஸ் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகை பூக்கள். நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடலாக சிட்டிசன் திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில் நேர்களுக்காக.

காற்றலைகளில் இன்னிசை மெட்டுக்களுடன் தகவல்களுமாய் வளம் வந்த பிரேக்ஃபாஸ்ட் ஷோ புகைப்பூக்கள் நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களை கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி விடைபெறுகிறேன். டயனா. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. தொடர்வது 8 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். உலகளாவிய வளர்ச்சியை முன்னெடுத்துச் செல்வதில் இந்திய பொருளாதாரம் முக்கிய பங்கு வகிப்பதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடியை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணே விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்டப் பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளிக் குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் பருவமழை தொடங்க இருப்பதையொட்டி திறந்தவெளி நேரடி நெல் கொள்முதல் மையங்கள் மற்றும் சேமிப்பு கிடங்குகளில் மழைநீர் பாதிப்பு ஏற்படாத வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அதிகாரிகளை அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்நாடு மாநில உயர்கல்வி மன்றம் சார்பில் எதிர்கால பொறியியல் பாடத்திட்டம் பட்டதாரிகளின் வேலைவாய்ப்பு திறனை மேம்படுத்துதல் குறித்த கருத்தரங்கை அமைச்சர் திரு விஸ்வநாதன் தொடங்கி வைத்தார். பொதுத்துறை நிறுவனமான NLCயின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 8:13:13 வளம் வர காத்திருக்கிறது. பாட்டு வேணுமா? இன்றைய பாட்டு வேணுமால புத்தம் புது மெட்டுக்களாய் கேட்டு ரசிக்கலாம். ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசித்திட அழைக்க வேண்டிய எண்கள் 25:30:170 மற்றும் 25:30:171 வரலாம். 04:05:02 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 MHz. பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில உங்களோட இணைந்திருக்கிறேன் அர்ஜி டைனா.

0: மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9ல கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா. இன்னைக்கு பாட்டு வேணுமால ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசித்திட அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 04 52 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில பேச காத்துட்டு இருக்க முதல் நேயர்கிட்ட பேசிடலாமே. வருக, வணக்கம்.
1: என்ன
0: பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
1: எனக்கு
0: வந்து கொடிவீரன் படத்துல இருந்து நன்றி நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும் பாடல் இதோ கொடிவீரன் திரைப்படத்திலிருந்து.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: பாட்டு வேணுமா நிகழ்ச்சி கேட்டுட்டு இருக்கீங்க. ராமநாதபுரம் மாவட்ட நேயரோட விருப்ப பாடலா தான் வளம் வந்துட்டே இருக்கு. அடுத்ததான் நம்ம கூட பேச காத்துட்டு இருக்க நேயர்கிட்ட பேசிடலாம். வருக வணக்கம். வணக்கம். சொல்வது யார், எங்க இருந்து சொல்லுங்க சார்.
1: ராமநாதபுரம் மாவட்டம் முதுநாள் கிராமத்துல இருந்து பேசுறேன் மேடம். அன்பரசு.
0: அன்பரசன் பேசுறீங்க, சொல்லுங்க என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில.
1: உங்க சைஸ் மேடம், வீரா வீரம் படத்துல இருந்து போடுங்க மேடம்.
0: வீரம் படத்துல இருந்து பாடல் கேட்டுலாமா?
1: எங்க ஊர்ல சாமி 12ஆம் தேதி வந்து கருப்பணசாமி கோவில் கும்பகோணம் மேடம்.
0: சார் அதுக்கு வந்து நீங்க விளம்பர பகுதியை அணுகி அதுலதான் நீங்க சொல்லணும், தகவல் நீங்க சொல்ல வேணாம். நன்றி இணைப்பில் வந்தமைக்கு. ஒரு சிறிய விளம்பர இடைவெளியை தொடர்ந்து பாடல் கேட்டு விடலாம். வீரம் திரைப்படத்திலிருந்து நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. பாட்டு வேணுமா.
2: நமது மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் தினமும் காலை மணி 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரியின் ஆலய அற்புதங்கள். குறைந்த சேதாரத்தில் தங்கம் வெள்ளி வைர நகைகள் வாங்க அன்பின் அடையாளம் அன்புடன் உங்களுக்காக ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்க் 217 மேலமாசி வீதி மதுரை.
3: தோள்பட்டையிலிருந்து

0: என்றென்றும் இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருப்பது பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேயர்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு ரசிக்க அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம்.
1: இனிய காலை வணக்கம் மேடம்.
0: இனிய காலை வணக்கம். சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க.
1: பரமக்குடியில இருந்து அலங்கார ராஜ்.
0: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: பண்பலை பாடல் ஒன்று தாங்க மேம்.
0: கொடுத்துடலாம். நன்றிங்கய்யா இணைப்பில் வந்தமைக்கு. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும் பாடல் கேட்டு விடலாம். வித் லவ் திரைப்படத்திலிருந்து.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர் ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
4: மனதிற்கு பிடித்த புத்தம் புது மெட்டுகளை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர் வருக. வணக்கம். வணக்கம். இணைப்பில் வந்துட்டீங்க சார், சொல்லுங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? கொடுத்துடலாங்க. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மத்துணை நேர்களுக்காகவும் பாடல் வருகிறது. பிதா மகன் திரைப்படத்திலிருந்து.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: புதிய இன்னிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் தங்களுக்கு பிடிச்ச பாடல்களை கேட்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 மற்றும் 25 30 171 இணையலாம். 0 4 5

0: 2 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த நேயர், வருக. வணக்கம். வணக்கம். செல்வது, உங்க பேர் சொல்லிருங்களேன்.
1: மகேஸ்வரன் பேசுறேன்.
0: மகேஸ்வரன் ஐயா, சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு? அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்த நேயர்களுக்காகவும் ஜிவி பிரகாஷ்குமார் இசையமைப்பில் பராசக்தி திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகளில்.

0: ரசிச்சிட்டு இருக்காங்க. அடுத்ததா பேச காத்துட்டு இருக்க நீயர், வருக. வணக்கம்.
1: வணக்கம் சகோதர. காலை வணக்கம்.
0: இனிய காலை வணக்கம் சொல்வது. உங்க பேரு சொல்லிருங்க. நிலையத்தில் அனைவரும் நலமா இருக்கிறோம். சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? நன்றி அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்தம் நேயர்களுக்காகவும் வாரிசு திரைப்படத்திலிருந்து பாடல் ஏதோ காற்றலைகளில் நேயர்களுக்காக.

இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டுட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா. ராமநாதபுரம் மாவட்ட நேர்கள் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு

0: வந்தா மாமா உங்க ஆட்டத்துக்கு ஊரே ஆடுவேன், அதுக்கு ஒரு அடிய போட்டு விடுவோம்
1: அப்படின்ற.

மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது.

0: பார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேரம் 8:43 கேட்டு இருக்கீங்க பாட்டு வேணுமா நிகழ்ச்சியில் பேச கத்திருக்கும் அடுத்த நேயர். வருக, வணக்கம். வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
1: வணக்கம், சொல்லுங்க, உங்க பேர் சொல்லுங்க, யார், எங்க இருந்து பேசுறீங்கன்னு சொல்லுங்க.
2: பரமக்குடியில இருந்து அந்தோனி மெர்சிங் மேடம்.
1: சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் நிகழ்ச்சியில?
2: எங்க வீட்டுக்குள்ளையில இருந்து படத்துல இருந்து கூடவே பிறக்கணும்னு சொல்லுங்க.
1: அதாவது படம் வந்து நம்ம வீட்டு பிள்ளை. இந்தியாவின்
3: மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோக பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேரம் காலை 8:50 இனி கேட்கலாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் கேட்கவிருப்பது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில்
3: அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
5: இந்த உலகமே ஒரு நாடக மேடை, நாம் எல்லாரும் நடிகர்கள். இது வந்து ஞானிகள் சொல்கிறது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த உலகத்துக்குள்ளே எத்தனையோ நாடக மேடைகள், எத்தனையோ நடிகர்கள், எத்தனையோ நாடகங்கள், இதெல்லாம் எப்படி ஆரம்பமாச்சு, அதுதான் இன்றைக்கி தகவல். அதாவது ஆதி மனிதன் பேச ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சைகையாலேயே எல்லாத்தையும் சொல்லிகிட்டு இருந்தான். அதனால் அப்போவே நடிப்பு ஆரம்பமாயிட்டது. முதல்ல ஒரு வேட்டையை தான் அவன் வந்து நடித்து காட்டியிருப்பான். இவன் எப்படி போனான், எதிரில் மிருகம் எப்படி வந்தது, அதோடு எப்படி சண்டை போட்டான், எப்படி அடித்து கொண்டுகிட்டு வந்தான், இதை அப்படியே மற்றவங்களுக்கு நடித்து காட்டியிருப்பான். ஏன்னா மொழி கிடையாது. இந்த காலத்துலலாம் நாடகங்களில் நடிக்கிறவங்கள நடிகர்கள்ங்கிறோம். ஒரு காலத்தில் இவங்களுக்கு என்ன பேர் தெரியுமா, திஸ்பியர்கள் அப்படின்னு பேரான். இதுக்கு காரணம் உண்டு. அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி கிரீஸ் நாட்டில் திசிபியஸ் அப்படின்னு ஒரு ஆள் இருந்தான். அவன் ஒரு பெரிய நாடக கலைஞன். அவன் சில இளைஞர்களை சேர்த்துக்கிட்டான், பயிற்சி கொடுத்தான், நாடக குழுவை உருவாக்கினான், நடிகர்களையும் நாடகத்துக்கு தேவையான பொருள்களையும் ஏற்றிக்கிட்டு போகிறதுக்கு ஒரு வண்டியையும் தயார் பண்ணான். அந்த வண்டியிலேயே அவன் வந்து கிரேக்க நாடு பூராவும் சுற்றினான், ஊர் ஊராக நாடகம் போட்டான். ஒரு ஊருக்கு போனதும் அங்கே நாடகம் நடத்த தியேட்டர் இருக்கா அப்படிங்கன்னெல்லாம் பார்க்குறது இல்லை அவன். ஏன்னா அப்போலாம் தியேட்டர்னால் என்னென்னு தெரியாது. நாடகம்னால் அது ஒரு மூடிய கொட்டைக்குள்ளே தான் நடத்தணுங்கிறது அப்போ யாருக்குமே தோணலை. இந்த வண்டி போகும், அதுவே ஒரு பகுதி, அப்படியே ஒரு மேடை மாதிரி விரிச்சிக்கும். அதில் ஏறி நின்றுக்கிட்டு நாடகத்தை நடித்து காட்டுவாங்களாம். மக்கள்லாம் எதிரில் தரையில் உட்காந்து அதை பார்த்துக்கிட்டு இருக்கிறது. உலகத்தின் முதல் நடமாடும் தியேட்டர் இது தானே. இந்த திசிபிஎஸ் தான் முதல் முதலாக உலகத்தில் நாடகம்ங்கிற பொழுதுபோக்கை நடத்தி காட்டினவன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவன் சொந்தமாக நாடகம் எழுதுனா நடித்தான், நாடகத்தை இயக்கினான். அதனால தான் அவனை வந்து ஃபஸ்ட்டு மேன் ஆஃப் தி தியேட்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. அவன் தான் நாடக மேடையின் முன்னோடி. கிரேக்கர் காலத்திலேயே நாடக ஆசிரியர்கள், நடிகர்கள், ரசிகர்கள் இவங்கள்லாம் உருவாகிட்டாங்களாம். நாடகத்தின் சரித்திரத்தில் இந்த மூணு பிரிவும் ரொம்ப முக்கியம். அதாவது கிரேக்க தியேட்டர்கள்லாம் திறந்த வழி மேடைகள் தான், பெரும்பாலும் மலைச்சரிவுகள். அதுவே படிப்படியாக பண்ணியிருப்பாங்க. கீழே அரைவட்ட வடிவில் மேடை, அதுக்கு ஆர்கெஸ்ட்ரான்னு பேர். பிற்காலத்தில் இதில் உட்காந்து இசைக்குழுவினர் வந்து வாய்ச்சதுனால இசைக்குழுவுக்கே ஆர்கெஸ்ட்ராங்கிற பேர் வந்துட்டது. இப்போது கிரேக்க தியேட்டர்களில் ஒன்று, அதோடய காலம் வந்து கிமு 340, அதை இன்னமும் பாதுகாத்து வச்சுருக்கிறாங்களாம். எபிடாரஸ் அப்படிங்கிற இடத்துல அது இருக்குதான். இன்னமும் அந்த தியேட்டரை பயன்படுத்திக்கிட்டு வர்றாங்களாம். சிறந்த கிரேக்க நாடகங்கள்லாம் அங்கே நடிக்கிறாங்களாம். ஆரம்ப காலத்திலேயே கட்டணம் கிடையாது, அப்புறம் பின்னாடி தான் நுழைவு கட்டணம்லாம் அப்படியே வந்துட்டு தான். நடிகர்கள் வந்து பளபளப்பான ஆடைகள் உடுத்தியிருப்பாங்களாம். இந்த குதிகால் உயர்ந்த காலணிகள் போட்டிருப்பாங்களாம். இதெல்லாம் பழைய குறிப்புகள். பலவிதமான உருவங்களில் மாஸ்க் அப்படின்னு சொல்லப்படுற முகமூடி, அதனால் ஒரே நடிகர் பல வேடங்களில் நடிக்கிறது உண்டான். ஆரம்பத்தில் பெண் நடிகர்கள் கிடையாது, எல்லாம் ஆண் நடிகர்கள் தான். ரோமானியர்கள் தான் முதல் நிரந்தர நாடக மேடையை கட்டின.

0: அதுதான் முதல் தியேட்டர். கிமு 1048 காலகட்டத்தில் பாம்பிங்கிற நகரத்தில் அதை கட்டியிருக்கிறாங்களாம். கிரேக்க ரோமானிய தியேட்டர்களின் அடிப்படையிலேயே இந்த இத்தாலிய வடிவமைப்பாளர்கள் இந்த குதிரை லாட வடிவில் ஒரு ஆடிட்டோரியத்தை உருவாக்குனாங்களாம். இப்படி அதை பற்றி நிறைய தகவல் இருக்குது. 1576 லண்டனில் இந்த பின்ஸ்பர்ரி, அப்புறம் அந்த பில்ட்ஸில், அப்புறம் ஜேம்ஸ் இப்படிங்கிறவர் முயற்சியால் தான் இங்கிலாந்தில் முதல் தியேட்டர் உருவாச்சான். அப்படி ஒருத்தர் இருந்தாராம். உலக நாடக மேடையின் வரலாறு இதுதான். அதாவது இப்போல்லாம் அறிவியல் வளர்ச்சி அதிகமாயிட்டது, திரைப்படம் தொலைக்காட்சி எல்லாம் வந்தாச்சு. ஒவ்வொரு வீடுமே ஒரு குட்டி தியேட்டர் மாதிரி ஆயிட்டுது. தொலைக்காட்சி முன்னாடி உட்காந்து எழுந்திருக்கவே மனசு வர்றதில்லை. ஒரு அம்மா ஒரு மனோதத்துவ டாக்டரை தேடிட்டு வந்தாங்களாம் இந்த காலத்தில். டாக்டர், எங்கள் வீட்டுக்காரர் எப்போ பார்த்தாலும் டிவி முன்னாடி உட்காந்துக்கிட்டு அதையே வெறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கிறார், ஒத்து பார்த்துக்கிட்டு இருக்கார், எனக்கு சந்தேகமாக இருக்குன்னாங்களாம். இது மனக்கோளாறு இல்லைங்க, ஆர்வக்கோளாறு, அவ்வளவுதான், இதுக்காக பயப்படாதீங்கன்னாராம் டாக்டர். அப்படி இல்லை டாக்டர், டிவி ஓடும்பொழுது நாம் எல்லாம் அதை பார்க்குறோம் சரி, ஆனால் அவர் அப்படி இல்லை, டிவியை நிறுத்தினதுக்கு அப்புறமும் அதையே ஒத்து பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கிறார், அதனால தான் சந்தேகப்பட்டு உங்ககிட்ட வந்தேன் அப்படின்னாங்களாம்.
1: ஆகாஷ்வாணி மதுரை 103.3 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது சைபாலின் இன்று ஒரு தகவல். 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.
2: முகத்தில் அனைத்து
3: மருந்து கடைகளிலும் கிடைக்கும்.
4: 80 வருடங்களாக உங்கள் நலனில் ஆழ்ந்த அக்கறை கொண்டது சைபால்.

மீண்டும் இசை ஜாலமாய் மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேர்கள் கேட்டு ரசிச்சுட்டு இருக்கீங்க. பாட்டு வேணுமா?

காற்றலைகளில் புத்தம் புது மிட்டுக்களை இசைத்திட்ட பாட்டு வேணுமா நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை நேர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் டயனா. நன்றி நேர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை FM ரெயின்போ 103.3, ராமேஸ்வரம் FM 100.9 MHz. தொடர்வது 9 மணிக்கான செய்தி சுருக்கம். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள், முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. இந்தியாவுடனான எல்லை தொடர்பான பிரச்சினைகளை பேச்சுவார்த்தை மூலம் தீர்க்க முடியும் என்று நேபாள வெளியுறவு அமைச்சர் ஷிஷிர் கனல் தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் திரு விஜய் கரூருக்கு பயணம் மேற்கொள்ள இருப்பதை அறிந்து திமுக பதற்றமடைவது ஏன் என்று மாநில சட்டத்துறை அமைச்சர் திரு நிர்மல்குமார் கேள்வி எழுப்பியுள்ளார். விழுப்புரம் மாவட்டம் காணை விக்கிரவாண்டி ஒன்றியங்களில் நடைபெற்று வரும் அரசு திட்ட பணிகளின் செயல்பாடுகள் குறித்து உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு ஆனந்த் நேற்று ஆய்வு மேற்கொண்டார். பள்ளி குழந்தைகளை ஏற்றிச் செல்லும் ஆட்டோக்கள் உள்ளிட்ட வாகனங்கள் அரசின் போக்குவரத்து விதிமுறைகளை பின்பற்றுவதை உறுதி செய்ய வேண்டும் என்று மாநில அமைச்சர் திரு விஜய் தமிழன் பார்த்திபன் வலியுறுத்தியுள்ளார். பொதுத்துறை நிறுவனமான NLC-யின் 3% பங்கு விற்பனையை மத்திய அரசு கைவிட வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு சண்முகம் கேட்டுக் கொண்டுள்ளார். கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. ஈரான் மீது அமெரிக்க ராணுவம் நேற்று தாக்குதலை மீண்டும் தொடங்கியதுடன் கச்சா எண்ணெய் விற்பனைக்கான அனுமதி உரிமத்தையும் திரும்பப் பெற்றுள்ளது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தால் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன. இந்தியாவுக்கு எதிரான 3வது 2020 கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அணி 125 ரன் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றது. செய்தி சுருக்கம் நிறைவு பெற்றது.

நேரம் 9:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது டிரைவ் டைம் பேட்ஸ் காத்திருக்க.

நேரமில்லை. இனிய உற்சாகமான காலை வணக்கம் நேயர்களே, நிகழ்ச்சியில் உங்களுடன் இணைந்திருப்பது நான் சூர்யா. இன்றைய தினத்தின் சிறப்பையும் பிரதமரின் திட்டம் பற்றியும் மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம். இது டிரைவ் டைம் பீட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. அதற்கு முன்பாக ஒரு பாடல் வேதாளம் திரைப்படத்திலிருந்து கேட்டு வந்துடலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி. ஆகாஷ்வாணி மதுரை.

0: 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்னே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166. காத

வணக்கம், நான் பாடலாசிரியர் முத்தமிழ் பேசுகிறேன். எஃப்எம் ரெயின்போ 103.3 எப்போதும் நீங்க இனிமையா கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு எஃப்எம். இந்த எஃப்எம்ல வந்து பலவிதமான நிகழ்ச்சிகளை மக்களுக்காக தொகுத்து வழங்கிட்டு இருக்காங்க. அது கேட்டு மக்கள் இன்னும் மேலாக பயன்பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன், வணங்குகிறேன், நன்றி.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி. பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நேரம் 9:10. மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பேஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய தினத்தில் பிரதமரின் திட்டமான செல்வமகள் சேமிப்பு திட்டம் பற்றி தகவல் தெரிஞ்சிருப்போம். நாடு முழுவதும் உள்ள பெண் குழந்தைகளுக்கு நம்பிக்கை மற்றும் அதிகாரம் அளித்தலின் அம்சமாக இந்த திட்டம் வந்து தொடங்கியிருக்காங்க. இத்திட்டம் வந்து பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்னும் இயக்கத்தின் ஒரு பகுதியாக தொடங்கப்பட்டது. மேலும் இந்த திட்டத்தை எப்படி தொடங்கலாம் அப்படிங்கிற டீட்டெயிலை அடுத்தது இதில் சொல்லலாம். அதற்கு முன்பாக ஒரு பாடல் கேட்டு வந்துடுவோம்.
2: தங்க தங்க நக்க தங்க தான் தங்க தங்க நக்க தங்க தான் தங்க.

நேரம் 9:15. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பிரதான் மந்திரி திட்டமான செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி பேசிட்டு இருந்தோம். ஸோ அந்த திட்டத்தில் எப்படி ஒரு கணக்கு தொடங்குறது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். பெண் குழந்தைகள் பிறந்தது முதல் 10 வயதை அடையும் வரை இந்த கணக்கை வந்து தொடங்கலாம். இந்தியாவில் வசிக்கும் எந்த ஒரு பெண் குழந்தையும் திட்டத்திற்கு தகுதியுடையவங்க தான். பெற்றோர்கள் அதிகபட்சம் தங்களின் 2 பெண் குழந்தைகளுக்கு கணக்கை வந்து துவங்கலாம். மேலும் திட்டத்தில் கணக்கை துவங்குவதற்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத ஒரு பாடலுக்கு பின்னாடி தெரிஞ்சுக்கலாம்.

0: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

நேரம் 9:22. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நினைவூட்டுகிறோம் நேயர்களே. இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பேட்ஸ், காத்திருக்க நேரமில்லை. செல்வமகள் சேமிப்பு

திட்டத்தை பற்றி தொடர்ந்து பேசிட்டு இருக்கோம். ஸோ செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கை துவங்குறதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். செல்வமகள் சேமிப்பு திட்ட கணக்கு தொடங்கும் படிவம், பெண் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், அடையாளச் சான்றிதழ்கள், குடியிருப்பு சான்றிதழ் தேவைப்படும். தொடர்ந்து பேசலாம். ஒரு பாடலுக்கு பின்

வண்டி வருகுதுல வளவளைஞ்சு வளவுல தந்தி வந்து வேசுதுல வானொலி ஸ்டேஷன்ல வந்தாலும் வாங்க மதுரை சின்னம்புந்தாங்க. நான் வடவழிஞ்சி பஞ்சவர்ணம் பேசுறேன்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 103.3

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க. மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

நேரம் 9:32. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. செல்வ மகள் சேமிப்பு திட்டம் பற்றி பேசிக்கிருந்தோம். அதில் கணக்கு துவங்குவதற்கு தேவையான ஆவணங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி பேசிக்கிருந்தோம். பெண் குழந்தையின் பிறப்புச் சான்றிதழ், பெற்றோரின் அடையாள அட்டை மற்றும் முகவரி சான்று ஆகியவற்றை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் விவரங்களுக்கு அருகிலுள்ள இந்திய அஞ்சலகம் அல்ல

நேரம் 9:37 ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜெயா அவர்கள்.

0: நடுத்தருவில் நின்னு சொடக்கு மேல சொடக்கு போடுது.
1: மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்தோணிதாசனின் வணக்கம்.
0: அம்சமா அழகா ஒரு பொண்ணை பார்த்த
1: நிறைய நிகழ்ச்சிகளை

0: ஆகாஷ்வாணி மதுரை.
1: கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.
2: தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில் மதுரை.
3: நேரம் 9:40. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பேட்ஸ். காத்திருக்க நேரம் இல்லை. இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல். கடல் நீரை குடிநீராக்கும் திட்டம் நம்ம எல்லாருக்குமே தெரியும், பல்வேறு நாடுகளில் நடைமுறைகள் இருக்கு. இருந்தாலும் இதற்கான செலவு அப்படிங்கறது அதிகமாக பண்றாங்க. ஆனா தற்போது மின்சாரம் இல்லாம சூரிய ஒளியை மட்டுமே பயன்படுத்தி கடல் நீரை குடிநீராக்கும் திட்டத்தை சீன விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த ஒரு அரிய தகவலோட அடுத்த பாடல் கேட்டு வந்துடலாம்.

நேரம் 9:45. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. அடுத்ததாக ஒரு சுவாரஸ்யமான தகவல். நம்ம நார்மலாக ஒரு ஆறு பத்து பேசு இல்லை குளம் பத்து பேசுன்னு கேள்விப்படுக்கோம். ஆனால் ஒரு கடல் பகுதியே மறைஞ்சு போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எங்கே அப்படின்னா, ஆசியாவில் இருக்கக்கூடிய காஸ்பியன் கடல் தான் வற்றி கொண்டே வருதுகிறது தான். இதுக்கு என்ன காரணம்னா, பருவநிலை மாற்றமும் மனித நடவடிக்கைகள் தான் காரணம் அப்படிங்கிறத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சிருக்காங்க. அடுத்ததாக நிகழ்ச்சியில் ஒரு பாடல்.

0: இருங்கள்.
1: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: நேரம் 9:50. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது டிரைவ் டைம் வெயிட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நிகழ்ச்சியில் அடுத்தபடியாக ஒரு பாடல் கேட்டு வந்துடலாம்.

0: நேரம் 9:55, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது டிரைவ் டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நிகழ்ச்சியில் இருந்து விடைபெறுவது நான் சூர்யா. நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக ஒரு பாடல் இதோ காட்டலைகளில்.
1: சில்லாவோ திண்டுக்கல்லே, சின்னால பட்டி பக்கம் சொல்லு, நம்ம சிலுக்குவாறு பட்டி சிங்கம், செம்பு கலக்காத தங்கம், அது வச்சிருப்பதோ வருத்தப்படாத வாலிபர் சங்கம். அன்னை அன்புக்கு அன்னை தெரசா, அறிவுக்கு அப்துல் கலாம், அடக்கத்துல நெல்சன் மண்டேலா, நம்ம போஸ்பாண்டி அண்ணன் கொடுத்தாய் 100, 5 லட்சமா நினைச்சுக்கிட்டு நம்ம அள்ளி நகரத்து

0: இனிமே எல்லாம் அப்படித்தான்.
1: நினைவிட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். தொடர்வது செய்திச் சுருக்கம். சென்னை அஞ்சலாக கேட்கலாம்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். கடினமான சவால்களுக்கு மத்தியிலும் நாட்டை ஒற்றுமையுடன் இருக்க தூண்டுவதால் பொறுமையே எந்த ஒரு நாட்டின் மிகப்பெரிய வலிமை என்று பிரதமர் திரு நரேந்திரமோடி தெரிவித்துள்ளார். இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திரமோடி இன்று அந்நாட்டு அதிபருடன் யோகியகர்த்தாவில் உள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயரதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு களப்பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாகதுருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாவட்ட ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று மாவட்ட ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரம்மோற்சவ விழாவிற்கான கொடியேற்ற நிகழ்ச்சி இன்று காலை நடைபெற்றது. தமிழக கர்நாடக எல்லைப் பகுதியான ஹொசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனை சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டது. திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் அருகே 3 கோடி ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்டு வரும் மினி விளையாட்டரங்க கட்டுமான பணிகளை ஆட்சியர் திருமதி வந்தனா கார்க் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கேரளத்தின் திருவனந்தபுரம் கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,06,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 5 ரூபாய் குறைந்து 245 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெனிசுலாவில் கடந்த மாதம் ஏற்பட்ட நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 3,685 அதிகரித்துள்ளது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து அர்ஜென்டினா அணிகள் காலிறுதிக்கு முன்னேறியுள்ளன.

இன்னிசை குயில்களின் மெல்லிசை மெட்டுக்களை காற்றலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. விருப்ப கானங்களாய் என் விருப்பம் வளம் பெற காத்திருக்கிறது. இன்றைய என் விருப்பம் நிகழ்ச்சியில் நம்ம வந்து என்ன தலைப்பில் பேச போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நொடி. இந்த ஒரு நொடி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு அதில் நிறைய மேஜிக் இருக்குது. அடுத்த நொடி அதாவது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்துக்கிட்டே இருக்கும்போது, இல்லை இந்த நொடியோட மகிழ்ச்சியை நம்ம அனுபவிக்கும் போது தான் நம்மளோட வாழ்க்கை பயணம் நகர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஒரு நொடி மேஜிக்கில் என்னென்ன உங்களோட வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னு யோசித்துக்கிட்டே இருங்க. ஒரு பாடல் விருது நிகழ்ச்சி தொடர்ந்து

கடிகார முட்களுக்கு வந்து ஓய்வே கிடையாதான். ஏன்னா எல்லா நேரமும் வந்து அது ஓய்வின்றி உழைச்சிக்கிட்டே இருக்கு. அந்த ஒரு நொடி தான் நம்மளோட வாழ்க்கையிலையும் வந்து நிறைய அற்புதங்களை வந்து செஞ்சுக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லணும். ஒவ்வொரு நொடியும் நம்மளோட லைஃப்ல நம்ம எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நம்மளை நகர்த்திக்கிட்டே இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க. மாதிரி ஒரு நொடியில் நம்ம வாழ்க்கையில் நடந்த மேஜிக் நிறையா இருக்கும். அது நமக்கு நிறைய சந்தோஷத்தை கண்டிப்பாக கொடுத்துருக்கும். அந்த மேஜிக்லாம் யூஸ்த்துக்கிட்டே இருங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டுட்ருக்கீங்க விருப்ப கானங்களை, என் விருப்பம்.

நேரம் 10:10:30 கேட்டுட்டு இருக்கீங்க விருப்ப கானங்களா என் விருப்பம். ஒரு நொடி அது நம்மளோட வாழ்க்கையில எவ்வளவு மேஜிக் செஞ்சிருக்கு அப்படின்னு யோசிக்கும் போது நம்மளோட லைஃப் வந்து பாத்தீங்க அப்படின்னா அடுத்த நொடியை நோக்கி தான் நகர்ந்துகிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லணும். அதுதான் வந்து நமக்கு ஒரு நல்ல காலத்தை கொடுக்கும். ஏன்னா நம்ம இப்ப நமக்கு என்ன பிரச்சனைகள் இருந்தாலும் சரி, இல்ல கடந்த காலத்துல என்ன வித கவலைகள் நமக்கு இருந்தாலும் சரி, இந்த அடுத்த நொடி தான் நமக்கு வந்து அதுல ஒரு மாற்றத்தை கொண்டு வரும் அப்படின்னு நம்ம எல்லாருமே வந்து ரொம்ப நம்பிட்டே இருப்போங்க. தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. விருப்ப கானங்கள் என் விருப்பம்.

0: நினைவூட்டுகிறோம் நேர்களே, இன்று காலை மணி 11:02 தினம் தினம் வர்ண ஜாலமாய் வலம் வருகின்ற கண்ணாடி மாளிகையின் இன்றைய சிறப்பு நிகழ்ச்சியாக கலையும் குதிரையும் பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். மறந்துவிடாதீர்கள் நேர்களே, இன்று காலை மணி 11:02 கண்ணாடி மாளிகையில் கலையும் குதிரையும்.
1: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்ட பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
2: அக்கா ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
1: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா?
2: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான். நீ சொல்ற மாதிரி சாப்பிடுறதுக்கு டைம் எங்கக்கா இருக்கு?
1: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டா எந்திரிச்சு அரக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமா செஞ்சு நிதானமா கிளம்பி நிதானமா சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
2: சரிக்கா, இனிமே நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
3: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
4: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
5: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
4: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
5: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
6: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மெல்லிசை மெட்டுக்களோடு வலம் வருகிறது விருப்ப கானங்கள் என் விருப்பமாய். ஒரு நொடி இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருக்கோங்க. இந்த ஒரு நொடியில் என்னென்ன இருக்குது அப்படின்னு சொல்லி யோசித்தோன்னா ரொம்ப அழகான விஷயங்கள் நிறையாவே இருக்குது. நம்ம கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. நம்ம என்னென்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னு யோசிக்கும் போது புதிய சிந்தனைகள் உருவாகும். அந்த ஒரு நொடியில் உருவாகிற புதிய சிந்தனைகள் நம்மளோட லைஃப்பில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்றத நமக்கு கற்றுக் கொடுக்கும். கற்றுக் கொடுக்குது இந்த

இதமான இன்னிசை மெட்டுக்களோடு வளம் வருகிறது விருப்ப கானங்கள் என் விருப்பமாய். ஒரு நொடி இதை பற்றி தான் நம்ம பேசிக்கிட்டே இருந்தோம் இல்லையா. இந்த ஒரு நொடியில் நிறைய மேஜிக் எல்லாருக்கும் கண்டிப்பாக நடந்திருக்கும், நிறைய அற்புதங்கள் நமக்கு நிறைய நடந்திருக்கும். அந்த ஒரு நொடியில் எடுத்த முடிவு சில நேரத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பதற்றமாக இருந்திருப்போம், ஐயோ இது நடந்துருமோ இல்லையோ அப்படின்னு சொல்லி கொஞ்சம் கூட பதட்டத்தில் இருந்திருப்போம். ஆனால் அந்த ஒரு நொடியில் அந்த பதட்டத்திலிருந்து நம்ம வெளியில் வந்து அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி சிந்திக்கும் போது தான் நமக்கு வந்து ஒரு வெற்றி கிடைக்கும் அப்படின்றது வந்து மறக்கவே முடியாது, மறுக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்மளோட வாழ்க்கை

பயணத்தில் வந்து நம்ம கடந்துக்கிட்டே இருப்போங்க. கடவுள் தான் நமக்கு அடுத்தடுத்த நொடிகள் எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அழகாக்கி கொடுக்கணும் அப்படின்றது நம்மளோட பிரார்த்தனையாகவும் இருக்கட்டும்ங்க. அப்படியே பாடல் கேட்டுவிடலாம். தொடர்ந்து இணைந்திருங்கள் நீர்களே. இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. விருப்ப கானங்களை என் விருப்பம்

ஒரு நொடி நிச்சயமா எல்லாருக்கும் ரொம்ப அழகான விஷயங்களை கொடுத்துருக்கோம் அப்படின்ற நம்பிக்கையோட நிகழ்ச்சியிலிருந்து விடைபெறுகிறேன். டைனா நன்றி நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 10:30. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்க இருப்பது ஒருபட பாடல்கள். 1996 பிரியதர்சன் இயக்கத்தில் இளையராஜா இசையமைப்பில் வெளியான சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து ஒருபட பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் முதல் பாடலாக இதோ காட்டலைகளில்.

நேரம் 10:35. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல்கள் 1996 வெளியான சிறைச்சாலை படத்திலிருந்து கேட்டுக்கிட்டு இருக்கோம். நிகழ்ச்சியின் அடுத்த பாடலாக இதோ ஒரு பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடல்கள். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 25 30 171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னணிப்பை தொட்டு அழைக்கலாம். சிறைசாலை படத்திலிருந்து அடுத்த பாடல் இதோ காட்டலைகளில்.

நேரம் 10:48. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஒருபட பாடல்கள். சிறைச்சாலை படத்திலிருந்து அடுத்த பாடல் இது காட்டலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்தது ஒருபட பாடல்கள். சிறைச்சாலை திரைப்படத்திலிருந்து கேட்டோம். நிறைவான பாடலாக இதோ காற்றலைகளில். நினைவூட்டுகிறோம் நேயர்களே, இன்று காலை 11:02 கண்ணாடி மாளிகை நிகழ்ச்சி. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜெய் ஜெயா.

நேயர்கள் பங்கு பெற அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 25 30 171 என்ற எண்களில் மற்ற அனைத்து நேயர்களும் 0452 என்ற மதுரை முன்னிணைப்பை தொட்டு அழைக்கலாம்.

0: பாடலாக கேட்கலாம்.
1: வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தீவிரவாதத்தை அனைத்து வடிவிலும் எதிர்ப்பதாக இந்தியாவும் இந்தோனேஷியாவும் தெரிவித்துள்ளன. இந்தோனேஷியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று அந்நாட்டு அதிபர் திரு சுபியாந்தோவுடன் அங்குள்ள பழமையான மும்மூர்த்திகள் கோவிலுக்கு சென்று வழிபடுகிறார். இந்தியாவின் பொம்மைகள் ஏற்றுமதி 17,000 கோடி ரூபாயை தாண்டியுள்ளதாக மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். உலக அளவில் எரிசக்தி இடையூறு ஏற்பட்ட போதிலும் அதனை இந்தியா வெற்றிகரமாக எதிர்கொண்டு எரிபொருள் வழங்கலில் பாதிப்பு இல்லாத சூழலை ஏற்படுத்தியதாக மத்திய அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் புரி தெரிவித்துள்ளார். எல் நினோவால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து பல்வேறு துறைகளின் உயர் அதிகாரிகளுடன் பிரதமர் அலுவலகம் ஆலோசனை நடத்தியுள்ளது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தொடர்பாக கள பயிற்சியாளர்களுக்கு நடைபெறும் பயிற்சி வகுப்பை கள்ளக்குறிச்சி மாவட்டம் தியாக துருவம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் ஆட்சியர் திருமதி பத்மஜா பார்வையிட்டார். நாமக்கல் மாவட்டத்தில் தனியார் பேருந்துகளில் கூடுதல் கட்டணம் வசூலித்தால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திரு மதுபாலன் எச்சரித்துள்ளார். தமிழக கர்நாடக எல்லைப்பகுதியான ஓசூர் ஜூஜுவாடி வட்டார போக்குவரத்து அலுவலக சோதனைச் சாவடியில் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் நடத்திய சோதனையில் கணக்கில் வராத 3,40,000 ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கேரளத்தின் திருவனந்தபுரம், கொல்லம் உள்ளிட்ட 11 மாவட்டங்களுக்கு இன்று கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 560 ரூபாய் குறைந்து 1,60,640 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் கோவிலில் ஆணி பிரமோற்சவ விழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 5,516 கனஅடியாக அதிகரித்துள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று நீர்வரத்து வினாடிக்கு 500 கனஅடியாக அதிகரித்துள்ளது. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா சேஹே இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 11:03. ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு கலையும் குதிரையும். பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்கலாம். உடன் உரையாடுகிறார் ஜே ஜெயா அவர்கள். நேயர்கள் பங்கு கொள்ள அழைக்கலாம். 25-30-170 என்ற எண்ணில் அறிமுக நேயர்களும், 25-30-171 என்ற எண்ணில் மற்ற அனைத்து நேயர்களும், 04-52 என்ற மதுரை முன்னணிப்பை தொட்டு அழைக்கலாம்.
2: வணக்கம் நேயர்களே. ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு தனிப்பட்ட ஆளுமைகளை சந்தித்து பேசிக்கிட்டு இருக்கோம். அதே மாதிரி இந்த வாரம் நம்முடன் இருப்பவர் வந்து மண்ணின் மனமும் மக்களின் வாழ்வியலும் தமிழர் பண்பாட்டின் பெருமையும் ஒன்றாக இணையும் இடம்தான் நாட்டுப்புற கலைகள். அவற்றில் உற்சாகத்தையும் வீர உணர்வையும் தத்துருவமாக வெளிப்படுத்தும் தனி சிறப்பு மிக்க ஒரு கலை வடிவம் தான் பொய்க்கால் குதிரை ஆட்டம். இந்த கலையை வெறும் பொழுதுபோக்காக இல்லாமல் கடந்த 28 ஆண்டுகளாக அர்ப்பணித்து அதனுடைய நாட்டுப்புற கலையோடு வாழ்ந்து வரும் எம் பாண்டி அவர்கள் தான் நம்முடன் இருக்காங்க. அவரின் கலைப்பயணம், அவருடைய மறக்க முடியாத அனுபவம், அவர் வாழ்ந்த சவால்கள், இது போன்ற பல்வேறு வகையான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள இருக்கிறாங்க. வணக்கம் ஐயா.
3: வணக்கம்மா.
2: ஐயா, உங்களை நீங்கள் அறிமுகப்படுத்திக்கிட்டுங்களா?
3: நான் மதுரையில் இருக்கேன்மா, ஜெயந்திபுரத்தில். என் பேர் எம் பாண்டி. இந்தம்மா பொய்க்கால் குதிரை ஆட்டம் 28 வருஷமாக ஆடிக்கிட்டு இருக்கோம். என்னுடைய குருநாதரே எங்கள் அப்பா ஆசான் மோகன் ஐயா அவர்கள் எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க. நான் இப்போ எல்லா பிள்ளைகளுக்கும் கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருக்கேன்.
2: சரிங்கய்யா, இப்போ வந்து நீங்கள் 28 ஆண்டுகளாக கற்றுக்கிட்டு இருக்கீங்க இல்லையா? எந்த வயசில்?

0: வந்து கத்துக்கிட்டீங்க, இந்த 28 ஆண்டுகள் கடந்து வந்த பாதை, அதனுடைய அனுபவம் எப்படி இருந்துச்சு, அதை பற்றி சொல்ல முடியுமா?
1: அந்த 6 வயசுலேருந்தே கற்றுக்கிட்டோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக இது பண்ணும்போது இது பண்ணிட்டோம். அப்புறம் அந்த நேரமாக அந்த மாதிரி கால் வலி, அந்த வேதனை இதெல்லாம் இருக்கும்மா.
0: அதோட அனுபவம் இருந்துச்சா? இப்போ 28 ஆண்டுகளும் நீங்கள் பொய்க்கால் குதிரை தான் ஆடுறீங்க. ஒவ்வொரு தடையும் நீங்கள் அந்த குதிரையை போடும்போது எப்படி இருந்துச்சு?
1: பொய்க்கால் குதிரை போடும்போது சந்தோஷமாக தான் இருக்கும். வலி இருக்கும், ஆனால் வலியும் வேதனையும் இருக்கும். ஊருக்காக ஆளும் கலைஞர் தன்னை மறப்பான்னு சொல்லும் போது வலியும் வேதனையும் இருக்க தான் செய்யும். ஆனால் அங்கே ஆடிடுவோம், நல்லா
0: ஆடிடுவீங்க. எத்தனை என்னென்ன மேடைகள்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க?
1: அது நிறையா மேடையில் பண்ணியிருக்கோம்மா நாங்கள். அது வெளிநாட்டில் வந்து பக்ரீனு, ரியோனி இதெல்லாம் பண்ணியிருக்கோம். அப்புறம் தமிழ்நாட்டில் நம்ம மீனாட்சி அம்மன் கோயில், இங்கே நம்ம தமுக்க மைதானம் இதிலெல்லாம் பண்ணியிருக்கோங்கம்மா. அப்புறம் லடாக்கில் பண்ணியிருக்கோங்கம்மா, வெளி மாநிலத்தில் டெல்லியில்.
0: டெல்லியில் பண்ணியிருக்கீங்க. இந்த அனுபவம் எப்படி இருந்துச்சுன்னு நான் ஃபஸ்ட்டே கேட்டேன் இல்லையா, லடாக்கில் நீங்கள் சொன்னீங்க, அது வந்து மறக்க முடியாத அனுபவமாக இருந்துச்சு. எனக்கு வந்து நல்லா என்னை பப்ளிசிட்டி பண்ணி காட்டுனாங்கன்னு சொன்னீங்களே, அதை பற்றி பற்றி சொல்லுங்களேன்.
1: அந்த லடாக்கில் பண்ணும்போது அவங்க வந்து மற்ற கலைஞர்கள்லாம் இது பண்ணும்போது நம்ம கலை இது பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இது இதை கொண்டு போய் இன்னும் கொஞ்சம் சேர்க்குற கொஞ்சம் நல்லா இருக்கும்
0: அப்படின்னு தோணுச்சா? சரி, நீங்கள் வந்து திரைப்படத்துலலாம் நடிச்சிருக்கீங்களா?
1: ஆமாங்கம்மா.
0: எத்தனை திரைப்படத்தில் நடிச்சிருக்கீங்க, அதனோட அனுபவம் எப்படி இருந்துச்சு?
1: நிறைய திரைப்படத்தில் பண்ணியிருக்கோங்கம்மா. ஆனால் சரவணா, தோரணை, மெர்சல், பைரவா, காவலன், அப்போ எண்ணற்ற படங்கள் 50 படம் பண்ணியிருக்கோம்மா. இப்போ தெலுங்கு, மலையாளம், கன்னடம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். நடிகரோட விஜயோட, அஜித்தோட, சூர்யாவோட, இவர் விசாலோட பண்ணியிருக்கோங்கம்மா.
0: சரி, இப்போ தெலுங்கு கன்னடத்துலலாம் யாரோட நடிச்சிங்க, எங்கே போய் நடிச்சிங்க?
1: தெலுங்கு வந்து ஒரு பவன் கல்யாணோட நடிச்சோம்மா.
0: அது எங்கே நடந்துச்சு ஷூட்டிங்?
1: நம்ம இதில் அம்பாசமுத்திரத்தில்மா,
0: அங்கே போய்.
1: தென்காசியில்
0: எல்லாமே இந்த பொய்க்கால் குதிரை தான் ஆடுவீங்களா?
1: பொய்க்கால் குதிரை ஆடுவோம், மரக்கால் ஆட்டமும் ஆடுவோம்மா.
0: சரிங்க. பொய்க்கால் குதிரைக்கு நீங்கள் எந்த அந்த உடையெல்லாம் போட்டிருக்கீங்களா? எத்தனை மணி நேரமாக மேக்கப் பண்ணுறீங்க?
1: மேக்கப் வந்து ஒரு 1/2 நேரம் போடுவாங்கம்மா, அவ்வளோ.
0: எத்தனை மணி நேரம் ஆடணும் நீங்கள்?
1: ஆடுறது வந்து ஒரு இடத்துல 2 மணி நேரம் ஆட சொல்லுவாங்க, ஒரு இடத்துல 3 மணி நேரம் ஆட சொல்லுவாங்க. அது மாதிரி அதுக்கு தந்தாப்பில் ஆடிடுவோம்மா.
0: ஆடிடுவீங்களா? இப்போ வந்து திரைப்படத்தில் ஒரு நாளைக்கு ஷூட்டிங்லாம் போகிறீங்களா? 50 படத்துக்கு மேலே நடிச்சிருக்கீங்க இல்லையா?
1: ஆமாம்.
0: ஒவ்வொரு நாளைக்கு எத்தனை மணி நேரம் இந்த ஷூட்டிங் போவீங்க, எத்தனை மணி நேரம் அதை போட்டுலாம் ஆடுவீங்க?
1: அது வந்து காலையில் ஆரம்பித்தோம்னா 6 மணிக்கு ஆரம்பித்தா மத்தியானம் 2 மணிக்கு தான் முடிப்பாங்கம்மா. அப்புறம் சாப்பிட்டுட்டு மறுபடியும் ஆகும்போது 6 மணிக்கு தான் முடியும்.
0: சரி சரி. எந்த படத்துலலாம் நீங்கள் பாடிக்கிட்டே ஆடிருக்கீங்க?
1: பாடி சுப்பிரமணியபுரம், இது தோரணை, மெர்சல், பைரவா, அப்புறம் காவலன், சுப்பிரமணியபுரம்,
0: இதெல்லாம் பண்ணியிருக்கீங்க. சரிங்க. சரி, உங்களுக்கு பிடிச்ச ஒரு பாட்டு நீங்கள் சொல்லிட்டீங்க, சுப்பிரமணியபுரத்துலேருந்து ஒரு பாட்டு வேணும்னு கேட்டதுனால அதுலேருந்து ஒரு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
1: கேட்டலாமா.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள்.

0: பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள், இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோக பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: ஒரு கலைஞரின் வாழ்க்கை என்பது மேடையில் நாம் காணும் சில நிமிடங்கள் மட்டுமல்ல, அதற்கு பின்னால் எண்ணற்ற தியாகங்கள், சவால்கள் மற்றும் கலையின் மீதான அளவற்ற அன்பும் நிறைந்திருக்கும். அத்தகைய அனுபவங்களை நம்முடன் பகிர்ந்து கொண்டிருக்கிறார் பொய்க்கால் குதிரையாட்ட கலைஞர் எம் பாண்டி அவர்கள். தொடர்ந்து பேசலாம் ஐயா. இப்போ வந்து நீங்கள் கிராமிய கலைக்குழு நடத்திக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன்.
2: நம்ம கிராமிய கலைக்குழு நடத்திக்கிட்டு இருக்க அந்த மாதிரி நம்ம நிகழ்ச்சியெல்லாம் ஒரு இடத்துல போய் பண்ணியிருக்கோம். தமுக்க மைதானத்தில், ஈரகாளியம்மன் கோயிலில், மீனாட்சி அம்மன் கோயிலில், இன்னும் எண்ணற்ற இடங்கள்லாம் பண்ணியிருக்கோங்கம்மா.
1: சரிங்க ஐயா. இதில் எத்தனை பேர் இருக்காங்க இந்த கிராமிய கலைக்குழுல?
2: இதில் ஒரு 20 பேர் இருக்காங்கம்மா.
1: 20 பேர். என்னென்ன ஆட்டம்லாம் ஆடுறாங்க இதில்?
2: அது மயிலாட்டம், மாடாட்டம், பொய்க்கால் குதிரை, கரகாட்டம், காவடி ஆட்டம், நாதஸ்வர தவில், இவங்கெல்லாம்
1: எல்லாருமே கூட்டிட்டு போயிட்டு நீங்கள் ஆடுறீங்க. எங்கெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுறாங்க, கூப்பிடுறாங்களோ அந்த இடத்துக்குலாம் போறீங்க.
2: ஆமாங்கம்மா.
1: சரிங்க, பேசுவோம். தொடர்ந்து ஒரு நேயர் இருக்காங்க. வணக்கம். வணக்கம்.
3: வணக்கம் மேடம்.
1: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
3: கருப்பங்குளம் தெற்குல இருந்து சிவகுமார் பேசுறேன்.
1: சொல்லுங்க ஐயா சிவகுமார். ஐயா
3: சிறப்பு விருந்தினருக்கு வணக்கம்.
2: வணக்கம். வணக்கம்யா.
3: நல்லா இருக்கேங்கய்யா. அதாவது இந்த இன்றைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த கிராம கலை என்பது குறைந்து கொண்டே வருகிறது. பாத்தீங்கன்னா இந்த கோயில் திருவிழாக்கள் மற்றும் ஏதாவது விசேஷங்கள் நடக்கின்ற போது அந்த கிராமிய அந்த பொம்மலாட்டம் அதெல்லாம் வைப்பாங்க. இப்ப வந்து எந்த அளவுக்குங்க ஐயா இருக்கு, உங்களுக்கு வாண்டட் எப்படி இருக்கு அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது இந்த இந்த ஒவ்வொரு வேடம் போடுகின்ற போது உங்களுக்கு சில சிரமங்கள் ஏற்படும்.
2: ஆமாங்கய்யா, கண்டிப்பா.
3: அந்த உடை மாற்றுவது, அந்த அந்த டயத்துக்கு அந்த அந்த உடைய மாத்தணும், அப்படியெல்லாம் இருக்கும்போது அதை எப்படி சமாளிக்கிறீங்க அதை பத்தி சொல்லுங்க. அடுத்தது வெளியூருக்கெல்லாம் போயிருக்கீங்களா, இந்த திருச்சி, தஞ்சாவூர், நாகை இங்கெல்லாம் வந்திருக்கீங்களா, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க, நான் ரேடியோவில் கேட்டுக்கிறேன்.
1: நன்றி ஐயா.
2: ஆடுவோம். அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அப்போ கொஞ்சம் ரெஸ்ட், கொஞ்சம் ஆடிட்டு மறுபடியும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு மறுபடியும் கொஞ்சம் ஆடுவோம்.
1: ஒவ்வொரு இடங்களும் வழிகள் இருக்கும்.
2: வழிகள் இருக்குங்க.
1: சரிங்க. அடுத்த நேயர் இருக்காங்க, என்னன்னு கேட்டலாமா? வணக்கம்.
4: வள்ளுவனின் குரல் போல் வான அலையில் உயர்ந்து நிற்கும் எங்கள் வானவில் பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மற்றும் நிகழ்ச்சியின் நெறியாளர்களும் அன்பு சகோதரி ஜெயம் மேடம் அவர்களுக்கும் வந்திருக்கும் சிறப்பு அழைப்பாளருக்கும் தகவல் வணக்கத்தில் நிகழ்ச்சியில் இணைவது ஆண்டாளபுரம் தமிழ்நாடுங்கய்யா.
1: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா. சொல்லுங்க ஐயா.
4: வணக்கம். அதாவது இப்ப இந்த பொய்க்கால் குதிரை ஆடுறாங்களா மேடம்?
1: இப்ப
4: பலருக்கு வந்து சிலம்பாட்டத்துல 4 அத்தியல் இருக்கு, இப்படி கால வச்சு அப்படி கால வச்சு ஆடுறோம். அதே மாதிரி இவங்க இவங்க சிலம்ப இது பொய்க்கால் குதிரை ஆடுறதுக்கு இது மாதிரி அத்தியல் இருக்கா, இல்ல எப்பயும் போல வந்த வழி ஆடுற
1: மாதிரி புரிஞ்சுதா உங்களுக்கு? சொல்லுங்க, ஆன்சர் பண்ணிருங்க.
2: ஐயா பொய்க்கால் குதிரை ஆடுறது முதல் வந்து ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் காலை வச்சு முதல் பழக முடியும். அப்புறம் பழகிட்டு தான் ஆட முடியுங்க
1: ஐயா. இப்போ அவங்க எங்கன்னா கேட்டிருக்காங்க ஒவ்வொரு ஸ்டெப்பாக எப்படி பழக எவ்வளோ நாள் ஆகும், ஒவ்வொரு ஸ்டெப் இருக்கு இல்லையா, குதிரை போடுறதுக்கு காடுறதுக்கு, அதெல்லாம் கொஞ்சம் விரிவாக அவங்கள்ட்ட சொன்னால் தானே
2: புரியும். ஒரு அரையடி கட்டையில் கட்டி கட்டி செவத்தில் நின்று அப்படியே நடப்பாங்கய்யா. நடந்து போயிட்டு
1: மைக்கை பார்த்து சொல்லுங்கள்.
2: மறுபடியும் அதே மாதிரி பிடிச்சி பிடிச்சி நடந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்போ கொஞ்சம் ஒரு 2-3 நாள் இருக்கிற மாதிரி மறுபடியும் இது பண்ணிவிட்டு ரெண்டு கையை பிடிச்சி நடந்துட்டு அப்புறம் இது பண்ணுவாங்க. அப்புறம் குதிரை மாதிரி போட்டு போட்டு இப்படி ஆடுவாங்க. ஆடிட்டு அப்புறம் மறுபடியும் குதிரை போட்டு ஆடி பார்ப்பாங்க, ஆடுவாங்க.
1: நீங்கள் அந்த மாதிரிலாம் ஆடிருக்கீங்க. நீங்கள் எவ்வளோ நாள் ஆச்சு உங்களுக்கு பயிற்சி எடுக்க? அதே மாதிரி
2: நம்ம பயிற்சி எடுக்க 2 ஆச்சுங்கம்மா.
1: 2 ஆச்சு. அப்போ பொய்க்கால் குதிரை ஆட முடிஞ்ச அளவுக்கு 2 பயிற்சி எடுக்கணும்.
2: ஆமாம், 2 பயிற்சி.
1: சரிங்களா. அந்த குதிரை மாதிரி அந்த உடை அணியதுக்கு எவ்வளோ நாள் ஆகும்?
2: உடையணிக்கு
1: இந்த கால்ல கட்டுறீங்கல்ல, அப்ப எப்படி இருக்கும்?
2: கால

0: கட்டும் போது வலி இருக்கிறாம செய்யும். அந்த புல்ல கட்டும் போது அந்த பாதம்லாம் புல்லா குப்பிடிக்க தான் செய்யும். அந்த வலி வேதனையோட தான் ஆடுவோம் நம்ம.
1: சரிங்களா, மைக்கை பார்த்தே பேசுறீங்களா?
0: ஆ சரிங்கம்மா.
1: ம், சரிங்கய்யா. அது வந்து இப்போ வந்து இப்போ யங்ஸ்டர்லாம் எப்படி கற்றுக்கிடுறாங்க?
0: பசங்கள்லாம் கற்றுக்கிறாங்கம்மா, இவ்வளோ ஆர்வமாக கொஞ்சம் கற்றுக்கிறாங்க பசங்க.
1: சரிங்கய்யா.
0: பொம்பளை பிள்ளைலாம் கொஞ்சம் பயப்படுறாங்க,
1: பயப்படுறாங்களா? கீழே விழுந்துட்டா என்ன பண்ணோம், அடி வாங்கிருமோன்னு பயப்படுறாங்க இல்லையா?
0: ஆமாம்.
1: சரி, ஒரு சிறிய விளம்பர இடைவேளைக்கு பிறகு தொடர்ந்து பேசலாம்.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: தொடர்ந்து பேசலாம். ஐயா, இப்போ இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் எப்படி உருவாச்சு?
1: பொய்க்கால் குதிரை வந்து மராட்டிய மன்னர்கள் வந்து இந்த தஞ்சாவூரில் தோன்றாங்க. அவங்க வந்து பொய்க்கால் குதிரை ஆடினாங்க. அப்புறம் பிற மாநிலங்களில் ஒரு இது ஆடினாங்க. அந்த பொய்க்கால் குதிரைக்கு ஒவ்வொன்று பேர் இருக்குது. மலையாளத்தில் குதிரை கலின்னு இருக்குது, ராஜஸ்தானில் கதகலின்னு ஒரு இது, ராஜகலின்னு இருக்குங்க.
0: ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு பேர்.
1: ஆமாங்கம்மா, ஒவ்வொரு பேர் இருக்குங்கம்மா.
0: இப்போ நம்மளுக்கு மட்டும் பொய்க்கால் குதிரைன்னு சொல்கிறீங்க.
1: ஆமாம், புறவி ஆட்டம்னு சொல்லுவாங்கம்மா, புறவி நாட்டியம்னு சொல்லுவாங்கம்மா.
0: ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பேர் இருக்கு.
1: ஆமாங்கம்மா.
0: சரி, அவர் ரேர் இருக்காங்க, என்னன்னு கேட்டுலாமா? வணக்கம்.
2: வணக்கம் மேடம்.
0: வணக்கம், சொல்லுங்க ஐயா.
2: நான் காரைக்குடி காலனிக்கு பேசுகிறேன்.
0: சொல்லுங்க ஐயா. வணக்கம் ஐயா.
2: ஐயா, ஐயா பாண்டிய.
1: வணக்கம் ஐயா. வணக்கம்
2: ஐயா. ஐயா, இப்போ வந்து எல்லாமே கம்ப்யூட்டர் மயம் ஆகி போச்சு.
1: ஆமாங்க ஐயா.
2: கோயிலில் கூட பார்த்தீங்கன்னா மின்சாரம்

0: மழைக்காலம் வந்துருச்சு. அதாவது அந்த உங்க குழந்தை மாதிரி அந்த மேலத்தை தூக்கி வாட்டிக்கையில அந்த சிவபெருமானே ஆனந்தமா கேட்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இப்ப இந்த மாதிரி கதைகளை நீங்க வளர்க்குறீங்க அப்படிங்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது அடுத்த தலைமுறைக்கு கொண்டு போறதுக்கு என்னங்க திட்டம் வச்சிருக்கீங்க?
1: கண்டிப்பா கொண்டு போனீங்க. அந்த மாதிரி நம்ம தமிழ்நாடு அரசு வந்து இதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும். ரெண்டாவது அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம கலையை வளர்க்கறதுக்கு உதவி பண்ணுங்க.
2: நீங்க என்ன திட்டம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க.
1: ஐயா, நம்ம திட்டம் நம்ம சொல்லி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் பிள்ளைகளுக்கு. நம்ம மேலும் மேலும் வளர்ந்துக்கிட்டே இருக்கணும். இந்த கலையை வந்து அழியக்கூடாது, இந்த பொய்க்கால் குதிரை கலையை வந்து.
2: சரிங்க, இப்ப நீங்க எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்துட்டே இருக்கீங்க?
1: ஆமா, நிறைய பேர் பசங்க வந்து பழகிட்டு இருக்காங்க. நிறைய பேர் பழகிட்டு இருக்காங்க. ஆமா, பசங்க பழகிட்டு இருக்காங்க.
2: எத்தனை பசங்க?
1: ஒரு 2000 பேர் இருப்பாங்கம்மா. இப்போ எல்லா மாவட்டம் சேர்த்து
2: எல்லா மாவட்டத்திலும். இப்போ எல்லா மாவட்டத்திலும் நீங்கள் போய் சொல்லிக் கொடுப்பீங்களா?
1: ஆமாம்மா, எல்லா மாவட்டம் சொல்லி.
2: எந்தெந்த மாவட்டத்துக்குலாம் போனீங்க?
1: அது ஏற்காடு, ஊட்டி, இது ஈரோடு, பொள்ளாச்சி, எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுத்துருமா.
2: எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறீங்க. அவங்களும் ஆர்வமாக கற்றுக்கிட்டாங்க.
1: ஆமாம்மா, கூப்பிடுவாங்க. போய் சொல்லிக் கொடுங்க.
2: அந்த பசங்களுக்கு எப்படி வாய்ப்புகள் கிடைக்கும்?
1: அவங்களுக்கு வந்து சபை சீர்வன் மன்றம் அவங்க மூலியமாக வாய்ப்பு கிடைக்கும். கவர்மெண்ட் தமிழ்நாடு சபை சீர்வன் மன்றம் மூலியமாக வாய்ப்பு கிடைக்குமா.
2: ஓ, அந்த இதுலேருந்து வந்து உங்களுக்கு கான்டாக்ட் பண்ணிக்கிடுவாங்க?
1: ஆமாங்கம்மா, அப்பா கூட போய் பண்ணுவோம்மா.
2: நீங்கள் வந்து ஃப்ரீயாக சொல்லிக் கொடுப்பீங்களா? காசெல்லாம் வாங்கிட்டு சொல்லிக் கொடுப்பீங்களா?
1: இல்லைம்மா, நம்ம வந்து அவங்க ஏதாவது தன்மானம் கொடுப்பாங்க, அவங்க பண்ணி கொடுப்போம்மா.
2: மற்றபடி நீங்கள் வந்து சோஷியலாக தான் சொல்லிக் கொடுக்கீங்க. அதாவது எப்படி சொல்கிறது, காசெல்லாம் வாங்காமல்.
1: ஆமாங்கம்மா,
2: சொல்லிக் கொடுத்துட்ருக்கீங்க. ஒரு அடுத்தனே இருக்காங்க, என்னென்னு கேட்டுடலாமா? வணக்கம்
3: மேடம். வணக்கம் பாண்டிய ஐயா. வணக்கம் ஐயா.
1: வணக்கம்மா. வணக்கம் ஐயா.
3: நல்லா இருக்கீங்களா?
1: நல்லா இருக்கீங்க.
3: நல்லா இருக்கு. இந்த கட்டை இருக்கு இல்லைங்களா, அந்த பொய்க்காலத்துல ரெண்டு கட்டை வைப்பீங்க இல்லைங்களா, காலில் கட்டுவீங்க இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா.
3: அந்த கட்டை இதுக்குன்னு தனியா எதுவும் ஸ்பெஷலா ரெடி பண்ணுவாங்களா, இல்ல எந்த மரத்துல இருந்து எடுப்பாங்க? அந்த கட்டையோட ஸ்ட்ரென்த் எப்படி இருக்கும்? அதை அந்த வச்சு கட்டுறீங்க இல்ல, அது எப்படி கட்டுறீங்க? அதை கொஞ்சம் அந்த கட்டுறப்ப வலிக்குதுன்னு சொன்னீங்க.
1: ஆமாங்க ஐயா.
3: ஆமா, அப்ப எவ்வளவு தூரத்துக்கு அந்த காலு மேல வச்சு கட்டுவீங்க? அப்போ எவ்வளவு நீளம் இருக்கணும் அப்படி சொல்லி கொடுத்தா எங்க போறேன்? அதனுடைய இது இருக்கு இல்லைங்களா? அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் எதுவும் அப்படி சப்போஸ் அடிக்கடி பட்டா என்ன பண்ணுவீங்க? ட்ரீட்மெண்ட் என்ன பண்ணுவீங்க? இல்ல உடனே வலியை தாங்கிட்டே பண்ண ரொம்ப நேரம் தாங்க முடியாது இல்லைங்களா?
1: ஆமாங்க ஐயா. அது என்ன என்ன தலைவருங்க, என்ன தலையிட்டு அந்த இது பண்ணுவோம்.
2: சரிங்க, அந்த இப்போ கேட்டாங்க இல்லையா, நீங்கள் ரெண்டு காலையும் கட்டை கட்டுறீங்க, அது எவ்வளோ உயரம் இருக்கணும்?
1: அது அரை அடி
2: இருக்கணும். அது எந்த மரத்தால் ஆனது?
1: அது வேப்ப மரம்.
2: வேப்ப மரம். வேப்ப மரம் மட்டும்தான் வச்சு?
1: வேப்ப மரம், வேற மஞ்சநத்தி மரம், அந்த மாதிரி இதுலாம் பண்ணலாமா?
2: சரி, அது எங்கெல்லாம் பண்ணுறாங்க அதை அவர் கேட்டார்.
1: அது அந்த ஆசாரி செய்வாங்க மரக்கடை, அதில் இது பண்ணுவாங்க.
2: அது எவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்கணும் உங்களுக்கு?
1: ஸ்ட்ரென்த் வந்து வெயிட்டாங்கம்மா. வெயிட்
2: வெயிட் எல்லாம் எவ்வளோ இருக்கணும்?
1: வெயிட் என்ன, ஒரு நார்மலாக ஒரு 20 வரும். இருபது
2: இருக்கணும். இப்போ அவர் என்ன கேட்டார், கீழே
1: விழுந்துட்டீங்க
2: உடனே ஒரு வடியெல்லாம் பட்டினா உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க?
1: கீழே விழுந்துட்டா அதை கழட்டிட்டு லைட்டாக என்ன என்ன தடவுமா, என்ன தடவிட்டு இது பண்ணுமா, சரியாயிருமா?
2: ஓரளவு சரியாயிரு. காலெல்லாம் பிசகெல்லாம் செய்யாது,
1: வலிக்க தான் செய்யுமா. அதோட என்ன தடவுனா சரியாயிரும்.
2: சரியாங்க. சரி, அந்த கட்டையை கீழே பிசராமல் நீங்கள் ஆடவும் செய்யணும்.
1: ஆமாங்கம்மா, கண்டிப்பாக.
2: சரி இல்லையா, இப்போ வந்து நீங்கள் என்னென்ன பல்வேறு மேடையில் வாங்கி என்னென்ன அவார்டெல்லாம் வாங்கியிருக்கீங்க?
1: அவார்டு வந்து தமிழ்நாடு அரசு இது கலை வளர்மணி விருது வாங்கியிருக்கோம்மா. டாக்டர் பட்டம் வாங்கியிருக்கான். அப்புறம் தனியாரில் வந்து கலை அரசு, கலை முரசு, இந்த மாதிரி இதெல்லாம் வாங்கியிருக்கோம்மா. நிறையா விருது வாங்கியிருக்கோம்மா.
2: நிறைய விருது வாங்கியிருக்கீங்களா? இந்த விருது வந்து எந்த அளவுக்கு உங்களை பெருமைப்படுத்துச்சு?
1: நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுமா. தமிழக அரசு கொடுத்த விருது நமக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அடுத்தடுத்து அவங்க இது நிகழ்ச்சியும் இது பண்ணாங்கம்மா, கிராமிய கல்யாணி வச்சு கொடுத்தாங்கம்மா.
2: சரிங்கய்யா, சரிங்கய்யா. இப்போ வந்து ஒரு விளம்பர இடைவேளை கேட்டுக்கலாமா?
1: ஆ
2: சரியா,

0: ஐயா, இப்ப நீங்க நடிச்ச திரைப்படத்துல இருந்து ஒரு பாட்டு போட்டோம் இல்லையா?
1: ஆமாம்.
0: அதோட அனுபவம் எப்படி இருந்தது?
1: அது வந்து வடிவேலு, வடிவேலு சார் பண்ணலாம், அதில் பொய்க்கால் குதிரான்னா. அவர் வடிவேலு வந்து பார்த்துட்டு, என்ன தம்பி இது நல்லா ஆடுறீங்களே, இது நான் ஆட முடியுமான்னு கேட்டார். இல்லை சார், நீங்கள் ஆடலாம் சார், ஆனால் முத கட்டை கட்டி முத பழகலாம், பழகிட்டு அப்புறம் குதிரை போட்டு ஆடலாம் சார் அப்படின்னு சொன்னேன். இப்போ அப்போ டைம் இல்லைப்பா, நீ அடுத்த வட்டம் ஒரு வட்டம் பார்க்கும்போது நான் இந்த மாதிரி ஆடுறேன்ப்பா அப்படின்னு சொன்னார். வடிவேலு சார் சொன்னது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு.
0: சந்தோஷமாக இருந்துச்சியா? அது நீங்கள் தான் சொல்லிட்டீங்களா, அந்த மரக்கால் கட்டதுக்கு 2 மாதம் ஆகும்னு சொன்னீங்களே பழகிறதுக்கு. சரி, அடுத்த ஒரு நேர் இருக்காங்க, என்னன்னு கேட்டுடலாமா? வணக்கம். வணக்கம்
2: நண்பன். வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: வந்திருந்த சிறப்பு இருந்தது. வணக்கம்.
1: வணக்கம் ஐயா.
2: அந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம்ன்றது, அந்த வேஷம் போட்டோம்னா அந்த ராஜாவுக்குள்ள தன்மையே வந்துரும்ன்றாங்களே, அது ஒண்ணு. ரெண்டாவது வந்து இந்த பொய்க்கால் குதிரை ஆடுறவங்க பூராமே ராஜா வேஷம் தான் போடுறாங்க. வேற வேஷத்துக்கு வாய்ப்பு இருக்கா, இல்ல வேற வேஷம் போட்டா ஏமா அப்படின்றது? தொழில் ரீதியா சில விஷயங்களை சொன்னீங்கன்னா மற்றவங்களுக்கு பிரயோஜனமா இருக்கும் நம்புறேன். வாய்ப்புக்கு மகிழ்ச்சி. நன்றி. வரமாட்டான்
1: இல்லைங்கய்யா. பொய்க்கால் குதிரை வந்து வேஷம் போட்டா அது அந்த இதுக்கு தான் நல்லா இருக்கும். ராஜா வேஷத்துக்கு அந்த பொய்க்கால் குதிரை ஆடுறதுதான் ரொம்ப நல்லா இருக்குங்கய்யா.
0: வேற எதுக்கு நல்லா இல்லைங்க?
1: நல்லா இருக்காதுங்க. வேஸ்ட்
0: அதான் கேட்குறாங்க. இப்போ நீங்கள் வந்து 6 வயசுலேருந்து பண்ணியிருக்கீங்க இல்லையா? பொய்க்கால் குதிரை ஆட்டம் போட்டிருக்கீங்க. இப்போ வந்து நீங்கள் விருப்பப்பட்டு இந்த துறைக்குள்ளே வந்தீங்களா, இல்லை வந்து யாராவது ஒரு கட்டாயத்தின் பேரில் சரி வீட்டில் ஆடுறாங்க அப்படி நம்மளும் ஆடிடலாம் அப்படின்னு வந்தீங்களா?
1: இல்லைம்மா, ரொம்ப விருப்பப்பட்டு தான் வந்தேன் அந்த இதுக்கு.
0: 6 வயசுல நீங்கள் கட்டையெல்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டீங்க?
1: ஆமாம்மா.
0: 6 வயசுலேருந்தே?
1: ஆமாம்.
0: 6 வயதுலேருந்து இந்த வயது வரைக்கும் கட்டை கட்டி ஆட ஆரம்பிக்கிறோம்.
1: கட்டை கட்டி ஆடணும்மா.

0: எந்தெந்த சலுகைகள்லாம் அரசு செய்கிறாங்க?
1: இப்போ ஒன்றும் இல்லைம்மா, அதாவது இந்த நம்ம சாமான் வாங்குறதுக்கு இதுக்கெல்லாம் சலுகை செய்கிறாங்கம்மா. நம்ம நிகழ்ச்சியும் கொடுப்பாங்கம்மா.
0: நிகழ்ச்சியும் இப்போ அரசு விழாக்கள் அப்படின்னா நீங்களும் போய் ஆடுவீங்க?
1: ஆமாங்கம்மா, கண்டிப்பாங்கம்மா.
0: சரி, மத்திய அரசு எங்கெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்காங்க உங்களை?
1: மத்திய அரசு அவங்க டெல்லி, ஜெய்ப்பூர் இந்த மாதிரி இடத்துக்கெல்லாம் கூட்டிட்டு போயிருக்காங்கம்மா.
0: அங்கே இந்த அங்கேயும் இங்கே இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் தான்?
1: ஆமாங்கம்மா, ஆமாம்மா.
0: சரிங்க, மரக்கால் ஆட்டமும் ஆடுவீங்கல்ல?
1: ஆமாங்கம்மா.
0: அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள்.
1: மரக்கால் ஆட்டம் வந்து கட்டக்கட்டி ஆளியாக ஆடுறது, ஒவ்வொரு இடத்துலையும் போய் ஆடுவோம், அந்த இதில் போய் ஆடுறாங்கம்மா.
0: அதுக்கு எத்தனை அடி வேணும் அந்த மரக்கால் ஆட்டம் கட்ட?
1: அது முதல் வந்து அரை அடியில் பழகணுமா, அப்புறம் 1.5 அடி, அப்புறம் 2 அடிங்கம்மா, அப்புறம் 3 அடி, அப்புறம் 4 அடி, அப்புறம் 5 அடிங்கம்மா, அப்புறம் 6 அடிங்கம்மா.
0: 6 அடி வரைக்கும் இருக்குது?
1: ஆமாங்கம்மா, 6 அடி.
0: சரிங்களா, அது பேசும்போது ஒரு நேர் இருக்காங்க, என்னென்னு கேட்டலாமா?
1: கேட்டலாம்.
0: வணக்கம்.
2: வணக்கம்மா.
0: வணக்கம் ஐயா, சொல்லுங்க ஐயா.
2: முனிச்சாலை கமலாகிருஷ்ணன்.
0: சொல்லுங்க ஐயா.
2: சிறப்பு விருந்தினர் அவர்களுக்கும் வணக்கம்.
1: வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா.
2: வணக்கம். வணக்கம் ஐயா. இந்த பொய்க்கால் குதிரை வந்து உயரமான கட்டை வச்சு ஆடுறீங்க?
1: ஆமாங்க ஐயா.
2: அது வந்து நாங்கள் பார்க்கும்போதே எங்களுக்கு ஒரு பயமா இருக்கு, ஏதாவது சிலிப்பானா என்ன ஆகும்ன்றதெல்லாம் பாக்குறவங்களுக்கே ஒரு பயமா இருக்கும். அந்த கலை வந்து நல்ல கலை. அந்த அதே நேரத்தில் அந்த கரகாட்டம் ஆடும்போது செம்பு தலையில வச்சு ஆடுறாங்க. கூட தலைய கீழே விழுகாம அதை செப்பு வச்சு ஆடுறாங்க. அதெல்லாம் வந்து ஒரு வரவேற்கத்துக்கு தான். அதெல்லாம் அந்த கலைகள்லாம் எப்படிங்க ஐயா? அந்த கரெக்டா இந்த காவடி ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு, இந்த முதுகுல காவடி வச்சு ஆடுறாங்க.
1: ஆமாங்க ஐயா,
2: காவடி ஆட்டம். ஆமா, எல்லாமே பாத்துருக்கோம் ஐயா. இந்த உள்ள இது நுட்பங்கள் என்னங்க, அதை பத்தி கொஞ்சம் தயவுசெய்து சொல்லுங்க ஐயா.
0: இப்ப நீங்க கட்ட கீழே உலாம ஆடுறீங்களே, அதுக்கு என்ன நுட்பங்கள்லாம் வச்சிருக்கீங்கன்னு கேக்குறாங்க.
1: அது அந்த பாதம் மாதிரி வச்சிருப்போங்க ஐயா, பாதம் மாதிரி வச்சு அதுக்கு அதுக்கு மேல காலை வச்சு அதுக்கு மேல அந்த கயிறு பட்டி அது இழுத்து நல்லா கட்டிட்டு கயிறு நல்லா இறுக்கி கட்டிடுவோங்க, கயிறு கட்டிட்டு ஆடுவோங்க.
0: அதான் நுட்பங்கிறீங்களா? கீழே விழாம பெசராம இருக்கலாம்,
1: பெசராம இருக்கா, அது இழுத்து கட்டிக்க வேண்டியதான். நல்லா டைட்டா கட்டிடுவோம், டைட்டா கட்டி இது பண்ணுவோம்.
0: ரத்த ஓட்டம்லாம் ஓடுமா? ரொம்ப டைட்டா கட்டிட்டீங்கன்னா
1: நல்லா லைட்டாக கட்டுவோம். அதெல்லாம் ரத்த ஓட்டம்லாம் ஓடுமா? ஒன்றும் பிரச்சனை இல்லாமா,
0: ரத்த ஓட்டம்லாம் ஓடலாம், ஓடும். சரி, உங்களுக்கு மறக்க முடியாத ஒரு அனுபவம்னு இருக்கும் இல்லையா? அது என்ன அனுபவம்?
1: மறக்க முடியாத லடாக்கு. நாம லடாக்கில் வந்து நிறைய பேர் வந்து நல்லா பெரிய பெரிய மினிஸ்டர்லாம் வந்து அவங்க வந்து பார்த்து நல்லா என்கரேஜ் பண்ணாங்கம்மா, அதெல்லாம் மறக்க முடியாதுங்கம்மா.
0: சரிங்க ஐயா, ஒவ்வொரு ஊர்லேயும் மறக்க முடியாத அனுபவங்கள் இருந்துச்சு இல்லையா? இப்போ வெளிநாடுலாம் போனீங்களா, அங்கேயும் இதே மாதிரி வரவேற்பு இருந்துச்சா?
1: ஆ, வெளிநாட்டிலே இருந்துச்சுங்கம்மா. இப்போ அந்த வெளிநாட்டு பசங்கள்லாம் அவங்க வந்து நல்லா எங்களுக்கு சொல்லிக் கொடுங்க, எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கன்னு இது பண்ணாங்க. இங்கிலீஷில் எங்களுக்கு தெரியல, அப்போ சொல்லிக் கொடுத்தேன். லைட்டாக கொஞ்சம் இப்படி பண்ணணும்னு, குதிரை எப்படி ஆடணும்னு சொல்லி கொடுத்தீங்கம்மா.
0: நீங்கள் இந்த குதிரை இந்த மாதிரி ஆடுறதுக்கு எத்தனை நாள் ப்ராக்டிஸ் பண்ணீங்க? இப்போ நீங்கள் ஆடுகிறதுங்கல்ல, இந்த குதிரை மாதிரி இந்த ஃபேஸ் வச்சுட்டு ஆடுறதுக்கு உடம்புல வளைச்சி?
1: ஆ, அது ஒரு ஒரு ஒரு நாலு நாள் ஆகுமா. குதிரை சும்மா ஆடுறது,
0: குதிரை மாதிரியே நீங்கள்
1: ஃபஸ்ட்டு ஆடுறதுக்கு
0: கட்ட கட்டாமல் குதிரை மட்டும் ஆடுறதுக்கே 4 நாள் ஆகும். கட்ட கட்டி ஆடுறதுக்கு தான் அதுக்கு 2 மாதம் ஆகும். நீங்கள்
1: 2 மாதம் ஆகும்.
0: சரிங்களா, நீங்கள் சொல்லிக் கொடுத்தீங்களா இல்லையா?
1: அங்கே சொல்லிக் கொடுக்கலாமா? நம்ம நான் தாம்மா அண்ணமா. ஆ, ஆமாங்கம்மா.
0: இப்போ திரைப்படத்துறைக்கெல்லாம் எப்படி உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிச்சு?
1: திரைப்படத்துறையில் ஒருத்தவங்க ஒவ்வொரு இது இருக்காங்க ஏஜென்ட், அவங்க மூலியமாக போவோம்மா.
0: அந்த ஏஜென்ட் மூலமாக
1: போவோம், அவங்க மூலியமாக போவோம்மா.
0: போனதும் உங்களுக்கான வாய்ப்புகள் கொடுப்பாங்க?
1: ஆமாம், கண்டிப்பாங்கம்மா.
0: எல்லா திரைப்படத்துலையும் பண்ண படத்தில் 50 படத்துலையும் நீங்கள் பொய்க்கால் குதிரை தான் ஆடிருக்கீங்களா?
1: பொய்க்கால் குதிரை, மரக்கால் ஆட்டமும் ஆடிருக்கோம்மா.
0: மரக்கால் ஆட்டம் ஆடிருக்கீங்க. இப்போ மலையாளத்துலேயும் அதே தான் ஆடினாங்களா?
1: ஆமாம், மலையாளத்துலையும் பொய்க்கால் குதிரை தான் ஆடணும். ஆடுன்னு ஒரு படத்தில் ஆடலாம்.
0: ஆடுன்னு யார் ஆக்டர்? யார்
1: அவர் தான் பேர்? மதுரை சம்பவம் படத்தில் பண்ணவர்.
0: பண்ணவரா? சரி, அந்த படத்தில் ஆடிருக்கீங்க. எல்லாரும் கூட இந்த பொய்க்கால் குதிரை தான் ஆடிருங்க.
1: ஆமாங்கம்மா, ஆமாங்கம்மா.
0: எத்தனை பேர் டீமாக இருந்துச்சு இந்த போய் ஆடுறீங்க?
1: நாங்கள் ஒரு 20 பேர் இருக்கோம்மா. அதாவது மயிலாட்டம், மாடாட்டம், குதிரை அப்படி எல்லாம் சேர்ந்து பண்ணுவோம்மா.
0: ஆமாம், அவர் கேட்டார் இல்லையா, நீங்களும் இந்த மானாட்டம் மயிலாட்டம்லாம் சொல்லிட்டீங்கல்ல, ஒவ்வொரு இப்போ அந்த கரகம் விடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறீங்க, அதுக்கு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டார்ல, அதுக்கு என்ன சொல்கிறீங்க?
1: கரகம் விடாமல் இருக்கணும்னா வந்து பைய பதறாமல் மொதல் ஆடணும், ஸ்டெப் ஸ்டெப்பாக மொதல் ஆடிட்டு அப்புறம் தலையை நல்லா நல்லா நேராக வச்சிடலாம். நேராக வச்சுட்டு ஃபுல்லாக நடந்து போயிட்டு வந்துட்டு இது பண்ணலாம், அப்புறம் இது பண்ணலாமா.
0: சரி, இப்போ வந்து உங்கள்கிட்ட வந்து ஒரு இளைஞர்கள் வந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறாங்க. இப்போ வெளிநாட்டில் உங்கள்கிட்ட கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க இல்லையா? அந்த மாதிரி ஆசைப்படுறவங்களுக்கு என்னென்ன தகுதிகள்லாம் இருக்கணும்னு நினைக்கிறீங்க?
1: அதாமா, அவங்களுக்கு வந்து நல்ல தைரியமான வலிமை வேணும். நல்ல தைரியம் இருந்தால் நல்ல இது பண்ணிக்கலாமா. ஒல்லியானா இருந்தால் கொஞ்சம் சீக்கிரம் கற்றுக்குவாங்க, கொஞ்சம் குண்டானா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சம் லேட் ஆகுமா.
0: இதான் தயிர் ஸ்ட்ரென்த் வேணும்ல?
1: ஆமாம்மா, அது ஸ்ட்ரென்த் வேணும். இல்லைன்னா கொஞ்சம் நடக்க கொஞ்சம் நல்லா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும்.

0: கொஞ்சம்
1: அந்த கட்டையை தூக்கி வைக்கிறதுக்கு.
0: ஆமாங்கம்மா.
1: இப்போ கால் மூலமாக அந்த கட்டையை தூக்கி வைக்கிறதுக்கு எவ்வளோ நாள் ப்ராக்டிஸ் ஆகும் அந்த கட்டையை நகர்த்ததுக்கு?
0: அந்த கட்டையில் முத முத பிடிச்சி பிடிச்சி தான் செவத்தில் பிடிச்சி பிடிச்சி தான் நடக்க முடியுமா. அப்போ செவத்தில் ஒரு கையை பிடிச்சி பிடிச்சி நடந்துட்டு ஒரு அஞ்சு ஒரு ஆறு நாள் நடந்துட்டு அப்புறம் மறுபடியும் ரெண்டு கையை பிடிச்சி நடக்கணுமா. அதை பிடிச்சி பிடிச்சி நடந்துட்டு அப்புறம் ஒரு கையை விட்டுட்டு நல்லபடியாக நாடி ஆடிட்டு மறுபடியும் ரெண்டு கையை விட்டுட்டு ஆடுவாங்கம்மா.
1: ரெண்டு கையை விட்டுட்டு ஆடுவாங்க.
0: ஆமாங்கம்மா.
1: சரிங்களா, தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம். மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம், புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
2: காலம் மாறுகிறது, ரசனைகளும் மாறுகின்றன. ஆனால் சில கலைகள் மட்டுமே காலத்தை வென்றும் நம்முடன் இருக்கும். அதே மாதிரி இன்று பொய்க்கால் குதிரை ஆட்ட கலைஞர் எம் பாண்டி அவர்கள் தான் நம்ம கூட இருக்காங்க. ஐயா, இப்போ வந்து நீங்கள் மரக்கால் ஆட்டமும் ஆடுறீங்க, பொய்க்கால குதிரை ஆட்டமும் ஆடுறீங்க. இந்த மரக்கால் ஆட்டம் எங்கெல்லாம் ஆடுறாங்க, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் கட்ட வச்சு வேற வேற என்னென்ன ஆட்டமெல்லாம் ஆடுறாங்க? இப்போ காளி ஆடுறாங்க பார்த்துருக்குறோம், இந்த மாதிரி சிவனில் ஆடுறாங்க, அந்த மாதிரி எந்தெந்த இதுலலாம் ஆடுறாங்க?
3: கட்டகாலம் வந்து சிவனில் ஆடுவாங்க, காளியில் ஆடுவாங்க, கருப்பசாமியில் ஆடுவாங்க, மாடில் ஆடுவாங்க, மயிலில் ஆடுவாங்க, ஆமாம் அது எல்லாத்துலேயும் ஆடுவாங்கம்மா. அந்த புலி புலி போட்டு புலியில் புலியிலையும் ஆடலாம்,
2: புலியிலையும்
3: ஆ ஆடுவாங்கம்மா.
2: அதுக்கு வந்து ஆறுகள் ஆறு கட்டை ஆறு அடி இருக்கணும்னு சொன்னீங்களா, அந்த கட்டையா இல்லாட்டா ஒன்றரை அடி அந்த மாதிரி இல்லையா?
3: ரெண்டரை அடிங்கம்மா.
2: ரெண்டரை
3: அடிலேயும் ஆடலாம், அந்த நாலு அடியிலேயும் ஆடலாம், மூணு அடியிலையும் ஆடலாமா?
2: மூணு அடியிலையும் ஆடலாம். சரிங்க, இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் வேறு எங்கெல்லாம் நீங்கள் ஆடுறீங்க?
3: எல்லாமே கல்யாணம், காது குத்து, சடங்கு, மாப்பிள்ள வரவேற்பு, கடை திறப்பு விழா, கோயில் திருவிழா, வீடு பால் காய்ச்சிறது, பிறந்த நாள், அந்த மாதிரி அரசு நிகழ்ச்சியில் எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி பொய்க்கால் குதிரை பயன்படுத்துவாங்க அந்த நிகழ்ச்சிக்கெல்லாம்.
2: சரி, இப்போ இந்த பொய்க்கால் குதிரை வந்து அடுத்த தலைமுறையும் கற்றுக்கிடணும்னா அவங்கள்ட்ட கட்டாயம் இந்த விஷயம்லாம் தெரிஞ்சுக்கிடணும்.
3: கண்டிப்பாக.
2: அப்படின்னா என்ன விஷயம்லாம் அவங்க தெரிஞ்சுக்கிடணும் இந்த கலையை பற்றி?
3: நாங்கள்மா இந்த மாதிரி நம்ம பொய்க்கால் குதிரை பண்ணுற அந்த மாதிரி கலைகளை வந்து நம்ம வளர்த்துக்கிட்டே இருக்கணும். அவங்க பசங்க வந்து இந்த கிராமிய கலையை கற்றுக்கணும்மா.
2: கற்றுக்கணும்னு நினைக்கிறீங்களா?
3: ஆமாங்கம்மா.
2: நீங்கள் நேயர்களுக்கு புதுசாக கற்றுக்கிட்டவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறீங்க?
3: கற்றுக்கிட்டு கலையை நல்லா வளர்க்கணும். கலையை வந்து விட்டுறக்கூடாது. நம்ம மண்ணோட கலை, நம்ம உயிரோட கலை, அதை விட்டுறக்கூடாது. பாரம்பரிய கலையை வந்து நம்ம விட்டுறக்கூடாது. பசங்க நல்லா கற்றுக்கணும்.
2: சரி, உங்களுடைய ஆசான் யார்?
3: என்னுடைய ஆசான் மோகனையா.
2: அவர் தான் உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க?
3: அவங்க தான் கற்றுக் கொடுத்தாங்க.
2: இப்போ உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இந்த குதிரை பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடுறீங்க?
3: நான் ஆடுவேம்மா, என் மையம் ஆடுவாப்பில், என் மகள் ஆடுவாங்கம்மா.
2: சரி, ஒரு ஒரு ஆட்டம் ஆடுறீங்க, அதில் வந்து ஒரு இடங்களுக்கு போகிறீங்க பொய்க்கால் குதிரை ஆட்டில், அதில் இந்த சவால்கள் இருக்கும், பாராட்டுகள் இருக்கும், வேதனைகள் இருக்கும் இல்லையா, அதில் உங்களுக்கு மறக்க முடியாத அனுபவம் இது?
3: மறக்க முடியாதுன்னா நம்ம இதுதான். அந்த ஒரு இது கோயிலில் வந்து இது பண்ணாங்க, கூட்டத்தில் இருக்கும்போது தள்ளி விட்டாங்க, லைட்டாக இதாகிடுச்சு, ஸ்லிப் ஆகி அப்புறம் மறுபடி இதாகிட்டு எழுந்துச்சு ஆடிட்டோம்மா.
2: அது உங்களுக்கு
3: மறக்க முடியாது.
2: இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டத்துக்காக நீங்கள் என்னென்ன தியாகம்லாம் செஞ்சுருப்பீங்க?
3: பொய்க்கால் குதிரைக்கு நம்ம தியாகம் நம்ம ஆடுறதால நம்ம உடம்பு வலிமை இதுதான் வேணும் கண்டிப்பாக.
2: அதுதான் வேணும். சரிங்களா, இப்போ பாரம்பரிய கலைகளை வளர்த்து வராங்களா கலைஞர்களுக்கு?
3: ஆமாம்மா.
2: இதனால இப்போ வந்து காலங்களும் மாறி போச்சு.
3: ஆமாம்மா.
2: இப்போ அவங்க ஃபஸ்ட்டு ஒரு நேருக்கட்ட மாதிரி டெக்னாலஜியில் எல்லாரும் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. உங்கள் பொய்க்கால் குதிரைக்கு மக்களிடம் எவ்வளோ வரவேற்பு இருக்குது?
3: வரவேற்பு இருக்குங்கம்மா. ஆனால் அவங்க இன்னும் மேலும் மேலும் கொண்டு போகணும். அதனால வந்து இந்த பொய்க்கால் குதிரை வந்து இந்த அதில் வந்து தொழிலெலாம் செய்வாங்கம்மா. இந்த வந்து தேங்காய் உடைக்கிறது, வாழைக்காய் வெட்டுறது இதெல்லாம் செய்வாங்கம்மா.
2: இதெல்லாம் செய்கிறாங்களா?
3: கண்ணை கட்டிட்டு செய்வாங்கம்மா.
2: கண்ணை கட்டிட்டு?
3: ஆமாம், துளி செய்வாங்கம்மா.
2: இது வந்து நீங்கள் பொய்க்கால் குதிரையில இருக்கு, இது கரகாட்டத்தில் மட்டும்லாம் இல்லை, இதில்
3: கரகாட்டத்துலேயும் இருக்குங்கம்மா, பொய்க்கால் குதிரையும் இருக்குங்கம்மா.
2: பொய்க்கால் குதிரை இதெல்லாம் இது இது கற்றுக்க எவ்வளோ

0: ஆகும்.
1: இது வந்து ஒரு 10 நாள் ஆகுமா
0: கண்ணை கட்டிக்கிட்டே பண்ணுறதுக்கு? நீங்களாம் பண்ணி காட்டியிருக்கீங்களா?
1: பண்ணியிருக்கேம்மா.
0: சரி, இப்போ நீங்கள் நிகழ்ச்சி முடிஞ்சது எங்கள் நேயர்களுக்கெல்லாம் பண்ணி காட்டுறீங்க சரிங்களா? உங்கள் பொய்க்கால் குதிரையாட்டில் என்னென்ன நுட்பங்கள் இருக்குது, நீங்கள் எப்படி ஆடுறீங்க, நீங்கள் இப்போ சொன்னீங்களா கண்ணை கட்டிட்டு எடுக்கிறது என்ன அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு செஞ்சு காட்டுறப்பா. அப்படியே குதிரைக்கால் ஆட்டம்னா பொய்க்கால் ஆட்டை ஆடி காட்டுறீங்க சரிங்களா?
1: சரிங்கம்மா, சரிங்களா.
0: நீங்கள் சொல்லிட்டீங்க எனக்கு பேசத்தான் வராது,
1: சரிங்கம்மா,
0: நான் மறந்துடுவேன் மைக்கு முன்னாடி,
1: சரி
0: ஆடி காட்டுவேன்னு சொல்லியிருக்கீங்க இல்லையா,
1: சரிங்கம்மா
0: அப்படிங்களா? அதே மாதிரி நீங்கள் உங்களுக்கு வந்து ஆடி காட்டுறீங்க
1: ஆடி காட்டி
0: சரிங்களா? இப்போ நீங்கள் நேயர்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்கன்னு ஒரு தடவை?
1: மக்கள் வந்து கலையை வந்து அழியாமல் பார்த்துக்கணுமா, அந்த பொய்க்கால் குதிரை எல்லாமே கிராமிய கலையை பூரா, அதுதான் என்னோட இதுமா.
0: சரிங்கய்யா,
1: ஆதரவு தாருங்க மக்களுக்கு பூரா,
0: ஆதரவு தாருங்கன்னு சொல்லியிருக்கீங்க. இப்போ நீங்கள் அடுத்தடுத்து என்னென்ன நிகழ்ச்சிகள்லாம் உங்களுக்கு இருக்குது பொய்க்கால் குதிரை ஆட்டத்தில்?
1: அம்மா இப்போ ஒன்றும் இல்லை, திடீர்னு வரும் கோயில் கோயிலில் கூப்பிடும்.
0: இப்போ ஆடி மாதம் வந்துருச்சா, வரப்போகுது இல்லையா?
1: ஆமாம், ஆடி மாதம் வரப்போகுதுங்கம்மா. இப்போ ஒன்றும் இதாகும்மா, புக் ஆகலம்மா.
0: சரிங்கய்யா.
1: ஆமாம்மா.
0: ஒரு சிறிய பாடலுக்கு பின்னர் தொடர்ந்து பேசலாமா?
1: ஆ சரிங்கம்மா.

0: ஐயா, இப்போ பொய்க்கால் குதிரை ஆட்டம் வந்து 6 வயதில் தொடங்கி 28 ஆண்டுகளாக ஆடிக்கிட்டு இருக்கீங்க,
1: ஆமாம்மா.
0: சரிங்களா? இதோட சேர்த்து மரக்கால் ஆட்டமும் நீங்கள் ஆடுறீங்க.
1: ஆமாம்மா.
0: இது பல்வேறு திரைப்படத்துறையிலையும் நீங்கள் பொய்க்கால் குதிரை ஆட்டம் ஆடியிருக்கீங்க.
1: ஆமாம்மா.
0: அதாவது நீங்கள் சொல்லிட்டீங்க, 50 படத்துக்கு மேற்பட்டு நான் திரைப்படத்துறையில் ஆடியிருக்கேன், கன்னடம் மலையாளம் எல்லா ஆக்டர் கூடயும் நடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. இது வந்து பல்வேறு அனுபவமும் உங்களுக்கு கிடைச்சிருக்கும். நீங்கள் பல்வேறு மாணவர்களுக்கு கற்றுக் கொடுத்துட்டு வேற இருக்கீங்க.
1: ஆமாம்மா.
0: உங்களுடைய பொய்க்கால் குதிரை ஆட்டத்தை அடுத்த தலைமுறைகளும் எப்படி கற்றுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்துட்டு இருக்கீங்க, சரிங்களா? இப்போ இந்த ஆடி மண்ணிலேருந்து உங்களுக்கு எங்கெல்லாம் இந்த பொய்க்கால் குதிரை ஆட்டம் இப்போ ஆடிக்கிட்டு இருக்கீங்க, எங்கே ஆட போகிறீங்க?
1: இப்போ வந்து நம்ம ஆடி மாதம் நம்ம கௌரி மாரியம்மன் கோயிலில் இருக்கம்மா, அழகப்பனரில். அப்புறம் நீ அடுத்தடுத்து சொல்லுவாங்கம்மா, சொன்னால் அடுத்தடுத்து போய் பண்ணுவோம்மா.
0: இந்த உங்களுக்கு கிராமிய கலைக்குழுவையும் கூட்டிகிட்டு போயிடுவீங்க?
1: ஆமாங்கம்மா.
0: சரிங்களா, ஒவ்வொரு கலைக்குழுவும் வரும்போது இந்த எல்லாருமே இப்போ இந்த குதிரை ஆட்டம் ஆடுறீங்க இல்லையா?
1: ஆமாங்கம்மா.
0: அவங்களோட சேர்ந்து எத்தனை பேர் ஆடுறீங்க?
1: குதிரையோடு சேர்ந்து அவங்க 10 பேர் ஆடுவோம்மா.
0: ம், யாரெல்லாம்?
1: இந்த மாடாட்டம், மயிலாட்டம், பொய்க்கால் குதிரை, அது இந்த மரக்காலாட்டம், கிழவிங்கல் ஆட்டம்,
0: எல்லா ஆட்டமும் சேர்ந்து போய் ஆடுறீங்க இல்லையா?
1: அப்புறம் மேலே தனியுமா? மேலே வேற தனி,
0: மேலே வேற தனியாக ஆடுறீங்க. சரி, இன்னைக்கு உங்களுடைய நேயர்களே, பாண்டி அவர்கள் தன்னுடைய அனுபவங்களையும் நாட்டுப்புற கலை மீதான உங்கள் அர்ப்பணிப்பும் எங்களுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மனமார்ந்த நன்றி. உங்களுடைய கலைப்பயணம் மேலும் சிறக்கவும், பொய்க்கால் குதிரையாட்டம் இன்னும் பல தலைமுறைக்கு நீங்கள் கொண்டு சேர்க்கவும் எங்களுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். மீண்டும் உங்களிடம் அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கிறோம். நன்றி, வணக்கம்.
1: நன்றி.
2: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 கண்ணாடி மாளிகை. இன்றைய கண்ணாடி மாளிகையில் கலையும் குதிரையும் என்னும் தலைப்பில் பொய்க்கால் குதிரை ஆட்டக்கலைஞர் எம் பாண்டி அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம். உடன் உரையாடினார் ஜெய ஜெயா அவர்கள். இன்றைய நிகழ்ச்சி இனிதே நிறைவு பெறுகிறது. நன்றி.

இசை ஜாலமாய் ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வலம் வர காத்திருக்கிறது. தோழிகள் தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்கும் நிகழ்ச்சியாக ஸ்நேகிதியே. தோழிகள் கதைகள் சொல்லலாம், கவிதைகள் சொல்லலாம், சமையல் குறிப்புகள் சொல்லலாம், விரும்பிய பாடல்களையும் கேட்டு மகிழலாம். அழைக்க வேண்டிய எண்கள் 25 30 170 அறிமுக தோழிகளும், 25 30 171 மற்ற அனைத்து தோழிகளும் இணையலாம் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்புடன். தோழிகளின் விருப்ப பாடல்களை கேட்டு ரசித்திட நிகழ்ச்சியில் இணைந்திருக்கிறேன் டயனா. வணக்கம் நேர்களே.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி. பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: தங்களுக்கு பிடித்த பாடல்களை கேட்டும் நிகழ்ச்சியாக வலம் வருகிறது ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் முதல் தோழி யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லி கேட்டலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம்.
1: வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து சொல்லுங்க?
2: பூரணி
1: பேசுறீங்க, பெத்தனபுரத்துல இருந்து. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில? யூத் படத்துல இருந்து. இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்தம் நேர்களுக்காகவும் பாடல் இதோ காற்றாலைகளில் யூத் திரைப்படத்திலிருந்து.

0: என்ன குத்தம் சின்ன முத்தம் ஒன்று சேர்ந்து வச்சாலே
1: உடல் முத்தம் உள்ள ரத்தம் இரும்பு
0: அடி 1 இன்ச் 2 இன்ச் 3 இன்ச்

நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கிழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: ராணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி +2 பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2ஆம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

0: அலைத்துடும் இன்னிசை மெட்டுக்களை காற்றாலைகளில் இசைத்துக் கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி. மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz. வலம் வருகிறது தோழிகளின் மனதிற்கு பிடித்த பாடல்களை கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக சிநேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
1: அன்பாக உரையாடும் அறிவிப்பாளர் அவர்களுக்கு இனிமையான நண்பகல் வணக்கம்மா.
0: இனிமையான நண்பகல் வணக்கம் சொல்வது யார், எங்கிருந்து அப்படின்னு சொல்லிருங்களே.
1: வேட்டூர் வட்டம் சையமுதூரில் இருந்து உங்கள் அன்பு சகோதரி கலைச்செல்விங்கம்மா.
0: சொல்லுங்க கலைச்செல்வி, நீங்க கவிதை சொல்ல போறீங்களா இல்ல சமையல் குறிப்பா இல்ல என்ன சொல்ல போறீங்க? ஆர்வமா காத்துட்டு இருக்கோம் உங்களுக்காக.
1: கவிதை சொல்றேங்கம்மா. கவிதை
0: சொல்லுங்க. சொல்லுங்க கவிதை சொல்லுங்க கேட்டுருவோம்.
1: முடங்கி கிடந்தால் சிலந்தியும் உன்னை சிறை பிடிக்கும், எழுந்து நடந்தால் எரிமலையும் உனக்கு வழிவிடும்.
0: ஏன்னா
1: பெண்கள் வந்து பல சோதனைகளை தாண்டி சாதனை படைக்கிறாங்க இல்லைங்கம்மா.
0: கண்டிப்பா.

0: அவங்களுக்காக தான் இந்த ஐக்கோ கவிதைங்கம்மா.
1: நம்ம முயற்சி எப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு சூப்பரா சொல்லிட்டீங்க. என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
0: எனக்கு வந்துட்டுங்கம்மா இது
1: பாடல் ஏதோ காற்றலைகளில் நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள். இது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஸ்நேகிதியே.

0: விரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு.
1: இருக்காதா பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரம், நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலக தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
0: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
2: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
3: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
4: மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி. 150th ஆண்டு கொண்டாட்டத்தின் சிறப்பு வந்தே மாதரம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 வளம் வருகிறது. ஸ்நேகிதியே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
1: அன்பு தங்கைக்கு அன்பான வணக்கம் குருவது. புதுக்கோட மாவட்டம் கோனாப்பட்டில இருந்து பழனியாய் பேசுறேன்ப்பா.
0: அன்பான வணக்கம்மா, சொல்லுங்க, என்ன சொல்ல போறீங்க நேயர்களுக்கு? என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: பாடல் வந்து முன்னாடி சொல்லிடுறேன். மைசூர் மதன காமராஜன் படத்துல இருந்து பேர் வச்சாலும் வைக்காம போனாலும் அந்த இனிய பாடல போடுங்க. அந்த நேருக்கு நான் சொல்ல வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா எங்க ஊர்ல எல்லாம் கடுமையா வெயில் போட்டுட்டு இருக்கு. அந்த வெள்ளனவே சீக்கிரமா எந்திரிச்சு நம்ம வேலை வட்டியா பாத்துட்டு இந்த வெயில் நேரத்துல நம்ம வீட்டுக்குள்ள இருந்து நம்ம பண்பலை நிகழ்ச்சிய கேட்டுக்கிட்டு இருந்தாலே ஒரு மிகப்பெரிய புத்துணர்ச்சி. அதை தாண்டி வந்து இப்ப இன்னைக்கு நட வாழ்வாதாரத்துக்கு இன்னைக்கு வேலைக்கு போறவருக்கா அவங்க எல்லாம் வந்து

0: அப்பப்ப அந்த கொஞ்சம் கொஞ்சம் நேரத்துல கொஞ்சம் நெல்லல்ல ஒதுங்கிட்டு தண்ணிய நிறைய குடிச்சிட்டு அவங்க வேலை பார்த்தாங்கன்னா அவங்களுக்கும் கொஞ்சம் உடல்நல பாதிப்பு இல்லாம நல்லா புத்துணர்ச்சியா இருக்கும்பா.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. வெயில்ல இருந்து
0: ஆமா
1: பாதுகாப்பா இருக்கணும்.
0: அதிகமா காரத்து ஆமா காரத்துகளை அதிகமா சேர்க்காம இதெல்லாம் சாப்பிட்டு இந்த எலுமிச்சம்பழம் இதெல்லாம் குடிச்சிட்டு இருந்தாவே இந்த வெயிலுக்கு தேவைப்பா.
1: சரிங்கம்மா சரிங்கம்மா. நன்றிம்மா கொடுத்த தகவலுக்காக நன்றி. பாடல் கேட்டு விடலாம். இதோ காற்றாலைகளில் மைக்கேல் மதன காமராஜன் திரைப்படத்திலிருந்து.

0: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: நேரம் பகல் 12:31:38 கேட்டுட்டு இருக்கீங்க ஸ்நேகிதியே. நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி, வருக. வணக்கம்.
3: வணக்கம்.
2: வணக்கம்.
3: ராஜம் திருப்பாலையில இருந்து.
2: திருப்பாலையில இருந்து பேசுறீங்க, அதாவது முதல் முதலா பேசுறீங்களா? இல்ல
3: இல்ல இல்ல இல்ல,
2: லைன் கிடைச்சோன்னே ஒரு சந்தோஷத்துல பேசுறீங்க. சரி, எனக்கு சந்தோஷம் தெரியுது நீங்க பேசுறதுலயே. சொல்லுங்க, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
3: அந்த சந்தோஷமான ஒரு பாட்டே, காணா இன்பம் கனிந்ததேனோ.
2: பாடி காமிச்சிடலாமே நீங்க?
3: பயந்துருவீங்களே.
2: அப்படியெல்லாம் கிடையாது, அழகாதான் பேசுறீங்க. சொல்லுங்க, பாடி காமிச்சாலும் நல்லாதான் இருக்கும். பரவாயில்ல, இணைப்பில் வந்தமைக்கு நன்றிமா. பாடல் கேட்கலாமா?
3: நன்றி
2: நன்றி. அவர்களுக்காகவும் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் அத்துணை நேர்களுக்காகவும் சபாஷ் மீனா திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ காற்றலைகள்.

0: தோழிகள் தங்களுக்கு பிடித்த பாடல்கள் கேட்டு மகிழும் நிகழ்ச்சியாக வளம் வருகிறது. சிநேகிதியே, நிகழ்ச்சியில் பேச காத்திருக்கும் அடுத்த தோழி வருக. வணக்கம். வணக்கம், இணைப்பில் இருக்கீங்க? வணக்கம்.
1: வணக்கம் மேம், நான் காயத்ரி பேசுறேன் மதுரையில இருந்து.
0: காயத்ரி சொல்லுங்க. காயத்ரி, என்ன பாட்டு வேணும் உங்களுக்கு நிகழ்ச்சியில?
1: அலைவாசி படத்துல இருந்து நீயே அழைத்ததுங்கிறதா
0: கொடுத்துடலாமா? நன்றி. இணைப்பில் வந்தமைக்கு அவர்களுக்காகவும், கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் மொத்த நேயர்களுக்காகவும்.

0: நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்ன் நகரில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். ஆஸ்திரேலியா பிரதமர் திரு ஆண்டனி அல்பேனிஸுடன் இந்த மாநாட்டில் பங்கேற்கும் அவர் இருநாட்டு வர்த்தகர்களுடனும் பேச்சு நடத்துகிறார். பின்னர் ஆஸ்திரேலியாவில் உள்ள இந்திய வம்சாவளியினருடன் அவர் கலந்துரையாடுகிறார். இரு நாடுகளுக்கும் இடையே பாதுகாப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு குறித்து அவர் விவாதிக்கவுள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா இடையேயான வர்த்தகத்தை 3,300 கோடி டாலரில் இருந்து 2030 ஆண்டுக்குள் 1 லட்சம் கோடி டாலராக அதிகரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். யோகியகர்த்தாவில் யுனெஸ்கோ உலக பாரம்பரிய சின்னமான இந்த கோவிலுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபாவோ சுபியாந்தோவுடன் திரு நரேந்திர மோடி சென்றார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய பிரதமர் பழமையான கோவிலை பராமரித்து வருவதற்கு இந்தோனேஷிய மக்களுக்கு நன்றி தெரிவித்தார். அந்நாட்டில் உள்ள கோவில்களை இந்தியாவின் உதவியுடன் பராமரித்து வருவது இரு நாடுகளுக்கும் இடையேயான கலாச்சார உறவுகளின் எடுத்துக்காட்டாக திகழ்வதாக அவர் கூறினார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கு இந்தியா அளித்து வரும் உதவிகளுக்கு அந்நாட்டு அதிபர் திரு பிரபவோ நன்றி தெரிவித்தார். இந்தோனேஷியாவில் உள்ள கோவில்களை பராமரிப்பதற்கான திட்டத்தை இந்தியா செயல்படுத்தி வருகிறது. அந்நாட்டில் உள்ள 224 கோவில்களை சீரமைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இதில் 6 கோவில்கள் முழுமையாக சீரமைக்கப்பட்டுள்ளன. சேதமடைந்த 200 கோவில்களை சீரமைக்கும் பணிகளை மேற்கொண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பத்தின் மூலம் கோவில்களின் வடிவமைப்பை உறுதி செய்த பின் சீரமைப்பு பணிகள் நடைபெற்று வருகின்றன. 9வது நூற்றாண்டில் கட்டப்பட்ட பிரம்பானன் கோவில் இந்தோனேஷியாவில் உள்ள இந்து கோவிலாகும். 1991 இந்த கோவில் யுனெஸ்கோவின் உலக பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டது. பெங்களூருவில் உள்ள இந்திய மேலாண்மை கல்விக் கழகத்தின் வெளிநாடு மையம் இந்தோனேஷியாவில் அமைக்கப்பட உள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். இந்தியாவும் இந்தோனேஷியாவும் உயர்கல்வித்துறையில் ஒருங்கிணைந்து செயல்படுவதன் எடுத்துக்காட்டாக இது திகழும் என்று அவர் கூறியுள்ளார். இந்தோனேஷியாவின் கிழக்கு ஜாவாவில் உள்ள சிங்கசாரி சிறப்பு பொருளாதார மண்டலத்தில் இந்த மையம் செயல்படும் என்று அவர் கூறியுள்ளார். இதன் மூலம் அந்நாட்டில் உள்ள மாணவர்கள் பெரிதும் பயனடைவார்கள் என்றும் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். நாட்டின் கைத்தறித்துறையை மேம்படுத்தும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் மத்திய ஜவுளித்துறை தொடங்கியுள்ளது. தேசிய கைத்தறி தினத்தை முன்னிட்டு நடைபெறும் இந்த ஹேக்கத்தானில் பங்கேற்க வரும் 20ஆம் தேதி வரை இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், வடிவமைப்பாளர்கள், தொழில் முனைவோர், கைத்தறித்துறை ஆர்வலர்கள் www.youthideathon.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த மாதம் 1ஆம் தேதி IIT தில்லியில் நடைபெறும் நிகழ்ச்சியில் ஹேக்கத்தான் இறுதிப் போட்டி நடைபெறும் என்று கூறப்பட்டுள்ளது. கைத்தறித்துறையில் இளைஞர்களின் பங்களிப்பை ஊக்குவிக்கும் வகையில் ஹேண்ட்லூம் ஹேக்கத்தான் நடத்தப்பட உள்ளதாக ஜவுளித்துறை ஆணையர் டாக்டர் பீனா தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் மகளிர் அமைச்சர்கள் அளவிலான கூட்டம் கேரள மாநிலம் கொச்சியில் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகம் இதுகுறித்து வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பெண் அமைச்சர்கள் பங்கேற்கும் இக்கூட்டத்தில் மகளிர் மேம்பாடு குறித்து முக்கியமாக விவாதிக்கப்படுகிறது. கேரள மாநிலம் வயநாட்டில் தொடர் மழையால் ஏற்பட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி வழங்கப்படும் என்று அம்மாநில முதலமைச்சர் திரு வி டி சதீசன் அறிவித்துள்ளார். வயநாட்டில் சாலை அமைப்பதற்கான சுரங்கப் பணிகளின்போது அகற்றப்பட்ட மண் மழை வெள்ளத்தால் அடித்து வரப்பட்டதால் இந்த மண் சரிவு ஏற்பட்டது. இந்த மண் சரிவில் 3 பேர் உயிரிழந்துள்ளனர். மேலும் 5 பேரை தேடும் பணி நடைபெற்று வருகிறது. தேசிய பேரிடர் மீட்புப் படை குழுக்கள் மீட்புப் பணியில் ஈடுபட்டு வருகின்றன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த

0: வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. ஹோர்முஸ் நீரிணை பகுதியில் வணிக கப்பல்கள் மீது ஈரான் நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தரா

0: நடத்திய தாக்குதலுக்கு பதிலடியாக இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ளது. ஈரானின் போர் விமான கட்டுப்பாட்டு மையங்கள், கடலோர ரேடார் மையங்கள், ஏவுகணை தளங்கள் மற்றும் அந்நாட்டு கடற்படையின் படகுகள் மீதும் தாக்குதல் நடத்தியதாக தெரிவித்துள்ளது. வணிக கப்பல்கள் மீதான ஈரானின் தாக்குதலை நிறுத்துவதற்காக இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளதாக கூறியுள்ளது. ஈரானின் பந்தர் அப்பாஸ், சிரிக் உள்ளிட்ட நகரங்களில் தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஈரான் அரசு ஊடகம் தெரிவித்துள்ளது. இதற்கு தக்க பதிலடி அளிக்கப்படும் என்று ஈரான் ராணுவம் கூறியுள்ளது. இதனிடையே சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெயை விற்பனை செய்வதற்கு ஈரானுக்கு அளித்த உரிமம் ரத்து செய்யப்படுவதாக அமெரிக்கா தெரிவித்துள்ளது. ஒடிசாவின் பூரி ஜெகநாதர் கோவிலில் அனாசார் நிகழ்ச்சி நடைபெறுகிறது. ஜெகநாதர், பலபத்ரர், சுபத்ரா ஆகியோரின் சிலைகளுக்கு புனித அனாசார் பூஜை நடத்தப்படுகிறது. அப்போது இயற்கை மூலிகைகளை கொண்டு திருமஞ்சனம் செய்யப்பட்டது. கோவில்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். ஜம்மு காஷ்மீரின் சோபியான் சானுபுரா பகுதியில் தீவிரவாதி ஒருவர் பாதுகாப்பு படையினரால் சுட்டுக் கொல்லப்பட்டார். ராணுவம், மத்திய ரிசர்வ் காவல்படை இணைந்து நடத்திய தேடுதல் வேட்டையின் போது இந்த தீவிரவாதி சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தெரிவித்துள்ளது. இந்த தீவிரவாதியிடமிருந்து துப்பாக்கி மற்றும் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதாக ஜம்மு காஷ்மீர் காவல்துறை தலைவர் திரு வி கே பிரித்தி தெரிவித்துள்ளார். அமர்நாத் புனித யாத்திரை மேற்கொண்டுள்ள யாத்ரீகர்கள் பாதுகாப்பு நெறிமுறைகளை பின்பற்ற வேண்டும் என்று ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் கேட்டுக் கொண்டுள்ளது. யாத்திரை மேற்கொள்வோர் முன்கூட்டியே பதிவு செய்ய வேண்டும் என்றும், பதிவு செய்யப்பட்ட தேதியில் மட்டுமே யாத்திரையை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பதிவு செய்யாதவர்கள் யாத்திரை மேற்கொள்ளக்கூடாது என்றும் கூறப்பட்டுள்ளது. அமர்நாத் குகை கோவிலில் பதிவு செய்த யாத்ரீகர்கள் மட்டுமே அனுமதிக்கப்படுவார்கள் என்றும் ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஷார்ஜாவிலிருந்து பாகிஸ்தானின் கராச்சி நோக்கி சென்ற சரக்கு விமானம் விபத்துக்கு உள்ளாகியிருக்கக்கூடும் என்று அஞ்சப்படுவதாக பாகிஸ்தான் அரசு கூறியுள்ளது. கராச்சியிலிருந்து 300 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விமானம் ரேடாரிலிருந்து தொடர்பு துண்டிக்கப்பட்டுள்ளது. தொழில்நுட்ப கோளாறு இருப்பதாக விமானத்தின் விமானி கராச்சி விமான நிலையத்திற்கு தகவல் தெரிவித்துள்ளார். அதற்கு பின்னர் இந்த விமானம் உடனான அனைத்து தொடர்பும் துண்டிக்கப்பட்டுள்ளது. இந்த விமானத்தில் 5 விமானிகள் சென்றுள்ளனர். மகாராஷ்டிராவின் மழை நிலவரம் குறித்து அம்மாநில முதலமைச்சர் திரு தேவேந்திர பட்னவிஸிடம் மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தொலைபேசி மூலம் கேட்டறிந்தார். மழை நிவாரணத்திற்காக மத்திய அரசு அனைத்து உதவிகளையும் வழங்கும் என்று அப்போது அவர் உறுதியளித்தார். கடந்த சில நாட்களாக மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகள் தொடர் மழையால் பாதிக்கப்பட்டுள்ளன. அமெரிக்காவில் நடைபெற்று வரும் சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 7-5 என்ற செட் கணக்கில் அமெரிக்காவின் மிச்சேல் ஸ்பென்சர் பப்பா இணையை வென்றது. ஸ்வீடனில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ருத்துஜா போஸ்லே தைவானின் யூ யுன் லீ இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. மகளிர் இரட்டையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 6-3, 1-6, 10-8 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் மொயூகா, இங்கிலாந்தின் எமிலி ஸ்மித் இணையை வென்றது. உலகக்கோப்பை கால்பந்து போட்டியின் காலிறுதி ஆட்டங்கள் நாளை மறுநாள் தொடங்குகின்றன. காலிறுதி ஆட்டங்களில் பிரான்ஸ் மொரோக்கோவையும், ஸ்பெயின் பெல்ஜியத்தையும், நார்வே இங்கிலாந்தையும், அர்ஜென்டினா சுவிட்சர்லாந்தையும் எதிர்கொள்கின்றன. விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் இந்தியாவின் அர்னவ் பபார்கர் இன்று ஜப்பானின் தபாட்டாவை எதிர்கொள்கிறார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி மெல்போர்னில் நடைபெறும் இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் இன்று உரையாற்றுகிறார். இந்தியா இந்தோனேஷியா இடையேயான கலாச்சார உறவுகளுக்கு எடுத்துக்காட்டாக பிரம்பானன் மும்மூர்த்தி கோவில் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். கேரள மாநிலம் வயநாட்டில் நேரிட்ட மண் சரிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு தலா 5 லட்சம் ரூபாய் வழங்கப்படும் என்று அம்மாநில அரசு அறிவித்துள்ளது. ஈரானில் உள்ள 80 இடங்களில் அமெரிக்கா வான்வழி தாக்குதலை நடத்தியுள்ளது. அமெரிக்கா சர்வதேச டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஜீவன் நெடுஞ்செழியன் அமெரிக்காவின் ஜோஷ்வா ஷீஹி இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9 FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

0: தோழிகளின் மனம் கவர்ந்த பாடல்களை காற்றலைகளில் இசைத்திட்ட சிநேகிதி நிகழ்ச்சி நிறைவு பெற்றது. நேர்களே, நிகழ்ச்சியில் பங்கேற்ற, பங்கு பெற முயற்சி செய்த மற்றும் கேட்டு ரசித்த அத்துணை தோழிகளுக்கும் நேயர்களுக்கும் நன்றிகள் கூறி சிறு புன்னகையுடன் விடைபெறுகிறேன் தயனா. நன்றி நேர்களை, தொடர்ந்து இணைந்திருங்கள். இது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz.
1: நமஸ்கார், மை ஹூ கைலாஷ் கேர் ஓர் ஆகாஷ்வாணி கே சபி ஸ்ரோதாவோ கோ மேரா பாரம்பார் பிரணாம். ஓர் பாரத் கி சேனா கோ சமர்ப்பித் யே மேரா கீத் பாரதிய சேனா, ஜோ தீனோ சேனாவோ கோ சமர்ப்பித் ஹை, ஹர் தேஷ்வாசி கோ சமர்ப்பித் ஹை, ததா பாரத் கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, பேரா மிலிட்ரி கே அர்த சைனிக் பலோ கே ஹர் சைனிக் கோ சமர்ப்பித் ஹை, ரக்ஷா மந்த்ராலய சே லேகர் தேஷ் கே ஏக் ஏக் நாகரிக் கோ.

வணக்கம் நண்பர்களே, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் இணைந்திருப்பது வசந்த கானங்களில். மனதை மகிழ்விக்கும் என்றும் மறக்க முடியாத பாடல்களை கேட்க இணைந்திருங்கள் வசந்த கானங்களில். முதல் பாடலாக சர்வர் சுந்தரம் படத்திலிருந்து வாலியின் வரிகளில், TM சவுந்தரராஜன் குரலில்.

அடுத்த பாடலாக வசந்த கானங்களில் மலரின் மென்மையும் மனதின் இனிமையும் ஒன்றாக கலந்த பாடல் எதிரீச்சல் திரைப்படத்திலிருந்து ஸ்ரீனிவாஸ் மற்றும் சுசிலா அவர்களின் குரலில்

0: வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல் திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். ஒரு புன்னகை 1000 வார்த்தைகளுக்கு சமம். அந்த புன்னகை இசையாகவும் காதலை வெண்மையாகவும் மாற்றிய பாடல் காதலிக்க நேரமில்லை திரைப்படத்திலிருந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் இசையில்.

நேரம் 1:14. வசந்த கானங்களில் நாம் அடுத்த பாடலாக அன்னை திரைப்படத்திலிருந்து கண்ணதாசன் வரிகளில் சந்திரபாபு பாடிய பாடலை கேட்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

நேர்களே, நம் வசந்த கானங்களில் சந்திரபாபு அவர்களின் துள்ளலான குரலும் நகைச்சுவை கலந்து பாடும் பாணியும் விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவர்களின் துடிப்பான இசையும் கலந்து பதிபக்தி படத்திலிருந்து அடுத்த பாடல்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். மனித வாழ்வின் யதார்த்தங்களை நகைச்சுவையாக சுட்டிக்காட்டும் பாடல் ஆண்டவன் கட்டளை திரைப்படத்தில் இருந்து.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் வசந்த கானங்களில் தாங்க கேட்டுக்கிட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக பராசக்தி திரைப்படத்திலிருந்து ரசிக்கும் சீமானே.

0: ஒன்னு
1: நிக்காம மழை பெய்யும் இல்ல வெயில் வாட்டி வதைக்கும்.
0: சரிமா, அதுக்கு என்னதான் பண்றது?
1: இனி வரக்கூடிய காலங்கள்ல இது மாதிரி ஆகாம இருக்கணும்னா நீர் வளத்தை பாதுகாக்கணும், மழைய பெருக்கணும்.
0: அதுக்கு
1: அதுக்கு ஆளுக்கு ஒரு மரக்கன்னு நடணும்.
0: சூப்பர் தங்கச்சி. மரம்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது வசந்த கானங்கள். அடுத்த பாடலாக மகாதேவி திரைப்படத்தில் இருந்து.

தம்பி அதெல்லாம் செய்யாது, இது வேற. தாயித்து தாயித்து அம்மா தாயித்து.

0: மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9.
1: எஃப்எம் ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.
2: தொடர்வது மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் ஜெய்கீதா ரவி. தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானி சாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று ஆஸ்திரேலியாவின்

மெல்பர்ன் நகருக்கு செல்கிறார். இந்தியா ஆஸ்திரேலியா வருடாந்திர உச்சி மாநாட்டில் பங்கேற்கும் பிரதமர் இரு நாடுகளின் தலைமை செயல் அதிகாரிகள் கூட்டத்திலும் கலந்து கொள்கிறார். ஆஸ்திரேலிய பிரதமர் ஆண்டனி அல்பனிசுடன் பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பு தொடர்பான இருதரப்பு பேச்சுவார்த்தைகளை பிரதமர் மேற்கொள்கிறார். முன்னதாக இந்தோனேஷியாவின் பாரம்பரிய கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த பிராம்பணன் திருக்கோவிலை பார்வையிட்டு பிரதமர் வழிபாடுகளை மேற்கொண்டார். பல்வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக

0: வேறு புனித தலங்களில் சிவபெருமானுடன் இணைப்பிற்கான தொடர் வாய்ப்புகள் தமக்கு கிடைத்து வருவதாக பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். தமிழ்நாட்டில் பட்ஜெட்டிற்கு முந்தைய ஆலோசனைகளின் ஒரு பகுதியாக சமூக நீதித்துறை திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று ஆலோசனை மேற்கொண்டார். சென்னை தலைமைச் செயலகத்தில் நடைபெற்ற இத்துறை செயல்பாடுகள் குறித்த ஆலோசனைக் கூட்டத்தில் நடப்பு நலத்திட்டங்களின் முன்னேற்றம், மாணவருக்கான கல்வி உதவித்தொகை, மாணவர் விடுதிகள் மேம்பாடு குறித்து விரிவாக விவாதிக்கப்பட்டது. ஆதி திராவிடர் பழங்குடியின மக்களின் கணக்கெடுப்பு தொடர்பாகவும் இதில் ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டன. வரவிருக்கும் பட்ஜெட்டில் அறிவிக்கப்படவுள்ள துறை சார்ந்த திட்டங்களுக்கு கூடுதல் நிதி ஒதுக்கீடு குறித்தும் இதில் ஆராயப்பட்டது. மாநில சமூக நீதித்துறை அமைச்சர் திரு வன்னியரசு, அத்துறையின் உயர் அதிகாரிகள் இதில் பங்கேற்றனர். ஊரக வளர்ச்சித்துறையின் நலத்திட்டங்கள் மக்களை உரிய முறையில் சென்று சேர வேண்டும் என்று முதலமைச்சர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். சென்னையில் நடைபெற்ற இத்துறையின் ஆலோசனைக் கூட்டத்தில் தகுதியான பயனாளிகளுக்கு நலத்திட்டங்கள் கிடைப்பது உறுதி செய்யப்பட வேண்டும் என்றும் அவர் அறிவுறுத்தினார். ஊரக குடியிருப்பு திட்டம், முதல்வரின் வீடு கட்டும் திட்டம் போன்ற திட்டங்கள் மக்களை சென்று சேர நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். தமிழ்நாட்டில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக மாநில அரசு நீதிமன்றம் செல்லும் என்று மாநில மருத்துவ மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இம்மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து பெற அப்போதைய தமிழக அரசிடம் தடையில்லா சான்றிதழ் கோரி விண்ணப்பித்ததாக குறிப்பிட்டார். ஆனால் அப்போதைய திமுக அரசு 60 நாட்கள் வரை தடையில்லா சான்றிதழ் வழங்காததால் தனியார் கல்லூரிகள் உயர்நீதிமன்றத்தை நாடி அனுமதி பெற்றதாகவும் அவர் குறிப்பிட்டார். தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை அந்தஸ்து பெற்றால் அவை 7.5% உள்ஒதுக்கீடு உட்பட மாநில அரசின் இடஒதுக்கீடு முறைகளை பின்பற்ற தேவையில்லை என்பதை அவர் சுட்டிக்காட்டினார். நிகர்நிலை பல்கலைக்கழகங்கள் தமிழ்நாடு அரசு நிர்ணயிக்கும் கட்டணத்தை வசூலிப்பதற்கான கட்டாயம் இல்லை என்றும் அமைச்சர் எடுத்துரைத்தார். முன்னதாக ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில் நலம் AI வாட்ஸ்அப் சேவையை அமைச்சர் இன்று தொடங்கி வைத்தார்.
1: எம்எம்சியில ராஜீவ்காந்தி அரசு மருத்துவமனையில நெஞ்சக நோய் பிரிவு ரெஸ்பிரேட்டரி மெடிசன் டிபார்ட்மெண்ட்டை சேட்பாட் வசதியை அறிமுகப்படுத்திருக்கோம். இதுல என்னன்னா, நம்ம வீட்டில இருந்தபடியே இந்த நாள்ல இந்த டைம் ஸ்லாட்டை புக் பண்ணிக்கலாம். ஆப்ல இந்த சேட்பாட் மூலமாக அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாதான் இங்க சேவையை பயன்படுத்திக்க முடியுமானா இல்ல. இதையெல்லாம் அப்பாயின்மெண்ட் பிக்ஸ் பண்ணாம கூட மக்கள் வரலாம். இது இன்னும் அனைத்து மருத்துவமனைகளுக்கும் இந்த சேவையை நாங்க விரிவுபடுத்த போறோம். சோ ஒன் டைம் ப்ராசஸ் தான், ஒரு முறை நீங்க செஞ்சா போதும், ஆதாரம் இல்லாம கூட அந்த மருத்துவ சேவையை பயன்படுத்தலாம்.
0: தமிழகத்தில் கடந்த 50 ஆண்டுகளாக சீர்குலைந்துள்ள சட்டம் ஒழுங்கு நிலைமை சரி செய்யப்படும் என்று மாநில பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு ராஜ்மோகன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அமெரிக்காவில் தமிழர்களின் ஆண்டு விழாவில் பங்கேற்று உலக தமிழர்களை இணைக்கக்கூடிய பணிகளை தொடங்கியிருப்பதாக கூறினார். 3 வகுப்பு வரை பாட புத்தகங்கள் மாற்றப்பட்டுள்ளதாகவும் அடுத்தடுத்த வகுப்புகளுக்கான பணிகள் நடைபெற்று வருவதாகவும் கூறினார். கேரள மாநிலம் கொச்சியில் பிரிக்ஸ் நாடுகளின் பெண் அமைச்சர்களின் கூட்டம் இன்று தொடங்கியது. மத்திய மகளிர் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திருமதி அன்பூர்ணா தேவி உள்ளிட்டோர் இதில் பங்கேற்றுள்ளனர். இந்த கூட்டத்தின் இறுதியில் கூட்டறிக்கை வெளியிடப்படுகிறது. தொடர்ந்து பிரிக்ஸ் உச்சி மாநாட்டின் ஒரு பகுதியாக பிரிக்ஸ் உச்சி மாநாட்டு கண்காட்சியும் இடம்பெறுகிறது. ஊரக மேம்பாடு, அறிவியல், தொழில்நுட்பம், பொறியியல், கணிதம், ஊட்டச்சத்து, கல்வி பிரிவுகளில் இந்திய மகளிரின் சாதனைகள் குறித்த அரங்குகள் இடம்பெற்றுள்ளன. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் ஆண்டிற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. பணி முடித்த 15 நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. கால தாமதமாக ஊதியம் வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடை இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
0: திருச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலக கூட்டரங்கில் ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறை தொடர்பான பணிகளின் முன்னேற்றம் குறித்த ஆய்வுக் கூட்டம் இன்று பிற்பகல் இத்துறையின் மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் தலைமையில் நடைபெறுகிறது. முன்னதாக பெரம்பலூரில் நடைபெற்ற கூட்டத்தில் துறை சார்ந்த முன்னெடுப்புகள் குறித்து விரிவாக அவர் ஆலோசனை மேற்கொண்டார். அஇஅதிமுக மீண்டும் புத்துணர்வுடன் ஆட்சியில் அமரும் என்று கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் திருச்சி மாவட்ட அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் இன்று ஆலோசனை மேற்கொண்ட அவர், அனைவரும் ஒற்றுமையாக செயல்பட்டு உள்ளாட்சித் தேர்தலில் கட்சிக்கு வெற்றியை பெற்றுத்தருமாறு கேட்டுக் கொண்டார். தமிழக பல்கலைக்கழகங்களின் துணைவேந்தர்களை நியமனம் செய்

0: தேடல் குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்படும் என்ற அறிவிப்பு நியமன முறையை மேலும் சிக்கலாக்கும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி கூறியுள்ளார். பல்கலைக்கழக தேடல் குழு தொடர்பாக ஒவ்வொரு பல்கலைக்கழகத்திற்கும் தனித்தனி சட்டங்கள் உள்ளதாக அவர் எடுத்துரைத்தார். கடலூர் மாநகராட்சிக்குட்பட்ட குண்டுசாலை பகுதியில் காலை உணவு திட்ட செயற்பாடுகளை மாவட்ட ஆட்சித்தலைவர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று பார்வையிட்டு ஆய்வு செய்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் சிறந்த எழுத்தாளர்களுக்கான பரிசுத் தொகை பெற ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் அடுத்த மாதம் 25ஆம் தேதிக்குள் விண்ணப்பிக்குமாறு ஆட்சித்தலைவர் திரு ஸ்ரீகாந்த் கூறியுள்ளார். அரியலூர், ஜெயங்கொண்டம், தாப்பலூர் அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சியாளர் நேரடி சேர்க்கைக்கான கால அவகாசம் வரும் 31ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக ஆட்சித்தலைவர் திருமதி மிருணாளினி தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்டத்தில் மக்களின் கோரிக்கைகள் உடனுக்குடன் நிறைவேற்ற உரிய நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று ஆட்சித்தலைவர் திரு வே சரவணன் கூறியுள்ளார். இருமத்தூரில் இன்று நடைபெற்ற மக்கள் தொடர்பு திட்ட முகாமில் அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் உரையாற்றினார்.
1: சுமார் 110 பயனாளிகளுக்கு 37 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் பல்வேறு நலத்திட்ட உதவிகள் இந்த கிராமத்திற்கு வழங்கப்படுகிறது. வருவாய்த்துறையில் 4 இலவச வீட்டுமனை பட்டா, 26 பட்டா மாற்றம், மின்னணு புதிய குடும்ப அட்டை 57 பயனாளிகளுக்கு, பட்டு வளர்ச்சித் துறையின் மூலமாக தளவாட பொருட்கள் மற்றும் பண்ணை உபகரணம் 3 நபர்களுக்கு, தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத் துறை மூலம் 4 நபர்களுக்கு வீட்டு வசதி திட்டம் என சுமார் 110 பயனாளிகளுக்கு 37,78,532 ரூபாய் மதிப்பிலான அரசின் நலத்திட்டங்கள் இன்று வழங்கப்படுகிறது.
0: தூத்துக்குடி மாவட்டத்தில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் இன்று தொடங்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: உழவர் சந்தையில் விவசாயிகளுக்கு உதவும் வகையில் விவசாயிகளுடைய விளைபொருட்களை பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று விற்பனை செய்யும் வகையில் நடமாடும் உழவர் சந்தை இ ஆட்டோ திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது. பொதுமக்களின் வீட்டு வாசலுக்கே கொண்டு சென்று நேரடியாக விற்பனை செய்ய இந்த திட்டத்தின் மூலமாக வகை செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளின் சந்தைப்படுத்துதல் செலவை குறைத்து உள்ளூர் பொருளாதார வளர்ச்சிக்கும் விவசாயிகளுடைய வாழ்வாதார மேம்பாட்டிற்கும் இந்த திட்டமானது முக்கிய பங்களிப்பை வழங்கியுள்ளது. தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்.
0: ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் தென்மேற்கு பருவமழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து 5,516 கனஅடியாக இன்று அதிகரித்துள்ளது. 105 அடி கொள்ளளவு கொண்ட இந்த அணையின் நீர்மட்டம் இன்று 55.56 அடியாக உள்ளது. பாசன மற்றும் குடிநீர் தேவைக்காக பவானி ஆற்றில் 750 கனஅடி தண்ணீரும், கீழ் பவானி வாய்க்காலில் 5 கனஅடி தண்ணீரும் வெளியேற்றப்படுகிறது. காற்றழுத்த தாழ்வுப்பாதை காரணமாக நீலகிரி மாவட்டத்தில் இன்றும் நாளையும் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் மிதமான மழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் இம்மையம் கூறியுள்ளது. ஃபிஃபா உலகக்கோப்பை கால்பந்து போட்டியில் சுவிட்சர்லாந்து காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. வான்கோவரில் நடைபெற்ற காலிறுதிக்கு முந்தைய சுற்றில் சுவிட்சர்லாந்து கொலம்பியாவை பெனாலிட்டி ஷூட் முறையில் 4-3 என்ற கோல் கணக்கில் வென்று காலிறுதிக்கு தகுதி பெற்றது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி தமது 3 நாடுகள் பயணத்தின் 2வது கட்டமாக இன்று மெல்பர்ன் செல்கிறார். சமூக நீதித்துறை சார்ந்த திட்டங்கள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆலோசனை மேற்கொண்டார். தமிழகத்தில் 6 தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக அறிவிக்கப்பட்டதற்கு எதிராக அரசு நீதிமன்றம் செல்லும் என்று அமைச்சர் திரு அருண்ராஜ் கூறியுள்ளார். திருச்சி மாவட்ட ஊரக வளர்ச்சி மற்றும் நீர்வளத்துறையின் பணிகளை இத்துறைக்கான மாநில அமைச்சர் திரு என் ஆனந்த் இன்று பிற்பகல் ஆய்வு செய்கிறார். நீர்பிடிப்பு பகுதிகளில் மழை காரணமாக பவானிசாகர் அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9
4: FM ரெயின்போ, இசையோடு என்றும் நீங்கள்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேரம் 2:15. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பன்மொழி பாடல்கள். இசைக்கு மொழி எல்லையே இல்லை. மனங்களை இணைக்கும் அற்புதமான பாலம் இசை. அந்த இசைப்பாலத்தில் தமிழோட இனிமையும் ஹிந்தியோட மென்மையும் தெலுங்கினோட துள்ளலையும் மலையாளத்தின் மெல்லிசையும் கன்னடத்தின் கம்பீரையும்

மந்திரத்தையும் இப்படி பழமொழி பாடல்களின் தொகுப்பாக தான் கேட்க போறோம். பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் முதலாவதாக 2023 ஆண்டு தமிழ் மொழியில வெளிவந்த திரைப்படம் தான் குட் நைட். தூக்கம்னா யாருக்கு தான் பிடிக்காது, அப்படி இந்த பாட்டும் எல்லாருக்கும் ஆல் டைம் ஃபேவரட் லிஸ்ட்ல ஒன்று.

இருக்க சிறிய இலைப்பாறையும் இந்த இசை பயணத்தில் அடுத்த பாடலாக 2023 தெலுங்கு மொழியில் வெளிவந்த திரைப்படம் தான் சீதாராமம். இதோ அழகிய பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 பன்மொழி பாடல்கள். ஒவ்வொரு மொழிக்கும் ஒரு தனி அழகு இருக்கு, ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு தனி உணர்வு இருக்கு. அந்த அழகையும் அந்த உணர்வையும் ஒரே நிகழ்ச்சியில தான் கேட்டுட்டு இருக்கோம். அடுத்த பாடலாக 2024 ஆண்டு மலையாள மொழியில வெளிவந்த திரைப்படம் தான் ஏஆர்எம்.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி.
1: தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலைவாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.

ஒவ்வொரு மொழியின் இசைச்சுவையும் அதன் தனித்துவமான உணர்வுகளையும் ஒன்றாக அனுபவிக்கும் நிகழ்ச்சி தான் பன்மொழி பாடல்கள். அடுத்தபடியாக 2025 கன்னட மொழியில் வெளிவந்த திரைப்படம் தான் காந்தாரா. அழகிய பாடல் இதோ காற்றலைகளில்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: என்னடாமா, எந்த ஒரு ஃப்ளைட்டை பிடிக்க போறீங்க? சாப்பாடு சாப்பிட சொன்னா முழுங்கிக்கிட்டு இருக்கீங்க.
4: அக்கா, ஸ்கூலுக்கு லேட் ஆச்சு.
3: சாப்பாடு தானக்கா, அதை எப்படி சாப்பிட்டா என்னக்கா? டேமா, எதையுமே செய்யறதுக்கு ஒரு வரைமுறை இருக்கு, அது உணவுக்கும் பொருந்தும். உணவை நல்லா மென்று ருசிச்சு உமிழ்நீரோட கலந்து அப்புறம் தான் விழுங்கணும். உணவு செரிமானம்ங்கிறது முக்கால் பங்கு நம்ம உமிழ்நீரோட கலந்து சாப்பிட்றதுல தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. உமிழ்நீர் தான் மிகப்பெரிய மருந்து. அது மட்டும் இல்லாமல் இவ்வளோ வேகமாக சாப்பிட்டா தேவைக்கு அதிகமான உணவு தானே நம்ம வயிற்றுக்குள்ளே போகும். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. இது உனக்கே தெரியும் தானடாமா.
4: நீ சொல்கிறதெல்லாம் சரிதான், நீ சொல்கிற மாதிரி சாப்பிட்றதுக்கு டைம் எங்கக்கா இருக்குது?
3: ஆஹா, இது நல்லா இருக்கே. லேட்டாக எந்திரிச்சு அறக்க பறக்க கிளம்புறதுக்கு அதிகாலையில் எழுந்து உன்னுடைய வேலைகளை நிதானமாக செஞ்சு நிதானமாக கிளம்பி நிதானமாக சாப்பிட்டுட்டு போனேன்னா உன் உடம்புக்கு தானே நல்லது.
4: சரிக்கா, இனிமேல் நீ சொல்றத நான் அப்படியே ஃபாலோ பண்றேன்.
2: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி. மதுரை தனவாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2 ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.

நேரம் 2:40. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பன்மொழி பாடல்கள். ஒவ்வொரு பாடலுக்கும் ஒரு புதிய மொழியையும் புதிய இசை அனுபவத்தையும் உங்களிடம் கொண்டு சேர்க்கிறது. அந்த வகையில் அடுத்த பாடலாக 2026 ஹிந்தி மொழியில் வெளிவந்த திரைப்படம் பிரம்மாஸ்திரா.

ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வர பண்பலை வரிசையில் நீங்கள் கேட்டுட்ருக்கீங்க பன்மொழி பாடல்கள். நிகழ்ச்சியின் நிறைவு பாடலாக 2014 ஆண்டு வெளிவந்த திரைப்படம் ஆஷிக்கி 2.

0: மதுரை தனபாணியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 திங்கள் முதல் வெள்ளி வரை தினமும் பிற்பகல் 3 மணிக்கு NCERT வழங்கும் விளம்பரதாரர் நிகழ்ச்சி.
2: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை வரிசையில் அடுத்து ஒரு பாடல்.

சென்டிமீட்டர், நீலகிரி பார்வுட் 4 சென்டிமீட்டர், மேல் பவானி சின்னக்கல்லார் எம்ரால்ட் தலா 3 சென்டிமீட்டர், சிறுவாணி அடிவாரம் சோலையார் நடுவட்டம் வால்பாறை சின்கோனா தலா 2 சென்டிமீட்டர், கிணத்துக்கடவு 1 சென்டிமீட்டர். தொண்டியில் அதிக அளவாக 40.3 டிகிரி செல்சியஸும், கோயம்புத்தூர் விமான நிலையத்தில் குறைந்த அளவாக 22.5 டிகிரி செல்சியஸும் வெப்பநிலை பதிவானது. தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை சராசரி கடல் மட்டத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று தொடங்கி இம்மாதம் 10 தேதி வரை மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் மணிக்கு 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற பகுதிகளில் ஓரிரு இடங்களிலும் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்யக்கூடும். நீலகிரி மாவட்டத்தின் ஒரு சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு உள்ளது. சென்னைக்கும் அதன் சுற்றுப்புற பகுதிகளுக்குமான வானிலை முன்னறிவிப்பு. அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், லேசான மழைக்கு வாய்ப்புள்ளது. அதிக அளவு வெப்பநிலை 38 டிகிரியிலிருந்து 39 டிகிரி செல்சியஸ் ஆகவும், குறைந்த அளவு வெப்பநிலை 29 டிகிரியிலிருந்து 30 டிகிரி செல்சியஸ் ஆகவும் நிலவக்கூடும். கொடைக்கானலில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும், ஒரு சில இடங்களில் லேசான மழைக்கு வாய்ப்பு உள்ளது. அதிகாலை

வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 12 டிகிரி செல்சியஸாகவும் நிலவக்கூடும். கன்னியாகுமரியில் அதிக அளவு வெப்பநிலை 32 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்த அளவு வெப்பநிலை 23.6 டிகிரி செல்சியஸாகவும் பதிவானது. வானிலை அறிக்கை கேட்டீர்கள்.

0: ஆகாஷ்வாணி சார்பில் வெளியிடப்பட்டுள்ள NIPP நோட்டீஸ் இன்வைட்டிங் ப்ரோக்ராம் ப்ரொபோசல்ஸ் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் உருவாக்குநர்களிடமிருந்து விண்ணப்பங்கள் முன்மொழிவுகள் வரவேற்கப்படுகின்றன. நிகழ்ச்சிகள் குறித்த முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் July 31.
1: தகுதியுள்ள தயாரிப்பாளர்கள், நிறுவனங்கள் மற்றும் உள்ளடக்க உருவாக்குநர்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக் கொள்ளுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். மேலும் NIPP தொடர்பான முழுமையான விவரங்களையும் விண்ணப்ப படிவங்களையும் பிரசார் பாரதி மற்றும் ஆகாஷ்வாணி இணையதளத்தில் பெறலாம்.
0: இணையதள முகவரி http://prasarbharathi.gov.in/NIPP.
1: மீண்டும் நினைவூட்டுகிறோம், NIPP திட்ட முன்மொழிவுகளை சமர்ப்பிப்பதற்கான கடைசி நாள் 31/7/2026.
2: தோள் கொடுப்பதில் தோழனாய், கற்றுக் கொடுப்பதில் ஆசானாய், வழிகாட்டுவதில் சான்றோனாய், சிறியவர் பெரியவர் இளைஞர்கள் பெண்கள் இவர்களின் முன்னேற்றத்தில் உங்கள் அகில இந்திய வானொலி. அனைத்து இயற்கை சீற்றங்களிலும் சிதையாமல் உங்களுடன், அனைத்து இடர்பாடுகளிலும் இடைவிடாமல் உங்கள் சேவையில் அகில இந்திய வானொலி, என்றும் உங்கள் நலனில்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நேரம் 3 மணி. NCERT வழங்கும் விளம்பரதாரன் நிகழ்ச்சி.

0: ஆகாஷ்வாணி மதுரை FM 103.3 மற்றும் ராமேஸ்வரம் FM 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்த் அன்கோ, இந்தியாவின் நம்பர் ஒன் டீலர் வசந்த் அன்கோ. வசந்த் அன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: மதுரை தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக 2nd year எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி. மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 years இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாணியின் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
3: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. உலக தரம் வாய்ந்த BIS 916 HUID ஹால்மார்க் தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 rupees அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 rupees தள்ளுபடியும் பெறுங்கள். வைர நகைகள் அதிரடியாக குறைக்கப்பட்ட விலையில். வெள்ளி கொலுசுகள் மெட்டிகளுக்கு சைக்கோலி சேதாரம் இல்லை. தரத்தில், ரகத்தில், கை ராசியில் என்றும் நம்பர் ஒன் தங்க நகை மாளிகை மங்களன் மங்கள், இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம். மங்களன் மங்கள் சேலம் மற்றும் திருச்சி, மக்கள் மனங்களில் மட்டற்ற மகிழ்ச்சி.
4: நேரம் பிற்பகல் 3:32. வணக்கம் அன்பான மனதினிய நேயர்களே. மாலை மலரும் வேலை கேட்கும் செவிகளில் பூக்கும் காதல் கவிதைகளாய் மெல்லிசை தாளங்களால் உங்கள் இருதயத்தில் இடம்பெயர வளமருகின்றது மெல்ல வரும்

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகாஹெட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகாஹெட்ஸில் அங்காடி தெரு திரைப்படத்திலிருந்து அழகிய பாடல்

0: மாலை வேளையில் சாலையில் மலரும் வெண்பூவே, உன்னை பார்த்த விழிகளில் என் மௌன மொழிகள் யாவும் காதல் கவிதைகள் சொல்கின்றதே, புரிகின்றதா என யாரடி மோகினி திரைப்படத்திலிருந்து ஓர் அருமையான பாடல்.
1: Can you feel her? Is your heart speaking to her? Can you feel the love?

0: மதுரை தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி பிளஸ் டூ பாஸ் செய்த மாணவர்கள் நேரடியாக இரண்டாம் ஆண்டில் எந்த பிரிவிலும் சேரலாம். டொயோட்டா கார் வேலை வாய்ப்பு பயிற்சி மையம் உள்ள ஒரே கல்லூரி, மிக குறைந்த கல்வி கட்டணத்தில் 40 ஆண்டுகளாக இலவச கல்வியை ஆதரவற்ற மாணவர்களுக்கு தனபாண்டியன் பாலிடெக்னிக் கல்லூரி வழங்குகிறது. எய்ம்ஸ் மருத்துவமனை அருகில், மதுரை.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4-2 ஆட்டக்களம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

ஆகாஷ்வாணி மதுரை வானவில் பண்பலை 103.3 மெகா ஹிட்ஸ் மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹிட்ஸில் மெல்ல வரும் பாட்டு. நீ பார்க்காமல் பார்க்கும் ஓர பார்வையில் உன் கண்கள் ஓராயிரம் கனவு காதலை சொல்லுதடி என துள்ளும் இந்த உள்ளம் ஆடுகளத்தில். இதோ அருமையான பாடல்.

0: இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான வீட்டு உபயோகப் பொருட்களின் சங்கமம் மங்களன் மங்களின் பாத்திரங்கள், பர்னிச்சர் ரகங்கள், பிளாஸ்டிக் சாமான்கள், பரிசு பொருட்கள், குக்கர், மிக்சி, கிரைண்டர், ஸ்டவ் வகைகள், தரமான மளிகை சாமான்கள், டிவி, பிரிட்ஜ், வாஷிங் மிஷின், ஏசி என ஒவ்வொன்றிற்கும் தனித்தனியான பிரம்மாண்டமான செக்ஷன்கள். என்றும் தரமான பொருட்கள், இன்றும் நியாயமான விலைகளில் ஃப்ரீ டோர் டெலிவரியும் உண்டு. வெள்ளி ஜரிகை வாங்கப்படும். தரமான மளிகை சாமான்கள் குறைவான விலையில் வாங்கிட மங்களன் மங்கள். இந்தியாவின் மிக பிரம்மாண்டமான ஏசி பாத்திரக்கடல் மற்றும் மளிகை பொருட்களின் சங்கமம் புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி. வீட்டு உபயோகப் பொருட்களில் எது வேண்டும் உங்களுக்கு தரத்துடன் விலை குறைவாக வாங்கிட வாருங்கள் மங்களன் மங்களுக்கு.
1: நம் மதுரை பண்பலை 103.3 தினமும் மாலை 4:02 ஆட்டக்கழம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ, இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.

மெல்ல வரும் பாட்டினில் புல்லாங்குழலின் இனிமையான ஓசை போல காற்றலைகளில் மிதக்கும் பாடலாக கனா திரைப்படத்திலிருந்து அருமையான பாடல்.

வணக்கம். செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்திருந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஊரக வளர்ச்சித்துறையின் செயல்பாடுகள் குறித்து மாநில அமைச்சர் திரு ஆனந்த் இன்று பெரம்பலூரில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. மின்வெட்டு பிரச்சினையை களைய தாவேக அரசு உறுதியான நடவடிக்கையை மேற்கொள்ளவில்லை என்று அஇஅதிமுக கூறியுள்ளது. மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி தெரிவித்துள்ளது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கையை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டுமென்று பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியாவின் கணேஷ் மற்றும் குஷால் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: நிறமலை 4:03 நிமிடம், ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. நேயர்கள் கேட்கவிருப்பது ஆட்டக்கலம். இந்நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன் கோ. வசந்தன் கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
1: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது விறுவிறுப்பான ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் என்ன விளையாட போகிறோம்னு நேயர்கள்லாம் ரொம்ப ஆர்வமாக காத்துக்கிட்டு இருப்பீங்க. என்ன விளையாட போகிறோம்னா, இன்னைக்கு பாட்டு படவா அதாங்க விளையாட போகிறோம். பாட்டு படவா எப்படி விளையாடணும்னு அடுத்த கேள்வி வரும்ல. பாட்டு படவா எப்படி விளையாடணும்னு சொல்கிறேன், கேட்டுக்கோங்க. ஒரு பாடல், இப்போ நாங்கள் முதல் ஒரு வர நேருக்கு மட்டும் ஒரு பாடலை போட்டுருவோம். அந்த பாடலை நல்லா கேட்டு கடைசி வர வார்த்தையோ அல்லது வரியோ அந்த இதிலிருந்து நீங்கள் பாட்டு பாட ஆரம்பிக்கணும். அப்படியே ஒவ்வொரு நேயரும் அப்படியே பிக்கப் பண்ணி ஒவ்வொரு நேயர் பாட்டு பாடி முடிக்கிறப்ப வர வார்த்தையை வச்சு நீங்கள் பாடலாம். பாடுறதுக்கு எங்கள் கூட விளையாட அழைக்கலாம். மதுரையின் முன்னணிப்பான
6: 25-30-170 அறிமுக நேயர்களும் 25-30-171 அனைத்து நேயர்களும் 0-4-5-2 என்ற மதுரையின் முன்னணிப்போடு நீங்கள் தொடர்பு கொள்ளலாம்.
1: ஆமாம், உங்கள் கூட இன்னைக்கு விளையாட போகிற நாங்கள் யாருன்னு கேட்டிங்கன்னா ஸ்ரீநாத் மற்றும்
6: காளிதாஸ்.
2: லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ.
5: தட்ஸ் ரைட்.
7: திரும்பின பக்கமெல்லாம் மங்களன் மங்கள் வைர நகைகளை பத்தி தான் பேச்சு
8: இருக்காதா? பின்னர் மங்களன் மங்கள்ல உலக பிரசித்தி பெற்ற பெல்ஜியம் கட் வைர நகைகளுக்குன்னு வைரத்துல ஆரோ, நெக்லஸ், வளையல், தோடு, மோதிரம்னு எக்கச்சக்க டிசைனும் இருக்கு. எல்லா வைர நகையும் உலகத்தர சர்டிபிகேட்டோட வேற எங்கேயும் வாங்க முடியாத குறைஞ்ச விலையில கிடைக்குதே.
7: ஜொலி ஜொலிக்கும் வைர நகைகளை கைராசியுடன் வாங்க மங்களன் மங்களுக்கு வாங்க.
9: மங்களன் மங்கள் இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை, புதிய பஸ் நிலையம் அருகில், ஓமலூர் ரோட் சேலம் மற்றும் NSB ரோட் திருச்சி.
1: ஆட்டக்கலம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு பாட்டு படவா நிகழ்ச்சியில் விளையாட காத்திருக்கும் முதல் நேர் யாருங்கிட்டலாம் வருக. வணக்கம். வணக்கம். மாநிலம் இருந்து கொஞ்சம் தள்ளி வந்தீங்கன்னா நாங்க பேசுறது எங்களுக்கும் கேட்காம இருக்கும். இப்ப கேக்குது, உங்க பேர் சொல்லுங்க, எங்க இருந்து பேசுறீங்க? சரி, இன்னைக்கு பாட்டு படவா தான் விளையாட இருக்கோம். நான் ஒரு பாட்டை போடுறேன், அதுல எண்டலிங்கில இருக்கிற ஒரு வார்த்தை. இப்ப ஒரு வார்த்தை முடிஞ்சு தாளம் முடியுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க தாத்தா தீத்தி இதுலயும் பாடலாம், இல்ல கடைசி முடிகிற வரியை வச்சே நீங்க பாடினாலும் சரிதான். உங்களுக்கான பாடலை கேக்குறீங்களா?

0: நீயே நீயேன்னு எதுல முடிஞ்சிருக்கு? யால முடிஞ்சிருக்கு, நீயலையும் முடிஞ்சிருக்கு. அப்ப நீங்க யா யா ஈ இதுல ஏதாச்சும் ஒரு பாடல் ஆரம்பிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா அந்த பாடல்
1: பாடுறீங்களா?
0: ஐயா நீ சொல்லுங்க, பாடுங்க. யாரது யாரது அங்கே, சரியா? ஆனா அது அடி யாரது யாரது அங்கே ஆரம்பிக்கும். அடினா அது ஆள வந்துடும் உங்களுக்கு. ஆமா, நீங்க பாடின பாட்டெல்லாம் ஓகே, ஆனா அது அடி யாரது யாரது அங்கேன்னு கேட்டிருப்பாரு அவரு. சரி, ரொம்ப நல்லா முயற்சி பண்ணீங்க. இப்ப நேயர்களுக்கு நம்ம என்ன வார்த்தை விட்டுருக்கோம்?
2: நீயே அப்படின்னு
0: நீயில முடிஞ்சிருக்கு. நீயே ஸ்டார்ட் பண்ண பாட்டாலும் சரிதான், யாழ வந்தாலும் சரிதான், இப்ப நம்ம

0: இணையகத்திற்கும் அடுத்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம், நான் ராமேஸ்வரன் நம்புராஜன்.
0: நம்பிராஜன்,
2: நம்புராஜன்,
0: நம்புராஜன். சரி, இப்ப உங்களுக்கான வார்த்தை என்னன்னு
2: கேட்டுக்கிட்டீங்கல்ல,
0: யா
2: யாருக்காக, இது யாருக்காக, இந்த மாளிகை வசந்த மாளிகை.
0: காதல் ஓவியம் என்ன பாடுங்க, நல்ல பாட்டு, நல்ல பாட்டு. ரொம்ப எங்க இப்ப முடிச்சிருக்கீங்க,
2: கை
0: கையில முடிச்சிருக்கீங்க. அடுத்து காக்கா கே வரிசையில தான் அடுத்த நேர் பாடணும். ஓகே, நீங்க சூப்பரா பாடிட்டீங்க. அடுத்து நம்ம கூட என்ன காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம். மூணு நேர் உங்களுக்கு என்ன வார்த்தை விட்டுட்டு போயிருக்காரு தெரியுமில்ல.
3: சிவகங்கை மாவட்டம் மானாமர அருகில் கட்டிக்கோட்டை அழகர்.
0: ஆ வணக்கம், வணக்கம். உங்களுக்கு போன நேர் விட்டுட்டு போன வார்த்தை காக்கா கிக்கி கூக்கு, அந்த வரிசைகள்ல நீங்க ஒரு பாடல் பாடணும். ஆமா, காக்கா கிக்கி கூக்கு எதுல வேணாலும். என்ன யோசிக்கிறீங்களா, காக்கா கிக்கி எதுல வேணா பாடுங்க.
1: இன்னும் கொஞ்சம் நல்லா பாடுங்களாமே.
0: ஆனா வரிதான் ஞாபகம் வர மாட்டேங்குது. நீங்க ஒரு ரெண்டு வரி பாடுனீங்கன்னா அடுத்த வரைக்கும் அப்படியே ஒரு லிங்க் கொடுக்கலாம் அவங்களுக்கு. அடுத்தனே இருக்கு, சரி சரி, நான் மறுபடியும் பாடுங்க. காதல் கடிதம்
1: கேட்கவே
0: பேனா இல்லை காகிதம். ஓகே, அடுத்து அவர் மாலை மாலை முடி போயிருக்காரு. ஒரு விளம்பரத்தை தொடர்ந்து நிகழ்ச்சியில் இணையலாம். இது ஆட்டக்கலாம், ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.
4: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
5: ஹே வசந்த் அண்ட் கோல தானே வாங்கின.
4: எப்படி தெரியும்?
5: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்த் அண்ட் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்த் அண்ட் கோ. சரி சரி, வசந்த்
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ,
6: தட்ஸ் ரைட்.
0: போன நேயர் என்ன வார்த்தை விட்டுட்டு போயிருக்கான் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? காகிதம்னு சொல்லி இம்மளை
1: இம்மளை முடிச்சுட்டு
0: போயிருக்கூடாது. இப்ப அடுத்த நேர்ட்ட நம்ம கேட்க போறோம். வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம்,
1: வணக்கம். யார் எங்க இருந்து பேசுறீங்க?
2: மதுரை ஜில்லாபுரம் மீனாட்சி நகரம்.
0: உங்க பேர் கேட்கல, மறுபடியும் சொல்றீங்களா?
2: என்னுடைய பேர் ஈஸ்வர்லால், மிச்சர் கடையில இருந்து பேசுறேன்.
0: அதாவது உங்க பேர் மட்டும் சொல்லலாம், கடை நேம் எல்லாம் சொல்ல வேண்டாம் சரிங்களா? காகிதம் சொல்லி மாமா வரிசையில விட்டுட்டு போயிருக்காரு. மாமா மீமி இதுல ஒரு பாட்டு பாடணும்.
1: பாட ரெடியா இருக்கீங்களா? மாமா மீமி அந்த வரிசையில நீங்க எந்த பாட்டு வேணா பாடலாம்.
0: அதுக்கு மேல
2: இருந்தால்
0: நீங்க மறுபடியும் வாங்குற வார்த்தையை அடுத்த நேரம் கூட்டிட்டு போறீங்க. அடுத்த நேரம் நம்ம சந்திக்கலாம். இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. நேரம் 4:11. நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும்
1: ராமேஸ்வரம் பண்பலை 100.9
0: ஆட்டக்களத்துல பாட்டு பாடுறதா விளையாண்டுட்டு இருக்கோம். இப்ப நம்ம கூட என்ன கத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம்.
1: வணக்கம், வருக.
0: என்ன பாட்டு பாட போறீங்க? என்னங்க இப்படி வரவங்க எல்லாம் பாட்டு பாட சொன்னா வரிய சொல்லிட்டு போறீங்களே, இப்படி நேசம் அப்படின்னு மறுபடியும் மாலை நீங்க முடிக்கிறோம் பையன்
1: வேற பாட்டு பாடுங்க.
0: நீங்க எங்க இருந்து
7: பேசுறீங்க?
0: அதாவது உங்களுக்கு மாமா மீமி அந்த வரிசையில தான் பாடணும். முதல்ல நீங்க எங்க இருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
6: நான் தஞ்சை மாவட்டம் கதிரம்பு சுவாமிநாதன்.
0: ஓகே, இப்போ உங்களுக்கு

0: ஆனா போன நேர் விட்டு போன வரி இல்ல எழுத்து மாமா மீமி மூமு இதுலதான் பாடணும். நீங்க
1: மாமா உனக்கு ஒரு தூது விட்ட இந்த மலை வழியா வந்துச்சா வந்துச்சா சொல்லு சொல்லு மானே உனக்கு ஒரு தூது விட்டுங்க.
0: ஆமா கேட்டுக்கிட்டே இருக்கும். என்ன பாட்டு பாடினீங்க நல்லா அப்படியே கேட்டுக்கிட்டு இருந்தோம்
1: வந்துட்டீங்க.
0: அதாவது சொல்லு சொல்லுன்னு லால விட்டுட்டு போயிருக்காங்க வார்த்தைய. இது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்களம் நிறைய இணைந்திருப்பது. நேரமாலை 4:14 நேர்கள் இணைந்திருப்பது ஆட்டக்கலம் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே வசந்தன் கோல தானே வாங்கின?
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட விலை கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி தட்ஸ் ரைட் வசந்தன் கோ சரி சரி வசந்தன்
2: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ தட்ஸ் ரைட்.

0: ஐ லவ் யூ டூ.
1: ராணி விசேஷத்து கிளம்பலையா?
2: நான் வரலங்க. காலையில எந்திரிச்சாலே கைகள்லாம் நீட்டி மடக்க முடியல, வலிக்குதுங்க.
1: ராணி, இது சாதாரண வழியா இருக்கலாம், இல்ல முடக்குவாதமா கூட இருக்கலாம். எது வரனாலும் தீர்வு இருக்குல்ல. அண்ணா நகர் நலன் மருத்துவமனைக்கு ஒரு 8 போயிட்டு வந்துருவோம்.
2: நலன் கை மற்றும் எலும்பு சிறப்பு மருத்துவமனை, வேளாங்கண்ணி சர்ச் அருகில், அண்ணா நகர், மதுரை.
3: எத்திசையிலும் ஒழித்துக் கொண்டிருக்கூடிய ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கிளம். 25-30-170 அறிமுக நேர்களும் 25-30-171 அனைத்து நேர்களும் 0452 என்ற மதுரையின் முன்னிணைப்போடு

0: தொடர்பு கொள்ளலாம். இன்றைய கேமுடைய தலைப்பு என்ன?
1: பாட்டு பாடவை தான் விளையாண்டுக்கிட்டு இருக்கோம். பாட்டு பாடவையில் பார்த்தீங்கன்னா, பாட்டு பாடவான்னு நம்ம தலைப்பு வச்சாலும் நேர்கள் ஞாபகம் வந்த பாட்டை சொல்லிட்டு போயிடுறாங்க.
0: நல்லா பாடணும்.
1: ஒரு சிலர் தான் பாடியிருக்காங்க, ஒரு சிலர் எனக்கு ஞாபகம் வந்துருச்சு இந்த வார்த்தை அடுத்த நேரம் பாட சொல்லியிருக்குன்னு எஸ்கே போயிடுறாங்க. இன்னைக்கு விட மாட்டோம், பாட்டு பாடிட்டு தான் போகணும். இன்னைக்கு நம்ம கூட இணையாக்கத்தில் இருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம்.
0: வணக்கம்.
2: நேயர்களின் செய்விகளுக்கு இசை மழிகை இசையது இசையை செய்திகளுக்கு வழங்கிக் கொண்டிருக்கும் மதுரை பண்பளிக்கும் மற்றும் ராமேஸ்வரம் பண்பளிக்கும் இரு சகோதரர்களுக்கும் இனிய மாலை வணக்கம்.
1: வணக்கம். யார், எங்க இருந்து சொல்றீங்க?
2: மதுரை ஜவகர்புரத்துல இருந்து உங்கள் அந்தோனிங்க.
1: சரி, கண்டிப்பா. இப்ப போன நேர் உங்களுக்கு ஒரு வார்த்தை விட்டுட்டு போயிருக்காரு.
2: அப்படி வார்த்தையின்
1: தொடரலாம், எழுத்துலயும் எழுத்து வார்த்தையிலயும் சொல்லலாம், எழுத்துலயும் சொல்லலாம். உங்களுக்கான எழுத்து பாத்தீங்கன்னா லாலா லீலி லூலு, இந்த வார்த்தைகள் தான் இந்த எழுத்துக்கள். என்ன பாட்டா இருக்கும்?
0: ஒரு 10 செகண்ட் தான் டைம் இருக்கும்.
1: முடிச்சு பண்ணுங்க. லாலா லீலி லூலு, என்ன வார்த்தை? சரி, ரொம்ப நேரம் யோசிச்சிட்டீங்க. நம்ம கூட இணைய கத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்கலாமா? எதுவும் பாடல் கண்டுபிடிச்சிங்களா? ஓகே, அடுத்த நேர் கூட பேசலாம். வருக, வணக்கம்.
2: வணக்கம். நான் ராமச்சந்திரன் பேசுறேன்,
1: சத்தனிலிருந்து. நீங்க இப்ப உங்களுக்கான வார்த்தை லாலா லீலி லூலு பாட்டு கண்டுபிடிச்சிட்டீங்களா?
2: லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்க்கையிலே, லில்லி மலருக்கு கொண்டாட்டம் உன்னை பார்ப்பதிலே.
1: அது லில்லி மலருக்கே என்ன வரும்?
2: ஆமா, லில்லி மலருக்கு கொண்டாட்டம்.
1: சரி, அப்ப என்ன வார்த்தையில நீங்க முடிச்சிருக்கீங்க?
0: பாடலாமா?
1: என்ன பாடல் பாடுங்க?
2: ஆயிட்டாங்க.
1: ரதியே சொல்லிட்டு யாயா ஈ அந்த வார்த்தையில விட்டுட்டு போயிருக்காங்க. அடுத்து அந்த வரிசையில என்ன பாடல் பாடுறாங்கன்னு கேக்கலாம். மறு என்ற நேரம் வணக்கம்.
0: வணக்கம். வணக்கம். யாரும் எங்க இருந்து பேசுறீங்க?
1: என்ன பாட்டு பாட போறீங்க? யார் அழைப்பது பாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் எஃப்எம் இருந்து தள்ளி வந்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்ப பாடுங்க.
0: உங்க குரல் தான்
1: என்ன வார்த்தை வருக, வணக்கம். வணக்கம். வணக்கம். எங்க பேரு மனப்படம் பண்ணி சொல்றீங்க பாத்தீங்கன்னா முதல்ல இருந்தே அப்படித்தானே?
2: என்ன
1: பாட போறீங்க?
2: அழலாமா கண்ணீரை விடலாமா, உன்னுயிராய் நான் இருக்க என்னுயிராய் இருக்க, மன்னவா
1: ரொம்ப அருமையா பாடுங்க. இருந்தாலும் ஹாப்பி சாங் பாடியிருக்கலாம்ல, ஆட்டக்காலத்துல நல்லா ஜாலியா பாடியிருக்கலாம். சரி, இருந்தாலும் நீங்க கரெக்டா பாடிட்டீங்க. வான்னு வா வரிசையில விட்டுட்டு போயிருக்கீங்க.
0: நல்லா வாழ்த்துக்கள்.
1: நல்ல பாட்டு பாடினாங்க. இப்படிதாங்க பாட்டு படிக்க அமைச்சிங்கன்னா ரொம்ப அருமையா இருக்கும். இப்ப நம்ம கூட எனக்கு கத்திருக்கும் யா நேர் எங்க இருந்துன்னு கேட்டலாம்.
0: வணக்கம். வருக. யார் எங்க இருந்து பேசுறீங்க?
1: ஐயா, நீங்க பேசுறது கேக்குதா? இணைப்புலதான் இருக்கீங்க?
3: கேக்குதா சார்?
1: இப்ப கேக்குது.
3: என்ன
1: பாட்டு பாட போறீங்க?
3: வா வா வி வி
1: வு வு. இதுல எதுல வேணா நீங்க பாடலாம்.

0: வாடா வாடா பையா.
1: ஒரே குதூகலம் தான், பாடுங்க
2: பாடுங்க. நல்லா முயற்சி பண்றீங்க.
0: இந்த பாட்டே போட்டுடுவோம்.
1: பாட்டு போட மாட்டோம் நாங்க, நீங்க பாடுறத தான் நாங்க கேட்போம்.
2: இல்ல அப்படியே முயற்சி பண்ணுங்க, அந்த பாட்டை அப்படியே பாடுங்க.
1: சரி, அதாவது அவர் வாடா வாடா பையன் ரெண்டே வரை வரைய மட்டும் சொல்லிட்டு போயிட்டாரு. யாழை முடிச்சுட்டு போயிருக்காரு. யாழை என்ன பாட்டு இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நேர் கேட்போம். வருக வணக்கம்.
2: வணக்கம். யார் இங்கிருந்து பேசுறீங்க?
1: அருமையா பண்ணீங்க. அதே மாதிரி இப்ப வார்த்தை என்ன வரியில அந்த பாட்டையும் கண்டுபிடிச்சு கரெக்டா பாடணும். உங்களுக்கு என்னன்னா யா இந்த வார்த்தை தான் விட்டுட்டு போயிருக்காங்க. அதுல எது வேணா பாடலாம்.
0: யாரது சொல்லாமல் போவது,
3: அந்த வரைக்கும் அப்புறம் நம்ம தெரியல போவது.
1: எல்லாருமே அதே ரெண்டு வரிதான். சரி, அருமையா பாடுனீங்க,
2: நல்லா முயற்சி பண்ணாங்க.
1: இணைப்பில் வந்து மிக நன்றி. தொடர்ந்து ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஒரு விளம்பரத்தை கேட்டு மீண்டும் நிகழ்ச்சியில் இணையலாம்.
4: Yo mama, you know how me nirki say the dance floor, baby.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.
0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. 103.3.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரசிச்சு விரும்பி மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட மகிழ்ச்சியோட கேளுங்க, மகிழ்ச்சியோட கேளுங்க. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.
1: நேரம் மாலை 4:29. நேர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக் கலமின் நிகழ்ச்சியின் விளம்பரதாரர் வசந்தன்கோ. வசந்தன்கோவின் மொபைல் மற்றும் லேப்டாப் சிறப்பு தள்ளுபடி விற்பனை.
2: புது லேப்டாப் அண்ட் மொபைல் கைஸ், செம்ம ஆஃபர்ல வாங்கின தெரியுமா?
3: ஹே, வசந்தன் கோல தான வாங்கின.
2: எப்படி தெரியும்?
3: ஆஃபர்ஸோட வில கம்மியா வாங்கணும்னா ஆல்வேஸ் வசந்தன் கோ தான் சரி. சரி சரி சரி சரி சரி சரி, தட்ஸ் ரைட், வசந்தன் கோ சரி சரி.
4: இந்தியாவின் நம்பர் 1 டீலர் வசந்த் அண்ட் கோ, தட்ஸ் ரைட்.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பாக விறுவிறுப்பாக சுறுசுறுப்பாக விளாண்டுகிட்டு இருக்கோம் ஆட்டக்களம். இந்த ஆட்டக்களம் வந்து நிறைய பேர் வந்து பாட்டு பாடவா என்ற தலைப்பில் தான் பாடிட்டுருக்குறோம். நிறைய பேர் அருமையான பதிலெலாம் சொல்லி நல்லா 2-3 வரியிலே முடிச்சிடுறாங்க, நல்லாவே பாடலாம்.
6: அதாவது நம்ம பாட்டு பாடவா அப்படின்னு சொல்லிட்டு பாட தான் சொல்லியிருக்கோம், வரியளோடு முடிச்சுட்டு போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி பாடி தான் காட்டணும். பாட்டு பாடவா நம்ம கூட விளையாட கத்திருக்கோம். அந்த நேர் யாருன்னு கேட்டலாம். வருக, வணக்கம். வணக்கம், யார் எங்கேருந்து பேசுகிறீங்க? வணக்கம்.
5: வணக்கம்.
7: ஹலோ,
6: எங்க இருந்து பேசுறீங்க?
7: சார், நான் மதுரை இருந்து ரீடிங் ஹால்ல இருந்து பேசிட்டேன்
6: சார். உங்க பேர் என்ன?
7: என் பேர் கனகவேல் சார்.
6: சரி, இன்னைக்கு நம்ம பாட்டு பாடவா தான் விளையாண்டுட்டு இருக்கோம். பாட்டு பாட ரெடியா இருக்கீங்களா?
7: ரெடியா இருக்கேன்.
6: சரி, இப்ப நான் ஒரு பாட்டு போடுறேன், அந்த பாட்டை கேளுங்க. என்ன வரியில முடியுதோ அந்த வரியில இருந்தா நீங்க ஆரம்பிக்கணும்.
7: சரி, என்ன வரியில இருந்து?
6: வரியில எழுத்து எடுத்துக்கலாம், கடைசி எழுத்து எடுத்துக்கலாம். நீங்க
5: உங்களுக்கான பாட்டு போடுவாங்க.

0: வெடிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு சாசா சிசி அந்த வார்த்தையில் உங்களுக்கு விட்டுட்டு போயிருக்காங்க. அந்த எழுத்துல என்ன பாட்டு பாட போறீங்க? பாடுங்க. அவர் நிம்மதி இல்லை நிச்சயம் இல்லைன்னு சொல்லலான்னு போறப்ப இனிப்புல இல்லைங்கிற மாதிரி ரொம்ப அமைதி ஆயிட்டாரு. இருக்கீங்களா இனிப்புல?
1: கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, அதான் சேர்ந்து போடுறாங்க.
0: சேர்ந்து போடுறீங்களா? பாடுங்க. நீ இல்லையே, அவர் இல்லைன்னு சொல்ல வரப்பெல்லாம் சிக்னல் இல்லைங்கிற மாதிரி கட்டாயிராரு. இருந்தாலும் யா யா ஈ அந்த வார்த்தையில தான் முடிச்சிருக்காங்க. அருமையா பாண்டாங்க குரூப்பா சேர்ந்து. அடுத்து நம்ம கூட யார் இணைய காத்திருக்கான்னு கேட்டலாம். வருங்க. வணக்கம்.
2: ஹலோ.
0: வணக்கம் வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
2: இனிய மாலை வணக்கம். மதுரை கைத்தறி நகர் குமரன் காலனி ஸ்ரீதேவி குமரன். சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா?
0: நாங்க நல்லா இருக்கோம். நீங்க எப்படி இருக்கீங்க?
2: நல்லா இருக்கேங்க.
0: இப்ப பாட்டு நீங்க தான் பாட போறீங்க.

0: சரி, எந்த இடத்துல சார் முடிச்சிருக்க?
1: யா யா யா அந்த வரிசையில் வந்து முடிச்சிருக்காங்க.
0: யாவா?
1: யா வரிசையில்.
2: அந்த பாடல் பாடிட்டாங்களே.
0: பாடிட்டாங்களே.
1: இன்னும் கொஞ்சம் முயற்சி பண்ணுங்களே.
0: யார் தூரிகை தந்த ஓவியம், யார் சிந்தனை செய்த காவியம், குருமாலை தரும் சுகம் சுகம், கோலமிடு மேகங்களே.
1: உங்களுக்கு போன நேர் என்ன வார்த்தை விட்டுட்டு போயிருக்காருனா, எழுத்து விட்டுருக்காரு, உயிர் எழுத்துல விட்டுட்டு போயிட்டாரு. ஆ ஆ இதுல விட்டுட்டு போயிருக்காரு. நீங்க இதுல எந்த எழுத்து வேணா எடுத்து பாடலாம்.
3: அவாரம் போவு ஆரே நாளா, போகும் பாதையில் காத்திருக்கு என்னொணி மூக்கு திருக்கு. நன்றி.
2: நீங்களும் முடிச்சிட்டீங்க, டக்குன்னு முடிச்சிட்டு நன்றி. சரி சரி, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. அடுத்த தடவை வானிலிருந்து தள்ளி வந்து பாடினீங்கன்னா உங்கள் குரல் மட்டும் அருமையாக கேட்கும். தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யான் கேட்கலாம். என்ன வார்த்தை எழுத்து விட்டுட்டு போயிருக்காங்க நம்மளுக்கு?
1: என்ன வார்த்தைன்னா
2: கூ கூ, அதாவது காக்கா கிக்கி கூ கூ இதில் வேணால் பாடலாம். இணைப்பில் இருக்கும் நேர் யார், வருக, வணக்கம். என்ன குழந்தைகள்லாம் அழுகிற சொல்லுங்க, குழந்தைகள்லாம் நிகழ்ச்சியில் நினைச்சிட்டாங்க நினைக்கிறேன். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
4: பண்பலை 3.3 நேயர்களுக்கும், ராமேஸ்வர பண்பலை 100.9 நேயர்களுக்கும், அறிவிப்பாளர் நம்ம தம்பி
2: பேரு
4: காளிதாஸ் தம்பியும் ஸ்ரீநாத் தம்பிக்கும் மாலை நேரம் வணக்கங்கள். தம்பிகளை
2: உங்க பேரை சொல்லுங்க.
4: நான் குரு தங்கவேலு, சாத்தூர் சத்திரப்பட்டி விருதுநகர் மாவட்டத்துல இருந்து பாட்டு பாடுறேன்.
2: பாட்டு பாடவா ரெடியா வந்துட்டீங்க?
1: தயாரா வந்துட்டாரு.
2: காக்கா கீக்கி கூக்கு இதுல இருந்து ஒரு எழுத்து எடுத்து பாட்டு பாடுங்க, கேப்போம்.
4: ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க, ஆகாரம் உன்னை எல்லோரும் ஒன்றாக அன்போடு ஓடிவாங்க என்ற அனுபவ பொருள் நீங்க, என்ற அனுபவ பொருள் நீங்க, காக்கை அண்ணாவே நீங்கள் அழகான வாயால் பண்ணாக பாடுவீங்க.
2: அருமையா பண்ணீங்கயா,
1: ரொம்ப அருமையா.
2: அதுவும் மிமிக்ரி எல்லாம் பண்ணீங்க பாத்தீங்களா, ரொம்ப சூப்பரா பண்ணிருக்கீங்க. நீங்களும் மறுபடியும் நேர்களுக்கு காங்கிற வார்த்தையை தான் விட்டுட்டு போயிருக்கீங்க. மறுபடியும் காக்கா கீக்கு கூக்கு அந்த வரிசையில் எந்த பாடலை செலக்ட் பண்ணி பாடுறதுக்காண்டி நேர் காத்திருக்கான்னு கேட்டலாம்.
1: வருக, வணக்கம். யாரு, எங்கிருந்து பேசுறீங்க?
5: மயிலாடுதுறை சிவபாலன்.
2: சரி, உங்களுக்கு காக்கா கீக்கு கூக்கு எந்த எழுத்து எடுக்க போறீங்க? போன நேர் உங்களுக்காண்டி விட்டுட்டு போயிருக்காரு.
6: ஆனந்தம் பண்பாடுதே, அது ஆனந்தம் பண்பாடுதே, காதல் வைபோகமே.
2: அருமையா பண்ணீங்க. ரெண்டு மூணு வரியே போதும், சூப்பரா பண்ணீங்க. ஆனா
1: மியூசிக் நல்லா போட்டாங்க.
2: ஆமா, மியூசிக் எல்லாம் போட்டு இசையமைப்பாளரே எல்லாரும் கண்டிப்பா. அவர் வந்து காதல் வைபோகமேன்னு சொல்லிட்டு மாமா மீமி அந்த வரிசையில விட்டுட்டு போயிருக்காரு.
1: வணக்கம். வருக, யார் எங்கிட்ட பேசுறீங்க?
2: வணக்கம்.
1: லைன்ல தான் இருக்கீங்க,
2: ரொம்ப அமைதியா இருக்காரு நேரு. அடுத்த நேர சந்திக்கலாம். வருக, வணக்கம்.
1: வணக்கம்.
5: வணக்கம் சார்.
1: யார் இங்க இருந்து பேசுறீங்க?
5: அனுப்பானடி.
1: உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா மாமா மீமி வரிசையில இருந்து கொடுத்துருக்காங்க.
5: பாடுங்க.

0: அருமையா பாடினாரு,
1: நல்லாவே முடிச்சு பண்ணாங்க.
0: ஏதாவது இப்ப என்னன்னா சாசா சிசி சுசு அந்த வார்த்தையில தான் விட்டுட்டு போயிருக்காரு. நம்ம கூட இணைக்கிறதுக்கு மடத்த நேயர் யார் கேட்டுக்கலாம், வருக வணக்கம்.
2: வணக்கம், மீனாட்சி நகர்ல இருந்து கண்ணன் பேசுறேன். தம்பி கண்ணன்,
0: கண்ணன் சொல்லுங்க, இப்ப உங்களுக்கு சாசா சிசி சுசு என்ன பாட்டு பாட போறீங்க?
2: என்ன எழுத்து?
1: சாசா சிசி சுசு அந்த
0: வரிசை. என்னவா இருக்கும், நம்மளும் யோசிப்போம், அவரும் யோசிக்கிட்டோம்.
2: மனமே.

0: ஓகே, அதாவது மாமா மீமியில தான்
1: அப்படின்னு
0: மறுபடியும் அவர்
1: பசங்க
0: விட்டு
1: கேட்டாங்க.
0: விட்டுருக்காரு. இல்லை இல்லை, அவர் விடலை, அவர் சாசாசியில் தான் பண்ணியிருக்காரு. சரி, ரொம்ப அருமையாக பண்ணீங்க. இப்போ அடுத்து மாமா மீமி மூமு, அதாவது நேர்கள் என்ன பண்ணிடுறாங்கன்னா, நம்ம சொல்கிற வார்த்தையில தான் பாடணும்னு நினச்சிடுறாங்க. இப்போ நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருன்னு கேட்டலாம். வருங்க, வணக்கம்.
2: வணக்கம்.
3: ஹாய் சார், குட் ஈவினிங். என் பேர் மாயா.
0: இங்கே பேசுறீங்க, என்னங்க ரெண்டு ஒரு வரையிலேயே பாட்டு முடிச்சிடுறீங்க. அது வரைக்கும் அருமை,
2: நல்லாவே பாடுங்க, நல்லா முயற்சி பண்ணுங்க.
0: இந்த பாடலே அருமையா தான் இருந்துச்சு. இணைப்பில் வந்தபடிக்கு நன்றி. இப்ப அவங்க என்ன வார்த்தை விட்டுட்டு போனாங்க,
2: பாபா வி வரிசையில தான் விட்டுருக்காங்க.
0: சிறப்பு, கவனிச்சிட்டீங்க. இப்ப அடுத்த நேர் யாருன்னு கேட்கலாம். வருக, வணக்கம்.
2: பாபா விவி.
0: பாபா விவி
4: உன்னை தானே நியாயம் பாவேன், வாவென்னிலா உன்னை தானே நான் பாவேன், நீயே
0: அதாவது நீங்க ரொம்ப அருமையா பாடுறீங்க. ஆனா என்ன பண்றீங்க, லிரிக்ஸ் தெரியலன்னு அப்படியே ரெண்டு முனைதான் போட்டு சூப்பரா பாடுறீங்களே. சரி, ரொம்ப அருமையா பண்ணீங்க. உங்க பேரை சொல்லவே இல்லை.
4: சொல்லப்பா.
0: சொல்லலையா?
2: ஆகாஷவாணி
0: மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 ஆட்டக்கலை விளையாண்டு இருக்கோம். பாட்டு படவா தொடர்ந்து இணைந்திருங்க நேர்களே.

0: இந்தியாவின் மாபெரும் தங்க மாளிகை திருச்சி மற்றும் சேலம் மங்களன் மங்களில் மாபெரும் அதிரடி தள்ளுபடி. தங்க நகைகள் மிக மிக குறைந்த சேதாரத்தில் பவுனுக்கு 1200 ரூபாய் அதிரடி தள்ளுபடி. உங்கள் பழைய 916 நகைகளை அன்றைய மார்க்கெட் விலைக்கு எக்ஸ்சேஞ்ச் செய்து புதிய நகை வாங்கும் போது பவுனுக்கு 1200 ரூபாய் தள்ளுபடியும் பெறுங்கள். மங்களன் மங்கள், NSB ரோட் திருச்சி மற்றும் புதிய பஸ் நிலையம் அருகில் ஓமலூர் ரோட் சேலம்.
1: ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பரபரப்பா விறுவிறுப்பா சுறுசுறுப்பா அட்டகாசமா போயிட்டு இருக்கு இன்றைய ஆட்டக்களம். இந்த ஆற்றுக்களத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நேர்களும் வந்து சிறப்பாக பாடிட்டு இருக்காங்க.
2: கண்டிப்பாக, அதாவது நேர்களோட பாடல் மலையிலேயே நம்ம நினைச்சிட்டோம் சொல்லலாம். பாட்டு பாடவால அருமையாக எல்லா நேர்களும் பாடிட்டு அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர் யாருங்கிட்டலாம் வருக. வணக்கம்.
3: வணக்கம் சார்.
2: வணக்கம். யார் எங்கிருந்து பேசுறீங்க? உங்க பேர் கேட்கல, திருப்பி சொல்றீங்களா?
3: மஞ்சுளா.
2: மஞ்சுளா, ஓகே. இப்ப நம்ம பாட்டு பாடாவதா விளையாண்டுகிட்டு இருக்கோம். உங்களுக்கு நாங்கள் ஒரு பாட்டு போடுறோம், கடைசி வரி இல்ல எழுத்து கேளுங்க.

0: இதுன்னு சொல்லிட்டு
1: தாத்தா தீதி வரிசையில நீங்க பாட போறீங்க.
0: என்ன நல்லா பாட சொன்னா சிரிக்கிறீங்களே, பாடுங்க அத
1: பாடுங்க
0: பாடுங்க.
2: தூங்காதே தம்பி தூங்காதே, தூங்கிட்டு பின்னாடி
1: கண்டிப்பா கண்டிப்பா
0: பாட்டு. வருக வணக்கம்.

0: பருக வணக்கம், யார் எங்கிருந்து?
1: வணக்கம் எல்லாருக்கும், மாலை வணக்கம்.
2: வணக்கம், யார் எங்கிருந்து பேசுறீங்க?
1: காமராஜ் வரத்திலிருந்து முனீஸ்வரி
2: பேசுறேன். சரி, உங்களுக்கு வந்து தாத்தா தீத்தி தூத்து அந்த எழுத்து தான் விட்டுட்டு போயிருக்காங்க, எந்த எழுத்துல பாட்டு பாட போறீங்க?
1: தன்னந்தனி காட்டுக்குள்ள தோடி நாமா கூட்டுக்குள்ள மாமைவ பக்கத்தில மயிலுதான் வெக்கத்தில மழை பெஞ்சுதான் ஜெல நினைஞ்சு போச்சு அம்மம்மா.
2: கண்டிப்பா நம்ம கூட இணைய காத்திருக்கு அடுத்த நேயர் யான் கேட்டலாம். வருக வணக்கம். இப்ப இணைப்புல வந்துட்டு இப்ப ஜாலி ஆயிரலாம். என்ன இணைப்புல தானே இருக்கீங்க? இப்பதான் கட்டாயிருச்சு, மறுபடியும் கட்டாயிருச்சு போல. வருக வணக்கம், அடுத்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேயர்
0: வணக்கம்.
2: ஓகே, அதாவது மணி 4:48 நிமிடம் ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆட்ட காலத்துல பாட்டு பாடாதான் விளையாண்டுகிட்டு இருக்கோம், கிட்டத்தட்ட நேரம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்கள் அருமையா

0: இருக்கீங்க. இப்போதான் கட்டாயிரு கஷ்டப்பட்ட இன்ஜினியர் மறுபடியும் கட்டாயிருச்சு போல.
1: கட்டாயிருச்சு.
0: வருக வணக்கம். அடுத்து நம்ம கூட என்ன கத்திருக்கும் நேயர்?
1: வணக்கம்.
0: ஓகே, அதாவது மணி 4:48 ஆகிட்டு இருக்கு. நம்ம ஆட்ட காலத்துல பாட்டு பாடாதான் விளையாண்டுட்டு இருக்கோம். கிட்டத்தட்ட நேரம் போனதே தெரியலன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு நேர்கள் அருமையா பாட்டு பாடிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி அடுத்து ஒருத்தர் ரெடி ஆயிட்டாரு. வருக வணக்கம்.
1: வருக வணக்கம்.
2: வணக்கம். மதுரை பண்பலை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலைக்கு இனிய மாலை வணக்கம் கூறுவது ராமநாதபுரம் மாவட்டம் யமுனேஸ்வரத்திலிருந்து சுமதி பேசுறேன் சார். எப்படி இருக்கீங்க எல்லாரும்?
0: எல்லாரும் நல்லா இருக்கும், நீங்க நல்லா இருப்பீங்க நினைக்கிறோம். இப்ப இன்னைக்கு நம்ம பாட்டு பாடாத விளையாண்டுட்டு இருக்கோம்.
2: அம்பிகே ராதிகே தேவிகே மேனகே மாத்தாடு மாத்தாடு மல்லிகே மாத்தாடு மாத்தாடு மல்லிகே.
0: அடுத்து அவங்களே ஒரு க்ளோசிங் லைன் பண்ணிட்டாங்க, மாத்தாடு மல்லிகைன்னு.
1: மல்லிகை
0: ரொம்ப அருமையா பாடுனீங்கம்மா.
1: காக்கா
0: நம்மளுக்கு காக்கா கிக்கி வரிசைகள் தான். நம்ம கூட இணையகத்திற்கு நேர் யாருங்கிட்டலாம் வருக வணக்கம்.
1: வணக்கம். வணக்கம். யார் இங்க இருந்து பேசுறீங்க?
3: நான் மதுரை பாலரங்கோட்ல இருந்து உக்கரபாண்டியன் பேசுறேன்.
0: சரி, பாட்டு பாடவா ரெடியா இருக்கீங்களா?
3: ரெடியா இருக்கேன். மல்லிகையில முடிஞ்சிருக்கா?
0: அதேதான், காக்கா கிக்கியில பாடலாம் இல்ல மல்லிகையில பாடலாம் சரிதான்.
3: மல்லிகை முல்லை செம்பரி பிள்ளை அன்பு கோர் எல்லை
0: உங்களுக்கான வார்த்தை லாலா லீலு லூலு அந்த வார்த்தையெல்லாம் விட்டுருக்காங்க. இந்த பாடல தான் ஏற்கனவே
3: பாடியாச்சு.
0: அதாவது அந்த பாடலை பாடிட்டாங்கன்னு சொன்ன உடனே அடுத்த பாடல
1: எடுத்துக்கோங்களேன்
0: மாதிரி. அடுத்த நேயர் யாருன்னு கேட்டலாம். வருக வணக்கம்.
1: வணக்கம்.
3: வணக்கம் சார்.
1: யார் எங்க இருந்து பேசுறீங்க?
3: மதுரை கண்ணன் நெந்தல் வட்டாரத்தில் இருந்து சு போஸ். உங்கள் முன்பாக
0: உங்களுக்கு பாட்டு பாடவால தாத்தா தீத்தி தூத்து இந்த வரிசைகள்ல பாடல் பாடுறது கொடுத்துருக்காங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
3: தாத்தா தீத்தி இந்த மாதிரி பாடலாம்.
0: ஆமா, அந்த எழுத்துல
3: ஆரம்பிக்கிற
0: பாடல்தான்.
3: அதேதான். சரி,
0: இருங்க யோசிக்கிறேன் அப்படிங்கிறீங்களா?
3: ஆமா,
0: டக்குன்னு யோசிங்க. என்னவா இருக்கும்?
1: என்னவா இருக்கும்?
0: இவ்வளவு நேரம் யோசிச்சீங்கன்னா அடுத்த நேரம் அப்பா நான் பேசணுமே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. சரி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி. ரொம்ப அருமையா அவர் முயற்சி பண்ணாரு, வார்த்தையை கொடுத்துட்டீங்க. ஆனா என்னங்க இப்படி நான் யோசிக்க இருக்கீங்கன்னா. இப்ப நம்ம கூட இணைய காத்திருக்கும் அடுத்த நீ யாரு கேட்கலாம்? வருக வணக்கம்.
1: வணக்கம். யாருங்க இருந்து பேசுறீங்க?
4: சுப்ரமணியம் கற்பகன் அவர்களிடம் பேசுறேன்.
0: உங்க பேர் என்ன?
4: குற்றாலலிங்கம்.
0: ஓகே, குற்றாலலிங்கம். சரி, இப்ப உங்களுக்கு தாத்தா தீத்து இந்த எழுத்துக்கள் தான் கொடுத்திருக்காங்க. என்ன பாட்டு பாட போறீங்க?
1: தாத்தா தீத்து தூத்தே அந்த வரிசையில நீங்க எந்த பாட்டு வேணா பாடலாம். புது வரிகள், புது இசை அமைப்பு எல்லாமே பண்றாங்க இல்லையா?
0: சரி சரி, அதாவது பாடல் அருமையா பாடினீங்க.
1: எல்லாம் முயற்சி பண்ணாங்க, வாழ்த்துக்கள்.
0: தொடர்ந்து நம்ம கூட இணைய காத்திருக்கும் நேர்யான்கிட்டலாம். வருக வணக்கம். ஆட்டுக்களோட நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம் பாத்தீங்களா? கிட்டத்தட்ட 4:52 இடம் ஆச்சு. இணைப்பில் காத்திருக்கும் நேர் யாரு, எங்கிருந்து? வணக்கம்.
5: வணக்கம். முள்ளக்காடு பாபு.
0: முள்ளக்காடு பாபு, இப்ப உங்களுக்கான ஒரு வார்த்தை நாங்களே கொடுக்குறோம், ரெடியா இருக்கீங்களா? உங்களுக்கு மாமா மீமி மூமு அந்த வரிசைகள்ல கொடுக்கலாமா? எங்க ஒரு அருமையான பாட்டா பாடுங்க. மாமா மீமி இந்த இதுல ஏதாவது எந்த பாட்டு வேணா பாடலாம்.
5: மாமா நீங்க மாங்குயிலே பூங்குயிலே தேடி உன்ன
0: கேளு. கேக்குறோம். அதாவது அடுத்த வரி மறந்துட்டீங்களா இல்ல என்னது?
1: நல்லாவே முயற்சி பண்ணாங்க,
0: நல்லா அருமையா.

0: பாடினாரு. மாங்குயிலே பூங்குயிலே அந்த பாட்டை தான் பாடியிருக்காரு.
1: அடுத்து நேர் யார் எங்கிருந்து பார்க்கலாம்?
0: எந்த நேர்னு பார்த்தலாம், லா அந்த வார்த்தை தான். வருக வணக்கம்.
2: வணக்கம்ப்பா, நான் பரமக்குடியிலேருந்து ராஜேஸ்வரி பேசுகிறேங்கப்பா.
0: வணக்கம்மா. உங்களுக்கு லாலா லீலி லூலு இந்த எழுத்துல எந்த பாடல் பாட போறீங்க?
2: ரொம்ப
0: கடினமான எழுத்தா போயிடுச்சு.
2: ஆமா ஆமா,

0: அதாவது நாங்கள்
1: வெள்ளம் போது வெள்ளம்
0: அருமையா பாடினீங்க. ஆனா பாத்தீங்களா, நீங்க அப்படியே ஹம்மிங்கே நீங்க வார்த்தையா மாத்திட்டீங்க. சந்திச்சு பேசினாங்க, சூப்பரா ஒரு நிறைவு நிகழ்ச்சியா ஒரு பாட்டு பாட்டு கேட்டு வந்துடலாமா?
2: இசை மலையில நடக்கும்

0: பண்பலை 100.9 நேயர்கள் இதுவரை இணைந்திருந்தது ஆட்டக்களம். இன்னைக்கு ஆட்டக்களத்தில் நாம விளையாண்டோம்
1: பாட்டு பாடவா அப்படின்னா சும்மா அட்டகாசமாக எல்லாரும்
0: எல்லா நேயர்களுமே இன்னைக்கு இணைஞ்சு அருமையாக விளையாண்டிங்கன்னு சொல்லலாம். உங்க கூட விளையாண்ட நாங்க யாருன்னு கேட்டீங்கன்னா
1: காளிதாஸ்
0: மற்றும் ஸ்ரீநாத். நேயர்களுக்கு நன்றி, இணைப்பில் வந்தமைக்கு நன்றி.
2: சுகமான ராகங்களோடு மென்மையான மனதை மெல்லிசையால் மெய்மறக்கச் செய்து கொண்டிருக்கிறது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

வணக்கம். செய்தி சுருக்கம் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். மழை, வெள்ளம் மற்றும் நிலச்சரிவினால் பாதிக்கப்பட்ட மாநிலங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார். உயர்கல்வித்துறையின் வளர்ச்சிக்காக பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியிருக்கிறார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். தமிழகத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் தொடர்வதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். மத்திய அரசு மீது காங்கிரஸ் தவறான குற்றச்சாட்டுகளை தெரிவித்து வருவதாக பிஜேபி கூறியிருக்கிறது. தமிழகத்தில் 6 புதிய அரசு மருத்துவக் கல்லூரிகளை விரைந்து தொடங்க தேவையான நடவடிக்கைகளை தவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என பாமக வலியுறுத்தியுள்ளது. நீலகிரி மாவட்டத்துக்கு உட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா ஆடவர் மற்றும் மகளிர் குழு பிரிவில் அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளது. இணைய வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனிய மாலை வணக்கம் நேயர்களே. தென்றலோடும் தேனிசை கலந்து நீண்ட நேரம் வெயில் மயக்கத்தில் மீண்டு புதியதாய் புத்துணர்ச்சியாய் பூக்கிறது மாலை தென்றல். மாலை வேளையில் இசையால் மயக்க வருகிறது. முதல் பாடலாக கோவில் கூவுது.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மலையின் தூறலாய் இன்னிசை சாரலாய் இதயங்களை நினைக்க வருகிறது அடுத்த பாடலாக நினைவெல்லாம் நித்யா என்ற திரைப்படத்திலிருந்து.

மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை உலக வங்கி நிதி உதவியுடன் செயல்படுத்தி வரும் தமிழ்நாடு உரிமைகள் திட்டத்தின் கீழ் விழுதுகள் மையங்கள் செயல்பட்டு வருகின்றன. வருவாய் கோட்ட அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, ஆக்குபேஷனல் தெரபி, பேச்சு மற்றும் மொழிசார் சிகிச்சை, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி, கண் பரிசோதனை உள்ளிட்ட 6 வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மாற்றுத்திறனாளிகளின் வீட்டிற்கு அருகில் அமைந்துள்ள வட்டார அளவிலான விழுதுகள் சேவை மையங்கள் மூலம் பிசியோதெரபி, உளவியல் ஆலோசனை, சிறப்பு கல்வி அதாவது அறிவாற்றல் பிரச்சினைகள், சிறப்பு கல்வியில் மற்றொன்று தகவல் தொடர்பு பிரச்சினைகள் உள்ளிட்ட

0: நான்கு வகையான மறுவாழ்வு சேவைகள் வழங்கப்படுகின்றன. மேலும் 5000-க்கும் மேற்பட்ட முன்கள பணியாளர்கள் மாற்றுத்திறனாளிகளின் வீடுகளுக்கே சென்று அவர்களின் தேவைகளை கண்டறிந்து தேவையான மறுவாழ்வு சேவைகள் கிடைக்க தொடர்ந்து ஆதரவு வழங்கி வருகின்றனர்.
1: இது பற்றிய மேலும் விரிவான தகவல்களுக்கு உங்கள் அருகிலுள்ள மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலகம் அல்லது விழுதுகள் ஒருங்கிணைந்த சேவை மையத்தை அணுகுங்கள். இலவச உதவி எண்
2: 1800-425-0111.
1: சைகை மொழியில் தொடர்பு கொள்ள வாட்ஸ்அப் எண்
2: 9498-34-5350.

நேரம் மாலை 5:14. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இசையின் இன்னிசை சாரலாய் அடுத்து வரும் தூரலாய் வளம் வருகிறது. 16 வயதினிலே திரைப்படத்திலிருந்து பாடல் இதோ.

0: எங்க போனா? அமுதா, ஏ அமுதா, ஃபேன், லைட், டிவின்னு எல்லாத்தையும் போட்டுட்டு போயிட்டா. கரண்ட் பில் என்ன ஆகுறது?
1: அடடா, ஏங்க கத்திக்கிட்டே இருக்கீங்க? மழை பெய்யற மாதிரி இருக்கேன்னு காய போட்ட துணியை எடுக்க போனேங்க.
0: போனா எல்லாத்தையும் அமத்திட்டு போக வேண்டியதானே?
1: குறை சொல்ல ஆரம்பிச்சிட்டீங்களா?
0: குறை சொல்லலமா, இந்த மாதிரி எல்லாமே அலட்சியமா இருந்துச்சு அப்படின்னா மின்சாரம் வீணா தானே போகும். அது மட்டுமா, பின்னா

0: வரும் நாட்கள்ல
1: வரவங்களுக்கு பற்றாக்குறை கூட ஆகலாம். எவ்வளவு முடியுமோ அவ்வளவு தூரம்
0: மின்சாரத்தை சிக்கனமா பயன்படுத்துறதுதான் நமக்கும் நம்ம சமுதாயத்துக்கும் நல்லது.
2: அக்கறையுடன்
1: வெளியிடுவது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9.

நேரம் மாலை 5:19. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். இளஞ்சிவப்பில் பூத்த வானம் இதோ வருகிறது அற்புத கானம், மனதை மயக்கும் அடுத்த பாடலாக நிழல்கள் திரைப்படத்திலிருந்து இதோ.

நேரம் மாலை 5:23. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வர பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். அடுத்த பாடலாக மாயஜாலமாய் வளம் வர இருக்கிறது. புது புது அர்த்தங்கள் என்ற திரைப்படத்திலிருந்து உங்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும்

0: வணக்கம், நான் உங்க ஹரிஷ் ராகவேந்திரா பேசுறேன். நீங்களும் கேளுங்கள் மதுரை ரெயின்போ எஃப்எம் 103.3.
1: சென்னை செந்தமிழ்.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253166.

மாலை தின்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். நமது ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துருக்கிறோம். நம்மை உற்சாகப்படுத்த ஆனந்தத்தை மேம்படுத்த வருகிறது அடுத்த பாடலாக கேளடி கண்மணி என்ற திரைப்படத்திலிருந்து.

நேயர்கள் வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

நேரம் மாலை 5:35. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தின்றல் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மாலை வேளையிலே அமைதியான சோலையில் கேட்டு ரசிப்பது போல் பாடல் இதோ மௌனம் ராகம் திரைப்படத்தில் இருந்து.

வாழ காற்று தேவை, சுத்தமான காற்றுக்கு மரங்கள் தேவை. இன்று ஒரு மரம் நட்டால் நாளை ஒரு தலைமுறை நிம்மதியாக சுவாசிக்கும். மரங்களை வளர்ப்போம், அடுத்த தலைமுறையை காப்போம்.

நேரம் மாலை 5:40 ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தின்றல். காலை எவ்வளவு சுமை தந்தாலும் ஒவ்வொரு மாலையும் ஒரு புதிய அமைதியை தருதுங்க. இந்த மாலை வேளையில் சொல்ல துடிக்குது மனசு என்ற திரைப்படத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல்.

நேரம் மாலை 5:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மாலை தென்றல் தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். மரங்களின் இலைகள் தாளம் போட அந்திவானம் வண்ணம் தீட்ட பறவைகள் கூட்டை நோக்கி பறக்க தென்றலோடு வருகிறது அடுத்த பாடலாக உதயகீதம் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேரம் 5:52. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் மாலை தென்றல். மனதை வருடும் கொஞ்ச கொஞ்சமாக இன்னிசையால் திருடும். அடுத்த பாடலாக புதுக்கவிதை என்ற படத்திலிருந்து.

ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரபுரம் 100.9 கேட்டு ரசித்து கொண்டிருக்கிறோம். மாலைத்தன்றல் மாலைத்தன்றின் நிறைவு பாடலாக தாவணி கனவுகள் என்ற திரைப்படங்களில் கேட்க இருக்கிறோம். இதுவரை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ்.

0: ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் சேவை செய்திகள்.
1: செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.

0: விருதுநகர் மாவட்டத்தில் இருந்து வந்துள்ள செய்தி குறிப்பு. பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 விருது பெற தகுதியுள்ளவர்கள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். 5 முதல் 18 வயதிற்குட்பட்ட தன்னலமற்ற செயல்களை செய்த குழந்தைகளுக்கும், வீரதீர செயல்களில் சிறந்த சாதனைகள் செய்த குழந்தைகளுக்கும், விளையாட்டு, சமூக சேவை, அறிவியல், தொழில்நுட்பம், சுற்றுச்சூழல், புதுமைகள் செய்தல், கலை மற்றும் கலாச்சாரம் ஆகிய துறைகளில் சமூகத்தில் பரவலான மற்றும் வெளிப்படையான தாக்கத்தை ஏற்படுத்தியவர்களுக்கு ஒவ்வொரு ஆண்டும் மத்திய பெண்கள் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தால் ஆண்டுதோறும் பிரதம மந்திரி ராஷ்டிரிய பால் புரஸ்கார் விருது 2026 வழங்கப்பட்டு வருகிறது. இந்த விருதை பெறுபவர்கள் இந்திய குடிமகனாகவும் இந்தியாவில் வசிப்பவராகவும் 31/7/2026 அன்றைய தினத்தில் 5 முதல் 18 வயதுக்குட்பட்டவராகவும் வழிகாட்டு நெறிமுறைகளில் தெரிவிக்கப்பட்டுள்ள இதர தகுதிகளும் இருத்தல் வேண்டும். இவ்விருதினை பெற தகுதியுடையவர்கள் https://awards.gov.in என்ற இணையதளத்தில் 10/7/2026 தேதிக்குள் விண்ணப்பிக்கலாம் என விருதுநகர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெரிவித்துள்ளார். விருதுநகர் மாவட்டத்தில் சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறையின் கீழ் செயல்பட்டு வரும் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் 2026-27 நிதியாண்டிற்கு புதியதாக விண்ணப்பிக்கலாம் என மாவட்ட ஆட்சியர் அவர்கள் தெரிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் குடும்பத்தில் ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தால் ₹50,000 மற்றும் 2 பெண் குழந்தைகள் இருந்தால் தலா ₹25,000 வீதம் 2 குழந்தைகளுக்கு மொத்தம் ₹50,000 வைப்பு தொகை ரசீது வழங்கப்படும். அதேபோல் 3 பெண் குழந்தைகள் இருக்கும் பட்சத்தில் ஒரு குழந்தைக்கு 25,000 வீதம் 3 பெண் குழந்தைகளுக்கு மொத்தம் ₹75,000 வைப்பு தொகை ரசீதாக வழங்கப்படும். இத்திட்டத்தில் பயன்பெறும் குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடைந்த பின்னர் முதிர்வுத் தொகையை பெறுவதற்கு அக்குழந்தையின் வைப்புத் தொகை ரசீது நகல், 10ஆம் வகுப்பு மதிப்புச் சான்றிதழ் நகல் மற்றும் வங்கிக் கணக்கு புத்தக நகல் ஆகியவற்றுடன் மாவட்ட சமூக நல அலுவலகம் அல்லது சம்பந்தப்பட்ட வட்டார வளர்ச்சி அலுவலகங்களில் உள்ள சமூக நல விரிவாக்க அலுவலரை அணுகலாம்.
1: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
2: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
1: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப 1 விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
2: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
3: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428.

0: மற்றும் 0452-253-1366.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: சேவை செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெய்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

நேர்கள் இணைந்திருப்பது ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இல். இது உலகேற்றும் வேலை.

நேர்கள் இதுவரை கேட்டு ரசித்த விளக்கேற்றும் வேலை நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது. நேர்களை இனி கேட்கலாம் ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. நேர்களை இன்று மாலை 6:30 மாநில செய்திகள் சென்னைஞ்சலாக இடம்பெற கேட்கலாம். தொடர்ந்து 6:40 அந்திப்பூக்கள் இதில் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். அதனைத் தொடர்ந்து இன்று 7:10 மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்கலாம். எழுதியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். 7:15 தமிழ் செய்திகள் சென்னை அஞ்சலாக இடம்பெறும். 7:25 பாட்டு இது கிட்ட இதில் புத்தம் புதிய பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். இரவு 7:30 ஃபிஃபா வேர்ல்டு கப் 2026 தினசரி தகவல்கள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். 7:32 பாட்டு இது கிட்டு தொடரும். 8:00 செய்தி அறிக்கை சின்ன அஞ்சலாக இடம்பெறும். 8:05 பட்டாம்பூச்சிகள் இதில் குழந்தைகள் பங்கு பெற்று அழைக்கலாம். 8:30 அச்சாணி இதில் சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகம் இடம்பெறும். உடன் உரையாடுகிறார் கே வேல்முருகன் அவர்கள். இன்று 8:45 இன்றைய பாரதம் இணையவழி சந்தைப்படுத்துதலில் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம். இன்று 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து 9:15 செய்திச் சுடர் சென்னை அஞ்சலாக கேட்கலாம். இன்று 9:30 காற்று விரியும் கடிதமலர்கள் நிகழ்ச்சியில் நேயர்களது விருப்ப கானங்கள் மற்றும் விமர்சன கடிதங்கள் ஒலிபரப்ப கேட்கலாம். இன்று 10:00 பட்டிச்சிறகு இதில் திரை இசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். தொடர்ந்து 11:00 நிகழ்ச்சியும் நிரம்பும் இடம்பெறும். 11:00 ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 ஒளிபரப்பு நிறைவு பெற 11:00 எஃப்எம் 103.3 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். இரவு 11:10 தேனும் பாலும் திரைசை பாடல்கள் கேட்டு ரசிக்கலாம். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை 4:44 வரை விவித் பாரதி தமிழ் 102.3 மெகா ஹெர்ட்ஸ் நிகழ்ச்சிகளை சின்னஞ்சலாக கேட்டு ரசிக்கலாம்.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428.

0: மற்றும் 0452-253-1366.
1: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
2: நேர்கள் இதுவரை கேட்டது இன்று ஒலிபரப்ப இருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பினை நிகழ்ச்சியும் நேரமுமாக. இனி தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. இனி விரிவான செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர், இரு நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை மேலும் வலுப்படுத்த இந்த பயணம் உதவியுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். பாதுகாப்பு, கடல்சார் ஒத்துழைப்பு, செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம், புதுமை கண்டுபிடிப்புகள் மற்றும் திறன் மேம்பாடு போன்றவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதற்கான புதிய வாய்ப்புகள் இந்த பயணத்தின் மூலம் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறியுள்ளார். புதுதில்லியில் இது தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார்.
1: எங்களுடைய துறையினுடைய கோரிக்கைகள், எங்களுடைய துறையினுடைய பிரச்சனைகள் எல்லாவற்றையும் பேசி அடுத்த கட்டத்திற்கு அதை வந்து சிறப்பாக செய்வது, கூடுதலாக நிதி கேட்டிருக்கிறோம், அதையும் வந்து செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பான துறையாக இந்த அமைச்சரவையில் சமூக நீதித்துறை மேலும் செயல்படுவதற்கான வழிகாட்டுதலை செய்திருக்கிறார்கள். அந்த வகையில் கட்டாயம் இந்த பட்ஜெட்ல வந்து இதுவரை இல்லாத சமூக நீதித்துறையில் இந்த மக்களுக்கான மேம்பாட்டுக்கு மக்களுக்கான பட்ஜெட் உயர்வு செய்வதாக சொல்லியிருக்கிறார்கள்.
0: தனியார் மருத்துவக் கல்லூரிகள் நிகர்நிலை பல்கலைக்கழகங்களாக மாறுவதால் மாநில அரசுக்கு ஏற்படும் இடஒதுக்கீட்டு இழப்பை சரிசெய்ய மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று அஇஅதிமுக பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், நிகர்நிலை பல்கலைக்கழக அந்தஸ்து வழங்கப்படுவதால் 600க்கும் மேற்பட்ட மருத்துவ படிப்புகளுக்கான இடங்கள் குறையும் என்று வெளியான செய்தியை சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை சரி செய்வதற்கு தேவையான உடனடி நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் திரு எடப்பாடி பழனிசாமி அந்த அறிக்கையில் கேட்டுக் கொண்டுள்ளார். மத்திய அரசுக்கு எதிராக

0: எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சி காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. நீலகிரி மாவட்டத்திற்குட்பட்ட ஒரு சில பகுதிகளில் இன்று கனமழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். எமது செய்தியாளரிடம் பேசிய அவர் இவ்வாறு கூறினார்.
1: சராசரி கடல் மட்டத்தில் தெற்கு குஜராத்திலிருந்து மத்திய கேரளா வரை ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக இன்று நீலகிரி மாவட்டத்தில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. மேலும் அடுத்த 3 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழையும், ஏனைய தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது. வெப்பநிலை பொறுத்தவரை அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் அதிகபட்ச வெப்பநிலை இயல்பை ஒட்டி இருக்கக்கூடும்.
0: இதற்கிடையே கூடலூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்தில் தென்மேற்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாக மிதமான முதல் கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கேரள மாநிலம் வயநாட்டில் இடைவிடாது பெய்து வரும் மழையின் காரணமாக இன்று ரெட் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக கேரள மாநிலத்தை ஒட்டியுள்ள நீலகிரி மாவட்டம் கூடலூரில் இன்று மழையின் தாக்கம் அதிகமாக காணப்படுகிறது. இடைவிடாது பெய்து வரும் மழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிப்படைந்துள்ளது. கூடலூர் நகர் மட்டுமல்லாமல் அதனை சுற்றியுள்ள பல்வேறு பகுதிகளில் மழை தொடர்வதால் கடும் குளிர் நிலவுகிறது. உதகையிலிருந்து சரவணன்.
0: மாவட்ட செய்திகள். ராணிப்பேட்டை மாவட்டம் பரமேஸ்வர மங்கலத்தில் 13 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள நியாய விலை கடையை மாநில அமைச்சர் திரு காந்திராஜ் இன்று திறந்து வைத்தார். சென்னை மாநகராட்சியின் தேனாம்பேட்டை மண்டலத்திற்குட்பட்ட ட்ரஸ்ட்லிங் தெருவில் புதிதாக கட்டப்பட்ட நவீன பெண்கள் உடற்பயிற்சி கூடத்தை மாநில அமைச்சர் திரு வெங்கட்ரமணன் இன்று திறந்து வைத்தார். திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஊராட்சி ஒன்றியத்தில் பழங்குடியினருக்கான நடமாடும் சித்த மருத்துவ வாகன சேவையை ஆட்சியர் திருமதி கவிதா இன்று தொடங்கி வைத்தார். கடலூர் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் மேற்கொள்ளப்பட்டு வரும் தூய்மைப் பணிகளை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று ஆய்வு செய்தார். தூத்துக்குடி மாநகரின் குடிநீர் விநியோக பாதையில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ளப்பட உள்ளதால் நாளை காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை மாநகர பகுதிகளில் குடிநீர் விநியோகம் இருக்காது என்று ஆணையர் திருமதி பிரியங்கா கூறியுள்ளார். காஞ்சிபுரத்தில் மாவட்ட வளர்ச்சிக்கான ஒருங்கிணைப்பு மற்றும் கண்காணிப்பு குழு கூட்டம் இன்று நடைபெற்றது. திருப்பத்தூர் மாவட்டத்தில் காவல்துறை சார்பில் மக்கள் குறைதீர் கூட்டம் இன்று நடைபெற்றது. முதலமைச்சரின் மாநில இளையோர் விருதுக்கு வரும் 13ஆம் தேதி வரை விண்ணப்பிக்கலாம் என்று சென்னை மாவட்ட ஆட்சியர் திருமதி மாலதி ஹெலன் கூறியுள்ளார். சென்னை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் நிலுவையில் உள்ள வழக்குகளின் இறுதி அறிக்கைகளை விரைவாக நீதிமன்றங்களில் தாக்கல் செய்த 17 பேருக்கு காவல்துறை ஆணையர் திரு அமல்ராஜ் வெகுமதி மற்றும் பாராட்டு சான்றிதழ்களை வழங்கினார். விளையாட்டுச் செய்திகள். உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ் மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசை பட்டம் வென்றார். 11வது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2வது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 கிலோ எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தைப்பேயின் ஜுன் ஜாங்லினை வென்றார். ஆடவர் ஐ

45 கிலோ எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலான் பாட்டர் புல்கன்குவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா ஆஸ்திரியா இடையே 21 வயதுக்குட்பட்டோருக்கான இரண்டாவது மற்றும் இறுதி ஹாக்கி போட்டி தற்போது பெல்ஜியத்தில் நடைபெற்று வருகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தோனேஷியாவில் தாம் மேற்கொண்ட அரசுமுறை பயணம் ஆக்கப்பூர்வமாக அமைந்ததாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். எல்நினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது. பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் மகளிர் குழு பிரிவில் இந்தியா இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.

இனிய மாலை வேளையில் இனிசை கீதங்களோடு கேட்டு ரசிக்கலாம். ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது அந்தை பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் நாம கேட்க போற முதல் பாடல் திருமணம் வேணும் நிக்கா திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலுக்கு பார்வதி அவர்களோட வரிகள்ல அமைஞ்சிருக்கு. இந்த பாடலை யாழின் நிசார், ஹரிஷ் ராகவேந்திரா மற்றும் கிருஷ்ணா ஆகியோர் இணைந்து பாடியுள்ளனர். அந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நேயர்கள் கேட்டு ரசிப்பது அந்தி பூக்கள். அந்திப்பூக்கள் நிகழ்ச்சியில் அடுத்த பாடலாக கேட்கலாம் நண்பன் திரைப்படத்திலிருந்து. இந்த பாடலை பாடலுக்கு வரிகள் எழுதியிருக்காரு மதன் கார்கே அவர்கள். இந்த பாடலை பாடியவர்கள் விஜய் பிரகாஷ், சின்மயி மற்றும் சுதி அவர்கள். அந்த இனிய பாடலை கேட்டு ரசிக்கலாம் நேயர்களே.

0: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
1: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
0: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
1: சூப்பர்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
2: 103.3 மதுரை எஃப்எம்மில் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
3: இனிய கானங்கள் வளம் பெற ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நீங்கள் கேட்டு ரசிப்பது அந்தை பூக்கள். நிகழ்ச்சியில் வருகின்ற அடுத்த பாடல் இரவுக்கு 1000 கண்கள் திரைப்படத்திலிருந்து.

0: நிகழ்ச்சியத்துடன் நிறைவடைகிறது. இனி தொடர்வது மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் மற்றும் அதனைத் தொடர்ந்து தமிழ் செய்திகள் சேனஞ்சலாக கேட்கலாம் எனும் சில நொடிகளில்.
1: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் ஜி மணிகண்டன் அவர்கள்.
2: மயிலாடுதுறை அருகே இளந்தங்குடியில் நடைபெற்ற குதிரை லேக்ரா வண்டி பயிற்சி ஓட்டம் ஏராளமான பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்தது. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், திருவாரூர் மற்றும் காரைக்கால் பகுதிகளில் ரேக்ளா பந்தயங்களில் பங்கேற்பதற்காக சிறப்பான முறையில் குதிரைகள் வளர்க்கப்பட்டு வருகின்றன. திருவிழாக்கள் மற்றும் சிறப்பு நிகழ்ச்சிகளின் போது நடைபெறும் ரேக்ளா பந்தயங்களில் வெற்றி பெறுவது குதிரை உரிமையாளர்களுக்கு பெருமைக்குரியதாக கருதப்படுகிறது. இந்த நிலையில் இளந்தங்குடியில் நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து குதிரை வண்டிகள் பங்கேற்றன. கருச்சான் குதிரை, நடுக்குதிரை மற்றும் பெரிய குதிரை என மூன்று பிரிவுகளாக நடைபெற்ற பயிற்சி ஓட்டத்தில் குதிரைகள் அதிவேகமாக பாய்ந்து சென்று பந்தய எல்லையை எட்டின. விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த பயிற்சி ஓட்டத்தை ஏராளமான ரசிகர்கள் ஆர்வத்துடன் கண்டு ரசித்தனர். குதிரைகளின் வேகமும் ஓட்டுநர்களின் திறமையும் பார்வையாளர்களின் கவனத்தை ஈர்த்தது. மயிலாடுதுறை மாவட்டத்தில் குறுவை நெல் சாகுபடி செய்துள்ள விவசாயிகள் எந்திர நடவு மானியம் பெற விண்ணப்பித்து பயன்பெறுமாறு வேளாண்மை துறை அழைப்பு விடுத்துள்ளது. இதுகுறித்து மயிலாடுதுறை வட்டார உதவி வேளாண்மை இயக்குநர் ஸ்ரீ பிரியதர்ஷினி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், நடப்பு ஆண்டுக்கான குறுவை நெல் சாகுபடி மேற்கொண்டுள்ள விவசாயிகள் பயனடையும் வகையில் தமிழக முதலமைச்சர் குறுவை சாகுபடி சிறப்பு தொகுப்பு திட்டத்தை அறிவித்துள்ளார். இத்திட்டத்தின் கீழ் எந்திர முறையில் நடவு செய்துள்ள விவசாயிகளுக்கு ஏக்கருக்கு 4000 மானியமாக வழங்கப்பட உள்ளது. அதிகபட்சமாக 2 ஏக்கர் வரை மானியம் வழங்கப்படும். மானிய தொகை நேரடியாக விவசாயிகளின் வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும். மேலும் இத்திட்டத்தின் கீழ் விதைகள், நெல் நுண்ணூட்ட கலவைகள் மற்றும் உயிர் உரங்கள் மானிய விலையில் வழங்கப்பட உள்ளன. 12வது சர்வதேச யோகா தினத்தை முன்னிட்டு மயிலாடுதுறையில் உள்ள ஸ்ரீ பதஞ்சலி யோகா மையத்தில் சிறப்பு யோகா பயிற்சி நடைபெற்றது. இந்த பயிற்சியில் 5 வயது முதல் 80 வயது வரையிலான 50க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். சர்வகாசனம், சிரசாசனம், புஜகாசனம், தனுராசனம், சலபாசனம், பிராணயாமம் மற்றும் தியானம் உள்ளிட்ட பல்வேறு யோகாசனங்களை சிறுவர்கள் முதல் முதியோர்கள் வரை ஆர்வமுடன் பயிற்சி மேற்கொண்டனர். யோகா பயிற்சிகள் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதோடு மனநலத்தையும் வலுப்படுத்தி குறிப்பாக இளைஞர்களுக்கு ஆரோக்கியமான வாழ்க்கை முறையை உருவாக்க உதவும் என நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்தனர். சர்வதேச போதைப்பொருள் பயன்பாடு மற்றும் சட்டவிரோத கடத்தல் எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் ஸ்டார்ட் ரன் ஸ்டாப் ட்ரக்ஸ் என்ற தலைப்பில் போதைப்பொருள் விழிப்புணர்வு ஓட்டம் மயிலாடுதுறையில் நடைபெற்றது. இந்திய விளையாட்டு ஆணைய விளையாட்டு அரங்கில் இருந்து துவங்கிய ஓட்டத்தை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் மற்றும் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேகா பிரியா ஆகியோர் கொடியசைத்து துவங்கி வைத்தனர். தர்மபுரம் சாலை வழியாக நடைபெற்ற 5 கிலோமீட்டர் தூர விழிப்புணர்வு ஓட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நிறைவுற்றது. இந்த ஓட்டத்தில் 5 வயது சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை 400க்கும் மேற்பட்டோர் ஆர்வமுடன் பங்கேற்றனர். போட்டியில் வெற்றி பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் 66656 குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளை மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர் துவங்கி வைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டத்தில் மருத்துவமனைகள், ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மேலும் பொதுமக்கள் அதிக அளவில் கூடும் பேருந்து நிலையம், ரயில் நிலையம், வழிபாட்டு தலங்களில் போலியோ சொட்டு மருந்து 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளுக்கு வழங்கப்பட்டது. மயிலாடுதுறை அரசு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தில் மாவட்ட வருவாய் அலுவலர் பூங்கொடி சொட்டு மருந்து வழங்கும் பணியினை துவங்கி வைத்தார். மயிலாடுதுறை மாவட்டத்தில் தேசிய கால்நடை நோய் தடுப்பு திட்டத்தின் கீழ் 9வது சுற்று கால் மற்றும் வாய் நோய் தடுப்பூசி சிறப்பு முகாம் August 10 வரை கிராமங்கள் வாரியாக நடைபெறுகிறது. பசு, எருமை, வெள்ளாடு உள்ளிட்ட பிளவுபட்ட குழம்புகள் கொண்ட கால்நடைகளை எளிதில் தாக்கும் கால் மற்றும் வாய் நோய் காற்று மற்றும் தண்ணீர் மூலம் வேகமாக பரவும் வைரஸ் நோயாகும். இந்த நோயால் கால்நடைகளின் வாய், நாக்கு மற்றும் குழம்புகளில் புண்கள் ஏற்பட்டு தீவனம் உட்கொள்ள முடியாத நிலை உருவாகிறது. மேலும் பால் உற்பத்தி குறைதல், கன்று உயிரிழப்பு மற்றும் மலட்டுத்தன்மை உள்ளிட்ட பாதிப்புகளால் கால்நடை வளர்ப்போருக்கு பொருளாதார இழப்பு ஏற்படுகிறது. இதனை தடுக்க ஆண்டுக்கு 2 முறை தடுப்பூசி செலுத்துவது அவசியம் என மாவட்ட நிர்வாகம் தெரிவித்துள்ளது. இந்த முகாமின் மூலம் மாவட்டம் முழுவதும் சுமார் 1 லட்சம் கால்நடைகளுக்கு இலவசமாக தடுப்பூசி செலுத்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கால்நடை வளர்ப்போர் தங்கள் கால்நடைகளை முகாமிற்கு அழைத்து வரும்பொழுது ஆதார் அட்டை மற்றும் பதிவு செய்யப்பட்ட அலைபேசி எண்ணுடன் வர வேண்டும். தடுப்பூசி பதிவு செய்யும் போது செல்போனிற்கு வரும் OTP எண்ணையும் தெரிவிக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு முகாமை மயிலாடுதுறை மாவட்டம் மூவலூர் கிராமத்தில் மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் தொடங்கி வைத்தார். இந்த இலவச தடுப்பூசி முகாமில் அனைத்து கால்நடை வளர்ப்போரும் பங்கேற்று தங்கள் கால்நடைகளை கால் மற்றும் வாய் நோயிலிருந்து பாதுகாத்துக் கொள்ளுமாறு மாவட்ட ஆட்சித்தலைவர் கேட்டுக் கொண்டுள்ளார். மயிலாடுதுறை நகரின் கொத்தத்தெரு பகுதியில் காவல்துறையினர் மேற்கொண்ட வழக்கமான வாகன சோதனையை மாவட்ட ஆட்சியர் HS ஸ்ரீகாந்த் நேரில் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். அப்போது ஹெல்மெட் அணியாமல் இருசக்கர வாகனங்களில் வந்தவர்களிடம் ஹெல்மெட் அணிவதன் அவசியம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி அறிவுரை வழங்கினார்.

0: மயிலாடுதுறை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் ஜி மணிகண்டன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
1: ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் சித்ரா பாலசுப்ரமணியன். தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியிருக்கிறார். விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்ராக்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இனி விரிவான செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷியா பயணத்தை முடித்துக்கொண்டு 3 நாள் பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். மெல்போர்ன் விமான நிலையத்தில் ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆந்தனி அல்பனீஸ் அவரை வரவேற்க உள்ளார். இந்தியா ஆஸ்திரேலியா ஆண்டு உச்சிமாநாட்டில் இரு தலைவர்களும் கலந்து கொள்கின்றனர். விரைவாக வளர்ந்து வரும் பொருளாதார நாடுகள் பட்டியலில் உள்ள இந்தியா ஆஸ்திரேலியாவின் பொருளாதார நட்பு நாடாகவும் திகழ்வதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். ஆஸ்திரேலியா புறப்படும் முன் வெளியிட்ட அறிக்கையில் வர்த்தகம், பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளிலும் இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஆஸ்திரேலிய பிரதமர் திரு ஆண்டனி அல்பனீஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பிரதமர் திரு நரேந்திர மோடியின் வரவை ஆவலுடன் எதிர்நோக்கியிருப்பதாக கூறியுள்ளார். இரு நாடுகளுக்கு இடையிலான ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான முயற்சிகளை அவருடன் இணைந்து மேற்கொள்ள இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆசிய பசிபிக் மண்டலத்தில் அமைதி மற்றும் அரசியல் ஸ்திரத்தன்மையை உறுதி செய்யவும் பொருளாதார வளர்ச்சியை ஊக்குவிப்பதற்கான நடவடிக்கைகள் குறித்தும் திரு நரேந்திர மோடியிடம் பேச இருப்பதாகவும் ஆஸ்திரேலிய பிரதமர் கூறியிருக்கிறார். குவைத் இளவரசர் திரு ஷேக் சபா அல் காலிதை வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் இன்று சந்தித்து பேசியுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் பிரதமர் திரு நரேந்திர மோடி குவைத் அரசருக்கு வாழ்த்து கூறியதை அவரிடம் தெரிவித்ததாக குறிப்பிட்டுள்ளார். இந்தியா குவைத் இடையிலான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கு திரு ஷேக் சபா அல் காலித் மேற்கொண்டு வரும் முயற்சிகளுக்கு பாராட்டு தெரிவித்ததாகவும் அவர் கூறியுள்ளார். வளைகுடா மண்டலத்தில் அமைதி மற்றும் மேம்பாட்டுக்காகவும் இந்தியாவுக்கு அளித்து வரும் ஆதரவுக்காகவும் தமது நன்றியை தெரிவித்ததாகவும் டாக்டர் ஜெய்சங்கர் குறிப்பிட்டிருக்கிறார். நாட்டில் உள்ள முக்கிய விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் குடியுரிமை கண்காணிப்பை வலுப்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா இன்று சிவில் விமான போக்குவரத்து அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் ஆலோசனை நடத்தினார். கண்காணிப்பை வலுப்படுத்த தானியங்கி எக்ஸ்ரே கண்காணிப்பு அமைப்பை முக்கிய விமான நிலையங்களில் படிப்படியாக பொருத்துவது குறித்தும் திரு அமித்ஷா புதுதில்லியில் ஆலோசனை நடத்தினார். இந்த கருவிகளை அமைப்பதால் குடியுரிமை அதிகாரிகளின் பணிச்சுமை குறையும் என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டில் 21 விமான நிலையங்களில் பாதுகாப்பு கட்டமைப்பையும் பயணிகளுக்கான வசதிகளை மேம்படுத்தும் பணிகளும் நடைபெற்று வருவதாக கூறிய அவர், மேலும் 41 விமான நிலையங்களில் முன்னுரிமை அடிப்படையில் மேம்படுத்தும் பணிகள் நடைபெறும் என்றும் கூறினார். அனைத்து விமான நிலையங்களிலும் பயணியர் போக்குவரத்துக்கு ஏற்ப அதிக அளவில் உயர்மட்ட பாலங்கள் அமைப்பதற்கான நடவடிக்கைகளை விமான போக்குவரத்து அமைச்சகம் மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். பயணிகளின் உடைமைகளை வெளியில் கொண்டு வருவதற்கான கட்டமைப்புகள் 16 விமான நிலையங்களில் உள்ளதாகவும் அனைத்து சர்வதேச விமான நிலையங்களிலும் இதனை நிறுவ நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். அனைத்து மாநில தலைநகரங்களில் மண்டல வாரியான வெளிநாட்டவர் பதிவு அலுவலகங்கள் 2047 ஆண்டுக்குள் அமைக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். அகர்தலா மற்றும் ஜேவார் விமான நிலையங்களில் அதிகாரப்பூர்வ குடியுரிமை கண்காணிப்பு அதிகாரிகளை விரைவில் நியமிக்க வேண்டும் என்றும் திரு அமித்ஷா விமான போக்குவரத்து அமைச்சரிடம் வலியுறுத்தினார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
2: ஊரக வளர்ச்சிக்கான புதிய அத்தியாயம். வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான ஊரக வேலைவாய்ப்பு உறுதி மற்றும் வாழ்வாதார சட்டம் செயல்பாட்டிற்கு வந்துள்ளது. இந்த சட்டம் வருடத்திற்கு 125 நாட்கள் வேலையை உறுதி செய்கிறது. இதில் வாரந்தோறும் ஊதியம் வழங்கப்படுவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. நாள்தோறும் குறைந்தபட்சம் 300 ரூபாய் ஊதியத்தை இந்த சட்டம் உறுதி செய்கிறது. பணி முடிந்த 15 நாட்கள்

0: நாட்களுக்குள் ஊதியம் வழங்குவதை உறுதி செய்வதற்கான அம்சங்களும் இதில் இடம்பெற்றுள்ளன. ஊதியம் காலதாமதமாக வழங்கப்பட்டால் அதற்கான இழப்பீட்டு தொகைக்கும் இதில் வகை செய்யப்பட்டுள்ளது. வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு, தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள்.
1: பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்பு தலைவர்கள் கூட்டத்திற்கான முன்னேற்பாடுகளை மத்திய புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தித்துறை அமைச்சர் திரு பிரகலாத் ஜோஷி இன்று ஆய்வு செய்தார். கர்நாடக மாநிலம் பெங்களூருவில் நடைபெறவிருக்கும் இக்கூட்டத்திற்கான ஏற்பாடுகளை இந்திய தர நிர்ணய கழகம் மேற்கொண்டு வருகிறது. இக்கூட்டத்தின் முக்கியத்துவம் குறித்து தமது சமூக வலைதளத்தில் குறிப்பிட்டுள்ள திரு பிரகலாத் ஜோஷி, பிரிக்ஸ் நாடுகளின் தர நிர்ணய அமைப்புகளுக்கு இடையே நிலையான ஒருங்கிணைப்பை மேற்கொள்ளவும் சர்வதேச அளவிலான மாநாட்டை திட்டமிடவும் இக்கூட்டம் வழிவகுக்கும் என தெரிவித்துள்ளார். பிரிக்ஸ் நாடுகளுக்கிடையே தர நிர்ணயம் தொடர்பாக ஒன்றிணைந்த நடவடிக்கைகளை மேற்கொள்வது குறித்தும் இக்கூட்டத்தில் ஆராயப்பட உள்ளதாக திரு ஜோஷி கூறியிருக்கிறார். ஈரான் அமெரிக்க போர் சூழல் காரணமாக வளைகுடா நாடுகளில் CBSE 12 வகுப்பு தேர்வு எழுத இயலாத மாணவர்களுக்கு அறிவிக்கப்பட்ட மாற்று முறை மதிப்பெண் வழங்கும் திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை உச்சநீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றுக்கொண்டுள்ளது. வளைகுடா நாடுகளிலிருந்து இது தொடர்பாக மாணவர்கள் தாக்கல் செய்துள்ள மனுக்கள் மீது பதிலளிக்குமாறு மத்திய அரசுக்கும் மத்திய கல்வி பள்ளிக்கல்வி வாரியம் CBSEக்கும் நோட்டீஸ் அனுப்ப நீதிபதிகள் திரு KV விஸ்வநாதன், திரு அலோக் அராதே கொண்ட அமர்வு உத்தரவிட்டது. வளைகுடா நாடுகளில் உள்ள தனித்தேர்வர்களுக்கு கடந்த மாதம் 21 வழங்கப்பட்ட உத்தரவு குறித்தும் விளக்கம் அளிக்குமாறு உச்சநீதிமன்ற அமர்வு உத்தரவிட்டுள்ளது. இந்த மனுக்கள் மீதான விசாரணை இம்மாதம் 14 ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் கூறியுள்ளார். துருக்கி தலைநகர் அங்காராவில் நடைபெற்ற நேட்டோ உச்சிமாநாட்டுக்கு பின் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் இதை தெரிவித்த திரு டிரம்ப், ஈரானுடன் இது தொடர்பாக மேற்கொண்டு எந்தவொரு பேச்சுவார்த்தையும் நடத்த அமெரிக்கா விரும்பவில்லை என கூறியிருக்கிறார். நேட்டோ உச்சி மாநாட்டின் போது ஹோர்முஸ் நீரிணைப் பகுதியில் அமெரிக்காவும் ஈரானும் தாக்குதலில் ஈடுபட்டன. இதனால் 3 டேங்கர் கப்பல்கள் பாதிக்கப்பட்டன. இதற்கு ஈரான் நேரடியாக பொறுப்பேற்கவில்லை. சண்டையை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டுவரும் நோக்கில் இரு நாடுகளுக்கும் இடையே மேற்கொள்ளப்பட்ட 60 சண்டை நிறுத்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடைமுறையில் உள்ளது. இந்நிலையில் கத்தாரில் நடைபெற்ற ராணுவ அதிகாரிகளுக்கு இடையிலான மறைமுக பேச்சுவார்த்தையிலும் முடிவு எதுவும் எட்டப்படவில்லை. உக்ரைன் தலைநகர் கீவ் மீது ரஷ்ய படைகள் நேற்றிரவு நடத்திய தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டனர். 20 மேற்பட்டோர் காயமடைந்தனர். ரஷ்ய விமானப்படையினர் 169 ட்ரோன்கள் மற்றும் 7 ஏவுகணைகளை கொண்டு இந்த தாக்குதலை நடத்தியதாக உக்ரைன் விமானப்படையினர் தெரிவித்தனர். இது தொடர்பாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள தகவலில், கீவ் நகரில் போருக்கான ஆயுதங்களை உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறியிருக்கிறது. விளையாட்டுச் செய்திகள். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ தவாதாவை வென்றார். 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இந்தோனேஷியாவின் ஜகார்த்தாவில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவர் 70 எடைப்பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் ஹிதேஷ் சீன தாய்பேயின் ஜுங் ஜாங்லினை வென்றார். ஆடவர் 55 எடைப்பிரிவில் கங்கா மங்கோலியாவின் அம்கலன் பேட்டர் புல்கான் கூவை வென்றார். இப்போட்டியின் 19 வயதுக்குட்பட்டோருக்கான பிரிவில் அம்பேத்கர் மீதி, ஆதித்யா, சிக்கந்தர், தேவேந்திர சௌத்ரி ஆகியோரும் 2 சுற்றுக்கு தகுதி பெற்றுள்ளனர். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா 2 இடத்திலும் நீடிக்கின்றனர். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்திய மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிட்டில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் 2 சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகேசி பட்டம் வென்றார். 11 சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று இந்தோனேஷிய பயணத்தை முடித்துக்கொண்டு 3 பயணமாக ஆஸ்திரேலியா புறப்பட்டுச் சென்றுள்ளார். குவைத்துடனான இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இந்தியா ஆர்வம் கொண்டுள்ளதாக வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார்.

விமான நிலையங்களில் பாதுகாப்பு மற்றும் அடிப்படை வசதிகளை மேம்படுத்துவது குறித்து உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா மத்திய அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடுவுடன் இன்று ஆலோசனை நடத்தினார். சண்டை நிறுத்தம் தொடர்பாக ஈரானுடன் செய்து கொள்ளப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தம் முடிவுக்கு வந்துவிட்டதாக அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் தெரிவித்துள்ளார். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் ஆர்னவ் விஜய் பப்பார்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9. இசையோடு என்றும் நீங்கள்.
1: கேட்டு ரசிக்கப் போகும் அனைவருக்கும் வணக்கம் நேயர்களே. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதயங்களை தொட்டு தொட்டு வருகிறது பாட்டு இது ஹிட்டு. முதல் பாடலாக கண்ணும் கண்ணும் கொள்ளையெடுத்தாள் என்ற திரைப்படத்திலிருந்து.

நேரம் 7:37, ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு மெய் மறந்து கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட். செவிமடைக்க தேன்போல் சுவைக்க தென்றரோடு வளம் வருகிறது. அடுத்த பாடலாக இஸ்பெட் ராஜாவும் இதய ராணியும் என்ற திரைப்படத்திலிருந்து.

0: கண்ணம்மாக்கா, இந்த சூப்பு கடையில சூப்பு சூப்பரா இருக்குன்னு சொன்னாங்க, நம்மளும் சாப்பிட்டு தான் பாப்போமே.
1: சாப்பிட்டு தான் பாக்கலாம். அக்கா, உங்க கடையில என்னென்ன சூப்பு தான் வச்சிருக்கீங்க?
2: தொண்டைக்கு பதமா, காளான், முடக்காத்தான், பூண்டு, தூதுவளை, இப்படி எல்லா வகையான சூப்பும் நம்ம கடையில இருக்கு. உங்களுக்கு என்ன சூப்பு வேணும்?
1: அக்கா, ரெண்டு காளான் சூப்பு தாங்க.
0: ஆஹா, ரொம்ப அருமையா இருக்கே.
1: காளான் சூப்பு ஒரு பார்சல் கொடுங்கக்கா.
2: என் கடையில உள்ள போர்டை பாக்கலையோ, நல்லா பாருங்க.
1: அப்படி என்னதான் உங்க போர்டுல எழுதி வச்சிருக்கீங்க, கொஞ்சம் சொல்லுங்களேன்.
0: பார்சல் பாத்திரத்தில் மட்டுமே வழங்கப்படும்.
1: காசு கொடுத்தானே வாங்குறேன், போனவனே குடிக்க போறோம், எல்லாம் ஒண்ணும் ஆகாது.
2: பிளாஸ்டிக் பையில சூப்பு வாங்காத, பித்த பையில கேன்சர் வாங்காத. வாழையில சாப்பாடு ஆயுசு 100, பிளாஸ்டிக் எல சாப்பாடு ஆயுசு கேடு. பூமியை கெடுக்கும் பூதம் பாரு, பிளாஸ்டிக்னு அதுக்கு பேரு. புரியுதா?
1: இப்பதாங்க எனக்கு புரிஞ்சிருக்கு. இனிமே இந்த தப்ப நான் செய்யவே மாட்டேன்.
0: பார்சல்னாலே பாத்திரம் தான்.
3: பிளாஸ்டிக்கை ஒழிப்போம், சுற்றுச்சூழலை காப்போம்.
4: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.

நேரம் 7:43. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட். இசையால் நனைந்திட மெய் சிலித்திட தென்றலோடு கலந்து வருகிறது அடுத்த பாடலாக ஜோ படத்திலிருந்து.

0: வணக்கம், நான் பின்னணி பாடகி எம் ஆர் விஜயா
1: பேசுகிறேன்.
0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மதுரை வானவில் பண்பலை 103.3. தொடர்ந்து கேளுங்கள்.

நேரம் 7:48. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலையில் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம் பாட்டு இது ஹிட். வர்ணஜாலமாய் வண்ண வண்ண கோலமாய் வளம் வருகிறது அடுத்த பாடலாக மாறா திரைப்படத்தில் இருந்து.

நேரம் 7:53. ஆகாஷவாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். பாட்டு இது ஹிட்டு. இன்னிசை ஊற்றாய் இனிமையான காற்றாய் கலக்கப் போகிறது அடுத்த பாடல், லவ் இன்சூரன்ஸ் கம்பெனி என்ற திரைப்படத்திலிருந்து.

0: அக்கா காலைல 5:30 அலாரம் வச்சிருக்கேன், என்ன எழுப்பி விட்டுறியா?
1: எதுக்குப்பா, படிக்க போறியா?
0: இல்லக்கா, நான் நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணலான் இருக்கேன், அதனால அதோட ஸ்டார்டிங்கா காலையில இருந்து வாக்கிங் போலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு.
1: என்ன சார், ஃபிட்டாக ட்ரை பண்றீங்களா? யார் சொன்னாங்க?
0: ஆமாக்கா, ரேடியோல கேட்டேன், நிறைய ஆரோக்கியம் பத்தி பேசினாங்க, உடல்நலம் பத்தி பேசினாங்க, அதெல்லாம் ரொம்ப கரெக்டா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. சோ நாளையில இருந்து எக்ஸசைஸ் பண்ணி ஃபிட்டாயிரலாம்னு ஒரு முடிவுல இருக்கேன்க்கா.
2: ஓவர் ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்க.
3: ரிஸ்க் எடுக்கறலாம் எனக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி.
1: சரி சரி, ஃபிட் ஆகிறது மட்டும் இல்ல, ஆரோக்கியமான உணவையும் சாப்பிடு, அதுதான் இன்னும் உனக்கு ஃபிட் ஆக ஹெல்ப் பண்ணும்.
0: சரி அதெல்லாம் இருக்கட்டும், நீ வந்து என் கூட ஜாயின் பண்ணிக்க வேண்டியதானே.
3: கடைசி வரைக்கும் வேலை வெட்டிக்கு போகாமே நாம வாழ்ந்து காட்டணும், இதுதான் நம்ம லட்சியம்.
1: நானும் நீயும் சேர்ந்துதான் நாளையில இருந்து ஆரம்பிக்கிறோம். ஓகே
0: ஓகே.
4: பொதுநலனில் அக்கறையுடன், ஆகாஷ்வாணி மதுரை மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை.
5: இதுவரை கேட்டு ரசித்தோம் பாட்டு இது ஹிட்டு. கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். காளிதாஸ். இன்னும் செய்தி அறிக்கை சென்னை அஞ்சலா கேட்கலாம் இன்னும் சில நொடிகளில்.

சுமித்ரா ரத்னம் பிரதமர் திரு நரேந்திர மோடி அரசு முறை பயணமாக ஆஸ்திரேலியா சென்றடைந்தார். மெல்பர்ன் விமான நிலையத்தில் அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த பயணத்தின் போது இரு நாடுகளுக்கு இடையிலான உறவை வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் அந்நாட்டு தலைவர்களுடன் பேச்சு நடத்த உள்ளார். எல்னினோ தாக்கத்தால் ஏற்படும் பாதிப்புகளை எதிர்கொள்ள தேவையான அனைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக மத்திய வேளாண் அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹான்

கூறியுள்ளார். புதுதில்லியில் இத்தொடர்பாக நடைபெற்ற உயர்நிலை ஆலோசனைக் கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார். இந்திய வேளாண் ஆராய்ச்சி குழுமத்துடன் இணைந்து பல்வேறு தொடர் நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார். இதன் ஒரு பகுதியாக விவசாயிகளிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்கான இயக்கம் நடைபெற்றதையும் அவர் சுட்டிக்காட்டினார். நிலைமையை மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் திரு சிவராஜ் சிங் சௌஹான் கூறினார். பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறையின் செயல்பாடுகள் குறித்து முதலமைச்சர் திரு விஜய் இன்று சென்னையில் ஆய்வு மேற்கொண்டார். மாநில அமைச்சர்கள் திரு ஷாஜகான், திரு சம்பத்குமார், திரு மரிய வில்சன் மற்றும் உயரதிகாரிகள் இக்கூட்டத்தில் பங்கேற்றனர். இதனைத் தொடர்ந்து எழும்பூர் குழந்தைகள் நல மருத்துவமனையிலும் முதலமைச்சர் ஆய்வு மேற்கொண்டார். முன்னதாக சமூக நீதித்துறையின் செயல்பாடுகள் குறித்தும் திரு விஜய் ஆய்வு மேற்கொண்டார். இந்த கூட்டத்தில் பங்கேற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் திரு வன்னியரசு, பட்ஜெட்டில் இடம்பெற வேண்டிய அம்சங்கள் குறித்து இந்த ஆய்வின் போது விவாதிக்கப்பட்டதாக கூறினார். தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் மின்வெட்டு தொடர்வதாகவும் இதனை களைய தமிழக அரசு உறுதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளவில்லை என்றும் அஇஅதிமுக குற்றஞ்சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றம் என்ற பெயரில் தமிழக அரசு ஏமாற்றத்தை அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளது. தொடரும் மின்வெட்டால் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அஇஅதிமுக தெரிவித்துள்ளது. மத்திய அரசுக்கு எதிராக காங்கிரஸ் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை பதிவிட்டு வருவதாக பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் குறை கூறியுள்ளார். இத்தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், தமிழகத்தின் உரிமைகளை மத்திய அரசு பறித்துள்ளதாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் திரு மாணிக்கம் தாகூர் கூறுவது தவறானது என்றார். கச்சத்தீவை தாரை வார்த்து தமிழக மீனவர்களை வஞ்சித்தது காங்கிரஸ் கட்சிதான் என்றும் அவர் அதில் குறிப்பிட்டுள்ளார். பல்வேறு மாநிலங்களில் ஆட்சிகள் கலைக்கப்பட்டதும் காங்கிரஸ் ஆட்சிக் காலத்தில்தான் என்றும் அவர் கூறியுள்ளார். நதிநீர் பங்கீடு பிரச்சினைகளிலும் காங்கிரஸ் தமிழகத்திற்கு துரோகம் இழைத்துள்ளதாகவும் திரு நயினார் நாகேந்திரன் அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். ஆசிரியர் தகுதி தேர்வு முடிவுகளை வெளியிட சென்னை உயர்நீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இது தொடர்பான மனுவினை விசாரணை செய்த நீதிபதி பி டி ஆஷா இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இந்த வழக்கு விசாரணையின் போது பொது பிரிவினருக்கான தகுதி மதிப்பெண்களை குறைப்பது குறித்து கொள்கை முடிவு எடுக்க உள்ளதாக தமிழக அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து வழக்கின் விசாரணையை வரும் 24ஆம் தேதிக்கு ஒத்திவைத்த நீதிபதி தேர்வு முடிவுகளை வெளியிட இடைக்கால தடை விதித்தார். தவிக சட்டப்பேரவை உறுப்பினரிடம் குதிரை பேரம் நடத்தப்பட்டதாக கூறி தொடரப்பட்ட வழக்கில் திமுக முன்னாள் அமைச்சர் திரு செந்தில் பாலாஜி மற்றும் அவரது சகோதரர் திரு அசோக்குமாருக்கு நிபந்தனையுடன் கூடிய முன்ஜாமீன் வழங்கி சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இது தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனுக்களை விசாரணை செய்த நீதிபதி திரு இளந்தரையன் இன்று இதற்கான உத்தரவினை பிறப்பித்தார். இவ்வழக்கின் விசாரணை அதிகாரி முன் இருவரும் காலை மாலை என இருவேளையும் நேரில் ஆஜராக வேண்டும் என்று இந்த உத்தரவில் நிபந்தனை விதிக்கப்பட்டுள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியில் இந்தியா மகளிர் குழு பிரிவில் இறுதியாட்டத்திற்கு முன்னேறியுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் இந்தியா கொரியாவை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் இந்தியாவின் கணேஷ், மணிரத்னம் திருமுரு, குஷால் தலால், ரிஷப் யாதவ் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். மகளிர் பிரிவுகளில் சிகிதா தானிபத்தி, ஜோதி சுரேகா, பிரித்திகா பிரதீப் ஆகியோரும் இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இணையம் வாயிலாக நடைபெற்ற சர்வதேச செஸ் போட்டியில் இந்தியாவின் அர்ஜுன் எரிகைசி பட்டம் வென்றார். 11ஆவது சுற்று முடிவில் 9.5 புள்ளிகளுடன் அவர் இப்பட்டத்தை கைப்பற்றினார். 2020 கிரிக்கெட் போட்டிகளுக்கான சர்வதேச தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் இஷான் கிஷன் முதலிடத்திலும் அபிஷேக் சர்மா இரண்டாவது இடத்திலும் நீடிக்கின்றனர். விம்பிள்டன் ஜூனியர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் அர்னவ் விஜய் பபர்கர் காலிறுதிக்கு முன்னேறி வரலாற்று சாதனை படைத்துள்ளார். இன்று நடைபெற்ற ஆடவர் ஒற்றையர் பிரிவு காலிறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் அவர் 6-2, 6-1 என்ற செட் கணக்கில் ஜப்பானின் ரியோ டவாட்டாவை வென்றார். இந்தியா அமெரிக்கா இடையேயான ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டி இன்று இங்கிலாந்தில் நடைபெறவுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் ஹிதேஷ் மற்றும் கங்கா இரண்டாவது சுற்றுக்கு முன்னேறியுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் பங்கு பெற்று குழந்தைகள் பேச அழைக்கலாம். மதுரையின் முன்னிணைப்பான 04-5-2 தொடர்ந்து 25-30-170 மற்றும் 25-30-171.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில நம்ம கூட பேச ஒரு குழந்தை காத்துக்கிட்டு இருக்காங்க. வாங்க, எங்கிருந்து பேசுறாங்க கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம்.
0: வணக்கம், எங்கிருந்து பேசுறீங்க, உங்க பேர் என்ன?
1: பாடுங்கிறது காவேரி தென்பண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வையை கொருணை நதி என மேவி ஆறு பலவோட திருமேனி செலுத்த தமிழ்நாடு வல்லவன் தன்னை உலகி நிக்கியதென்று வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சை வல்லும் சிறப்பதிகாரம் என்றோர் ஆரம் படைத்த தமிழ்நாடு. நன்றி.
0: சூப்பரா பண்ணீங்க. சரி, உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்? முட்டைக்கலைக்கு பாட்டு கொடுக்கிறேன் நானு.

0: நிகழ்ச்சியில நம்ம கூட பேச ஒருத்தர் காத்துக்கிட்டு இருக்காரு. வணக்கம்.
1: வணக்கம்
0: வணக்கம். எங்க இருந்து பேசுறீங்க? உங்க பேர் என்ன?
1: ராமநாதபுரம் மாவட்டம் கமிட்டிக்கோட்டத்துல இருந்து அசிஸ்டன்ட் பேசுறேன்.
0: சரி, நீங்க என்ன படிக்கிறீங்க?
1: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன்.
0: 9th ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்க, என்ன சொல்ல போறீங்க அப்ப எங்களுக்கு?
1: ஒரு மனப்பாடம் படிச்சிருக்கேன்.
0: பாடுங்க.
1: சித்திக்கும் தெல்லமுடை தெல்லமுடியின் மேலான முட்டிக்கணியின் முத்தமீகை, புத்திக்குள் உன்னை கொடுக்கும் தேனே, உன்னோடு உந்துரைக்கும் விண்ணப்பம் உண்டு விளம்ப கேள், மண்ணில் புறம் என்றும் பல்லோ என்றும் கொள்வார் கொடுப்பாய்க்கு உறவென்று மூன்றும் இனத்து உண்டு, திறமெல்லாம் வந்து என்றும் சிந்தாமணியா இந்த உனை சிந்து என்று சொல்லிய நாட்டிக்குமே.
0: முடிஞ்சா? சூப்பர். தமிழ் வார்த்தை எல்லாம் ரொம்ப அருமையா வாசிச்சீங்க. உங்களுக்கு என்ன பாட்டு வேணும்?
1: பருத்தி வீரன் படத்துல இருந்து சிறு புள்ள தீய வச்சாய் அந்த பாட்டு கொடுங்க.
0: கண்டிப்பா அந்த பாடலை கொடுத்துடலாம். இணைப்பில் வந்த மிக்க நன்றி.
2: ஏலே ஏலே ஏலே ஏலே.

0: கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம்.
1: டெய்லி கேளுங்க ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3.

ஆகாஷவாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 500.9 இது பட்டாம்பூச்சிகள். பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சியில் உங்கள் குழந்தைகள் பங்கு பெற்று பேச அழைக்கலாம். மதுரையின் முன்னணிப்பான 04:05 தொடர்ந்து 25:30 170 மற்றும் 25:30 171 என்ற எண்களில்

வணக்கம். நான் வந்து நந்தினி ரமணி, பரதநாட்டிய கலைஞர். அனைவரும் கேளுங்கோ, மதுரை எஃப்எம் 103.3. மறக்காதீங்க, நமக்கு நல்ல ஒரு சந்தோஷத்தையும் ஆனந்தத்தையும் அளிக்கக்கூடிய சேனல் எஃப்எம் மதுரை 103.3.

இசையோடு இணைந்த இனிய கீதங்களால் நேயர்களின் மனதை மகிழ்வித்துக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3.

0: நேர்களை, நீங்கள் இதுவரை கேட்டு ரசித்த பட்டாம்பூச்சிகள் நிகழ்ச்சி இத்துடன் நிறைவடைகிறது.
1: வணக்கம், நான் வினய் பேசுறேன். நீங்க கேட்டு இருக்கீங்க மதுரா எஃப்எம் ரெயின்போ.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுனே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்குறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
0: நேரம் 8:30.
5: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3, ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இந்த அலைவரிசைகளில் இப்போது கேட்கலாம் அச்சாணி. இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் மதுரையைச் சேர்ந்த சுங்குடி சேலை தயாரிப்பாளர் ஏ கே ரமேஷ் அவர்கள் பங்கேற்கும் நேர்முகத்தின் முதல் பகுதியினை கேட்கலாம். உடன் உரை

0: வருகிறார் கே வேல்முருகன் அவர்கள்.
1: மதுரை மண்ணில் மலர்ந்த கலை, மங்கையர் மனதில் நிறைந்த நிலை, புள்ளிகள் பூத்து பேசும் அழகு, சுங்குடி செயலை தமிழின் செழிப்பு. ஆமாம் நேர்களே, மதுரை மண்ணின் ஒரு முக்கியமான ஒரு அழகு அப்படின்னா அது வந்து நம்ம சுங்குடி சேலையத்தான் இருக்கும். இது வந்து பல நூற்றாண்டுகளாக மதுரை மண்ணில் பிறந்து இன்னைக்கு உலகம் எங்கும் இன்னைக்கு சுங்குடி சேலையை வந்து அணியக்கூடிய ஒரு நிலை இன்னைக்கு இருக்கு. அந்த சிறப்பு வாய்ந்த சுங்குடி சேலை தயாரிக்கும் உற்பத்தியாளர் திரு ரமேஷ் சார் நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. தன்னுடைய தொழில் அனுபவங்களை ஷேர் பண்றதுக்காக நம்ம நிலையத்துக்கு வந்திருக்காங்க. வணக்கம் சார்.
2: வணக்கம்
1: சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கு எங்களுக்கு. அதாவது மதுரை மண்ணுக்கு ஏற்ற ஒரு பொருள், ஒரு சேலையை பத்தி நம்ம பேச வந்திருக்கோம். அது சுங்குடி சேலை. தனியோ சேலை ரகங்கள் இருக்கு, அது இந்த மண்ணுக்குரிய ஒரு சேலையை வந்து நீங்க தயாரிக்கிறீங்களே, எப்ப இருந்து இந்த சுங்குடி சேலை நீங்க தயாரிக்க ஆரம்பிச்சீங்க?
2: ஆகாசவாணி நேயர் அனைவருக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுடைய பரம்பரை தொழில், நாங்கள் இது அது 6வது தலைமுறையாக பண்ணிட்டே இருக்கோம். படித்து முடித்தோன்னு 80ல் நாங்கள் இந்த தொழிலுக்குள்ளே வந்துட்டோம். இந்த சுங்குடியை பற்றி சொல்லணும்னாங்க, சுங்குடிக்கு ஒரு வரப்பிரசாதம் என்னென்னா மதுரை வைகை ஆற்று தண்ணி, மதுரை மண். இந்த சுங்குடிக்கு சாயத்துலேயும் சரி அந்த ஃபினிஷிங்லேயும் சரி நல்லா இருக்கும், ஒரு தெளிச்சியாக தெரியும். இந்த சுங்குடி புடவை ஆக்சுவலாக ஒரு புடவை ரெடி ஆகணும்னா 30-45 நாள் ஆகும். அந்த கை முடிச்சு சேலை சொல்லுவோம்.
1: ஹேண்ட்மேடு பண்ணணும்னா 35 நாள் ஆகுமா?
2: உறுதியாகும். 10 நாளே முடிக்கலாம். புள்ளி கம்மியாச்சுன்னா 10 நாள், ஒரு 1000 புள்ளின்னா 10 நாள் முடிச்சு சாயம் போட்டு வெளியே கொண்டாந்துடலாம். இது வந்துட்டு உங்களுக்கு 5000 புள்ளி 10000 புள்ளின்னும் போது அந்த நாள் ஆயிடுது. அதே நேரத்தில் அன்னைக்கு போட்ட கிராஃப்ட் பர்சன் மாதிரி இன்னைக்கு கையில் முடிச்சு போடுறதுக்கு யாருமே கிடையாது. எங்க முன்னோர்கள் சொல்லுவாங்க, நாங்க 2 நாள்ல 20,000 புள்ளி போட்டிருக்கோம், 15,000 புள்ளி போட்டிருக்கோம்ட்டு. மல்லு கட்டினா கூட எங்களால முடியல. ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தான் உட்காந்து வேலை பார்க்க முடியும். கொஞ்சம் இளரத்தம்னா 5 மணி நேரம் 6 மணி நேரம் பாக்குறாங்க. ஏன்னா இது பண்றவங்க எல்லாமே 50-60 வயசு தாங்க. இதுக்காக நாங்க என்ன பண்ணிருக்கோம்னா, பெசலா த்ரூ அவுட் இந்தியாவில வந்து பசங்க படிக்க வர்றாங்க. அப்புறம் அந்த ஹவுஸ் ஒய்ஃப் சொல்றோம் பாருங்க, அவங்களும் படிக்க வர்றாங்க, சொல்லித்தர்றோம். சில பேர் வந்து பிலோ பாவர்ட்டியில இருப்பாங்க, அவங்களுக்கு என்ன பண்றோம்னா ஃப்ரீயா சொல்லித்தரோம். இது ஒரு காலத்துல சௌராஷ்டிரியனாகி நாங்க மட்டும்தான் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ நாங்க என்ன பண்றோம்னா, ஆள்க வேணும், ஆள்க ரொம்ப கம்மியா இருக்குன்ட்டு இப்போ யாருனாலும் சொல்லித்தர ஆரம்பிச்சிட்டோம். அதுவும் வந்துட்டு கஷ்டப்படுறவங்களுக்குன்னா ஃப்ரீயா அவங்க வீட்டிலேயே போய் உட்காந்து சொல்லித்தரோம்.
1: சார், மதுரையின் அழகு பார்த்தா மதுரை மல்லி அப்படின்னு சொல்லுவோம், அடுத்து வந்து மதுரை சுங்குடி சேலைன்னு சொல்லுவோம். அது என்ன சார் அந்த வார்த்தையின் அர்த்தம் என்ன, சுங்குடி அந்த நுணுக்கத்தை கொஞ்சம் சொல்லுங்க.
2: இது வந்துங்க எங்க அசோசியேஷன்லயும் சொல்லுவாங்க, சுங்குடி அசோசியேஷன்லயும் சொல்லுவாங்க, எது செஞ்சாலும் தெரிஞ்சு செய்யணும், எந்த வினாவுக்கும் நம்ம வந்து ஒரு விடை சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. அது மாதிரி இப்ப நீங்க கேட்டீங்கல்ல சுங்குடி எப்படி வந்துச்சுன்னு கேக்குறீங்க, உண்மையிலே அருமையான க்வெஸ்சன். சுண்ணம், இப்ப வந்துட்டு சமஸ்கிருதத்துல சுண்ணம்னா பூஜ்யம் சொல்லுவாங்க, பூஜ்யம். அந்த பூஜ்யம் தான் புள்ளியா கொண்டாந்துருக்கும். அந்த புள்ளி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னா, அந்த காலத்துல வியூவர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, வீவிங் முடிஞ்ச உடனே நெசவு தொழில் முடிஞ்ச உடனே ஆத்தோரமா போய் அந்த மலர் பரப்பு இருப்பாங்க, அப்புறம் வந்து குளிப்பாங்க. 5 சாயிரம் நேரம் வானம் வந்துட்டு அந்த புளு கலர்லாம் வரும். அந்த வானத்தை அவங்க சேலையா பாவிச்சு பண்ணிருக்காங்க. வானத்தை சேலையா பார்த்துட்டு நட்சத்திரத்தை புள்ளியா பார்த்துருக்காங்க. அப்போ அந்த புள்ளி கண்டுபிடிச்சிருக்காங்க. அது எப்படி அந்த ரவுண்டு கொண்டாடணும்னு பார்க்கும்போது தான் குளிச்சுட்டு சடை போடுவாங்க, லேடிஸ் எல்லாம் சடை பண்ணுவாங்க பாருங்க. அதை உன்னிப்பா கவனிச்சுட்டு இது மாதிரி நம்ம பண்ணா என்னன்ட்டு அந்த மாதிரி நிறைய கண்டுபிடிச்சிருக்காங்க. அது விளக்கமா எப்படி சொல்றதுன்னு எனக்கும் தெரியல, அது வந்துட்டு பிராக்டிக்கலா தான் போக வேண்டியிருக்கு. இயற்கையோட ஒரு ஒன்றிய ஒரு கலை இந்த சுங்குடி கலை.
1: அது இயற்கையோடு இணைந்த ஒரு கலையை வந்து சுங்குடி சேலை அப்படின்னு சொல்றப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க சார். இந்த சுங்குடி சேலையுடைய ஆண்டுகள் வரலாறு எத்தனை வருஷமா இருக்கு நினைக்கிறீங்க?
2: ஒரு 300-400 வருஷமா இருக்கு.
1: 400 ஆண்டுகள் பாரம்பரியம் கொண்ட சேலையா?
2: ஆமா ஆமாங்க. ஆனா 500 கூட இருக்கலாம். அதான் சொல்றேன், எழுத்து வடிவம் இல்லாம பொடிச்சு காது வழியா தான் கேட்டிருக்கோம். சில பேர் எழுதியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை வச்சு எங்க முன்னோர்கள் சொன்னது, எங்க தாத்தா பூட்டன் பூட்டி அவங்க சொல்றது வச்சுதான் நாங்க இது பண்ணிட்டு வர்றோம்.
1: இப்ப நம்மளுடைய மேனுபேக்சர் நம்ம கம்பெனி எந்த இடத்துலங்க சார் இருக்கு?
2: சார், நான் ஒரு காலத்தில் வீட்டிலே வச்சு பண்ணோம், எல்லாருமே வீட்டில் வச்சு தான் பண்ணிட்டே இருந்தாங்க. அதுக்குன்னு கம்பெனி தனியாக இல்லை அந்த காலத்தில். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வீடு தனியாக கம்பெனி தனியாக இருக்கு. நான் வந்து ஒரு மாஸ்டர் டையர்ட்டை கொடுக்குறேங்க, டை பண்ணுறதுக்கு மாஸ்டர் டையர்ட்டை கொடுத்துருவேன். அவர் டை பண்ணி கொடுத்தா ஒரு புடவைக்கு எவ்வளோன்று சார்ஜ் கேட்பாங்க, அதை நான் கொடுத்துருவேன். இயற்கை சாயம் மட்டும் வந்து வீட்டில் போட்டிருந்தேன், அது இடம் சரியாக பத்தலைன்ட்டு இயற்கை சாயம் போடுறதுக்கு தோட்டம் துறவு இருக்கிற இடத்துக்கு போயிடுவேங்க.
1: நீங்கள் வந்து சுங்குடி சேலை மட்டும்தான் தயாரிக்கிறீங்களா, மற்ற சேலை ரகங்கள் தயாரிக்கிறீங்களா?
2: நான் சுங்குடி சேலை மட்டும்தாங்க தயார் பண்ணுறேன். அதில் வந்து கைமுடிச்சு தயார் பண்ணுறேங்க. சில நேரம் வந்துட்டு கஸ்டமர் விருப்பப்படி பேக் ஸ்பிரிண்ட் பண்ணுவேன். அதே நேரத்தில் காட்டனில் பண்ண

0: அது இப்போ பட்லேயும் பண்ணுறேன்.
1: சார், இப்போ எந்த ஒரு பொருள்னாலும் கண்டிப்பாக ரா மெட்டீரியல் மூலப்பொருள் நம்மளுக்கு வேணும். இப்போ நீங்கள் வந்து இந்த சுங்குடி சேலைக்கான மூலப்பொருள்லாம் எங்கே இருந்து வாங்குறீங்க?
0: கைத்தறி புடவை, காட்டனும் பட்டும் வந்து மதுரையிலே வாங்கிக்கிறாங்க. மற்றது வந்துட்டு கோயம்புத்தூர் இந்த ஈரோடு அங்கேருந்து வருதுங்க.
1: வாங்கி வீட்டில் வச்சு இப்போ ரெடி பண்ணுறீங்களா?
0: ஆமாம் ஆமாங்க.
1: எத்தனை பேர் சார் வேலை பார்க்குறாங்க?
0: அதுதான் சொல்கிறேனுங்க. இப்போ வேக்ஸ் பிரிண்ட்னா ரெண்டு பேர் வந்து எடுத்து கொண்டு போயிடுவாங்க. டையிங் வந்து டையர் வந்து எடுத்துகிட்டு போயிடுவார். டை போட்டு முடிச்சுட்டு எல்லாம் கொண்டு வந்து கொடுத்துருவா. கஞ்சி போகிறதுக்கு தனியாக இருக்காங்க. ஸோ ஒரு யூனிட்னா எப்படியும் ஒரு 10 பேர் வேணுங்க. அந்த 10 பேருக்கு நாங்கள் என்ன பண்ணுறோம்னா பிரிச்சிடறோம். அவங்கவுங்க எடுத்துகிட்டு போய் வேலையை முடிச்சுட்டு அங்கங்கே செயின் மாதிரி வந்து கடைசியில் ரா மெட்டீரியல் தான் நான் கொடுப்பேன். கடைசி என் கைக்கு வரும்போது அது ஃபினிஷிங் மாதிரி இந்த மாதிரி ஃபினிஷிங் ஆகி வந்துடும். 5 பேருக்கும் வேலை கொடுத்த மாதிரி ஆகிடுது. எனக்கு கொஞ்சம் டென்ஷன் கம்மி.
1: உண்மைதான்.

0: சார், இப்ப சுங்குடி சேலைந்து மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு பிரபலமா இருக்கு, அதோட வரவேற்பு எப்படி சார் இருக்கு?
1: இன்னைக்கு சுங்குடி சேலைக்கு நல்ல வரவேற்பு இருக்குங்க. இது வந்து இப்ப லேபர் ஷார்டேஜ்னால உற்பத்தி பண்றதுக்கு ரொம்ப அவஸ்தப்படுறோம். இப்ப ஒவ்வொரு கம்பெனிக்காரங்க லேபர் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுறாங்க. டையிங்க்கு ஆள் கிடைக்காம இந்த கிளாம்பிங் பண்றதுக்கு, டை பண்றதுக்கு, அலசுறதுக்கு, செலவு பண்றதுக்கு ஒரு 10,000 பேர் வேணுங்க. இன்னைக்கு மதுரை பூரா ஒரு 10,000 பேர் இருந்தோம்னா நல்லா இருக்கும் தொழில்.
0: அதாவது இப்ப நீங்க சொன்னீங்க ஹேண்ட்மேடு, இந்த கையால் செய்யறதுக்கு தான் இவ்வளவு தேவைப்படுதா, மிஷின் இவ்வளவு பேர் தேவைப்படாது?
1: நான் சொல்றது கையால் செய்யறது அது வேற. மொத்தத்துக்கு ஜென்ரலா இன்னைக்கு நம்ம பஜார்ல சுங்குடி படவை பாக்குறோம்னா 500 ரூபாயிலிருந்து 2,000 வரைக்கும் கிடைக்குதுங்க. அதுதான் இன்னைக்கு நல்ல ஓட்டம், நல்லா போயிட்டே இருக்குது த்ரூஅவுட் வேர்ல்டு. இந்த சில பேர் வந்துட்டு நல்லா அந்த எக்ஸ்போர்ட் பண்றாங்க, பட் உற்பத்தி கம்மி ஆயிடுது. நாளைக்கு ஒரு குவஸ்டின் மார்க்ல தான் இருக்கு, ஆள் கிடைக்கல, எல்லா பக்கமும் ஷார்டேஜ் தான். ஷார்டேஜ் இல்லைன்னா நல்லா பண்ணிட்டு போவாங்க, நிறைய இப்ப பண்றாங்க, இப்ப சுங்குடி வந்து பண்றாங்க, ஆள் இல்லாம அவஸ்தப்படுறாங்க.
0: இப்ப சுங்குடி சேலை எப்படின்னா, சுங்குடி சேலைக்கும் மற்ற சேலைகளுக்கும் என்ன சார் அப்படி வித்தியாசம் இருக்கும்?
1: அது நல்ல அருமையான குவஸ்டின்ங்க. இது உடுத்தவங்க வந்து சொல்லுவாங்க ஏசி ரூம்ல உட்கார்ந்த மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடம்புக்கு எந்த ஒரு கெடுதலும் வராது.
0: சரி,
1: கெமிக்கல் டைங்கே போட்டா கூட அசோஃபிட்ல தான் போடுவாங்க, எந்த ஒரு நச்சுத்தன்மை இல்லாம இருக்கும். உடுத்துறதுக்கு ரொம்ப நல்ல காட்டன் பாருங்க. ஒரு காலத்துல வயசானவங்க தான் கட்டுவாங்க, வயல் வேலைக்கு போறவங்க கட்டுவாங்கன்னு சொல்லிட்டே இருந்தாங்க. இப்ப அப்படிலாம் இல்ல, காலேஜுக்கு போற ஸ்டூடெண்ட் கூட கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க.
0: கல்லூரி ஸ்டூடெண்ட்ஸ் கூட ஒரு வரவேற்பு இருக்கா?
1: நல்ல வரவேற்புங்க. 2012-13 வந்து நம்ம மாமதுரை போற்றோம் நிகழ்ச்சி நடந்துச்சுங்க.
0: ஆமாங்க சார்.
1: அப்ப மதுரை டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கிற கல்லூரிக்கெல்லாம் எங்களுக்கு போய் அன்னைக்கு இருந்த மாவட்ட ஆட்சியாளர் அன்சுல் மிஸ்ரா அவங்க என்ன பண்றாங்கன்னு ஒரு மீட்டிங் போட்டு எல்லா காலேஜ்ல இருந்து அந்த செக்ரட்டரி பிரின்சிபல் எல்லாம் கூப்பிட விட்டு இவங்க வருவாங்க, இவங்களுக்கு ஃப்ரீயா ஒரு இடம் கொடுத்து விற்பனைக்கு ஏதாச்சும் செய்யணும்னு சொல்லிட்டாரு. அதே மாதிரி எங்களுக்கு அந்த நேரம் மட்டும் எங்க அசோசியேஷன் மெம்பர்களுக்கு மதுரையில் உற்பத்தி பண்றவங்களுக்கு அந்த ஒரு 10-15 நாள்ல 60-70 லட்சம் ரூபாய்க்கு ஓடிச்சு சுங்குடி செலவு விற்பனை ஆச்சு.
0: அருமை அருமை.
1: இப்பதான் எங்களுக்கு தெரிஞ்சிச்சு கல்லூரி மாணவர்கள் கூட இப்படி ஒரு அவேர்னஸ் இருக்குன்ட்டு. பிப்ரவரி 8 சுங்குடி டேன்னு அவரும் அரௌன்ஸ் பண்ணிட்டாரு. அன்னைக்கு பார்த்தா மதுரையே பூராமே சுங்குடி செலவு கட்டிட்டு வந்தாங்க. எல்லா பக்கமும் பார்த்தா எங்க போனாலும் சுங்குடி செலவு தான். அந்த கடைக்காரங்களுக்கு புரியல, என்ன எல்லாருமே சுங்குடி சுங்குடின்னு கேக்குறாங்களேன்ட்டு. சோ அது ஒரு வரப்பிரசாதம் எங்களுக்கு. அப்ப நல்லா புரிஞ்சிச்சு, நிறைய பண்ணணும், ஒரு வேகம் எங்களுக்கு நல்லா வந்துச்சு, இன்னும் நல்லா பண்ணணும், மக்களுக்கு ஏதாச்சும் இன்னும் செய்யணும்னும் போது நிறைய நிறைய டிசைன் கொண்டாந்தோம். அப்பதான் இந்த கை கட்டு சுங்குடிக்கும் ஒரு மவுஸ் இருக்குன்னு தெரிஞ்சு எங்களுக்கு.
0: இப்ப வந்து சுங்குடி சேலை நீங்க வந்து ஹேண்ட்மேடு கையாலையும் செய்றீங்க, மிஷின்லயும் செய்றீங்க, இதுக்கான பட்ஜெட் விலைவாசி எப்படி இருக்கு?
1: 500-2,000 வரைக்கும் மிஷின்ல பண்றது. மிஷின்னா என்ன, அந்த வீவிங் மட்டும்தான் மிஷின்ல நடக்குதுங்க. அது பவர் லூம் சொல்லுவோம், பவர் லூம்ல இருந்து ரா மெட்டீரியல் வரும். வந்துச்சுன்னா அது முழுக்க முழுக்க கையில தான் பண்ணணும். செலவு பண்றது கையில தான் பண்ணுவாங்க. அந்த பிரிண்ட் அடிக்கிறது, வேக்ஸ் பிரிண்ட் அடிக்கிறதும் கையில தான் பண்ணுவாங்க. அதே மாதிரி கை முடிச்சும் கையில தான் பண்ணுவாங்க. அந்த சாயம் நினைக்கிறது கையில தான் பண்ணுவாங்க. அங்கே வந்து மிஷினே வராது எங்கேயுமே. அந்த உற்பத்தி பண்ற ரா மெட்டீரியல் மட்டும்தான் மிஷின், மற்ற எல்லாமே கையில தான் பண்ணுவாங்க. இது வந்து ஒரு நாளைக்கு 200-300 சேலை முடிக்கலாம்.
0: மெஷின் மேடு
1: நாட்டை அந்த வேக்ஸ் பிரிண்ட்டு

0: ஸ்கிரீன் பிரிண்ட் வந்து ஒரு நாளைக்கு 200-300 படவை முடிக்க முடியும். இது அப்படி இல்லை. அந்த கை முடிச்சு மட்டும் 30-45 நாள் ஆகுது. ஒரு சில இன்னும் கொஞ்சம் அந்த 15,000 புள்ளி வேணும், ஒரு கட்டத்துக்குள்ள புள்ளி போடணும்னா அது 60 நாள் கூட ஆகும். இப்ப சிலுக்குன்னு எடுத்தோம்னாங்க, காட்டன்ல முடிச்சு போடுறதுக்கும் சிலுக்குல முடிச்சு போடுறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கு. அது நவுண்டு போகும், அது பத்திரமா பார்த்து போடணும். ஏன்னா எல்லாம் பார்த்து போய் எங்கேயாச்சும் நடுவில் ஒரு புள்ளி கலந்தா கூட அந்த பக்கம் ஒரு 10-20 புள்ளி போயிடும். சாயம் போடும் போது எப்படியும் வந்து ஒரு 10% புள்ளி காண போயிடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையா கவனமா பண்ணணும், ஈஸியா பண்ணிட முடியாது.
1: சுங்குடிச்சேலை எப்படினாலே அதுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டெக்ஸ் GI சொல்லி கொடுத்துருக்காங்களே, அதை பத்தி கொஞ்சம் எங்க நேரில் சொல்லுங்க சார்.
0: ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பூகோள குறியீட்டன் வந்துட்டு எங்களுக்கு ஒரு பெரிய வரப்பிரசாதங்க. ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனுக்கு முன்னாடி, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனுக்கு பின்னாடின்னு பார்க்கும்போது, ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் வந்தோன்னதான் இன்னைக்கு உலகம் பூரா சுங்குடி பத்தி நல்லா தெரிஞ்சிருச்சு. அவங்க கேட்கறாங்க, அந்த கொஸ்டின் கேட்கறாங்க. இப்போ அது எப்படி வாங்கினோம்னா, எங்களுக்கு 2001 கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தமிழ்நாடு, நம்ம இந்த கோஆப்டெக்ஸ் டிபார்ட்மெண்ட், ஹேண்ட்லூம் டிபார்ட்மெண்ட்லேருந்து எங்களுக்கு ஒரு இது கொடுத்தாங்க. அது வந்து படித்து பார்க்கும்போது, இந்த சுங்குடி சேலை நீங்கள் எப்படி தயார் பண்ணுறீங்க, பழைய காலத்துலேருந்து நீங்கள் பண்ணுறீங்க, சௌராஷ்டிரியன் பட்டுநூல்காரங்கன்னு சொல்லுவாங்க, அது கொஞ்சம் வரலாறு கிடைக்குமா, பழைய ஃபோட்டோஸ் இருக்கா, ஒரு 80-100 வருஷத்துக்கு முன்னாடி. நமக்கு கேட்கறது 2001 ஏன் சார் இதெல்லாம் கேட்குறீங்கன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷனில் சுங்குடி புடவை கொண்டாடலாம் இருக்கோம். எங்களுக்கு அப்போ புரியல, பூகோள குறியீட்டுன்னு சொன்னாங்க. சரி ரைட்டு, நாங்கள் வந்து 2004 பேப்பர் சப்மிட் பண்ணோம், 2003 சப்மிட் பண்ணோம். 2004 ஒரு இன்டர்வியூ மாதிரி வச்சாங்க சென்னையில் வச்சு. நாங்கள் அந்த பழைய காலத்து ஃபோட்டோஸ் ஃபைல் அது இது கொடுத்தோம். ஆனால் அவங்க நீளம் ஆகலாம், இந்தந்த டையிங் தான் இருக்கணும், ஃபர்ஸ்ட் நேச்சுரல் டையிங், செகண்ட் அசோஃபிரி, 3 வந்து வேட் கலர், 4 நப்தல், மற்றதெல்லாம் இருந்தால் அது கிடைக்காதுன்ட்டாங்க. அதே நேரத்தில் ஒரு பொருளுக்கு ஜியோகிராஃபிக்கல் இண்டிகேஷன் பூகோள குறியீட்டுன்னு கிடைக்கணும்னா அந்த பொருளுடைய உற்பத்தியான இடம் தான் சொல்லி தந்தாங்க. மதுரை பூமிக்கு சுங்குடி, மதுரை மல்லி, மதுரை சுங்குடி அது கொடுத்தாங்க. ஆனால் நாங்கள் 4 வருஷம் கஷ்டப்பட்டோங்க, நிறைய டீம் ஒர்க் பண்ணோம். அசோசியேஷன் மெம்பர்ஸ் வந்து நிறைய டீம் ஒர்க் பண்ணாங்க. அசோசியேஷனில் வந்துட்டு 20 வயசுலேருந்து 80 வயசுல வரைக்கும் இருக்காங்க. எல்லாருமே உட்காந்து பொறுமையா இது பண்ணி அதை கொடுக்கும்போது எங்களுக்கு சக்சஸ் ஆயிடுச்சுங்க.
1: எல்லாருமே சேர்ந்து இணைந்து புவிசார் குறியீடு சுங்குடி சிலைக்கு வாங்கிட்டீங்க.
0: ஆமா ஆமா,
1: உலகம் முழுவதும் வந்து இன்னைக்கு பிரபலம் ஆயிருச்சு.
0: ஆமா,
1: இப்ப எந்த ஒரு பிசினஸ்னாலுமே ஒண்ணு தனியா செய்வாங்க, இல்லைன்னா குடும்பத்தோட சேர்ந்து வந்து கூட்டா செய்வாங்க. அந்த வகையில் இப்ப சுங்குடி சிலையில வந்து உங்களுக்கு வந்து உடன் இருந்து ஹெல்ப் பண்றது யாருங்க சார் பண்றாங்க?
0: என்னுடைய மனைவி வசுமதி தேவி.
1: எந்தெந்த விதத்துல சார் ஹெல்ப் பண்றாங்க?
0: இப்போ ஒரு புடவைன்னாவே டிசைன் தானங்க முக்கியமா பேசும்.
1: ஆமா,
0: அந்த டிசைன் எப்படி பண்றதுன்னு அவங்க சொல்லிட்டுவாங்க. அவங்களே நோட்ஸ் எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் ஒரு டைரியில வந்து வரைஞ்சிக்கிட்டே இருப்பாங்க, என்ன டிசைன் போடலாம், இந்த டிசைன் போட்டிருக்கோம், நாளைக்கு இந்த டிசைன்ல என்ன மாற்றம் செய்யலாம், இதுக்கு என்ன கலர் கொடுக்கலாம், என்ன காம்பினேஷன் இருந்தா சேல்ஸ் ஆகும். அந்த கஸ்டமருடைய மனசு அதனால அறிஞ்சு அவங்க வந்துட்டு எனக்கு நிறைய டிப்ஸ் கொடுப்பாங்க. சோ பேக் போன் எனக்கு வந்து கம்ப்ளீட்டா, எனக்கு பேக் போன் மாதிரி என்னுடைய மிஸ்ஸஸ் தாங்க.
1: ரொம்ப சந்தோஷம் சார்.
2: இன்றைய அச்சாணி நிகழ்ச்சியில் இதுவரை மதுரையைச் சேர்ந்த சுங்குடி சேலை தயாரிப்பாளர் AK ரமேஷ் அவர்கள் பங்கேற்ற நேர்முகத்தின் முதல் பகுதி கேட்டீர்கள். இந்நிகழ்ச்சியின் நிறைவு பகுதியை அடுத்த வாரம் அச்சாணி நிகழ்ச்சியில் கேட்கலாம். இத்துடன் நிறைவு பெற்றது இன்றைய அச்சாணி.

0: நேரம் 8:45.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 MHz மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் நாம் கேட்கவிருப்பது இன்றைய பாரதம். இன்றைய நிகழ்ச்சியில் இணையவழி சந்தைப்படுத்துதல் குறித்து மதுரை வேளாண்

0: மேலாண்மை கல்லூரி விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கும் தகவல்கள் கேட்கலாம்.
1: இணையவழி சந்தைப்படுத்துதல். இணையவழி சந்தை என்பது இப்போது பரவலாக அனைவருமே பயன்படுத்தி வருகின்ற ஒரு முறையாக இருக்கின்றது. அதிலும் இப்போது நாம் கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டியது விவசாயிகளுக்காக. விவசாயிகளும் விவசாயிகளின் விளை பொருட்களும் எந்த சந்தையில் எப்படி காசாக்கப்படுகிறது, அவர்களுக்கு உரிய விலை கிடைக்கிறதா என்றெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும்போது, இளைஞர்கள், விவசாயத்திற்குள் புதிதாக வருகின்றவர்கள், பல்வேறு வணிகம் செய்பவர்கள் அனைவராலும் இந்த இணையவழி சந்தை பயன்படுத்தப்படும் போது நம்முடைய விவசாயிகளும் தங்களுடைய விளை பொருட்களை இணையவழி சந்தை மூலம், சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங் மூலம் வியாபாரம் செய்வது என்பது அவர்களுக்கு நல்ல விலையை தரும் என்பதில் சந்தேகமில்லை. எனவே இணையவழி சந்தையானது கார்ட் டு பேங்க். முதலில் நம்முடைய விளை பொருட்களை எவ்வாறு பேக்கிங் செய்து கார்ட்டில் ஏற்றுவது, அதன் பிறகு விளம்பரம் எப்படி செய்வது, அதன் பிறகு ஃபைனலாக நம்மளுடைய பேங்க்குக்கு அந்த விலை ஆனது பணமாக எவ்வாறு வந்து சேர்கிறது ஆகிய இந்த ஸ்டெப்ஸ் சேர்ந்தது தான் இணையவழி சந்தை முறையாகும். முதல்லயே வந்து இளைஞர்கள், நல்ல கம்ப்யூட்டர் தெரிஞ்சவங்க, சோஷியல் மீடியா தெரிஞ்சவங்க, மொபைல் ஆப்ஸ் எல்லாம் தெரிஞ்சவங்க ஈஸியாக பண்ணுறாங்க. நம்மளுடைய விவசாய பெருமக்கள் விளைபொருட்களை கார்ட்டில் ஏற்றி வியாபாரம் செய்யலாம், ஆன்லைனில் செய்யலாம்னு சொல்லும்போது கொஞ்சம் பயப்படுறாங்க. நிறைய விவசாய மீட்டிங்கள் வேளாண்மை அறிவியல் நிலையம் கிராமங்கள் தோறும் நடத்தி கொண்டே இருக்கிறோம். எப்படின்னா, இதுக்கு முக்கியமாக தேவையானது நமக்கு லைசன்ஸ், அப்புறம் நம்மளுடைய பொருளுக்கான பேக்கிங், அப்புறம் நம்மளுடைய விளை பொருள் எங்கே விளைந்தது, எங்கே விளைவிக்கப்பட்டது, அதோட மண்ணின் தன்மை, அந்த விவசாயியின் பெயர், அந்த நிலத்தின் கூகுள் மேப், இதெல்லாம் இருந்தால் தான் அந்த பொருளுக்கு உண்டான அங்கீகாரத்தை கொடுக்க முடியும். இதெல்லாம் செய்கிறது சின்ன சின்ன ஸ்டெப் தான். இப்போ எல்லாரும் ஆண்ட்ராய்டு ஃபோன் யூஸ் பண்ணுறாங்க விவசாய பெருமக்கள். அப்புறம் ஏன் இந்த ஆன்லைன் வணிகத்துக்கு வரத்துக்கு கொஞ்சம் தயங்குறாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் நம்ம யோசித்து விழிப்புணர்வு உண்டாக்க வேண்டியது நம்முடைய கடமை. இப்போ எப்படி விழிப்புணர்வு செய்யறதுனா, முதல்ல விவசாய பெருமக்களுக்கு நாம உணர்த்த வேண்டியது லைசன்ஸ் எடுக்கிறது எளிய முறைதான். அதுக்குன்னு நபர்கள் இருக்கிறாங்க பதிஞ்சு கொடுக்கறதுக்கு. நம்ம வீட்டிலேயே இளைஞர்கள், அடுத்த தலைமுறையினர், படித்தவர்கள் உதவி செய்வார்கள். அப்படி இல்லைனாலும் அதுக்கு ஏஜென்ட்ஸ் இருக்கிறாங்க. உங்களுக்கு பதிஞ்சு உங்களுடைய ஃபுட் சேஃப்டி லைசன்ஸ் எடுக்கிறதுக்கோ அந்த மாதிரி. இன்னொன்று, இந்த ஆன்லைன் கார்ட்டில் வர்த்தகம் பண்ணும்போது, இணையவழி சந்தை பண்ணும்போது நமக்கு மிக மிக முக்கிய தேவை அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ். அதுவும் ஜிஎஸ்டி என்பது மிக மிக முக்கியம். ஜிஎஸ்டி எடுக்கிறது, ஜிஎஸ்டியில் அக்கௌண்ட் பண்ணுறது, ஆடிட்டு, அதை உடனே நினச்சி பயந்துக்கிறாங்க. ஸோ அப்படியும் பயப்படக்கூடாது, அது நம்ம நல்லதுக்காக தான். ஏன்னா உங்களுடைய விளைபொருளுக்கு தான் நிறைய விலை கிடைக்க போகுது. இன்னொன்று, நம்மளுடைய எந்த இடத்துல கிராமத்தில் இருக்கோமோ அந்த இடத்துலையே அந்த பொருள் வந்து விற்கப்படுகிறது. எப்படி, அரை விலைக்கோ குறை விலைக்கோ, இல்லை அவங்க வாங்கின கடனை உடனே கட்டணுமே அப்படிங்கிறதுக்காக ஏதோ ஒரு விலைக்கு பண்ணுறாங்க. அப்படி இருக்கக்கூடாது. அப்போ விவசாயிகளின் முன்னேற்றம் தடைபடும். அவங்களுக்கு பண வரவு நிறைய வர வைக்கிறதுக்காக தான் நம்ம எல்லாரும் பாடுபடுறோம். அப்படிங்கும்போது இந்த ஆன்லைன் வர்த்தகமானது உங்களுடைய விளை பொருட்களை அடுத்த மாவட்டத்திற்கு கொண்டு செல்லும், அதற்கு அடுத்த நிலையாக அடுத்த மாநிலத்திற்கு கொண்டு செல்லும். அப்படியே வரும்போது உங்களுடைய பயிருக்கு ஏற்றவாறு உலகம் முழுவதுமே உங்களுடைய பொருட்களை விற்பதற்குண்டான வாய்ப்பை இந்த இணையவழி சந்தை ஏற்படுத்தி கொடுக்கிறது. இப்போ நம்மளுடைய விவசாயமானது எப்படிப்பட்டது, அது நெல்லா, வாழையா, கரும்பா, அல்லது விதை உற்பத்தியா, அல்லது தென்னை, தேங்காய், அதனுடைய உபப்பொருட்கள், எதை வேணுமானாலும் நம்ம இணையவழி சந்தையில் விற்கலாம். அதுக்கு முன்னாடி அந்த ஊடகம், அதற்கு ஏற்ற ஊடகத்தை தேர்ந்தெடுப்பது மிக மிக முக்கியம். அந்த சோஷியல் மீடியா எது வழியாக நம்ம சேல்ஸ் பண்ணலாம். அந்த காலத்தில் ஒரே நேரடி விற்பனை தான் இருந்துச்சு. அப்புறம் டிவியில் விளம்பரம் கொடுத்தாங்க. எல்லாமே டஃப் தான், காஸ்ட்லி தான். ஆனால் இப்போ பாருங்கள், இந்த இணையவழி சந்தையில் அந்த கஸ்டமர், ஒரு கஸ்டமர் 100 கஸ்டமர் ஆகி, அப்புறம் அந்த 100 கஸ்டமர் 1000 பேராகி உங்களை தேடி வரப்போகிறாங்க. அது புரியாமே லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, ஜிஎஸ்டி எடுக்கிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்குது, அது எல்லாமே நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுறீங்க. அப்படி இருக்காமல் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய அந்த விற்பனை முறையை நீங்கள் மாற்ற வேண்டியது மிக மிக அவசியம். அப்போ

உங்களுடைய விளை பொருளுக்கு நீங்கள் செலவழித்தது சாகுபடி செலவுக்கு உரிய லாபம் கிடைக்கும். ஸோ இந்த லைசன்ஸ் எடுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணணும். அப்போ இந்த மாவட்டம், மாநிலம், உலக அளவு போகும்போது உங்களுடைய உற்பத்தி, உங்களுடைய சாகுபடி பரப்பு இரண்டுமே அதிகரிக்கப்படுகிறது. ஸோ இணையவழி சந்தை என்பது ஒரு ஈஸியான விஷயம். இணையவழி சந்தை என்பது ஒரு வரம், ஒரு கிஃப்ட்னு கூட சொல்லலாம், ஒரு எளிய மெத்தட். நீங்கள் ட்ராவல் பண்ணி அலைய வேண்டாம், உங்கள் கையில் இருந்த மொபைல் மட்டுமே போதும். அப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க,

வரம், ஒரு கிஃப்ட்டுன்னு கூட சொல்லலாம். ஒரு எளிய மெத்தட், நீங்கள் ட்ராவல் பண்ணி அலைய வேண்டாம், உங்கள் கையில் இருந்த மொபைல் மட்டுமே போதும், அப்போ டிரான்ஸ்போர்ட் காஸ்ட் குறையுது. ஒரு விஷயம் சொல்லுவாங்க, சாகுபடி செலவை குறைக்கிறதே ஒரு லாபம். இப்போ பார்த்தீங்கன்னா வானிலை, காலநிலை, அதை பொறுத்து நம்மளுடைய விவசாய வேலைகளை வந்து மாற்றிக்கொள்ளலாம், அது லாபம் தரும். அதே மாதிரி நம்மளுடைய நிலத்திற்கும் தட்பவெப்ப நிலைக்கும் வானிலைக்கும் ஏற்றவாறு நம்மளுடைய பயிரை நம்ம செலக்ட் பண்ணி மாற்றிக்கலாம், அதுவும் லாபம் தரும். ஸோ அந்த மாதிரி உங்களுடைய விற்பனை முறையை நீங்கள் தேர்ந்தெடுக்கும் போதே உங்களுக்கு லாபம் கிடச்சிருது, அதை நீங்கள் முதல்ல புரிஞ்சுக்கணும். ஸோ முதல்ல விற்கிற ஊடகத்தை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி லாபம் கிடைப்பது, லாபம் கிடைக்கிறதுக்காக தான் நம்ம முதல்ல பயிரிடுறோம். ஸோ அதில் வந்து அதிகமான லாபம், சில ஊரில் வந்து சில பொருட்கள் விளையாது, அப்போ வந்து நீங்கள் உங்களுடைய பொருள் வந்து அங்கே வந்து மிகச்சிறந்த வரவேற்பு வந்து உங்களுடைய விளைபொருளுக்கு கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த இணையவெளிக்கு மாறுங்க, இணையவெளி சந்தை ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்கிறது. நிறைய இளைஞர்கள் 45 நாள் பயிற்சியெல்லாம் எடுத்துகிட்டு பிஸ்னஸ்க்கு வராங்க, அவங்க அதிகமாக கேட்குற சந்தேகம் இந்த லைசன்ஸு பற்றியும் இந்த கார்ட்டில் ஏற்றுறது. ஸோ அதுக்கு வந்து இப்போ உணவுப் பொருட்களுக்கு பேக்கிங் தான் முக்கியம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. நம்மளுடைய விளைவிக்கிற உளுந்தோ பாசிப்பயிரோ எதுனாலும் நெல்லுனாலும் சரி, அதுக்கு ஒரு சிறந்த லேபிளிங், கிளியரான லேபிளிங் இருக்கணும். அப்போ தான் நம்மளுடைய பொருள் வந்து அவங்கள சென்று அடைய முடியும், வரவேற்பு கிடைக்கும் லேபிளிங். அதுக்கப்புறம் இந்த இணைய வழியில் நம்மளுடைய பொருளை விளம்பரப்படுத்துறதுக்கு ஒரு பிராண்ட் நேம் நீங்கள் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த ஊடகத்துக்கு உண்டான கண்டென்ட் டெவலப்மெண்ட், கண்டென்ட் டெவலப்பர்ஸே இருக்காங்க, அவங்கள போய் அப்ரோச் பண்ணால் அதுக்கு நோட்ஸ் மாதிரி எழுதுவாங்க உங்களுடைய பொருள் வந்து ஈஸியாக விற்கிறதுக்கு. அதுக்கு எல்லாமே தனித்தனியாக படிப்பு இருக்குது. இளைஞர்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங்கில் பல்வேறு துறையை சார்ந்த படிப்புகளை தேர்ந்தெடுத்து இந்த வியாபாரத்தை ப்ரமோட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் முன் வரணும், எதை வேணாலும் நம்ம விற்கலாம். ஸோ அந்த முறைகள், லேபிளிங், கண்டென்ட் டெவலப்மெண்ட், அப்புறம் விளம்பரம், அப்புறம் நம்மளுடைய அக்கவுண்ட் டீடைல்ஸ், நம்மளுடைய ஆதார் கார்டு இணைப்பு, பான் கார்டு, லைசன்ஸ், இதெல்லாம் ஒன்று சேர்ந்து வரும்போது அந்த பொருள் ஆன்லைனில் விற்கப்பட்டு அந்த பணம் உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டை வந்து சேர்றதுக்கு ரொம்ப ஈஸியான மெத்தட் இது. ஸோ காலத்துக்கு ஏற்றபடி விவசாயிகள் தங்களை மாற்றிக்கொள்வது. இப்போ நிறைய என்ஜினியர்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோசூர், பெங்களூர், சென்னை இந்த மாதிரி இருந்து ஒரு ஹாபி மாதிரியோ, பேரார்வம், பேஷன் மாதிரியோ விவசாயத்தை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்கெல்லாம் நல்ல இந்த ஆன்லைனில் பண்ணுறாங்க. ஆன்லைனில் கிடைக்காத பொருளே கிடையாது. நீங்கள் கொஞ்சம் அந்த இளைஞர்கள்ட்ட இருந்து மாடல் எடுத்துக்கணும், எப்படி ஆன்லைனில் நம்ம வணிகம் செய்கிறது, பழைய மெத்தட் ஃபாலோ பண்ணாதீங்க, உங்கள் நல்லதுக்காக தான் சொல்கிறோம், உங்களுக்கு விளைபொருளுக்கு உண்டான காசு கிடைக்கணும், உங்களுக்கு நீங்கள் கடன்லேருந்து வெளியே வரணும், இதுக்கெல்லாம் தான் ஆன்லைனில் சொல்கிறோன்னு சொல்லி நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அந்த இளைஞர்கள் பண்ணுற வணிகத்தை மாடலாக எடுத்துட்டு இந்த இணையவழிக்கு நீங்கள் வர வேண்டும். இதில் உள்ள மீடியா அப்படி எடுத்துட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா நீங்கள் அதை வந்து பரப்புறது, பாப்புலர் ஆக்குறது, மற்றவர்களை சென்றடைய செய்வதற்கு யூடியூப் ஒரு மிக சிறந்த மீடியம். யூடியூப்பில் இல்லாத செயல்முறை விளக்கங்களே இல்லை அப்படின்னு சொல்லலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இயற்கை விவசாயத்தை பற்றி ரொம்ப நிறைய பேசுவோம். அப்போ பார்த்திங்கன்னா பஞ்சகாவியா வேணும், மீன் அமிலம் வேணும், அதை தயாரிக்கிற முறைகள் வேணும், யூடியூப்பில் இருக்குது. ஸோ அதை ட்ரம்மில் வந்து எவ்வளோ நாளைக்கு அதை மூடி வச்சுருக்கணும், கலக்கி விடணும், எந்த ரேஷியோவில் இருக்கணும், அந்த மெத்தட்லாம் நமக்கு தெரியும். ஒரு தடவை அதை வந்து தயாரிச்சிட்டோம்னா அடுத்து 1 லிட்டர் பாட்டில்லையே அதை ஊற்றி ஊற்றி அதை லேபிள் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது ஈஸியாக உங்களுக்கு விற்பனை ஆயிரும். ஸோ நம்ம நேரில் போய் மூட்டை மூட்டையாக தூக்கிட்டு போகிற தேவை கிடையாது. எந்த திரவத்தையும் நம்ம பாட்டிலில் அதை ஹேண்டில் பண்ணுற ஃபிசிக்கல் ஹேண்ட்லிங் எதுவுமே கிடையாது. ஸோ ஆன்லைனில் அந்த லாஜிஸ்டிக்ஸ், அந்த டிரான்ஸ்போர்ட் வழியாக உங்கள் பொருள் இன்னொருத்தவங்களை சேர்ந்து ரீச் ஆகும். இதில் இன்னொரு முக்கியமான விஷயம் எப்படி என்னென்னா, உங்களுக்கு நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க. அப்போ உங்களுக்கு வந்து என்ன மெத்தடில் நீங்கள் லேபிள் பண்ணியிருக்கீங்க, அதில் என்ன கண்டென்ட் போட்டிருக்கீங்க உங்களோட வியாபாரத்துக்கு, அதுக்கெல்லாம் அந்த கஸ்டமர்ஸ் வந்து ஃபீட்பேக், ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கமெண்ட் போடும்போது நிறைய ஐடியாஸ் தருவாங்க. நீங்கள் கேட்காமலே உங்களுடைய கஸ்டமர்ஸ், உங்களுடைய அந்த வாடிக்கையாளர்கள் உங்களுக்கு நிறைய ஐடியாவை தருவாங்க. அதை வச்சே நீங்கள் அதை முன்னேற்றிக்கலாம், திருத்திக்கலாம். நீங்கள் இந்த இணையவழியில் வந்து உங்கள் கார்ட்டில் உங்கள் பொருளை ஏற்றிட்டு விற்கும் போதே கஸ்டமர்ஸ் வந்து இலவசமாகவே உங்களுக்கு ஐடியா தந்துடுவாங்க. உங்கள் லேபிளிங் எப்படி மாற்றுறது,

0: இல்லை உங்கள் பொருள் தரத்தை எப்படி கூட்டுறது? இல்லை எந்தெந்த ஊரில் எந்தெந்த மாநிலத்துக்கு, ஆந்திராவுக்கு இவ்வளோ வேணுமா, கர்நாடகாவுக்கு இவ்வளோ வேணுமா, எல்லாமே வந்துடும். இப்படி உங்கள் பொருள் வந்து பல வகையான மீடியம் வழியாக, ஊடகங்கள் வழியாக அது வந்து மற்றவர்களை சென்றடையும். ஸோ அதை முதல்ல நீங்கள் ஏற்றுக்கணும். நம்ம கஸ்டமர்ஸ் ரொம்ப முக்கியம். அதே கஸ்டமர்ஸ் வந்து நமக்கு நல்லதும் பண்ணிடுவாங்க, ஃபீட்பேக் பண்ணுவாங்க. இன்னொன்று, நம்ம கஸ்டமர்ஸ் வந்து அது நல்ல பொருள் இருந்துச்சுன்னா அவங்களே ஒரு 10 பேருக்கு பரப்பி விட்ருவாங்க. பாருங்களேன், இப்போ ஒரு கஸ்டமர் வந்து 10 பேருக்கு பரப்புகிறாங்க அப்படிங்கும்போது இன்னொரு கஸ்டமர் 10 பேர், அப்போ 10 கஸ்டமர் 10 பேருக்கு பரப்புனாங்கன்னா என்ன ஆகுது பாருங்கள், உங்கள் பொருள் ஈஸியாக 100 பேருக்கு போயிடும். உங்கள் பொருளோட தரம் நல்லா இருந்துச்சு, உங்களுடைய விதையே விற்கிறீங்க, உளுந்து விதையே, அது குவாலிட்டி நல்லா இருந்தது அப்படின்னா அந்த 100 பேர் இன்னொரு 10 பேருக்கு ரெஃபர் பண்ணாங்கன்னா இப்படி தான் உங்களுடைய இணையவழி சந்தைப்படுத்துதல் பிஸ்னஸ் வந்து வளரும். ஸோ காலம் மாறும்போது நாமளும் மாறி ஆகணும். அப்போ தான் நம்ம எல்லாருமே நல்லா சம்பாதிக்க முடியும். உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னு சொன்னோம்னா, நம்மளுடைய கோயம்புத்தூர் சைடில், பொள்ளாச்சியில், அப்புறம் தொண்டாமுத்தூர்லாம் பார்த்தா அந்த ஆன்லைனில் கோக்கனட்டு தேங்காய் அதோட பிஸ்னஸ் ரொம்ப ரொம்ப நல்லா பார்க்கலாம். அவங்க உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து ரொம்ப நல்லா பண்ணிகிட்ருப்பாங்க. எந்நேரம் 365 நாளும் ஆக்டிவாக இருக்கணும். அது மாதிரி மதுரை மாவட்டத்தில் வாடிப்பட்டி, அலங்காநல்லூர் இதிலெல்லாம் உள்ள உழவர் உற்பத்தியாளர் குழுக்கள் வந்து ரொம்ப நல்லா செயல்பட்டுட்டு வராங்க. அவங்க தயாரிக்கிற தேங்காய் எண்ணெய் ரொம்ப பிரசித்தி. ஸோ அந்த ஆர்கானிக் வகையான மிக சுத்தமான தேங்காய் எண்ணெயானது வரவேற்பு இருக்கும் பாருங்கள். வாடிப்பட்டி அலங்காநல்லூர் விவசாயிகள் தயாரிக்கும் தேங்காய் எண்ணெய், அதோட சோப்பு, மற்ற எல்லா விளைபொருட்களுமே மிக சிறந்தது. ஸோ ஆன்லைனில் ஏற்றினா வருவாயை பெருக்குவதற்கு வாய்ப்பு அதிகமாக உள்ளது. எனவே மதுரை மாவட்ட விவசாயிகள் அனைவரையுமே இணையவழி சந்தையை பயன்படுத்தி பயன்பெறுமாறு, வருவாயை பெருக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு இந்த உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.
1: இன்றைய பாரதம் நிகழ்ச்சியில் இதுவரை இணையவழி சந்தைப்படுத்துதல் குறித்து மதுரை வேளாண்மை கல்லூரி விரிவாக்கத்துறை பேராசிரியர் முனைவர் எல் நிர்மலா அவர்கள் வழங்கிய தகவல்கள் கேட்டீர்கள். இத்துடன் இன்றைய பாரதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.
2: என்ன தம்பி ஒரு மாதிரியா இருக்கிறீங்க?
3: அண்ணே, என் கடையில எல்லாமே நல்ல பொருள், ஆனா வியாபாரம் சுமாரா தான் இருக்குது. அதான் என்ன பண்றதுன்னே தெரியாம யோசிச்சுட்டு இருக்கேன்.
2: கவலை விடுங்க தம்பி, ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 விளம்பரம் கொடுங்க. மதுரை, திண்டுக்கல், தேனி, விருதுநகர், சிவகங்கை, ராமநாதபுரம் 6 மாவட்ட மக்கள் கிட்ட உங்க விளம்பரம் போய் சேரும். இப்ப ஒரு விளம்பரம் கொடுத்தா 2 விளம்பரம் போனஸா தர்றாங்க.
3: சூப்பர்ண்ணே, என் வியாபாரத்தை அடுத்த கட்ட லெவலுக்கு கொண்டு போக மதுரை எஃப்எம் 103.3 இப்பவே விளம்பரம் கொடுக்கறேன்.
4: 103.3 மதுரை எஃப்எம் இல் விளம்பரம் செய்யுங்கள், வியாபாரத்தை பெருக்குங்கள். தொடர்புக்கு 9597134428 மற்றும் 0452253136.
5: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இனி கேட்கலாம் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக இன்னும் சில நொடிகளில்.

0: கிழக்கு பகுதியில் வெப்பநிலை 20-லிருந்து 25 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மத்திய பகுதியில் 25-லிருந்து 29 டிகிரி சென்டிகிரேட் இருக்கும். மேற்கு பகுதி பசிபிக் பெருங்கலின் மேற்கு பகுதியில் வந்து 28-லிருந்து 31 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் இருக்கும். இது நார்மல் ரேஞ்சு. ஸோ அதனால் அந்த மேற்கு பகுதியில் வந்து வெப்பம் அதிகமாக இருக்கும். பசிபிக் பெருங்கலின் மேற்கு பகுதியில் இந்த வெப்பப்பகுதி வந்து எல்னினோ பீரியடில் வந்து கிழக்கு நோக்கி நகர்ந்து விடும். அதனால் வந்து நார்மலாக கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி காற்று வீசும். பொதுவாக எல்னினோ பீரியடில் வந்து அந்த மேற்கு நோக்கி வீசக்கூடிய காற்றினுடைய அந்த வலிமை குறைந்து மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வீச ஆரம்பிக்கும். இந்த நிகழ்ச்சியை தான் எல்னினோன்னு சொல்லுவோம். இந்த எல்னினோ பீரியடில் வந்து ஆக்சுவலாக என்னென்னா அந்த வாக்கர் சர்க்குலேஷனுடைய பேட்டர்னை சேஞ்ச் பண்ணும். வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா ஒரு பகுதியில் அந்த வெப்பமான பகுதியில் வந்து காற்றுகள் குவிந்து மேல் நோக்கி எழும்பும். மேல் நோக்கி எழும்பிய காற்று சைடில் அதாவது வெஸ்ட் வாடா மூவ் ஆகி மறுபடியும் அது சிங்க் ஆகும். கிழக்கு தரை நோக்கி வந்துட்டு இருக்கும். தரை நோக்கி வரும் பகுதியில் வந்து மேகங்கள் இருக்காது. மேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு வந்து வெப்பநிலை அதிகரிக்கும். ஏன்னா ஆக்சுவலாக வந்து அது வந்து கிளவுடு ஃபார்மேஷனை வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஏர் போய் கீழே இறங்க வேண்டிய இடத்துல வந்து கிளவுடு ஃபார்ம் பண்ண விடாது. கிளவுடு ஃப்ரீ, மோஸ்ட்லி கிளவுட் ஃபார்மேஷன் வந்து சப்ரஸ் பண்ணும். அதனால வந்து கிளவுட் ஃப்ரீயாக இருக்கிறதுனால மேகங்கள் இல்லாமல் இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து வெயில் அதிகமாக இருக்க வாய்ப்பு உண்டு. அதை நடந்துட்டு இருக்கு. ஸோ இதை எலினோ பீரியட்லேயே தான் இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. ஸோ எலினோ வந்து பசிபிக் பெருங்கடல் அங்கே இருந்தால் கூட அதனுடைய எஃபெக்ட் வந்து வேர்ல்டு ஃபுல்லாக இருக்கும். பட் அந்த எல்னினோனுடைய தன்மை வந்து ஒரே மாதிரி இருக்காது. ஏன்னா அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட இப்போ வந்து இயல்பு வந்து 28 டிகிரி சென்டிகிரேட்டு. அந்த 28-லிருந்து 28.5-30 அப்படி கூடும். இந்த கூடுதல் எவ்வளவு இயல்பிலிருந்து எவ்வளவு கூடுதோ அதை வச்சு தான் அந்த எல்னினோனுடைய வலிமையை நாங்கள் வந்து கணிப்போம். இப்பொழுது கரண்டில் வந்து அது வந்து 1.2 டிகிரி சென்டிகிரேட்லேருந்து இயல்பிலிருந்து அதிகமாக இருக்குது. அது 0.5 விட அதிகமாக ஆகும்போது அதை வந்து நாங்கள் வீக் எல்னினோன்னு சொல்லுவோம். அந்த 0.5 வரைக்கும் நியூட்ரல் கண்டிஷன், அது எல்னினோ கிடையாது. 28-லிருந்து 28.5 வரைக்கும் அது வந்து நார்மல் தான். அந்த 28-லிருந்து அது 0.5-லிருந்து மேலே போய் 29 வருது. ஸோ அப்போ என்ன 1 டிகிரி சென்டிகிரேட் அதிகமாக இருக்குது நார்மலை விட. அது வந்து நாங்கள் வந்து வீக் கண்டிஷன் சொல்லுவோம், வீக் எல்னினோ. அந்த 1-1.5 டிகிரி சென்டிகிரேட், 1.5 டிகிரி சென்டிகிரேட் வர வரைக்கும் அதை வந்து மாடரேட் கேட்டகரியில் சொல்லுவோம், இன்டென்சிட்டி. அந்த 1.5-லேருந்து 2 டிகிரி வரைக்கும் ஸ்ட்ராங் எல்னினோ. 2க்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்னினோனு சொல்லுவோம். இப்போ மக்கள் வந்து அதை சூப்பர் எல்னினோன்னு பேர் வச்சுருக்காங்க. பட் ஆக்சுவலாக சூப்பர்னு கிடையாது, எங்களுடைய இதுபடி வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. இதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. வரும் செப்டம்பர் அக்டோபர் மாதத்தில் வந்து இந்த அந்த கடல் மேற்பரப்பு வெப்பநிலை வந்து 30 டிகிரிக்கு மேலே போக வாய்ப்பு இருக்குது. செப்டம்பருக்கு மேலே போகும்போது வெரி ஸ்ட்ராங் எல்னினோ இருந்துட்டு இருக்கு. அப்போ வந்து உங்களுக்கு வந்து அதனுடைய எஃபெக்ட் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும்.
1: இப்போ அப்போ வந்து டே டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா வெயில் வந்து அதிகமாக இருக்கும். ஏன்னா அந்த அக்டோபர் மாதத்துல வந்து நம்ம வந்து பருவமழையோட தொடக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா சார்.
0: ஆமா,
1: அப்போ மழைக்கான வாய்ப்பு எப்படி சார் இருக்கும்? அப்போ
0: பொதுவாக எங்களுடைய சரிக்கல் ரெக்கார்ட் படி எல்னினோ வந்து 1997 வந்தது. அதுக்கப்புறம் வந்து 2015, 2023 இதெல்லாம் வந்து கொஞ்சம் வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. இப்போது நாங்கள் எதிர்பார்க்கறது வந்து வெரி ஸ்ட்ராங்கு. ஸோ இது மாதிரி வெரி ஸ்ட்ராங் எல்னினோ வந்து அந்த 1997, 2015, 2023 நடந்திருக்கு. இதெல்லாம் வெரி ஸ்ட்ராங் எல்னினோ. அப்போல்லாம் 2.5 டிகிரி சென்டிகிரேட் வரைக்கும் அதிகமாக இருந்தது இயல்பை விட. ஸோ இந்த வருஷமும் 2026 நாங்கள் அந்த மாதிரி அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய வெப்பநிலை வந்து இயல்பை விட 2.5 டிகிரிக்கு கிட்டத்தட்ட வர வாய்ப்புகள் இருக்குது. மாடல் ப்ரிடிக்ஷன், அதாவது டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ஷன். ஆக்சுவலாக இப்போ இருக்கு, நாங்கள் ஃபோர்காஸ்ட் கொடுக்கல, வெதர் ஃபோர்காஸ்ட். வெதர் ஃபோர்காஸ்ட் பேஸ்ட் ஆன் த அட்மாஸ்பியரிக் மாடல்ஸ், டைனாமிக்கல் மாடல்ஸ். இதை வந்து ஆக்சுவலாக ஃபுல் அட்மாஸ்பியரை சிமுலேட் பண்ணும். சிமுலேட் பண்ணும்போது இன்றைக்கி இப்படி இருக்கிற டெம்பரேச்சர் வந்து ஆக்சுவலாக அந்த ஓஷனில் வந்து ஹீட் கண்டென்ட் இருக்கும். அந்த ஹீட் கண்டென்ட் தான் மெயின், ஓஷன் ஹீட் கண்டென்ட் சொல்லுவோம். அதனுடைய எவ்வளோ ஹீட் கண்டென்ட் இருக்குது, அப்புறம் அட்வெக்ஷன் எல்லாம் சேர்ந்து தான் வந்து ஃபியூச்சரை வந்து சிமுலேட் ஆகும், ஃபியூச்சருக்கு எப்படி வரும் அப்படின்ட்டு. இது வந்து நியூமெரிக்கல் மாடல்ஸ், அந்த டைனாமிக்கல் மாடல் ப்ரிடிக்ட் பண்ணும். அந்த மாடலுடைய ப்ரிடிக்ஷன் படி செப்டம்பருக்கு அப்புறம் வந்து இது வந்து 2 டிகிரி சென்டிகிரேட் போக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதனால் அந்த கண்டிஷன் நாங்கள் வெரி ஸ்ட்ராங் எல்னினோனு சொல்லுவோம். அப்படி அந்த வெரி ஸ்ட்ராங் எல்னினோ இருக்கும்போது என்னாச்சுன்னா, நார்மலாக எந்த இடத்துல வந்து க்ளோடு அந்த மேகங்கள் உருவாகுமோ அந்த இடத்துல மேகங்கள் உருவாகாது, எந்த இடத்துல நார்மலாக மழை பெய்யுமோ அந்த இடத்துல மழை பெய்யாது, இடத்த ஷிஃப்ட் பண்ணிவிடும். இப்போ ஆக்சுவலாக பெரு அந்த ஈக்குவேட்டர் பக்கத்தில் அந்த சவுத் அமெரிக்காவில் பெரு சிலின்னு சொல்கிற இடம் உண்டு. அந்த இடத்துல வந்து இப்போல்லாம் வந்து அப்நார்மல் ரெயின்ஃபால் போயிட்டு இருக்கு. அங்கே நார்மலாக வந்து அவ்வளோ மழை பெய்யாது, அந்த இடத்துல அதிக மழை கொடுத்துட்டு இருக்கு. எங்கெல்லாம் வந்து மழை பெய்யுமோ அங்கே வந்து வெயில் அடிச்சுட்டு இருக்கும். ஸோ அந்த பேட்டர்ன் மாறிடும். அந்த அந்த பொசிஷன் ஷிஃப்ட் ஆகும்போது ரெயின்ஃபால் பேட்டர்ன், வெயிலினுடைய தாக்கம் எல்லாம் மாறும். தமிழ்நாட்டை பொறுத்தளவில் வந்து இந்த வருஷம் வந்து சவுத் வெஸ்ட் மான்சூன் வந்து எங்களுடைய ப்ரிடிக்ஷன் படி வந்து இந்தியா ஃபுல்லாக நார்மல்லிருந்து பிலோ நார்மல் தான் நாங்கள் ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்கோம், ஃபோர்காஸ்ட் கொடுத்துருக்கோம். தமிழ்நாட்டிலையும் அதே தான், நார்மல்லிருந்து ஆக்சுவலாக வந்து ஒரு சில இடங்களில் நார்மல், ஒரு சில இடங்களில் பிலோ நார்மல். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் வந்து சராசரி மழை வரும், உள்பகுதிகளில் வந்து

0: வந்து ஒரு சில இடங்களில் வந்து சராசரியை விட குறைவாக மழை எதிர்பார்க்கும். வடகிழக்கு பருவமழை வந்து பொதுவாக இந்த ஸ்ட்ராங் எலினோ பீரியட்ல வந்து இதுவரை இயல்பை விட அதிகமாக தான் பதிவாயிருக்கு. ஆக்சுவலாக வந்து 1997-2015 அதெல்லாம் வந்து 2015 வந்து இது சென்னையில் வெள்ளம் வந்தது, அது மாதிரி 2023 தூத்துக்குடியில் ஒரு வெள்ளம் வந்தது. சின்ன காலங்களில் தமிழ்நாடு ஃபுல்லாகவே வந்து ஒயிட் ஸ்ப்ரெட் நல்ல மழை பெருந்தது. அது மாதிரி இந்த இதெல்லாம் ஸ்ட்ராங் எலினோ பீரியடு. அப்போ வந்து டெம்பரேச்சர் வந்து அந்த இடங்களில் 2.25 அந்த மாதிரி. ஸோ வெரி ஸ்ட்ராங் எலினோ வந்து வடகிழக்கு பருவமழைக்கு வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும், அதிக மழை கொடுக்கும்.
1: எல்னினோ அப்படின்னா என்ன அப்படின்னு சொல்லுங்க. இந்த எல்னினோ மாதிரியே வந்து லானினா தாக்கம் அப்படின்னு சொல்றாங்க, அதுக்கும் இருக்கும் என்ன சார் வித்தியாசம்?
0: இதே இதை சொல்லுறேன். ஆக்சுவலாக வந்து இப்போ எல்னினோ லானினோ வந்தால் அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய கடல் மேற்பரப்பு பகுதியில் உருவாகும் அந்த வெப்பநிலை அதிகமாச்சுன்னா அது எல்னினோ சொல்லுவோம், குறையும் போது வந்து லானினோன்னு சொல்லுவோம். இதே மாதிரி அந்த எவ்வளவு குறையுதோ அது தகுந்தபடி அதனுடைய இன்டென்சிட்டியை வந்து நாங்கள் கணிப்போம். ஆமாம், அது வந்து இப்போ லானினோ லாலினோ பீரியடில் வந்து நமக்கு இயல்பை விட அதிகமாக மழை பெய்யும் தென்மேற்கு பருவமழை, அதே மாதிரி வடகிழக்கு பருவமழையும் இயல்பை விட அதிகமாக இருக்கும் அந்த லாலினோ.
1: இப்போ நீங்கள் குறிப்பிடும் போது வந்து நான் எனக்கு தோணின ஒரு சந்தேகம் என்னன்னா, பசிபிக் பெருங்கடலில் ஏற்படக்கூடிய ஒரு வெப்பநிலை மாறுபாடு, அந்த காற்றோட திசை மாறுபாடு, இது வந்து இங்கே நம்ம இந்தியாவில் இப்படி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னா, அப்போது அது கடலோட ஓட்டத்தில் ஏற்படுற மாறுபாடு வந்து நிலத்துலேயும் வந்து வந்து ஒரு மாறுபாட்டை உருவாக்குதுன்னு சொல்லலாமா சார்?
0: கண்டிப்பாக. இப்போ இந்த ஓஷன் அட்மாஸ்பியரிக் கப்பிள்டு சர்க்குலேஷன், கடலும் வளிமண்டலும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய ஒரு சுழற்சி. ஏன்னா ஆக்சுவலாக வந்து இப்போ நம்ம பூமத்தி ரேகை இப்போ சுற்றி வந்து வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்ட்டு, ஆக்சுவலாக இந்த வாக்கர் சர்க்குலேஷன்னா முதல்ல ஆக்சுவலாக நம்மளுடைய பிரிட்டிஷ் பீரியடில் வந்து கில்பர்ட் வாக்கர்னு ஒரு ஆள் இருந்தார், அவர் எங்களுடைய டிஜிஎம், இந்தியா மெட்டலர்ஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டுடைய ஒன் ஆஃப் த டிஜிஎம், அவர் தான் இதை வந்து கண்டுபிடிச்சார் இந்த வாக்கர் சர்க்குலேஷன். அவருடைய பேரில் தான் இருக்குது வாக்கர் சர்க்குலேஷன். இது எப்படின்னா ஆக்சுவலாக ஒரு பகுதியில் வந்து ஏர்கள் வந்து குவியும், மேலே நோக்கி போகும், மேல் நோக்கி போன காற்று வந்து ஒரு திசையில் நகரும், கிழக்கு திசையில் நகர்ந்து ஒடிக்கு கீழே வந்து குவியும், கீழே வரும். ஸோ மேலே போகிற இடம் வந்து ஆக்சுவலாக வந்து உங்களுக்கு வந்து குவியம் கீழே வரும்போது அந்த இடத்துல க்ளவுட் ஃபார்ம் ஆகாது, அதாவது க்ளவுட் ஃப்ரீயாக இருந்துகிட்ருக்கும், அந்த இடத்துல வெப்பமாக இருந்துகிட்ருக்கும். ஸோ இந்த சர்க்குலேஷன் வந்து ஃபுல்லாக அந்த அலாங்கு இயக்கி விட்டு நடந்துகிட்ருக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த நார்மல் கண்டிஷனில் நோ எல்னினோ நோ லானினோ, அதாவது எல்னினோ இல்லை லானினோ இல்லை, நார்மல் கண்டிஷன் நார்மலில் வந்து அந்த இந்தோனேஷியா பக்கத்தில் வந்து ஒரு ரைசிங் ஏர் வந்து ரைஸ் ஆகும், ஏர் அதாவது வெஸ்ட் பசிபிக் ரீஜனில் ஏர் ரைஸ் ஆகிட்ருக்கும், ஏர் ரைஸ் ஆகி நம்ம இந்தியா ரீஜனில் வந்து இந்தியன் ஓஷன், அந்த வெஸ்ட் இந்தியன் ஓஷனில் வந்து அங்கே சிங் ஆகும். இப்போ இந்த எல்னினோ பீரியட்னால இந்த ரைசிங் மோஷன் வந்து ஈஸ்ட் வேர்ட் ஷிஃப்ட் ஆகுதுனால வந்து அங்கே வெஸ்ட் வேர்ட் அந்த மேற்கு இந்தியா பெருங்கடலில் சிங் ஆகுது அந்த காற்று வந்து இந்தியாவுக்கு மேலே வந்துடும். ஸோ இப்போ வந்து இந்தியாவுக்கு மேலே சிங் ஆகிட்டு இருக்கும், இந்தியாவுக்கு மேலே வருதால் அந்தியாவில் அது வந்து க்ளவுடை வந்து ஃபார்ம் ஆகுதா கொஞ்சம் சப்ரஸ் பண்ணுது, அதனால வெப்பம் அதிகமாகுது.
1: இப்போ தமிழ்நாட்டில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து பரபரப்பாக அது பேசிட்டு இருக்கோம். தமிழகத்தில் வந்து எல்னினோட தாக்கம் எப்படி இருக்கும்?
0: ஆக்சுவலாக டைரெக்டாக வந்து எல்னினோ வந்து தாக்காது. இப்போ ஒரு சைக்ளோன், சுனாமி அதெல்லாம் வந்து டைரெக்டாக அஃபெக்ட் ஆகும், அதை வந்து வெதர் பினாமினா. ஸோ இது எல்னினோ வந்து ஒரு கிளைமேட் பினாமினா, காலநிலை நிகழ்வுனா ஆக்சுவலாக வந்து ஒரு இமிடியேட் எஃபெக்ட் வராது. இப்போ ஒரு சைக்ளோன்னா அதனுடைய லைஃப் டைம் வந்து ஒரு மேக்ஸிமம் 1 வீக் இருக்கும், 10 டேஸ் இருக்கும். நம்ம எல்னினோவுடைய இம்பாக்ட் வந்து ஆக்சுவலாக எல்னினோ ஃபார்ம் ஆகி அட்லீஸ்ட் ஒரு 6 மந்த் இல்லைன்னா ஒரு 1 இயர் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் தான் வந்து அதனுடைய எஃபெக்டை காமிச்சிட்டு இருக்கும். ஸோ நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தளவு வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன, இப்போ நம்ம இப்போ ஒட்டம்பிலும் நாங்கள் வந்து எதிர்பார்க்கோம் இந்த எல்னினோடைய இன்டென்சிட்டி அதிகமாகுது. அதுக்கப்புறம் போச்சுன்னா நெக்ஸ்ட் இயர் மே வரைக்கும் இருக்கும், மோஸ்ட்லி வந்து ஒரு 9 to 12 மந்த், 1 இயர். இப்போ நாங்கள் ஜூன்லேருந்து ஆக்சுவலாக வந்து அந்த வெப்பநிலை இன்க்ரீஸ் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ இது நெக்ஸ்ட் ஜூன் வரைக்கும் இருக்கும். ஸோ இந்த பீரியடில் பார்க்கும்போது நமக்கு வந்து இப்போ ஏற்கனவே சம்மர் முடிஞ்சது, இனிமேல் வந்து விண்டர் வரப்போகுது அந்த வடகிழக்கு பருவமழை. ஸோ வடகிழக்கு பருவமழை வந்து நமக்கு வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கும். மார்ச் ஏப்ரல் மந்தில் வந்து வெப்பநிலை வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும், நார்மலை விட அதிகமாக இருக்கும்.
1: இப்போ தமிழ்நாட்டை பற்றி சொன்னீங்க நீங்க, தமிழகத்தில் வந்து இயல்பை விட மழை வந்து கூடுதலாக இருக்கும். இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்குமே வந்து பார்த்தீங்கன்னா நல்ல மழை இருக்கும் இந்த எல்னினோனால அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அரசு வந்து என்ன சொல்றாங்கன்னா அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைலாம் எடுக்கணும்னு சொல்றாங்க. இப்போ இந்தியா முழுசுக்குமே மழை இருக்குமா, இல்லை குறிப்பிட்ட மாவட்டங்களில் மழை இருக்கும், குறிப்பிட்ட மாவட்டங்களில் கடும் வறட்சி ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அது அந்தந்த ரீஜியனை பொறுத்து மாறுமா சார்?
0: இந்தியாவை பொறுத்தளவில் வந்து எல்னினோ பீரியட்லாம் வந்து சவுத் தென்மேற்கு பருவமழை வந்து இயல்பை விட குறைவாக தான் இருக்கும், எக்ஸப்ட் தமிழ்நாடு. ஏன்னா தமிழ்நாடுக்கு வந்து மெயின் முக்கியமான பருவமழை வந்து வடகிழக்கு பருவமழை, அக்டோபர்லேருந்து டிசம்பர் வரைக்கும் இருந்தது வடகிழக்கு பருவமழை, அது நமக்கு தமிழ்நாடுக்கு முக்கியமான பருவமழை. தமிழ்நாடு தவிர மற்ற மாநிலங்களுக்கு வந்து தென்மேற்கு பருவமழை. ஸோ தென்மேற்கு பருவமழை வந்து எல்னினோ பீரியடில் வந்து இயல்பை விட குறைவாக தான் இது வரைக்கும் இருந்திருக்கு. இந்த குறைவாக இருக்குன்னா எல்லா மாவட்டம் எல்லா மாநிலங்களையும் ஒரே மாதிரி இருக்காது, ஒரு சில மாவட்டங்களில் வந்து இயல்பை விட அதிகமாக இருக்கலாம்.

0: சில மாவட்டங்களில் வந்து இயல்பாக இருக்கலாம். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது வந்து மெஜாரிட்டியான மாநிலங்களில் வந்து இயல்பை விட குறைவாகத்தான் பதிவாக இருக்கும் இதுவரைக்கும் எலினோ பீரியட்ல.
1: இப்போ எவ்வளவு கால இடைவெளியில, ஏன்னா நீங்க வந்து குறிப்பிட்ட வருடங்களை வந்து சொன்னீங்க, இப்போ இந்த எலினோ விளைவு ஏற்படுறதுக்கு ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி அப்படின்ற மாதிரி எதாவது இருக்கா சார்?
0: பீரியாடிக்குன்னு சொல்ல முடியாது. இப்போ நம்ம இப்போ சவுத் வெஸ்ட் மான்சூன், தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழையெல்லாம் ஒரு இயரில் இந்த மந்த்லேருந்து ஸ்டார்ட் இந்த மந்த்லேருந்து முடியும்னு நமக்கு இருக்குது. இது இது வந்து ஃபிக்ஸ்டு. பட் அந்த எல்னினோ பீரியட் வந்து நான் பீரியாடிக், இரண்டிலிருந்து ஒரு 5-6 இடைவெளியில் வந்து மறுபடியும் வரும். இப்போ எல்னினோ வந்திருக்கு. ஸோ 2 இயர்ஸ் வந்து நியூட்ரல் கண்டிஷனில் இருந்துகிட்ருக்கும். மறுபடியும் அது வந்து அது லாலினோவாகலாம், லானினா இல்லைன்னா எல்னினோ எல்னினோவாகலாம். ஸோ இது வந்து ஒரு 2-7 வருஷம் 6-7 வருஷத்துக்கு அந்த இடைவெளியில் வந்து ரிப்பீட் ஆகிட்ருக்கும். ஸோ ஒன்று வந்துச்சுன்னா, அந்த ஒரு எல்னினோ லாலினோ வந்துச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 9 மந்த்லேருந்து ஒரு 12 மந்த் பீரியட் வரைக்கும் அது நீடிக்கும்.
1: நான் ஏன் வந்து இந்த கேள்வி கேட்டேன்னா சார், இப்போ சமூக வலைதளத்துல வந்து நிறைய தவறான தகவல்கள், இது வந்து இத்தனை வருஷ இடைவெளியில ஏற்படும், இப்படிலாம் இருக்கும்னு ஒரு தேவையற்ற கற்பனையை வந்து மக்கள்கிட்ட பரப்பி விடுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வந்து நமக்கு எழுது. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் வந்து அதற்கானவங்க வந்து சொல்லும் போதுதான் அதனுடைய நம்பகத்தன்மையே வந்து நம்ம கணக்கிடுறோம். இப்ப வானிலை ஆய்வு மையம் ஒரு தகவலை கொடுக்குறாங்க அப்படின்னா அவங்க முறையான கணிப்பின் அடிப்படையில அந்த தகவலை வந்து கொடுக்குறாங்க. அப்போ வந்து மக்கள் வந்து அதை வந்து நம்பலாம். இப்போ இன்னொரு விஷயமும் சொல்லப்படுது, இந்த எல்னினோ காலத்தில் வந்து கார்பன் டை ஆக்சைடோட அளவு வந்து அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது, அதற்கான காரணம் என்ன சார்?
0: ஆக்சுவலாக இப்போ எல்னினோ உங்களுக்கு தெரியும், எல்னினோ வந்து அந்த பசிபிக் பெருங்கடலினுடைய மேற்பரப்பு வெப்பநிலை உயர்வை தான் எல்னினோ என்று சொல்கிறோம். அந்த வெப்பநிலை உயர்வதனால் டைரக்டாக வந்து கார்பன் டை ஆக்சைடை வந்து ப்ரொடியூஸ் பண்ணாது. பட் என்னென்னா ஆக்சுவலாக அதனுடைய இம்பேக்ட், இப்போது அந்த எல்னினோ உருவாகுதுனால் உங்களுக்கு வந்து என்னென்னா வறட்சி ஏற்படும், வறட்சி ஏற்படும், அதனால் மரங்கள் செடிகள் வந்து அதனுடைய தன்மையை இழக்கலாம். கார்பன் டை ஆக்சைடு அப்சார்ப் பண்ணுடைய கெப்பாசிட்டி இழந்து. இன்னொன்று காட்டுத்தீ, இப்போ வந்து இப்போ வெப்பநிலை அதிகமாக இருக்கிறனால வந்து காட்டுத்தீகளாக வந்துட்டு இருக்கும். ஸோ இந்த காட்டுத்தீனால உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு வந்து அட்மாஸ்பியரில் அறியப்படுது.
1: இப்போ எந்தெந்த ஃபேக்டர்ஸை வந்து பேஸ் பண்ணி நீங்கள் கணக்கிடுறீங்க சார்? இப்போ வந்து இந்த வருஷம் எல்னினோவாக இருக்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நீங்கள் கணக்கிடுறீங்க, அது எந்தெந்த ஃபேக்டர்ஸ் சொல்லுங்க?
0: ஆக்சுவலாக நாங்கள் அந்த பசிபிக் பெருங்கடலே வந்து ஒரு 5 பகுதிகளாக பிரிப்பாங்க. பூமத்திய ரேகனுடைய பகுதியில் ஈஸ்ட், மத்திய பகுதி, வெஸ்ட் பகுதின்னு பிரித்து அதை வந்து அந்த இந்த எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே வந்து அந்த இடத்த வந்து நீனோ 1, 2, 3, 4, 3.4 வச்சுருக்கோம். பசிபிக்ங்கிறது ஈஸ்ட் பகுதியை வந்து 1, 2 இருக்கும், நீனோ 1 and 2. அப்புறம் மத்திய பகுதி வந்து 3, நீனோ 3 அப்படி அந்த இடத்து பேர். வெஸ்ட் பசிபிக்கை வந்து நீனோ 4 வச்சுருக்கோம். இன்னொரு பகுதி வந்து இந்த எல்னினோடைய எல்னினோ மானிட்டர் பண்ணதுக்குன்னே ஒரு பகுதி இருக்குது, நீனோ 3.4. அந்த 3ல் பாதி 4ல் பாதி ரெண்டுக்கும் இடப்பட்ட பகுதி வந்து நீனோ 3.4. அந்த பகுதியில் அளவிடப்படும் வெப்பநிலை வைத்து தான் அது எல்னினோவா லாலினோவா நியூட்ரல் கண்டிஷனாக சொல்லுவோம்.
1: எல்னினோ லானினா தாக்கங்கள் எப்படி கணிக்கப்படுது அப்படின்னு சொன்னீங்க சார். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியின் 2nd பாகத்தை வரும் வெள்ளிக்கிழமை கேட்கலாம்.

0: ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள்.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதமிடுகள் நிகழ்ச்சியில் இன்றைக்கு இணைய இருக்கிறோம். நேர்களின் விருப்ப காணங்களும் விமர்சன கடிதங்களும் இணைத்து சேர்க்கும் நேரமாக 9:30. முதல் நேயராக திருச்சி கருமண்டபம் சேர்ந்த

0: இருந்த வி வேலாயுதம், திரவியமலர், துர்காதேவி, தன்விக், சத்குரு, விஸ்வா அவர்களுக்காக, அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ ஒரு பாடல், நினைவே ஒரு சங்கீதம் என்ற திரைப்படத்திலிருந்து.
1: எடுத்து வச்ச பாடம்

நேரம் 9:36. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து யார் எங்கேருந்து கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, வண்டியூரைச் சேர்ந்த சக்தி ஜனார்த்தனன் மற்றும் அஸ்ரீத் பவஷியா அவங்க விருப்பமான பாடலான கேட்டிருக்கிறாங்க. எந்த திரைப்படத்தில் இருந்து அப்படின்னா, கீழ்வானம் சிவக்கும் என்ற திரைப்படத்தில் இருந்து கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் இரவு 9:41. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடித மலர்கள் தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அடுத்து யார் எந்த நேர் அனுப்பியிருக்காங்க, கடிதம் அனுப்பியிருக்காங்க அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த ஜெயபிரகாஷ் நாராயணன் சரஸ்வதி மீனாட்சி பாலாஜி அவர்கள் கேட்டு அனுப்பியிருக்கிறாங்க. விருப்ப பாடலான பச்சை விளக்கு என்ற திரைப்படத்திலிருந்து அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

நேரம் இரவு 9:47. ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 காற்றில் விரியும் கடிதம் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்த நேயர் யார் எங்கேருந்து எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, மதுரையைச் சேர்ந்த ஸ்ரீதேவி குமரன், சூர்யா, நாராயணன், வாசுகி மற்றும் சிலர் அவர்கள் விருப்ப பாடலான நிலவே மலரே என்ற திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்கிறாங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேயர்களுக்காகவும் இதோ அந்த பாடல்.

காற்றில் விரியும் கடிதமழகள் நிகழ்ச்சி தான் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கிறோம். அடுத்து யார் எங்க கடிதம் எழுதி அனுப்பியிருக்கிறாங்க அப்படின்னா, குன்னதல் பட்டியைச் சேர்ந்த மா தவுமணி அவர்கள் விருப்பப்படலான வெள்ளை ரோஜா திரைப்படத்திலிருந்து கேட்டிருக்காங்க. அவர்களுக்காகவும் அனைத்து நேர்களுக்காகவும் இதோ ஒரு அற்புதமான பாடல்.

0: என்ன பண்ணிட்டு இருந்தவ உள்ள? இப்பதான் கிளம்பி போகுது.
1: அச்சச்சோ, அதுக்குள்ளயும் போயிட்டாங்களா? நிறைய குப்பைகள் இருக்கே, என்ன பண்றது?
0: அதனால என்னமா, வீட்டுக்கு முன்னாடி காவ ஓடுதுல, அதுல போய் போடு.
1: ஏமா, கொஞ்சமாவது யோசிக்கிறீங்களா? வீட்டுல சின்ன குழந்தைங்க இருக்காங்க, வயசான நீங்க இருக்கீங்களேமா.
0: அதுக்கே
1: குப்பைகளை ப்ராப்பரா அதுக்குண்டான இடங்கள்ல சேர்க்கணும். நம்ம வீடு சுத்தமானா சரின்னு இப்படி சாக்கடையில தூக்கி போட்டா குப்பையெல்லாம் சேர்ந்து சாக்கடை அடைச்சிடும்ல. அப்புறம் அதுல இருந்து நிறைய கொசு உருவாகி நிறைய வியாதிகள் வரும்மா. அது மட்டும் இல்லாம இப்படியே எல்லாரும் குப்பைய சாக்கடையில தூக்கி போட்டா சாக்கடையும் நிரம்பி அந்த தண்ணி நம்ம வீட்டுக்கு தானே வரும்.
0: ஓ, அந்த குப்பைய போறதுல இம்புட்டு விஷயம் இருக்காதா? சரி தானே, தெரியாம சொல்லிட்டேன்.
1: குப்பைகளை முறையா குப்பை தொட்டியில சேருங்க, அப்படி இல்லைன்னா அதுக்குண்டான குப்பை வண்டியில சேருங்க.

0: பொது நலனில் அக்கறையுடன் ஆகாஷ்வாணி மதுரை வானொலி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 இதுவரைக்கும் கேட்டு ரசித்தோம் காற்றில் விரியும் கடித மலர்கள் நிகழ்ச்சி. நீங்களும் இதே போல் கடிதம் எழுதி அனுப்பணும் விருப்பப்பட்டீங்க அப்படின்னா அனுப்ப வேண்டிய முகவரி நிலைய இயக்குனர் காற்றில் விரியும் கடித மலர்கள் பகுதி ஆகாஷ்வாணி மதுரை வானொலி நிலையம் சின்னச்சுக்குளம் மதுரை.

நேயர்களுக்கு வணக்கம். நான் உடன்பிறப்பை படத்துடைய இயக்குநர் இரா சரவணன். மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நிகழ்ச்சிகளை தொடர்ந்து கேளுங்க. ரொம்ப நல்ல நிகழ்ச்சிகள், நிச்சயமா உங்க நெஞ்சத்துக்கு இதமானதா இருக்கும். தொடர்ந்து கேளுங்க.

0: நேரம் 10 மணி.
1: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் தொடங்குகிறது பட்டுச்சிறகு. வணக்கம் நேயர்களே, இரவின் அமைதியில் மனம் மெதுவாக இசையை தேடும் நேரம். இனிய திரைப்பட பின்னணி பாடல்களை சிறகுகளாக சுமந்து வருகிறது பட்டுச்சிறகு. இசையோடு இணைந்திருங்கள். மனதை வருடும் பாடல்களுடன் நிகழ்ச்சி தொடங்குகிறது. அரவிந்த்ராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் கருப்பு நிலா. விஜயகாந்த், குஷ்பு, ரஞ்சிதா நடித்திருக்கும் இப்படத்தில் தேவாவின் இசையில் SB பாலசுப்ரமணியம், S ஜானகி பாடியுள்ள பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு. பாக்யராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் ஒரு ஊரில் ஓர் ராஜகுமாரி. இப்படத்தில் பாக்யராஜ், மீனா, ஜனகராஜ், விஜயகுமார், லிவிங்ஸ்டன் மற்றும் பலர் நடித்திருக்கிறார்கள். இளையராஜாவின் இசையில் மனோ எஸ் ஜானகி பாடியுள்ள பாடல் காற்றலைகளில்.

93.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு பாலு மகேந்திரா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் சதிலீலாவதி. ரமேஷ் அரவிந்த், கல்பனா, ஹீரா, கோவை சரளா மற்றும் கமல்ஹாசன் நடித்திருக்கும் இப்படத்தில் இளையராஜாவின் இசையில் பி. உன்னிகிருஷ்ணன், கே. எஸ். சித்ரா பாடியுள்ள பாடல் கேட்கலாம்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். பட்டு சிறகு கோகுலகிருஷ்ணன் இயக்கத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் முத்துக்காலை. கார்த்திக், சௌந்தர்யா, நெப்போலியன், விஜயகுமார், மனோரம்மா, வடிவுக்கரசி நடித்திருக்கின்ற இப்படத்திற்கு இளையராஜா இசையமைத்துள்ளார். எஸ்பி பாலசுப்ரமணியம், எஸ் ஜானகி குரல்களில் அடுத்த பாடல் இதோ.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு. ஆர் பாலு இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் காலமெல்லாம் காதல் வாழ்க. முரளி, கௌசல்யா, ஜெமினி கணேசன், மணிவண்ணன் ஆகியோர் நடித்திருக்கும் தேவாவின் இசையில் கே.எஸ். சித்ரா பாடியுள்ள பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு. பாரதி ராஜா இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் பசும் பொன். சிவாஜி கணேசன், பிரபு, ராதிகா, சரண்யா மற்றும் பலர் நடித்திருந்தனர். வித்யாசாகர் இசையில் ஜெயச்சந்திரன், சித்ரா குரலில் பாடிய பாடல்

மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு. சுஹாசினி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் இந்திரா. அரவிந்த் சாமி, அனுராதா ஹாசன், ராதா ரவி நாசர் நடித்துள்ளனர். ஏஆர் ரஹ்மான் இசையில் எஸ்பி பாலசுப்ரமணியம், கே எஸ் சித்ரா குரலில் பாடிய பாடல் காற்றலைகளில்.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டு சிறகு. சுந்தர்சி இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் முறை மாமன். இப்படத்தில் ஜெயராம், குஷ்பு, கவுண்டமணி, மனோரம்மா ஆகியோர் நடித்திருந்தனர். வித்யாசாகர் இசையமைப்பில் பாடல் காற்றலைகளில்.

0: சரி மரி சரி பனி பாபா
1: சரி மரி சனி பாமரி சமரி சனி பா
0: சாரி சாரி மத்தி மப
1: சாநி சரி சப்பனி சா.

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 மெகா ஹெர்ட்ஸில் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டுச்சிறகு. கே எஸ் ரவிக்குமார் இயக்கத்தில் வெளிவந்த தமிழ் திரைப்படம் பெரிய குடும்பம். பிரபு, கனகா, வினிதா, மனோரம்மா, விஜயகுமார், லக்ஷ்மி நடித்திருந்தனர். இளையராஜா இசையில் மனோ மற்றும் கே எஸ் சித்ரா பாடிய பாடல்

ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பட்டச்சிறகு நாகராஜ் இயக்கத்தில் வெளிவந்த திரைப்படம் தினம்தோறும். முரளி, சுவலட்சுமி, ரேணுகா மற்றும் பலர் நடித்திருந்தனர். ஓவியன் இசையமைத்து பி. உன்னிகிருஷ்ணன், அனுராதா ஸ்ரீராம் பாடிய பாடல்.

0: ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் இது பட்டச்சிறகு. இசை மீட்டெடுக்கும் மனதில் இரவிற்கு இனிமையும் அமைதியையும் சேர்க்கும் பட்டச்சிறகு நிகழ்ச்சியை கேட்ட அனைவருக்கும் நன்றிகள். மீண்டும் இனிய பாடல் தொகுப்புடன் இணையும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன். வணக்கம்.
1: நாம் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9-இல். இனி கேட்கலாம் திரை இசை.

0: சேவை செய்திகள். உங்க ஊர் கோவில்கள், தேவாலயங்கள், மசூதிகளில் நடைபெறும் சிறப்பு நிகழ்வுகளை மதுரை வானொலியின் சேவை செய்திகள் பகுதிக்கு அனுப்பலாம். நிலைய இயக்குனர், ஆல் இண்டியா ரேடியோ மதுரை வானொலி நிலையம், சேவை செய்திகள் பகுதி, சின்ன சொக்கிக்குளம், மதுரை 2 என்ற முகவரிக்கு உங்கள் ஊரில் நடைபெறும் சிறப்பு முகாம் மற்றும் நிகழ்வுகளை அனுப்பலாம்.
1: நேரம் 10:59. ராமேஸ்வரம் பண்பலை 100.9 எமது இன்றைய நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே நிறைவடைகிறது. மீண்டும் நாளை காலை 4:45 எமது நிகழ்ச்சிகள் இனிதே ஆரம்பமாகும்.

எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள். இனி நமது பண்பலையில் நாளை வளவனம் காத்திருக்கும் நிகழ்ச்சிகளை பற்றிய நேரம் தெரிந்து கொள்ளலாம். நிகழ்ச்சியும் நேரமுமாய் நாளை காலை 4:45 தொடங்கும் நமது பண்பலை நிகழ்ச்சிகளை முதலாவதாக 5 மணிக்கு பக்தி மாலை, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். இணைதானும் நல்லவை கேட்க வழங்குகிறார் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 புதிய காலை, இதில் தன்னம்பிக்கை பாடல்கள், இந்நாளின் சிறப்பு மற்றும் நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை எழுதி வழங்குவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர் இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள், அதைத் தொடர்ந்து தாவர ஊட்டச்சத்துகள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையில் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குகிறார் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

7:30 பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்களில், 7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன் போட்டியின் 2026 அண்மை நிலவரம் கேட்கலாம். அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பிகை பூக்கள். காலை 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 8:02 பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேர்களையும் விருப்ப பாடல் கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல், வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9 மணிக்கு செய்திச் சுருக்கம். 9:02 ட்ரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. பத்து மணிக்கு செய்தி சுருக்கம். 10:02 விருப்ப கானங்களில் என் விருப்பம். 10:30 ஒரு பட பாடல்கள். நாளை அரசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 11 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை. இன்றைய நாளைய கண்ணாடி மாளிகையின் தலைப்பு, சரியான இடைவேளை சமமான ஆரோக்கியம். உலக மக்கள் தொகை தின 2026 முன்னிட்டு சிறப்பு நேரலில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். பகல் 12 மணிக்கு சிநேகிதியை, 12:40 தமிழில் செய்திகள், 12:50 தமிழில் செய்திகளை தொடர்ந்து சிநேகிதியை கேட்கலாம். 1 மணிக்கு வசந்த கானங்கள். 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக. 1:55 மெல்லிசை. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 2:15 துள்ளல் கானம். 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக. 3 மணிக்கு NCERT விளம்பரதார நிகழ்ச்சி. 3:30 மெல்ல வரும் பாட்டு. 4 மணிக்கு வசந்தன் கோவின் ஆட்டக்களம். 4:02 பண்பலையின் ஆட்டக்களம். 5 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 5:02 மாலை தென்றல். 6 மணிக்கு சேவை செய்திகள். 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 6:10 விளக்கேற்றும் வேலை. 6:25 நிகழ்ச்சி நேரமும். 6:30 மாநில செய்திகள். 6:40 அந்திப்பூக்கள். பத்துக்கு நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள். எழுதியவர் என் செல்வின் ஜபராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். 7:25 பாட்டு இது ஹிட்டு. 7:30 ஃபிஃபா உலகக்கோப்பை 2026 தினசரி நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட்டு தொடர்ச்சி. 8 மணிக்கு செய்திச் சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:50 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். ஒன்பது மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10 மணிக்கு பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. 11:10 தேனும் பாலும். நள்ளிரவு 12:00 முதல் அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விபித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். இன்னும் சில நொடிகளில் ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேரம் 11:10. இனிய நேரம் இரவின் நேரம், இனிய இரவு இசையின் இரவு, இனிய பாடல் அது. நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் தரும் பாடல். இனிமையான இரவு வணக்கம் நேயர்களே, நாம் இணைந்திருப்பது நமது மதுரை பண்பலையின் 103.3 இரவு நேர இசை பாடலா இது தேனும் பாலும். இரவு நேரத்தில் இன்பமாய் நம் பாடல் கேட்க இணைந்துள்ளோம். நேரம் 11:11.

கோல்டன் இசை அப்படின்னு சொல்லுவாங்க, அதாவது தங்க இசைன்னு சொல்கிற மாதிரி தங்கமான பாடல்களை தான் நம்ம கேட்டுட்ருக்கோம். கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு மேலே ஆயிடுச்சு இந்த பாடல்கள்லாம் வந்து. இருந்தாலும் இன்றும் நம் நினைவில் இருக்கும் இந்த நீங்காத பாடல்களை நமக்கு கேட்கும்போது நம் மனசுக்கு இதமாகத்தான் இருக்கிறது. இதில் காதல் பாடல்கள் எல்லாமே ஒரு தனி சுகமான பாடல்கள் தான். ஒருவர் மீது ஒருவர் சாய்ந்துன்னு, ஆகா, கேட்கும்போதே அருமையான பாடல்கள். இரவு நேரத்தை மேலும் இனிமையாக்கும் பாடல்கள் இது உங்களுக்காக.

மலரும் நினைவுகளோடு அசை போட்டுக் கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இந்த இரவு நேரத்தை இனிமையாக்கி கொண்டிருக்கும் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டு இருக்கீங்க. உலகம் சுற்றும் வாலிபன் திரைப்படத்திலிருந்து அடுத்து வரும் பாடல் உங்களுக்காக காத்திருக்கு. அந்த பாடல் கேட்கும் முன்பு, இந்த பாடல்கள் உங்கள் மனதில் எவ்வளவு தாக்கத்தை ஏற்படுத்தும், எவ்வளவு சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படின்றத நினைச்சுக்கிட்டே இந்த பாடலை கேளுங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 மற்றும் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க.

பாடல்களால் தித்திக்கும் தேனும் பாலும் கேட்டுக்கிட்டு இருக்கீங்க நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரம் 11:26. பருவத்தில் பார்த்த காதலன் காதலியை பார்த்து கேட்கும் காதல் பாடலாக இது வருகிறது. இது நமது மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 புதிய பறவை திரைப்படத்திலிருந்து.

0: எஃப்எம் ரெயின்போ 103.3 இசையோடு என்றும் நீங்கள்.
1: பாலும் நிகழ்ச்சி கேட்டுருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 நேரம் 11:32. அழகிய பாடல்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். இரவு நேர இசைப்பயணமாக நாம் கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த தேனும் பாலும் நிகழ்ச்சியில் அடுத்து வரும் பாடல் திரிசூலம் திரைப்படத்திற்காக.

காதலில் யாரு தாங்க மலர் கொடுக்காம இருப்பாங்க? மலர் கொடுத்தால் தானே ஒரு காதல் ஜெயிக்கிறது. அதை பற்றிய பாடல் தான் திரிசூலத்திலிருந்து வரும் இந்த பாடல். இது உங்களுக்காகவும் எனக்காகவும் நம் அனைவருக்காகவும்.

தேனாய் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நம்ம மதுரை எஃப்எம் ரெயின்போ 103.3 இல் காதலின் ராகங்களாய் தேனும் பாலும் நிகழ்ச்சி கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. நேரம் 11:37. அடுத்து வரும் பாடல் ஒரு மணமகனின் அப்பாவித்தனத்தை அழகாக காட்டிய திரைப்படம். அதுதான் வியட்நாம் வீடு. அதில் வரும் ஒரு அழகான பாடல் இது, உங்களுக்காகவும் எனக்காகவும்.

0: ஒரு கவிஞனுக்கு கவிதை எழுத சொல்லித்தர தேவையில்லை. கவிதை பாடலாகும், பாடல் வரிகளாகும், வரிகள் இசைகளாகும். இசையை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம் இனிய இரவு நேரத்தில் தேனும் பாடும் நிகழ்ச்சியில். அடுத்த பாடல் தேனிலைவு திரைப்படத்திற்காக வருகிறது. இதோ நமது மதுரை பண்பலையில்
1: பாட்டு பாடவா பாட்டு கேட்டவா.

இன்னும் வானம் பார்த்த பூமி போல வாழலாகுமா? பாட்டு பாடவா, பார்த்து பேசவா, பாடம் சொல்லவா, பறந்து செல்லவா, பால்நிலாவை போல வந்த பாவை அல்லவா நானும் பாட.

இசையாலும் இனிமையாலும் நம்மை இணைத்திருப்பது நமது மதுரை பண்பலை 103.3 இனிய பாடல்களை தித்திக்கும் தேனாய் தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நேரம் 11:45. காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும், கனவுகள் மாறும், தினம் தினம் பொழுது கூட மாறுங்க. ஆனால் இந்த காதலின் வருகையில், காதலை நினைப்பதில், காதலோடு நாம் சேர்ந்து பயணிப்பதில் காலங்கள் கடந்தாலும் காதலியின் முகம் மாறாது, காதலின் இதயம் மாறாது, காதலின் காதலனும் மாறமாட்டான் அப்படின்றதான் உண்மை. ரொம்ப அளவுக்கு அதிகமாக நீங்கள் காதலிக்கும் போது உங்களை அறியாமல் இந்த பாடல் கூட உங்கள் காதல் மனதில் வந்து தோன்றும். அப்படிப்பட்ட பாடல் தான் இதோ வருகிறது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில்.

இரவு நேரத்தை இனிமையாக்கும் இசை பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது தேனும் பாலும். நமது மதுரை FM ரெயின்போ 103.3 இரும் 11:50 ஆயிட்டிருக்குங்க. மனதிற்கினிய காதல் பாடல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். காதலில் காதருகே வந்து பேசுவது கூட பெரிய சுகமாக இருக்குங்க. அந்த காதோரம் நாம் பேசும் பாடல் கூட சுகமான பாடல் தான். இதோ உங்கள் காதுகளுக்கு அருகில் வருகிறது இந்த பாடல்.

மேலும் இனிமை சேர்க்கும் விதமாக பாடல்களை தந்து கொண்டிருக்கிறது நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும். நேரம் 11:54. இனிய இரவு நேர கானங்களாய் தேனும் பாலும் நிகழ்ச்சியில் நாம் கேட்டுக்கொண்டிருப்பது காதல் ராகங்கள். அழகான காதல் பாடல்களை நம்ம கேட்டுக்கிட்டு இருக்கோம் நம் காதுகளுக்கு அருகில். அடுத்து வரும் பாடல் கூட காற்றில் வரும் காதலாய் வருகிறது. இது உங்களுக்காக.

காற்றும் வாங்கினோம், கவிதையும் வாங்கினோம், காதல் காதலாய் பாடல்களையும் வாங்கினோம். நமது மதுரை பண்பலை 103.3 தேனும் பாலும் நிகழ்ச்சியில் இன்றைய தேனும் பாலும் நிகழ்ச்சி இனிதே நிறைவடைகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்கு அன்பான அழகான பாடல்களை தந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் அன்பரசன். நன்றி நேயர்களே.

நேரம் 11:59. நாம் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷ்வாணி மதுரை பண்பலை 103.3. இனி பண்பலையில் தொடரும் நிகழ்ச்சிகளை விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 நிகழ்ச்சிகளை யாவையும் சென்னையிலிருந்து அஞ்சல் செய்ய இனி கேட்கலாம். மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நிகழ்ச்சிகள் நாளை காலை 4:45 தொடங்கும். விபத் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 மெகாஹெர்ட்ஸில் இணைந்திருந்துங்கள். நன்றி நேர்களே.

0: வணக்கம் நேர்லே. நிலையத்தில் நேரம் நள்ளிரவு 12:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம் நேர்களே. நேர்களே, இப்போது முதல் 1 மணி வரை காற்றின் மொழி நிகழ்ச்சியிலும், 1 மணி முதல் 2 மணி வரை நீங்காத ரீங்காரம் நிகழ்ச்சியிலும், 2 மணி முதல் 3 மணி வரை தூங்காத விழிகள் நிகழ்ச்சியிலும், 3 மணி முதல் 4 மணி வரை இன்னிசை இரவு நிகழ்ச்சியிலும் இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழலாம்.
1: மொழி

மையம் விட்டுக்கிட்டு காலில சாக்க கட்டிக்கிட்டு ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, ஜல்லி உடங்கிற தங்கச்சி போல தவிப்பதும் ஒரு ஆட்டமோ, தவிப்பதும் ஒரு ஆட்டமோ. ஒயிலாட்டம் மயிலாட்டம் கரகாட்டம் துள்ளாட்டம் ஆட உனக்கு தெரியுமா? மழலாட்டம் சதிராட்டம் உடலாட்டம்

நடிப்பேன் ஓடு. இந்த கவிதையில் குறை சொல்லுவோரை இந்த கவியால் அடிப்பேன் வாடா. நீ கம்பனை படித்தவனாடா, அட காகிதம் தின்னும் மூடா மூடா.

போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? அம்மென்னும் முன்னே ஆயிரம் பாட்டை அள்ளி அள்ளி வீசட்டுமா? அப்போதும் உனக்கு புரியாதிருந்தால் சொல்லி சொல்லி உதைக்கட்டுமா? வல்லினம் மெல்லினம் நல்ல இடையினம் என்னும் கம்பை எடுத்து வெண்பா விருத்தம் என்னும் விதவிதமாகிய சாட்டை தொடுத்து நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓட்டு.

பட்டணத்து தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? தமிழில் ஐநா என்றால் அர்த்தம் என்ன கூறட்டுமா? பயில்வான் மொழியில் வஸ்தாத் என்றால் பலம் என்ன காட்டட்டுமா? எந்தை மோனை உன்கிடத்திலும் வளத்திலும் கொடுக்கட்டுமா? எழுசி அரிசி என்று வரி வரியாக வரையட்டுமா? நான் போட்டால் தெரியும் போடு, தமிழ் பாட்டால் அடிப்பேன் ஓடு.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: நீங்காத ரீங்காரம்.

அதில் உயர்ந்தொரு ஆலமரம். ஆலமரத்தினிலே, அந்த அற்புத வனத்தினிலே

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: தூங்காத விழிகள்.

வாயுள்ள ஆட்களுக்கும் வசதியுள்ள பேர்களுக்கும் ஓஹோ

0: 102.3 விவித் பாரதி தமிழ் எஃப்எம் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: இன்னிசை இரவு.

நேர்லே, நாம் இதுவரை இடைவிடாத இனிமையான பாடல்களை கேட்டு மகிழ்ந்தோம். நம்முடைய ஃபேஸ புக் பேஜில் விவித் பாரதி தமிழ் எஃப்எம் 102.3 இந்த பேஜில் வந்து போஸ்ட் போட்டிருந்தோம். நிகழ்ச்சிக்கு வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. ஹேமலதா, பிரகாஷ், டிபிஎஸ், பாலசுப்ரமணி, மேலப்பேடு தயாளன், திருமழிசை அஸ்வினி நாகராஜ், அடையாளம்பட்டு ஆசீர்வாதம் ராஜேஸ்வரி.

0: கொண்டிருப்பது 102.3 விவித் பாரதி தமிழகம். மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம்.
1: வணக்கம் நேயர்களே, நிலையத்தில் நேரம் 4:40. இது 102.3 விவித் பாரதி தமிழ் மனங்களில் என்றென்றும் முழுமையான கொண்டாட்டம். 101.4 சென்னை ரெயின்போ பண்பலை, 102.1 திருச்சி எஃப்எம், 101 குமரி பண்பலை, 103 கோயம்புத்தூர் பண்பலை, 103.3 மதுரை பண்பலை ஆகிய அலைவரிசைகளில் நாம் இணைந்திருக்கின்றோம். நேர்களே, இப்போது கேட்கலாம் திரை இசையில் பக்தி பாடல்கள். ஒலிக்க வருவது ஸ்ரீ ராமபக்த அனுமான் திரைப்படத்திலிருந்து TM சௌந்தரராஜன் பாடியது.

திரை இசையில் பக்தி பாடல்கள் கேட்டுக்கொண்டிருக்கின்றோம் நேர்களே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் வடைமாலை திரைப்படத்திலிருந்து எம் எஸ் விஸ்வநாதன் இசையில் வாலி இயற்றி டாக்டர் எம் பாலமுரளிகிருஷ்ணா பாடியது.

0: திரையில் பக்தி பாடல் கேட்டோம். நிலையத்தில் நேரம் 4:10. கேட்கலாம் பொங்கும் மங்களம்.
1: பொங்கும் மங்களம் நிகழ்ச்சியில் இன்று மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசை கேட்கலாம். தூசி எம் குமார் அவர்கள் தவில், கஜானன யுதம்.

பொங்கும் மங்கலம் நிகழ்ச்சியில் மாம்பலம் என் மணிகண்டன் அவர்களின் நாகஸ்வர இசையை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். தொடர்ந்து கரகரப்பிரியா ராகத்தில் அமைந்த ஒக்கப்பரி கொக்கப்பரி அன்னமாச்சாரியா கீர்த்தனை ஆதித்தாளம்.

ஆகாஷ்வாணி மதுரை எஃப்எம் 103.3 மற்றும் ராமேஸ்வரம் எஃப்எம் 100.9 இசையோடு என்றும் நீங்கள். இன்று சக ஆண்டு 1948 ஆஷாத மாதம் 18 நாள் பராபாப வருடம் ஆணித்திங்கள் 25 நாள் 2026 ஆண்டு ஜூலை மாதம் 9 தேதி மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 அலைவரிசையில் எமது இன்றைய காலை ஒலிபரப்பு இனிதே ஆரம்பமாகிறது.

தன்னுடைய உயிருக்கு துன்பம் தருபவற்றை தானே அறிந்து உணர்ந்தவனால் எப்படி பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய முடிகிறது? குறள் எண் 318, அதிகாரம் இன்னா செய்யாமை.

0: தன்னுடைய உயிருக்கு துன்பம் தருபவற்றை தானே அறிந்து உணர்ந்தவனால் எப்படி பிற உயிர்களுக்கு துன்பம் செய்ய முடிகிறது? குறள் எண் 318 அதிகாரம் இன்னா செய்யாமை.
1: இனி கேட்கலாம் நிகழ்ச்சியும் நேரமும்.

காலை 5 மணிக்கு பக்தி மாலை பக்தி பாடல்களாக, 5:30 இசை அமுதம், 6 மணிக்கு செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 6:02 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக. இணைதானும் நல்லவை கேட்க வழங்குபவர் முனைவர் ஜி ஆறுமுக பெருமாள் அவர்கள். 6:15 புதிய காலை இதில் தன்னம்பிக்கை பாடல்கள், இந்நாளின் சிறப்பு நிகழ்ச்சியும் நேரமும் கேட்கலாம். 6:30 இயற்கை இன்பம் சூழல் சிந்தனை, எழுதி வழங்குபவர் எல் சொக்கலிங்கம் அவர்கள். 6:35 ஒரு சொல் கேளீர், இன்று ஒரு செய்தி, இதில் அறிவிப்புகள். அதைத் தொடர்ந்து இன்று ஒரு செய்தியில் தாவர ஊட்டச்சத்துக்கள் மற்றும் அவற்றின் குறைபாடுகள் குறித்து உசிலம்பட்டி கிருஷ்ணா வேளாண் கல்லூரி பயிர் வினையல் துறை உதவி பேராசிரியர் பிரியதர்ஷினி அவர்கள் வழங்கும் தகவல் கேட்கலாம். 6:45 மாநில செய்திகள் சென்னை அஞ்சலாக, 6:55 பூந்தளிர், 7 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள், 7:15 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 7:25 ஸ்ரீ பாலகோபாலன் ஜுவல்லரி மார்ட் வழங்கும் ஆலய அற்புதங்கள், இதில் உறையூர் ஸ்ரீ பஞ்சவர்ணேஸ்வரர் திருக்கோயில் பற்றிய தகவல் வழங்குபவர் பரமக்குடி மீ ஸ்ரீனிவாசன் அவர்கள்.

7:30 விம்பிள்டன் டென்னிஸ் சாம்பியன் போட்டி 2026 தினசரி நிலவரம் ஆங்கிலத்தில் கேட்கலாம் டெல்லி அஞ்சலாக. அதைத் தொடர்ந்து பிரேக்ஃபாஸ்ட் ஷோ பொய்கை பூக்கள். 8:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 8:02 பாட்டு வேணுமா, இன்றைய பாட்டு வேணுமா விருதுநகர் மற்றும் திண்டுக்கல் மாவட்ட நேயர்களின் விருப்ப பாடலாக கேட்கலாம். 8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கச்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை. 9:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக.

8:50 சைபாலின் இன்று ஒரு தகவல் வழங்குபவர் தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்கள். 8:55 திரை இசை, 9 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 9:02 டிரை டைம் பீட்ஸ். காத்திருக்க நேரமில்லை. செய்தி சுருக்கம், 10:02 விருப்ப காணங்களில் என் விருப்பம், 10:30 ஒருபட பாடல்கள். இன்றைய ஒருபட பாடல் நிகழ்ச்சியில் அரசு திரைப்படத்திலிருந்து பாடல் கேட்கலாம். 11:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக. 11:02 கண்ணாடி மாளிகை, சரியான இடைவேளை சமமான ஆரோக்கியம். உலக மக்கள் தொகை தினத்தை முன்னிட்டு சிறப்பு நேரலையில் பங்கேற்கிறார் மதுரை மாவட்ட குடும்ப நலத்துறை துணை இயக்குனர் டாக்டர் எஸ் நடராஜன் அவர்கள். 12:00 ஸ்நேகிதியே, 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சலாக, 12:50 ஸ்நேகிதியே தொடர்ச்சி, 1:00 வசந்த கணங்கள், 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளி அஞ்சலாக கேட்கலாம். 1:55 மெல்லிசை, 2:00 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 2:15 துள்ளல் கானம், 2:55 வானிலை அறிக்கை சென்னை அஞ்சலாக, பிற்பகல் 3:00 NCERT விளம்பரதார நிகழ்ச்சி, 3:30 மெல்ல வரும் பாட்டு, 4:00 வசந்தன் கோவின் ஆட்டக்களம், 4:30 பண்பலையின் ஆட்டக்களம், 5:00 செய்தி சுருக்கம் சென்னை அஞ்சலாக, 5:02 மாலை தென்றல், 6:00 சேவை செய்திகள், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 6:10 விளக்கேற்றும் வேலை, 6:25 நிகழ்ச்சியும் நேரமும், 6:30 மாநில செய்திகள், 6:40 அந்திப்பூக்கள்.

இரவு 7:10 மாவட்ட செய்திகள். நாகப்பட்டினம் மாவட்ட செய்திகள் எழுதியவர் என் செல்வன் ஜபராஜ் அவர்கள். 7:15 தமிழில் செய்திகள். சென்னை அஞ்சலாக 7:25 பாட்டு இது ஹிட். 7:30 பிஃபா உலகக்கோப்பை 2026 அண்மை நிலவரம் டெல்லியிலிருந்து அஞ்சல் செய்ய கேட்கலாம். 7:32 பாட்டு இது ஹிட் தொடர்ச்சி. 8:00 செய்தி அறிக்கை. 8:05 பட்டாம்பூச்சிகள். 8:30 உழவர் உலகம். இதில் தமிழகத்திற்கு ஏற்ற கொய் மலர் சாகுபடி குறித்து பெரியகுளம் தோட்டக்கலை கல்லூரி தோட்டக்கலை பழ அறிவியல் துறை இணை பேராசிரியர் சதீஷ் அவர்கள் வழங்கும் தகவல்கள். இதில் இரண்டாவதாக வேளாண் தகவல்கள் கேட்கலாம். மூன்றாவதாக வேளாண் பழமொழி சிந்தனை கேட்கலாம். நான்காவதாக விடைபெறும் முன் இவை யாவும் இடம்பெறும் உழவர் உலகத்தில். 9:00 ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சலாக 9:15 காற்றில் விரியும் கடித மலர்கள். 10:00 பட்டுச்சிறகு. 10:59 ராமேஸ்வரம் பண்பலையின் ஒளிபரப்பு நிறைவு. 11:00 நிகழ்ச்சியும் நேரமும். 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள். 11:10 தேனும் பாழும். நள்ளிரவு மணி 12 அதிகாலை மணி 4:45 வரை சென்னை விவித் பாரதி தமிழ் எஃப்எம்மில் நிகழ்ச்சிகளை கேட்கலாம். இவையாவும் நமது பண்பலையில் இன்று வளம் வர காத்திருக்கும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு நிகழ்ச்சியும் நேரமுமாய்.

நேரம் 5:01. காலை மலரின் நறுமணத்தோடும் பறவைகளின் கீதத்தோடும் இந்த விடியலை இறைவனின் நல்லாசியுடன் தொடங்குவோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 பக்தி மாலை நிகழ்ச்சியில் தினமும் கிடைக்கும் இந்த நன்னாள் எல்லா நாளும் புதிய நாளே. இந்த ஒவ்வொரு நாளும் நமக்கு கிடைத்த வரமே. அந்த ஒவ்வொரு நாளிலும் நமக்கு கிடைத்த கெட்டதுகளை விட்டுவிட்டு நல்லதை மட்டுமே நினைத்திருப்போம். நல்லதை நினைத்து நல்லதை பரப்புவோம்.

பக்தி மாலையை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. நேற்றைய பொழுது நேற்றோடு முடிந்தது, இன்றைய பொழுது இனிதே ஆரம்பமாகிறது. நேற்றைய கவலைகளை நேற்றே விட்டுவிட்டு அதில் இருக்கும் நிறைகளை மட்டும் எடுத்து வந்தால் இன்றைய பொழுது இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று கூறி பாடல் இதுவோ.

உயரம் தொட உயர்ந்த எண்ணம் போதும், உயரத்தை எட்டிப்பிடிக்க உயரத்தை உயரமாக்கும் படிகள் போதும். உயரம் நீண்டு கொண்டே சென்றாலும் உயரத்தை அடைவது எளிதுதான். கடவுளின் வழி

இரு இசையால் நாம் இணைந்துள்ளோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 MHz-இல் பக்தி மாலை. நேரம் 5:14. இறைவா, புதிதாக விடியும் இந்த காலை பொழுது இனிதாகவும் புதிதாகவும் எனக்கு சௌகரியமானதாகவும் இருக்க என்னை எப்போதும் துணை நின்று காப்பாயாக.

மனம் வலிமை பெற, மனம் அமைதி பெற பக்தியான இந்த பாடலோடு பக்தி மாலை கேட்டுக்கொண்டிருக்கிறோம். நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9. இனிமையான இந்த காலை பொழுதில் இறைவனிடம், இந்த பிரபஞ்சத்திடம் நாம் வேண்டியது அனைத்துமே கிடைக்கும். மனம் உருகி வேண்டி விரும்பியதை நாம் கேட்கும்போது அந்த இறைவன் நமக்காக இறங்கி வந்து அதை செய்வான்.

அமர குளத்தடியில் அருநிறை மறியே என்று ஜெபித்தரும் என்ன. ஆரோக்கியம் தேடி வந்தோர் ஆலமர குளத்தடியில்.

இன்பமான இசை, இறை இசை, நமது மதுரை பண்பலை 103.3 மற்றும் ராமேஸ்வரம் பண்பலை 100.9 நாம் கேட்டுக்கொண்டிருப்பது பக்தி மாலை. எனது எண்ணமும் எனது செயலும் நேரே இருக்கட்டும், எனது எண்ணங்கள் யாவும் நல்லதே நினைக்கட்டும் என்று கேட்கலாம் அடுத்த பாடல்.